0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திரு கச்சிமேத்தளி இறைவர் திரு மேத்தளிநாதர் இறைவி காமாட்சியம்மை திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளியது மறையதுபாடி பிச்சைக்கு என்றும் அகம் திரிந்து வாழ்வார் திருநேரிசை நான்காம்

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஆறாம் திருமுறை நின்ற திருத்தாண்டகம்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: நம சிவாய. யூஆர் லிஸனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு சேஞ்சலூர். பண் பழந்தக்கராகம்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருச்சேரை சென்னேரி திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திருவாய்மூர்.
3: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: சதாசிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: தலம் திருப்பள்ளியின் முக்கூடல். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: தலம் திருநனிபள்ளி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் பஞ்சமம், ராகம் ஆகிரி, திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு: இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருமாளிகைத்தேவர் தில்லை திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு பொறையுடைமை. பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த ஆளுடைய பிள்ளையார் திருஉலாமாலை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

மலர்க்குறவும் கேதகையும் இங்குள் கிழே இப்போதில் இழல் செல்தல் வந்தசைப்பிசையுள்

பம்பை துடி ஒலியுள் பொவ்வ படை ஒலியுள் கம்ப கழித்து ஒலியுள் கைகலந்து நம்பிய கார் முழக்கும் மற்ற கடல் முழக்கும்

ஏ இந்த புகழி கழுமலம் பூம்புறவம் எந்திப்பகருகின்ற பண்புற்றதாகி திகழ்கின்ற முல்லைச் செழு நகரம் மல்ல உள் வல்ல மணறு

நிலவு முருகற்குள் முருகற்குள் நீல நக்கற்குள் தொலைவில் புகழ் சிறு தொண்டற்குள் குலவிய தோழை.

முறித்துள் இருள் கதவல் தான் அடைத்துள் சூழ் புனலில் ஓட தொழில் புரிந்துள் தாய் புழில் சோழ் கொங்கிற் பனி நோய் பரிசனத்தை தீர்ப்பித்துள்

0: செல்வம் அது கொள்டும் செல்வம் ஆயிரம் அது கொள்டும் ஆவடுதுறை புக்கு ஆயிரம் செம்பொன் அது கொள்டும் மாய்வரிய திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
1: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
0: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர்: மதுரை ரத்தின சபாபதி ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வாழ்க அந்தனர்.

ஞான சம்பந்தன் நல்ல நல்லார்கள் சேர்முகல்லி, ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் வரவும் ஈசனை ஏத்து பாடல் நல்லார்கள் சேர்முகல்லி, ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் வரவும்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம்
3: பண் தக்கராகம் வடந்திகள் மென்முலையாளை எனத் துவங்கும் திருப்பாடல்

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 16. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

ஆதி குருமூர்த்தி அவருடைய திருநாமம் குருஞான சம்பந்தர். நாம தேவாரம் பாடியவர் திருஞான சம்பந்தர். தருமபுரம் மடத்து ஆதி குருமூர்த்தி, முதல் குருமூர்த்தி குருஞான சம்பந்தர்னு பேர். அவர் செய்த நூல்கள் தமிழ் நூல்கள் 7, வடமொழி நூல் 1, ஆக 8 நூல்கள் அவர் செய்திருக்கிறார். என்னுடைய நெஞ்சை கவர்ந்தது அவருடைய நூலில் சிவபோகசாரம் என்று ஒரு நூல். அதிலிருந்து சில பாடல்கள் நான் இப்பொழுது உங்களுக்கு நினைவூட்ட இருக்கிறேன்.

நாழி. இப்ப எல்லாம் மணிக்கணக்கு இல்ல, 30 நாழி பகலி, 30 நாழிகை இரவு. இதை நினைவூட்டுகிறார் சுவாமி.

உனக்கு பணி செய்ய. அவருடைய பூஜா மூர்த்தி மதுரையில இருக்கிற சொக்கநாத சுவாமியே அவருக்கு பூஜா மூர்த்தி. சொக்கநாத சுவாமி, உன்னை நான் பூசை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டாரு. கனவுல வந்து சொன்னானா சொக்கநாத சுவாமி, மதுரையில் இருக்கிற பொற்றாமரை குளத்துல நீ மூழ்கு, உன் கையில் நான் வருவேன், நீ பூசை செய்து கொள் என்று சொல்லிவிட்டார். பொற்றாமரை குளத்துல போய் மூழ்கினார். கையில வந்து இந்த சிவலிங்கம், அதை பூசை பண்ணி தினந்தோறும் தினந்தோறும் பூசை பண்ணி சொக்கநாத வெண்பா என்று ஒரு நூல் பாடியிருக்கார். அதிலிருந்து சில பாடல்கள்.

இனத்து குருமுதல்வருடைய உபதேசங்களை நான் நினைவில் கொண்டேன். மறக்கிறதில்லை, இப்பொழுது உங்களுக்காக அதை நினைவில் கொண்டேன். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய சைவத் தொண்டு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே நான் முதலிலிருந்து சொன்னது அவர் முத்துச்சிவிகையை பெற்றார் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன். அவர் நடந்து நடந்து சென்றார், சிவன் ஒரு முத்துச்சிவிகையை கொடுத்தான் என்று உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன். மறைக்காட்டிலே கதவத்தை அடைத்தார், திருநாவுக்கரசர் திறந்த அவர் அடைத்தார் என்று நான் நினைவூட்டி இருக்கிறேன். மதுரைக்கு புறப்பட்டு செல்லும் பொழுது வேயூர் தோழி பங்கன் என்ற அற்புதமான திருப்பதிகத்தை பாடிக்கொண்டு சென்றார் என்றும் நான் உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன். இவர் மடத்திலே தீயை வைத்து விட்டார்கள், அந்த தீயை பாண்டியனை பற்றிக்கொள்ள சொல்லி பாடிய பதிகம் உங்களுக்கு பாடி காட்டியிருக்கிறேன். அந்த வெப்பு நோயை தீர்ப்பதற்கு மந்திரமாவது நேரு பதியம் பாடினார் என்றும் நினைவூட்டியிருக்கிறேன். அனல்வாதம் செய்தார், புனல்வாதம் செய்தார் என்றெல்லாம் உங்களுக்கு நான் நினைவூட்டியிருக்கிறேன். இப்பொழுது அவருக்கு வெற்றி கிடைத்து விட்டது, சைவ சமயத்தை நிலைநாட்டி விட்டார்கள் என்று பெரிய புராணம் நமக்கு சொல்லுகிறது. அந்த பெரிய புராணத்தில் வருகிற பாடல் ஒரு சில வரியை மாற்றினும் நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன்.

என்ன தெரிகிறது? மன்னவன் நீர் அணிந்து விட்டான், மற்றவர்கள் எல்லோரும் திருநீர் அணிந்து விட்டார்கள். ஒரு காலத்திலே திருநீர் அணியாமல் இருந்தவர்கள், சமண சமயத்தை சார்ந்திருந்தவர்கள் இப்பொழுது எல்லாம் சைவர்களாக மாறிவிட்டார் என்று பெரிய புராணம் நமக்கு காட்டுகிறது. இதுதான் திருஞான சம்பந்தருடைய முதல் தொண்டு, சைவ சமயத்தை நிலைநாட்டியது.

பெரிய புராணத்துல வருகிற சொல். அமன் இருள் மாய்ந்து விட்டது. இவருடைய அவதாரத்தின் நோக்கமே அதுதானே. மதுரையில் அதனை செய்து விட்டார். சரி, மூன்று வாதமும் செய்து விட்ட பின்னர் இவர் என்ன செய்கிறார்? வாதம் செய்வதற்கு புறப்பட்ட போது நேர சுவாமிகிட்ட போய் பர்மிஷன் வாங்கி கொண்டு வந்தார் என்று நான் நினைவூட்டி இருக்கிறேன். இப்ப வாதம் எல்லாம் முடிந்து விட்டது, நேர சுவாமிகிட்ட தான் போறாரு.

இப்படி ஒரு வினா உரையாக ஒரு திருப்பதியும் பாடுறார். மோட்ச சாம்ராஜ்யத்தில் தானே நீ இருக்கிறாய் என்று சொல்லுகிறார்கள். சரி, பாடுகிறவர்களுடைய பக்தர் கூட்டத்தானே நீ இருக்கிறாய் என்று சொல்லுகிறார்கள். நீ காட்டிலே தானே ஆடுகிறாய் என்று சொல்லுகிறார்கள். இந்த கூடலால வாயிலாய்க்கு நீ எதற்கு வந்தாய் என்று கேட்பது போல் அந்த பதிகம் அமைந்திருக்கிறது. வீடு அலால் அவாயிலாய் விழுமியார்கள், பாடலால் பாடமாலவாயிலாய் பரவ நின்ற பண்ப

நான்மாடக்கூடல் என்று மதுரைக்கு ஒரு பேர். மதுரைக்கு கடம்பவனம் என்றுதான் பேர். ஆலவாய் என்பதும் நான்மாடக்கூடல் என்பதும் மதுரை என்பதும் காரணப்பேர். ஆலவாய் என்பது ஒரு காலத்துல, ஒரு பாண்டியன் காலத்துல இந்த மதுரையினுடைய எல்லை அழிந்து விட்டது. ஆண்டவன்கிட்ட கேட்டான், ஆண்டவ அப்பதான் இந்த சர்வேயர் கிடையாது, இப்ப மாத்திரம் என்ன சர்வேயர், இப்பவும் அப்படித்தான் அது போட்டு போகுது. ஆண்டவன்கிட்ட கேட்டான், இந்த எல்லை தெரியவில்லை, எனக்கு எல்லை தெரியணும்னு. தன் உடம்புல இருந்த பாம்பை கீழே இறக்கி விட்டு, டேய் அந்த எல்லை தெரியலையா, அவனுக்கு அந்த எல்லையை காட்டு. இந்த பாம்பு என்ன பண்ணுச்சு, பாம்புக்கு ஆலவாயின்னு பேர் உண்டு. ஆலத்தை வாயிலே உடையதானதுனால ஆலவாயின்னு அதற்கு பேர். ஆலம் விஷம், அதை வாயில உடையதுனால அதுக்கு ஆலவாயின்னு பேர். அது என்ன பண்ணுச்சு, இந்த படத்தை இப்படி வச்சு தன்னுடைய வாழ் அப்படி அப்படி கொண்டு போய் அப்படி வச்சுது. இதுதான் மதுரையுடைய எல்லை. அப்ப இந்த பாம்பு எவ்வளவு பிரிச்சு இருந்திருக்கணும் இல்லையா. அப்ப தெரிந்து கொண்டேன்னு சொன்னான் பாண்டியன், இது சாமியை கேட்டுதான் நான் தானே இந்த எல்லையை காட்டினேன், இந்த ஊருக்கு என் பேர் இருக்கட்டும் கேட்டு விடுது. சரின்னுட்டார் சாமி, அதனாலதான் ஆலவாயின்னு பேர். ஒண்ணும் ஒரு காலத்துல தேவேந்திரனுக்கு ஏதோ கோபத்தினால மதுரையை அழிக்கதற்காக எல்லா மேகத்தையும் விட்டு அழிக்க செய்தான். பாண்டியன் சிவனை போய் கேட்டான், இப்படி மதுரை அழிஞ்சு போடும் போல இருக்கேன்னு. ஒரு கூடலாக இருந்து அதனை தாங்கினானா, அதுக்காக தான் கூடலால், அதுக்கு நான்மாடக்கூடல் என்று பெயர். மதுரை என்பதற்கு ஒரு சில கொஞ்சம் எனக்கு சந்தேகம், அது அப்புறமா விட்டுடும். அதைத்தான் கேட்கிறாரு, கூடலால வாயிலாய் குழாயது என்ன கொள்கையே.

0: என்று இந்த திருப்பதிகத்தை பாடிவிட்டு நேர திருமடத்துக்கு செல்லுகிறார். வெற்றி கிடைத்து விட்டது, ஆண்டவனை வணங்கிவிட்டார், தன்னுடைய தங்கும் இடத்துக்கு போய் அமருகிறார். சீர்காழி நினைப்பு வருது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: தலம் திரு கடம்பூர் கடம்பை கரக்கோயில் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த இரண்டாம் திருமுறை பண்காந்தாரம் ராகம் நவரோஸ்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயினார் அருள் செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: Thank you. கேட்டேன்.

என்ன பதில் கிடைக்கும் என்ன பதில் என்ன செய்யாத

0: 也把那个给了，到那里，嗯，麻烦一点。我今天就是给麻烦什么？那你们，我这个第二个，我这个，我这个不是那个，这是啊，也是，也是，啊，这一步步的努力啊，你拿什么给的？你这人那个啥，是吧？给谁说的？那是方言啊，是吧？ஆயி ஆயி வந்து பொதுவான ஆயுள் குறிக்கின்ற ஆறாம் என்பதாவது இங்கே பெருமாள் அந்த பெருமாளியாக
1: ஆகிய கொண்டு இருப்பார். ஆகிய அடுத்தது கல்வி நாட்டு மக்கள்
0: நான் படிக்கிறதுக்கு படிக்கிறது அப்பமான

Thank you.

0: नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தலம் திருக்கடவூர் வீரட்டம் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திரு நனிவள்ளி

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: 78வது திருப்பாடல், சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாக்கு, 84வது பதிகம், திருக்கான பேர். மாவை உரித்து அகழ்கொண்டு அங்கம் அணிந்தவனை வஞ்சர் மனத்து இறையும் நெருங்கா மஞ்ச மனத்து இறையும் நெஞ்சு அணுகாதவனை மூவர் உருத்தள தாம் மூல முதற்கருவை மூசிடும் மால் விடையின் பாகனை பாகமுற பாவகம் இன்றி மெய்யே பற்றும் அவர்க்கு அமுதை.

எய்துவது என்றுகளோ கார்வயல் சூழ் காண பேருரை காணையே. அருமையான ஒரு செய்தி, நிறைய செய்தி இருக்கிறது, நமக்கு வேண்டிய செய்தியை மட்டும் எடுத்துக்கொள்வோம். இறைவன் அவன் எதிலே வருகின்றான், இடபத்திலே வருகிறான். இந்த இடபம் எப்படி இருக்கிறதா, மூஷிடு மால்விடையின் பாகனைன்றான். மூஷிடு மால்விடை பாகன், மூஷிடு மால்விடன் அது இடபம் என்ன பண்ணும், பக்குவம் இல்லாதவர்கள் அபக்குவி உள்ளொன்று புறமொன்றுமாக இருக்கின்ற அந்த வேடதாரிகளை பார்த்தால் அப்படியே அந்த இடபமாண்டு மூச்சுடன். ஏனெனில் அந்த ஆன்மாவுடைய பக்குவத்தை அறிந்து சிவன் பக்கம் வரமுடாது. இதை நீத்தல் விண்ணப்பத்திலே மணிவாசகர் சொல்லி காட்டுகிறார், விரவார் வெறுவ ஆர்க்கின்ற தார்விடை. ஆனால் பக்குவம் அடைந்து இன்புறு நிலையிலே உள்ளவர்களுக்கு அது எப்படி இருக்குமா, அது என்ன செய்யாது, மூஷிடா. திருச்சிரம் மீனாட்சி சுந்தரம் இல்லை கலசை சிதம்பரேஸ்வரர் மாலைன்னு ஒரு நூல் செஞ்சிருக்கிறார். அது என்ன சொல்றாருன்னா, அபக்யுகளுக்கு அந்த மூஷிடும் சத்தம் கேட்கும், ஆனா பக்குவர்களுக்கு என்ன செய்யுமா, அந்த பெருமான் வருகின்ற காளையினுடைய கழுத்து மணியின் ஓசை கேட்கும். இன்புறு நிலையில மேலான கதி உள்ளவங்களுக்கு அந்த ஓசை கேட்கும். இது அழகா சொல்லி காட்டுகிறார் சுவாமி. எமன் ஒரு நாள் என்னை தேடி வருவான், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னா. எமன் வரும் பின்னே அவன் அமர்ந்து வருகின்ற எருமையின் கழுத்திலே இருக்கின்ற மணி ஓசை முன்னால வந்துடும். மரணப்படுக்கையில கிடக்கவனுக்கு முதல்ல அந்த சத்தம் தான் கேட்கும். அந்த எருமையினுடைய கழுத்து மணி ஓசை கேட்பதற்கு முன்பாக எனக்கு நீ ஊர்ந்து வருகின்ற அந்த இடபத்தின் மணி ஓசையை கேட்கும்படியாக செய்துவிடு என்று திருச்சிபுரம் மீனாட்சி சுந்தரம் விண்ணப்பம் பண்றார். கொடிய வெங்கூற்று நடாவுகடாவின் கொடுமணி ஓசை கேட்டிடும் முன் நெடிய நீ உகைக்கும் விடைமணி ஓசை நீசனேன் கேட்டுமாறு உலகோ. எனவே நம்முடைய இன்புறு நிலையிலே உள்ளவர்களுக்கு மனதிற்கு கிளர்ச்சியை ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த மணி ஓசை கேட்கும்படி செய்வார். இதெல்லாம் இந்த இன்புறு நிலையில உள்ளவர்களுக்கு இது கேட்கும் என்பதை மறைமுகமாக சொல்லி காட்டுகிறார். அடுத்து பாவகமுற பாவகம் இன்றி மெய்யே பற்றும் அவருக்கு அமுதை. யாரு பாவகம் இன்றி, எல்லாரும் பூஜை பண்றாங்க, ஆனா நானும் பூஜை பண்றேன்னு பண்றேன். எதற்காக, சிவபூஜை செய்வதற்கு சிவகாந்தின்னு போடுறதுக்கு ஆசைப்பட்டு நான் ஒரு பூஜை பண்ற போல பாவனை செய்கிறேன். ஆனால் மெய்யாக அந்த பெருமானை பாவகம் இன்றி மெய்யே பற்றும் ஆங்கவர்க்கு என்ன செய்வார், அமுதாக இருப்பார். அந்த அமுதத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார். எனவே வாயானை மனத்தானே மனத்தினின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பார். நம்முடைய பாவன நிலையினை நாம் என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், இது வேடத்திற்கு செய்கின்றானா பெருமைக்கு செய்கின்றானா என்பதையெல்லாம் அவர் அறிந்து மெய்யாகவே செய்கின்றவர்களுக்கு அமுதாக இருப்பார். இந்த மெய்யாக செய்கின்றவன் இதை நினைக்கின்றதைத்தான் சேக்கரார் பிரம்மன் கடைசி பாட்டை சொல்லி காட்டுறார். கடைசி பாட்டு அருமையான ஒரு பொருள், என்றும் இன்பம் பெருகும் இயல்பினார் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட. ஒன்று காதலித்தினர், ஒன்று என்பது ஒன்றாகி சிவம், காதலித்து என்பது விருப்பத்தின் முயற்சி. எனவே சிவனடியார்கள் மெய்யாகவே சிவபெருமான் ஒருவரையே விரும்பிக் கொண்டே இருப்பார்கள். அவர் எந்தவித பாகமும் எந்தவித மனோ கிலோசமும் இல்லாதவர்கள். ஆகையினாலே தான் இந்த இன்புறு நிலையிலே உள்ளவர்கள் மெய்யடியாராக இருந்து சிவத்தையே அவர்கள் விரும்புவார்கள் என்று இதை அழகாக இங்கே கூறி காட்டுகிறார். அடுத்து 79வது திருப்பாடல். இந்த 79வது திருப்பாடல் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருடைய திருவாக்கு. திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருடைய திருவாக்கு 2 திருமுறை 106வது பதிகம் திருவலஞ்சொலி. அப்ப சமணர்களுடைய ஈனத்தன்மையை சொல்லி அங்கே நமக்கு ஒரு உண்மை உணர்த்துகிறார். அறிவிலாத வன்சமணர் சாக்கியர் தவம் புரிந்து அவம் செய்வார். அவர்கள் தவம் என்ற போர்வையிலே இருந்து அவமே செய்வார்கள் சமணர்கள். நவுக்கரசு சுவாமிகளை என்ன கொடுமை.

கீதை சொல்லுகிறார். அந்த இன்பொர நிலையிலே இருக்கின்றவர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? பிரிவிராதவர் பெருங்கதி பேசிடில் அளவிருக்க ஒண்ணாதே, அதை சொல்லவே முடியாது. அருமை அதை சொல்லுகின்ற பொழுது பிரிவிராடியவார்கள். ரெண்டு செய்தி கிடைக்கிறது. என்ன ரெண்டு செய்தி? அந்த மேலான இன்பமாகிய அந்த சிவானுபத்தை விரும்புவார்கள், அவனை ஒரு பொழுதும் பிரிய மாட்டார்கள். இரண்டாவது, அவர்கள் அடைகின்ற இன்பத்தை சொல்லவும் முடியாது, சொல்லியும் முடியாது. அந்த முதல் லட்சணம் அவர்களுக்கு பிரிவிலாடியார்கள். அப்பர் பெருமா வேறாயிரம் பரவி என்கின்ற அந்த திருப்பாடல்ல, பிரிவிலா அடியார்க்கு என்று வாராத செல்வம் வருவிப்பானே. வாராத செல்வம் எது? அந்த முக்தி இன்பத்தை, அந்த பேரின்பத்தை அவன் கொடுக்கிறான் என்று சொல்லி காட்டுறான். அந்த இன்பத்தை சொல்ல முடியாது. திருமந்திரத்திலே ஒரு பாடல் இருக்கிறது, தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போன்னார். ஒரு தேன் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் இனிக்கும் தான் சொல்ல முடியும். இனிப்புன்னா எப்படி இருக்குங்கிறத அனுபவிக்கிறதாயே அதை பார்க்க முடியும், வார்த்தையால் சொல்ல முடியாது. இதே மாதிரி திருமந்திரத்தில் இன்னொரு பாடல், இந்த இன்பத்தை வெளியே சொல்லக்கூடிய இன்பம் அன்றுன்றார். முகத்திலே கண்கொன்று காண்கின்ற மூடர்கள் அகத்திலே கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். மகற்கு தாய் தன் மனாளனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லுமாறு என்கிற வெளியே சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஆனால் லேசாக சொல்லி காட்டுகிறார். அந்த உயிர் எப்படி இன்பத்தை தூக்கும் என்று திருக்கோயாரில் மணிவாசகர் குறிப்பிட்டு காட்டார். ஆனந்த வெள்ளத்து அழுந்துவோர் ஆறு உயிர் ஈரூர் கொண்டு ஆனந்த வெள்ளத்திடை கிடைத்தால் ஒக்கும் அம்பலங்கேர் ஆனந்த வெள்ளத்து அலைகளோன் அருள் பெற்றவளின் ஆனந்த வெள்ளம் வற்றாது முற்றாது இவ்வணி நிலமே என்று சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இந்த இன்பத்தை நாம் லேசாக நாம் சொல்லி முடியாது, சொல்லவும் முடியாது என்று அழகாக இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். அடுத்து ஒன்பதாவது அதிகாரமாகிய ஐந்தெழுத்தின் அருள் நிலை. இந்த ஐந்தெழுத்தை பற்றி கொடிக்கவிலே நான்காவது திருப்பாடல் வருகின்ற பொழுது பெரும்பான்மையான செய்திகளை அடியேன் கூறியிருக்கிறேன். அதை தயவு செய்து நினைவு கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். இதிலே ஐந்தெழுத்து என சொல்லக்கூடியதனுடைய ஒரு அவசியம் என்ன, அதனுடைய தலைப்பின் பொருள் என்ன சொன்னால், இந்த ஐந்தெழுத்து என சொல்லக்கூடியதுதான் உயிர்களை சிவத்தோடு கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு அரிய சாதனம். உயிர்களை சிவத்தோடு கொண்டு போய் சேர்ப்பது நமச்சிவாய் என்கின்ற மந்திரம் என்ற காரணத்தினாலே தான் மணிவாசக பெருந்ததை நமச்சிவாய வாழ்க என்று தொடங்கினார். சரி, இந்த உயிர்கள் சிவத்திலே சென்று சேர்ந்து விட்டது என்றால் அப்படியே நிற்கக்கூடாது. அந்த வாசனாமலம் தாக்கும். அந்த வாசனாமலம் தாக்காதபடி அந்த திருவடியை அடைந்த அந்த ஆன்மா வாசனாமலம் தாக்கத்தில் இருந்து அது விடுதலை பெற விலகி நிற்க ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருத்தல் வேண்டும். நேற்று கூறிய ஓமைதான், பாசி படர்ந்த நீரிலே கல்லை எரிந்து கொண்டு இருந்தால்தான் பாசி விலகியே இருக்கும். இந்த ஆன்மாவிடத்தே ஆணவமாகிய பாசி வந்து சேர்ந்து விடாதபடி ஐந்தெழுத்தாகிய அந்த கல்லை எரிந்து கொண்டு இருக்கணும். ஆக அந்த ஐந்தெழுத்து எப்படி இந்த ஆன்மாவுக்கு சகல நிலையிலும் தேவைப்படுகிறது, முத்தி நிலையிலும் தேவைப்படுகிறது. இந்த ஐந்தெழுத்து என சொல்லக்கூடியது ஒரு சைவன் என சொல்லக்கூடியவன் அவனுக்குரிய இலக்கணங்களிலே அவன் ஐந்தெழுத்து ஜெபித்தல். மாதவ சிவஞான சுவாமிகள் கச்சி ஆனந்த ருத்ரேஸ்வர் பதிகம்னு ஒன்று செஞ்சிருக்கிறான். சிவனடியார்களாகிய அந்த புனிதர்களுக்கு என்ன இலக்கணம் சொல்றார்? ஆசை வேறகழ்ந்து வெண்ணீரு அஞ்செழுத்து அக்கமாலை பூசி உச்சரித்து பூண்ட புனிதர். எப்படி அழகாக சொல்லி காட்டுறார். வெண்ணீரு பூசி அஞ்செழுத்து ஓதி அக்கமாலை அணிந்து இதுதான் புனிதர் அப்படின்றார். அப்போ ஐந்தெழுத்து சைவர்களுக்கு ஒரு சாதனம், ஒரு அடையாளம். சைவர்களுக்கு 23 அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 23 இலக்கணம். அக இலக்கணம் 10, புற இலக்கணம் 10, மன இலக்கணம் 3. இந்த மன இலக்கணம் 3 1 ஐந்தெழுத்தை ஜெபித்தல். ஆக இந்த ஐந்தெழுத்து எவ்வளவு முக்கியமானதுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் இந்த ஐந்தெழுத்து தான் நம்மை தூய்மை செய்கிறது. காசி நுண்டத்திலே ஒரு செய்தி வருகிறது, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த ஆன்மாவை சிவத்தோடு சேர்க்கின்ற பொழுது அந்த பெருமான் இந்த ஆன்மாவின் காதிலே ஐந்தெழுத்தை ஓதி தீட்சி செய்து பக்குவப்படுத்தி தான் தன்னோடு சேர்க்கின்றான். ஒரு ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்கு தீட்சி செய்கின்ற பொழுது ஐந்தெழுத்து மந்திரம் தான் ஓதப்படுகிறது. திருப்பெருந்துறையிலே மணிவாசக பெருந்தகைக்கே நம்முடைய பெருமான் மந்திர உபதேசம் செய்தார். தனக்கு எந்த மந்திர உபதேசம் செய்தார் என்பதை

உடையாழ்ந்த நடுவிருக்கும் என்ற திருப்பாடலிலே சூஷகமா சொல்லுவார். இருதலை மாணிக்க பஞ்சாக்கரத்தை உபதேசம் செய்திருக்கிறார் என்பதை சானா தண்டமாணி தேசியர் உரையில் எழுதுவார். ஆக இந்த ஐந்தெழுத்து தான் நமக்கு முக்கியமானது. இன்னும் சொன்னால் இந்த ஐந்தெழுத்தால் தான் நாம் எதையும் பெற முடியும். இதற்கு புண்ணியராற்றுப்படை என்ற ஒரு நூலிலே ஒரு செய்தி இருப்பதை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். புண்ணியராற்றுப்படை நூலில பஞ்சாக்கர வேதங்கள் சொல்லப்பட்டு இந்த ஐந்தெழுத்தை வைத்து எதையும் பெறலாம் என்று ஒரு இதை சொல்றார். இந்த ஐந்தெழுத்தையும் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தெழுத்தும் பஞ்சாச்சரம் இல்லை, நாலு எழுத்தும் வரும், மூணு எழுத்தும் வரும், ரெண்டு எழுத்தும் வரும், ஒரு எழுத்தும் பஞ்சாக்கரம் தான். இப்ப எந்தெந்த பஞ்சாக்கரம் என்னென்ன பலனை தரும் என்பதற்கு அந்த பஞ்சாக்கரத்தை குரு மூலமாகத்தான் ரகசியம் பெற வேண்டும். அந்த பஞ்சாக்கரத்தை சொன்னால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் சொல்லப்படுகிறார். ரூப பஞ்சாக்கரம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த ரூப பஞ்சாக்கரத்தை நாம் உச்சாரணம் செய்தால் ஒருவருடைய நோயை தீர்க்கலாம். அந்த திருப்பாச்சராக்கிரமத்தில் சம்பந்தர் கொல்லிமலை மலவன் புத்தினுடைய மயிலக நோய் தீர்க்கிறது. சித்தி பஞ்சாக்கரம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த சித்தி பஞ்சாக்கரத்தை நாம் உச்சாரணம் செய்தால் சுரநோய் தீர்க்கலாம். இதையெல்லாம் சூஷகமாகத்தான் ஞானசம்பந்தர் பெருமான் குறுப்பாண்டியன சுரநோய் தீர்த்தது அங்கே சொல்லப்படுகிறது. ருத்ரபஞ்சாக்கம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த ருத்ரபஞ்சாக்கம் என சொல்லக்கூடியது ஒரு உடம்பிலே கலந்திருக்கின்ற விடத்தில் நின்று விடுதலை செய்து அவனை உயிர்ப்பித்து எழுத்து விடலாம். ஞானசம்பந்தர் அப்பெருமா விடம் தீண்டியவர்களை எழுப்பித்தது இந்த பஞ்சாக்கரத்தினுடைய பின்னணி தான். சரஸ்வதி பஞ்சாக்கரம் என்று இருக்கிறது. சரஸ்வதி பஞ்சாக்கரம் என்பது கலைமகள் தன்னிடம் வருவதும் தன்னை அங்கே கலையோடு சேர்ப்பிக்கின்றதும் அதுவும் நன்றாக தெரியும். இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது கேட்கின்ற உங்களுக்கு கலைமகள் துணை இருந்தால்தான் சொல்லுகின்ற செய்தி அங்கே காதல ஏறும், எல்லாமே ஏறாது. ஆக ஒருவரிடத்தில் சரஸ்வதி எப்படி வந்து அங்கே அணுகியிருக்கிறாள் என்பதை காண்பதற்கு சரஸ்வதி பஞ்சாக்கரம் இருக்கும். ஆனால் சிவஞானிகள் உதர்க்கமாக பேசுகின்ற ஒருவரிடம் இருந்து சரஸ்வதியை இவனை விட்டு நீங்கி விடும் சொல்லிடுவார். மணிவாசக பிருந்தகை அந்த புத்தகந்தியின் நாவில் இருந்து நீங்கும்படி சரஸ்வதிக்கு ஆணையிட்டதை எல்லாம் நம் புராணத்தில் பார்க்கிறோம். அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் சாம்பவ பஞ்சாக்கரம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த சாம்பவ பஞ்சாக்கரம் என்பது குடல் சம்பந்தப்பட்ட நோயை, சூல நோயை எல்லாம் நீக்கக்கூடிய, வெப்பு நோய் எல்லாம் சூல நோய் நீக்கக்கூடியது. இந்த பஞ்சாக்கரத்தை சொல்லித்தான் நம்முடைய திலகவதி அம்மை திருநீர் அளித்திருக்கிறார் நம்முடைய மருணிக்கியார். கஜமசிய பஞ்சாக்கரம் என்று ஒன்று இருக்கிறது. யானை போன்ற மிருகங்கள் நம்ம எதிர்த்து வந்தால் இந்த பஞ்சாக்கரத்தை சொன்னால் அது நமக்கு பயந்து ஓடும். நாமகர்ஷி சுவாமிகளை அங்கு ஏவ சுவாமிகளிடம் ஏவப்பட்ட யானை அப்படி வந்துதானே வணங்கி சென்று விட்டது. சரணி பஞ்சாக்கரம் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு இடத்திற்கு செல்லுகின்ற பொழுது ஆறு குறுக்கிவிட்டால் அந்த ஆறு நமக்கு வழிபட வேண்டும் என சொன்னால் அந்த பஞ்சாக்கரத்தை சொன்ன ஆறு விலகி இடம் நடக்கும். ஏத்தானே திருவையாறிலே சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமான் நாயனாரும் அங்கே ஆறு விலகி ஐயாட்டு பெருமான் தரிசிக்க சென்றார்கள். பூர்ணதாயினி பஞ்சாக்கரம் என்று ஒன்று இருக்கிறது. இறந்தவர்களை அழைப்பிப்பது ஒரு காரியம் இருக்கு, வந்துட்டு போகும். திருவிளையாடல் புராணத்தில் காஞ்சனை மாலைக்காக மலைதோஷ பாண்டியன் இங்கே மீளும் இங்கே பூரத்துக்கு அனுப்பி வைக்க வரவழைக்கும்படி செய்யப்பட்டிருக்கிறது, புராணத்தில் இருக்கிறது. இது அமிர்ததாய் பூர்ணதாயினி பஞ்சாக்கரம் என்று சொல்லக்கூடியது. கல்யாண பஞ்சாக்கரம் என்று ஒன்று இருக்கிறது, ரொம்ப முக்கியமானது. பூமிக்குள் உள்ளதை காட்ட வல்லது. பூமிக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு பஞ்சாக்கரத்தை சொன்னோம்னா அந்த புதையில் என்னதான் நம்ம கண்டுபிடிச்சலாம். அகழ்வாராய்ச்சியே தேவையில்லை. இதை நம்முடைய குமரகுருவர சுவாமிகள் பண்டாரமுமணி கோவிலை சொல்லி காட்டுகிறார். இந்த செய்தி இந்த மை இதை வைத்துக்கண்டு அஞ்சனம் வைத்து கழ்வர்கள் களவு செய்வார். இந்த பஞ்சாக்கரத்தை திருடர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த களவு சாஸ்திரத்தில் இருக்கிறது. அடுத்து சுந்தர பஞ்சாக்கரம். சுந்தர பஞ்சாக்கரத்தை ஜெபித்தால் இளமை உள்ளவன் முதுமையை பெறலாம், முதுமை உள்ளவன் இளமையை பெறலாம். அந்த இளையோர் முதுமையானது அபிப்பிராட்டி, முதுமையிலே இளமையானவர் திருநீலகண்ட நாயனார். இந்த பஞ்சாக்கரம் இன்னைக்கு கிடைச்சதுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அடுத்து நவநீத பஞ்சாக்கரம். ஒருவருடைய குருட்டை போக்க வல்லது. எப்படி? அழகாக தண்டியடிகள் நாயனாருடைய திருக்கண்களிலே பார்வை இல்லாத அவருக்கு பார்வை வந்தது. பார்வையுள்ள சமணர்கள் அங்கே பார்வை இழந்தார்கள். இதெல்லாம் அந்த பஞ்சாக்கரத்தினுடைய ஒரு வலிமை. பூஜா பஞ்சாக்கரம். பூஜா பஞ்சாக்கரம் என்றால் இந்த பஞ்சாக்கரத்தை ஜெபித்தால் நான் பூஜை செய்கின்ற பொழுது எதை விரும்பினோமோ அது கைவிடும். யம பஞ்சாக்கரம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பஞ்சாக்கரத்தை ஜெபித்தால் பற்ற வருகின்ற யமன் ஓடிவிடுமா? அதுதான் மார்க்கண்டே முனிவருக்கு அங்கே உபதேசிக்கப்பட்டது. அஸ்திர பஞ்சாக்கரம்.
இது நடக்க வேண்டும் என்று அந்த பஞ்சாகரத்தை சொன்னால் அது நடக்கும். அதான் நரியை பரியாக்கியது, பரியை நரியாக்கியது இல்லையா. வெள்ளம் வரட்டும், வெள்ளம் வற்றட்டும், நினைச்சது செய்யக்கூடிய. அடுத்து அனந்த பஞ்சாக்கரம். அனந்த பஞ்சாக்கரம் தான் காண்போரை அப்படியே நான் வசீகரித்து இழுத்தேன். நம்ம மேலே ஒரு விருப்பம் வரும்படியாக செய்தேன். தாருகாவன அந்த இருடி பெண்களுக்கு பெருமாள் ஈர்ப்பதற்கு காரணம் இந்த அனந்த பஞ்சாக்கரம் சொல்லப்படுது. பிரம்மச்சர பிரமரி பஞ்சாக்கரம் ஒன்று, பிரமரி பஞ்சாக்கரம். ஒரு கடல் மேல நீர் மேல அப்படியே நம்ம நடந்து தெப்பமா போயிடலாம். இதானே அப்பர் சுவாமி சொற்றுணை வீதி என்கிறத சொல்லி போனார். அடுத்தபடியாக சார பஞ்சாக்கரம், நான் பேசுவது நான் பாடுவது இந்த சபையிலேயே உள்ளவர்கள் ஈர்த்து என்பக்கம் வர வேண்டும் என்று சொன்னேன்னா இந்த சார பஞ்சாக்கரம் ஒன்று இருக்கு. பரிஜன பஞ்சாக்கரம், பரிஜன பஞ்சாக்கரம் என்றால் மழையை பெய்விப்பதும் பெய்கின்ற மழையை நிறுத்துவதற்கும் முடியும். இதுதான் ஏர்கள் கழிக்காமல் செஞ்சு கேட்டார். வைந்தவ பஞ்சாக்கரம், இந்த வைந்தவ பஞ்சாக்கரம் என்பது நாம் பூஜை செய்கின்ற இடத்தை சிவபெருமான் இங்கே எழுந்தருளில் இருக்கிறாரா இல்லை, பூஜையினுடைய ஒரு சிறு லோபத்தின் காரணத்தால் சுவாமி நம்ம வரலையான்னு கண்டுபிடிச்சிருந்தான். சிவனது வரவு போக்கை காட்ட வல்லது இந்த பஞ்சாக்கரத்தை வைத்து தான் திருப்பேரு வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமி திருக்கோயில் இல்லை என்பதை கண்டுபிடிச்சார். அடுத்து யம பஞ்சாக்கரம், யமனையே கூடலாம் அங்கே வா, நான் சொன்ன சொல்படி கேடு. புக்கொழியில் அவினாசியிலே காலனை தலைச்சொல் பிள்ளையை என்னார். அந்த காலனை அமைத்து பிள்ளையை பண்ணு சொன்னார். இதெல்லாம் யம பஞ்சாக்கரம் பேர். ஆக இன்னும் அதை விட சௌம்பர பஞ்சாக்கரம் இருக்கு. செல்வங்களை தரவல்லது இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும். இன்னும் நிறைய இந்த பஞ்சாக்கரம் பேசுறது, ஊமையை பேச வைக்கிறது, பேசுகிறவனை ஊமையாக்கி விடுவது, மர்ஜினி பஞ்சாக்கரம். எண்ணற்ற பஞ்சாக்கரங்கள் இருக்கிறது. இதெல்லாம் புண்ணியராற்றுப்படை என்ற நூலில் சொல்லப்படுகிறது. இந்த பஞ்சாக்கரமானது உயிர்களுக்கு எப்படி அருள் செய்து கொண்டிருக்கின்றது என்பது இதில் அழகாக சொல்லப்படுகிறது. அதில் 80வது திருப்பாடல் அப்பர் சுவாமியுடைய வாக்கு, 5வது திருமுறை, 46வது பதிகம் திருப்புகலூர், அதில் வரக்கூடிய அருமையான பாட்டு. விண்ணினார் மதிசூடிய வேந்தனை எண்ணி நாமங்கள் ஓதி எழுத்தஞ்சும் கண்ணினால் கடல் காண்பிடம் காண்பிடம் ஏது எனில் புண்ணியன் புகழூரும் என் நெஞ்சுமே. அழகாக சொல்றார். இறைவனை உள்ளும் காணலாம் வெளியிலும் காணலாம். இறைவனை நான் வெளியிலே எங்கே கண்டிருக்கிறேன்? அழகாக அவர் சொல்லுகிறார், நான் திருப்புகலூரிலே வெளியே கண்டேன், என் நெஞ்சினுள்ளும் தரிசித்தேன். அதுதான் கண்ணினால் கடல் காண்பிடம் ஏதனில் புண்ணியன் புகலூரும் என் நெஞ்சுமே. இந்த ஐந்தெழுத்தினுடைய ஒரு வல்லமையை பெற்று சிவத்தை உள்ளும் தரிசிக்கலாம் வெளியேயும் தரிசிக்கலாம். என் விண்ணின் ஆண் மதிசூடிய வேந்தனை எண்ணி நாமங்கள் ஓதி எழுத்தஞ்சும் எண்ணி நாமங்கள் ஓதி. இதெல்லாம் அர்ச்சனை. இந்த அர்ச்சனைங்கிறது என்னங்கிறது இன்னொரு சமயத்தில் நான் சொல்கிறேன். அந்த அர்ச்சனையிலே வரக்கூடிய அந்த நாமங்கள் அத்தனையும் காரண இருகுடி பெயர். அவனது திருநாமங்கள் சொல்லி அந்த எழுத்தையை உச்சரித்தால் கண்ணினால் புறத்தையும் காணலாம், நாம் அகக்கண்ணிலும் பெருமானை தரிசிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு அடிமைங்கிற நீதிசாரம்னு ஒரு நூல் இருக்கிறது. செடமெல்லாம் தெய்வ ஆதீனம், ஆதீனம் என்ற சொல்லுக்கு ஆளிகைக்கு உட்பட்டது. ஒரு திருமடம் கிளைமடங்களை வைத்து நிர்வாகம் செய்ததால் அதுக்கு பேரு மட ஆதீனம், ஆதீனம்னு பேரு. செடமெல்லாம் தெய்வாதீனம், தெய்வம் மந்திரத்து ஆதீனம், இது ஆவாகணம். ஒரு மந்திரத்தை சொல்லிட்டான சுவாமி வந்துருவார். ஆகையினாலே இந்த ஐந்தெழுத்தானது ஒரு ஆன்மாவை அகத்தும் புறத்தும் அது காண செய்கிறது. இதைத்தான் திருக்கழுத்துப்படியாக செய்து காட்டுகிறார். அஞ்செழுத்துமே அம்மை எப்பதமை காற்றுதலால் அஞ்செழுத்தை ஆறாக பெற்றிருந்து அந்த அஞ்செழுத்தையே நீ என்ன செய்து கொள்ள வேண்டும், உனக்கு பற்றுக்கோடாக வைத்திரு என்று அங்கே அழகாக அதை சொல்லி காட்டுகிறார். அடுத்த அருமையான திருப்பாடல் 81வது திருப்பாடல் அப்பர் சுவாமிகளுடைய திருவாக்கு, 4வது திருமுறை, 96வது பதிகம் திருப்பாதிரி புரியூர். எல்லோருக்கும் பாராயணமாக உள்ள இது அருமையான பாடல். கருவா

0: திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே. இந்த கருவாய் விழுந்து உன் கடலே நினையும் கருத்துடையன் என்பதற்கு ஏற்கனவே நமக்கு விளக்கம் தெரியும். தெரிந்து உங்கள் நாமம் பயின்று உணரருளாலே திருவாய் பொலிய. இந்த ஐந்தெழுத்தினுடைய அருள் ஒரு ஆன்மாவுக்கு எப்பொழுது கிடைக்கும்? உனது அருள் ஒரு பக்குவம் உள்ள ஒரு ஆன்மாவுக்குத்தான் அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்ல முடியும். இதை அழகாக திருவிளையாடல் புராணத்தில் மாபாதம் தீர்த்த படத்தில் சொல்லி காட்டுறார். ஒருவனுக்கு தீவினை இருந்தால் அந்த ஐந்தெழுத்து நாமத்தை சொல்லவே விடாதுங்கிறார். அந்த திருவிளையாடல் புராணத்தில் வரக்கூடிய செய்தியை பார்க்கணும். நல்ல தீர்த்தம் சிவதலம் நல்லோர் பக்கம் செல்ல ஒட்டாது தீவினை இருந்ததுன்னா, நல்ல தீர்த்தம் சிவதலம் நல்லோர் பக்கமும் செல்ல ஒட்டாது அரண் சீர்த்தி நாமம் செவிப்புள்ள ஒட்டாது. வந்துருச்சா? அந்த பெருமானுடைய நாமமாகிய நந்தி நாமம் நமச்சிவாய் என்பதை காதிலும் விடாது சொல்லவும் விடாது. உளம் புகுத ஒட்டாது நா சொல்ல ஒட்டாது கண் துயிர விடாது அது. ஆகையினாலே இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தையும் தவமும் தவமுடையாருக்காகும் என்பதைப் போல ஐந்தெழுத்து மந்திரத்தினுடைய புண்ணியத்தை பெறுவதற்கு ஒரு புண்ணியத்தை செய்திருக்க வேண்டும். உணவர்களாலே தருவாய் பொழிய சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி. அதை நான் சொல்லிவிட்ட காரணத்தினாலே அவன் தருவாய் வேலை செய்கின்ற கூலியை கொடுத்து கேட்கிறான்ல உரிமையோட, அவன் கரிகாரம் இருக்கிறது அல்லவா, உரிமை இருக்கிறது அல்லவா. ஆகையினாலே அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை குருபதேசப்படி அதை ரொம்ப முக்கியம் நாம் உச்சரித்தால் சிவகதி தந்தியத்திரும். அதனால்தான் நீரணி சிவாய நமம் என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ. சிவாய நம என்பது சுக்கும பஞ்சாக்கரம் உத்திப்பேற்றை விரும்புவது. ஆகையினாலே இந்த ஐந்தெழுத்து மந்திரம் நமக்கு ஒரு பெரிய புண்ணியம் ஒன்று இருந்தால்தான் அதை நாம் உச்சரிக்க முடியும் என்று இதில் காட்டிவிட்டார். அடுத்து அருமையான ஒரு பாடல் 82வது திருப்பாடல், அப்பர் பெருமானுடைய திருவாக்கு 4வது திருமுறை, 94வது பதிகம், திருப்பாதிரி புலியூர். வைச்ச பொருள் நமக்கு ஆகும் என்று சொல்லி மனத்து நடைத்து சித்தம் பொறுக்கி சிவாய நமவென்று இருக்கின் அல்லால் மெய்த்தக கதிர்மதியோர் கதிர்மதியில் போர்வார் அவர் திருப்பாதிரி புரியார் அத்தனருள் பெறலாமோ அறிவிலா பேதை நெஞ்சமே. நீ எத்தனை சாதனங்கள் என்னென்ன செய்தாலும் இந்த ஐந்தெழுத்து மந்திரம் இல்லாவிட்டால் நீ எதையுமே பெற முடியாது. இது உனக்கு சந்தேகமே வேண்டாங்க, ஐந்தெழுத்து மந்திரத்தால் தான் பெற முடியும். ஐந்தெழுத்து பெருமையை சொல்லக்கூடியது பாரதத்தில் வருகிறது. மகாபாரதத்தில் அங்கே கண்ணன் அர்ஜுனிட்ட சொல்றார், பாசுபதாஸ்திரம் பெறணும் சிவபெருமானிடம் இருந்தேன்னார், தவம் பண்ண போனார். அந்த வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாசுபத அஸ்திரத்தை பெறுவதற்கு அர்ஜுனன் எப்படி தவநிலையிலே இருந்தார் என்று அழகாக வர்ணிக்கிறார். சைவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான பாட்டு. ஒரு சமயத்தில் அந்த பாடல் எடுத்து படிக்கிறேன். அதை சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்லி காட்டுகிறார். அப்படியே திருநீர் பூசினார், உச்சியிலிருந்து பாத வரைக்கும் திருநீர் பூசிக்கிறான். அசைவற்று மலை போல் இருந்தான் அஞ்செழுத்தை மனத்திலே இருத்தினான். அந்த அஞ்செழுத்தை மனத்திலே இருத்தி பெறுதற்கு அறிய பாசுபத அஸ்திரத்தையே பெற்றிருந்தார். ஏன்னா இதை விட்டால் சிவத்திடம் இருந்து நமக்கு வேறு மார்க்கம் இல்லை. ஆகையினாலே ஐந்தெழுத்தால் தான் இந்த உயிரானது எதையும் பெற முடியும் என்பதை அறிவிப்பு சொல்லியிருக்கிறார். அடுத்து அருமையான ஒரு திருப்பாடல் 83வது திருப்பாடல், அப்பர் சுவாமிகளுடைய திருவாக்கு 5வது திருமுறை, 60வது பதிகம், திருமார்பே. ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதிய அஞ்செழுத்தும் உணர்வார்கட்கு பேதம் இன்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர்மார் பேரரே. நீ எத்தனை சாஸ்திர நூல்கள் இதையெல்லாம் படித்திருந்தாலும் கூட அதன் தெளிவு ஏற்படாவிட்டாலும் கூட ஓதி அஞ்செழுத்தும் உணர்வார்கட்கு அஞ்செழுத்து ஓதி உணர் அப்பதான் உனக்கு அந்த அருள் கிடைக்குங்கிற. அந்த அருள் கிடைக்கிறோம்னா என்ன செய்யணும்? ஐந்தெழுத்தினுடைய அருள் நிலையை நாம் பெற ஐந்தெழுத்தை குருமுகமாக பெற்று ஓதி உணர்தல் வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஐந்தெழுத்தானது நமக்கு எதை போது? ஏற்கனவே கொடிக்கவியில் இதை விழா வாரியாக சொல்லியிருக்கிறேன். முப்பொருள் உண்மையை நமக்கு உணர்த்துகிறது. இறை அருள் உயிர் திரோதம் மனம் என்ற அந்த பஞ்சமல கொத்தை நமக்கு, இறை உயிர் இறை அருள் உயிர் திரோதம் மலம் என்ற ஐந்தையும் நமக்கு உணர்த்துகிறது. இந்த ஆன்மாக்களுக்கு எப்படி அவன் படிமுறையிலே அருள் புரிகிறான் என்று உணர்த்துகிறது. அந்த முத்தி நிலையிலே இந்த ஆன்மா எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் அஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் என்று இப்படி பிரித்து பிரித்து பிரித்து பிரித்து கொடுக்கவில்லை. அப்படியே இதற்கு உரை எழுதுவது போல கொட்ட முடியுமா விஸ்வாச்சாரியர் அங்கே காட்டி. ஆகையினாலே அந்த ஐந்தெழுத்தினுடைய உண்மைகளை எல்லாம் நாம் உணர்தல் வேண்டும். அந்த ஐந்தெழுத்தின் உண்மையை உணர்ந்தால் மாதும் தாமும் மகிழ்வர் மார்பேரரே. பெருமான் வந்து அவர்களுக்கு அந்த இதயத்தில் வந்து மகிழ்ந்து உட்கார்ந்திருப்பாராம். மற்ற இடத்திலே அமர்வார், அந்த இடத்திலே வந்து இருப்பார். ஆனால் ஐந்தெழுத்து ஓதி உணர்ந்த ஆன்மாக்களிடத்தே பெருமான் மகிழ்ந்து இருப்பார். யாரோட? நம்முடைய அம்மையோடு இருப்பாராம். அந்த ஐந்தெழுத்து மந்திரத்துக்கு நம்முடைய பெருமான் அவ்வளவு கணிந்து அருள்புரிகிறான். அழகாக நம்முடைய நூல்களிலே அங்கே சொல்லப்பட்டது, அங்கே கரூர் தேவர்களுடைய அந்த திருவிசைப்பாவில் அற்புத தெய்வம் இதனின் மற்றொன்றே அன்பொழுதன்னை அழகாக சொல்லி காட்டுகிறார். ஐந்தெழுத்தின் வைத்து அங்கே உழுகுபவர்களுக்கு என்னென்ன தருகிறார் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். அற்புத தெய்வம் இதனின் மற்றொன்றே அன்போடு தன்னை அஞ்செழுத்தின் ஊவைத்து உணர்வார்களுக்கு பற்பத கோயும் பைம்பொன் மாளிகையும் பவளவாய அவர் பனைமுனையும் கற்பக பொழுதும் முழுதுமாம் கங்கை உண்ட சோழை சரத்தையினார். ஆக அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதி உணர்வர்களுக்கு அங்கே வந்து குடிபுகுந்து அந்த ஆன்மாவுக்கு மேலும் மேலும் இன்பத்தையே கொடுப்பான். இப்படியாக ஐந்தெழுத்தானது உயிர்களுக்கு அருள் புரிகிறது என்று அந்த ஐந்தெழுத்தினுடைய அருள் நிலையை நாம் அறிந்து கொள்வதற்காக உமாபதி சிவாச்சாரியார் இந்த திருப்பாடல்களை திரட்டி தந்திருக்கிறார் என கூறிவிட்டு அனைந்தோர் தன்மையாகிய அந்த 10வது அதிகாரத்தை திருவருள் கூட்டி வைக்க சிந்திக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்து இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், திருச்சிட்டம் பலம்.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Thiruchitrambalam Thiru Yesaravu.

0: திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருநாவுக்கரசர் திருநா

சம்பந்தர் வருஞான மறைஞான சம்பந்தர் உமாபதியை வணங்கி வாழ்வாம் வணங்கி வாழ்வாம் திருச்சிற்றம்பல நம பார்வதி வதே.

0: போற்றித் திருவகவல் என்கின்ற பாடலில் 156வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். இந்த நாட்டுக்கு பரமஞானிகள் கிடைத்தது ஒரு பெரிய அதிசயமான ஒரு ஆதாயம். அவர்கள் மூலமாக எத்தனையோ ஆன்மாக்கள் நன்னெறிய பற்றி அதன் மூலமாக பரவா நெறியிலே சென்று பேரின்பத்தை அனுபவிக்கின்ற ஆன்மாக்கள் எண்ணில்லாதவர்கள். அப்படிப்பட்ட ஞானிகள் அவதாரம் பண்ணவில்லையானால் இந்த மனித வர்க்கத்துக்கு கடவுளை பற்றிய நினைவு வர, கடவுளை நினைக்கவில்லையானால் என்ன என்று கேட்கலாம். கடவுளை நினைக்கவில்லையானால் நன்றி மறந்த பாவம். அதனாலே கடவுளை நினைப்பது அவசியம், அவசியம், அவசியம். கடவுளை நினைக்க வைத்தவர்கள் இந்த அருளாளர்கள். அப்படி அருளாளர்கள் செய்த உபகாரம் எப்போதும் இருக்கும். அந்த உபகாரமானது பேருபகாரம்னு சொல்லப்படும். உபகாரங்களிலே பேருபகாரம், பேருபகாரம்னா பெரிய உபகாரம். கடவுளை பற்றி அவர்கள் தெரிந்து அந்த அருளை அவர்கள் அனுபவித்து அந்த அனுபவத்தை பாடலாக, அந்த அனுபவத்தை தாம் அனுபவித்த அந்த அனுபவத்தை பாடலாக பாடி தந்திருக்கிறார். அந்த பாடல்கள் நமக்கு கிடைக்கவும் அதை நம்ம படிக்கவும் கிடைச்சது வர அது ஒரு பெரிய அதிசயம். ஞானிகள் இவர் 1700 வருஷத்துக்கு முந்தி இருந்தவர். மாணிக்கவாசன் 1700 வருஷத்துக்கு நமக்கு அவருக்கு எவ்வளவு கால வித்தியாசம், 1700 வருஷம். அவர் எழுதின பாடலை சிவபெருமான் எழுதினாரு என்று சொல்லி அந்த பாடலை மற்ற அருளாளர்களாலே பல பிரதிகளாக தூக்கப்பட்டு அதன் பிறகு அது அச்சுக்கு வந்து புத்தக வடிவிலே வந்து இப்ப நம்ம கைக்கு வந்திருக்குதுன்னு சொன்னா இது பெரிய அதிசயம். 1700 வருஷத்துக்கு முந்தி இருந்த ஒரு பாடல். அது முன்ன கடவுள் தான் அந்த உபகாரத்தை பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த திருவாசகத்தை மாத்திர அவரே எழுதியிருக்கிறார். வேற ஆளை விட்டு எழுதுனா ஏதாவது விசகா வந்துருமோ என்னமோ என்று சொல்லி அவரே ரொம்ப எச்சரிக்கையா சுதாரிப்பா அவரே வந்து எழுதியிருக்காரு. யார் சிவபெருமானே சுதாரிப்பா வந்து வேற ஆளை விட்டு எழுதுனா ஏதாவது பாட்டு சொல்லு பிள்ளையா வந்துடும், நாமளே எழுதிருவோம்னு சொல்லி எவ்வளவோ வேலையெல்லாம் ஒத்தி வச்சுக்கிட்டு வந்து எழுதியிருக்கிறாரு. எத்தனை நாள் எழுதினார சொல்ல முடியும்? ஒரு நாள் எழுதியிருக்க முடியுமா? ஓடச்சூரியில முடியாது. ஒரு நாள் எழுதியிருக்க முடியும். 658 பாட்டு, திருக்கோவை 400, ஆக 1000 பாட்டுக்கு மேல ஒரு நாள் எழுதிட முடியுமா? அக்குரு எழுதினா கூட அவர் சொல்லணும் இல்ல, அவர் சொல்ல சொல்லத்தானே இவர் எழுதியிருக்கிறாரு. அதனாலே வந்து பல நாள் மனக்கட்டு எழுதியிருக்கிறார். அப்படி எழுதியபடியினாலதான் இந்த பாடல் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த பாடல்கள் வந்து கேட்கின்றவர்களே படிக்கின்றவர்களை சிவ சம்பந்தமாக்கி சிவனோடு சேர வைப்பது இந்த பாடல். எந்த நூலை படிக்கிறோமோ அதுல என்ன விஷயம் இருக்கிறதோ அந்த விஷயத்துல மனுஷன் ஈடுபடுவான். எந்த பாடலை படிச்சாலும் அந்த பாட்டில என்ன பொருள் இருக்கிறதோ, இப்ப சமையலை பத்தி படிக்கிறோம்னு வச்சுக்கோ, சமையற்கல புத்தகத்தை படிச்சோம்னா அதுல வந்து சமையலை பத்தி பல வகையான பலகாரங்களை பத்தி எல்லாம் சொல்லுது. அதை படிக்கும் போது அதுல ரொம்ப ஈடுபாடு வரும். இந்த மாதிரி சமைச்சா என்ன, இந்த மாதிரி பண்ணினா என்ன, இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா என்ன, எல்லாரும் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி எண்ணம் உண்டா இல்லையா? அதே போல இந்த மற்ற நூல்கள் எல்லாம் படிக்கும் போது அந்த நூலில் இருக்கிற விஷயங்களிலே, அந்த நூலில் இருக்கிற கருத்துக்களிலே நம்ம கருத்து கலந்து அதை செய்து பார்க்கலாமே அப்படின்னு வரும். அப்படித்தான் வரும். அது போல இப்ப இந்த பாடல்களை படிக்கின்றவர்களுக்கு சாமி எவ்வளவு பெருசா சொல்லி இருக்கிறாரு, அவர் அருள் பற்றதை சொல்லி இருக்கிறாரு, நாமும் அது மாதிரி இதை பண்ணி பார்க்கலாமே, வழிபட்டு பார்க்கலாமே, கும்பிட்டு பார்க்கலாமே என்கின்ற புத்தி உண்டா? அதனாலே இந்த பாடல்கள் படித்தவர்கள் கேட்டவர்கள் எல்லாருமே சிவன் அருளை பெறுவார்கள். அது இந்த ஜென்மத்திலேயே பெறுவார்கள், அல்லது அடுத்த ஜென்மத்தில பெறுவார்கள், அல்லது அடுத்த ஜென்மத்தில பெறுவார்கள். இது எல்லாமே இந்த டேப்புல பதிவாகிறாப்புல ஆன்மாவில உயிரில், உயிரில உடம்புல பதிவாச்சுன்னா உடம்புதான் ஜாம்பல் ஆயிருமே, உயிரிலே பதிவாகும், உயிரிலே பதிவாயிரும். அப்படிப்பட்ட பதிவாயிருச்சுன்னா அது வந்து அவர்களை மறக்க விடாது, கடவுளை மறக்க விடாது, உள்ள இருந்து நினைக்க வச்சுக்கிட்டே இருக்கும். நினைக்க நினைக்க நினைக்க நினைக்க அவர்களுக்கு ஆணவ மலன் தேய்ந்து போகும். அது தேய தேய தேய சிவன் வந்து குடியா இருப்பான். சிவன் வந்து குடியா இருந்துட்டா இன்னொரு குடியில போய் பிறக்க மாட்டார்கள். என்ன விளங்குதா? சிவன் வந்து குடி இருந்துட்டான்னா உள்ளத்துல இன்னொரு குடியிலே போய் பறக்கிற வேலை இருக்கா? அதனால சிவன் குடியை கெடுப்பவன் குரு. சிவன் குடியை கெடுப்பவன், குடியை கெடுப்பவன் என்றா இன்னொரு குடியிலே போய் பறக்கிற அந்த வேலையை கெடுப்பவன். குடியை கெடுத்தவன் உலகத்துல சொன்னா மனுஷனை சொன்னா அவன் வந்து கெடுதல் பண்றவன், இவனை சொன்னா பறப்பை ஒழிப்பவன், இன்னொரு குடியிலே போய் கும்பர்கடரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊற்றை ஏந்தனுக்கு வம்பனப்படுத்த குடிமுழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்து. வாழ்வு அரும்படியாக வாழ்வித்த மருந்து, இந்த உலக வாழ்வு அரும்படியாக செய்த அந்த வாழ்வை தந்த மருந்து. அதனால சிவபெருமான் குடியை கெடுப்பவர் தொண்டர் குடி கெடுக்கவே துசங்கட்டி கொண்டவர் வடலூர் அருவாட்டு. அதனால குடி கெடுத்தல் என்றால் இன்னொரு குடியிலே போய் பறக்கிற வேலை இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பேரன்பை தருவது இந்த திருவாசகம். அப்படிப்பட்ட இந்த திருவாசகத்தில் போற்றி திருவகவல் என்பது எல்லாமே சிறப்புடையதுதான். எந்த பகுதி எடுத்தாலும் அது வெள்ளக்கட்டி மாதிரி எந்த பக்கம் கடிச்சாலும் இனிப்பாத்தா இருக்கும். வெள்ளக்கட்டிய அடிப்பக்கம் கடிச்சோம்னா இனிப்பா இருக்கு, நுனிப்பக்கம் கசப்பாவா இருக்கு, எந்த பக்கம் கடிச்சாலும் இனிப்பாத்தா இருக்கு. அது போல திருவாசகம் எந்த பகுதி எடுத்தாலும் இனிப்பாத்தா இருக்கும். திருவாசகத்துக்கு என்ன பேர் தெரியுமா? தேன், தேன். ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த தேன் என்கின்ற திருவாசகத்துல 156வது வரி போற்றி திருவகவல் குற்றாலத்துயம் கூத்தா போற்றி எனும். குற்றாலத்துயம் கூத்தா போற்றி, குற்றாலம் என்று திருக்குற்றாலம் பாண்டி நாட்டிலே இருப்பது, மலைச்சாரலிலே இருக்கின்ற திருத்தலம். குற்றாலம் கூத்தர் கோயிலே வேறு, கூத்தர் கோயிலும் வேறு, பஞ்ச சபைகளிலே அது ஒரு சபை. சிவபெருமான் பஞ்ச சபைன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பஞ்சசபைன்னா சிதம்பரம், அது பொற்சபைன்னு சொல்றது. அதே மாதிரி மதுரை வந்து ரஷித சபைன்னு சொல்றது. மதுரை, மதுரைன்னா வெள்ளி அம்பலம், சிதம்பரம் பொன்னம்பலம், அம்பலம்னாலும் சபைனாலும் சிதம்பரம் பொன்னம்பலம், பொன்ன தங்கம் தங்கம், மதுரை வெள்ளி அம்பலம். திருநெல்வேலி தாமிர சபை, தாமிர சபை திருநெல்வேலி. திருவாலங்காடு ரத்தன சபை, திருவாலங்காடு. திருக்குற்றால சித்திர சபை, திருக்குற்றாலம் சித்திர சபை, சித்திர வடிவமாக இருக்கிறார் அங்க நடராசர். அதனாலே அதுக்கு பஞ்ச சபைகளிலே ஒன்றாக விளங்குவது கூத்தர் கோயில் சொல்றது. குற்றாலம் கூத்தர் கோயில், அதே வந்து தேவாரமும் இருக்குது, திருவாசகமும் இருக்குது. குற்றார் ஆர்வலரே உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் ஆர்வலரே என்பது அப்பர் சுவாமிகள் தேவாரம். மாணிக்க வாசகர் குற்றாரையான் வேண்டே கோயில்களில்தான் அருள் பண்ணி இருக்கிறான்னு சொல்லு. சாரம். இங்கோ இம்மலை என்பது மரகதாசலம். மரகதம்னா பச்சை நிறமா இருக்கு. மாணிக்க மலை என்பது மாணிக்கின் சிவப்பு நிறமா இருக்கிறது. சிவப்பு நிறமா இருக்கிறது சிவபெருமான், பச்சை நிறமா மரகதமா இருக்கிறது உமாதேவி. நடுவுல கடம்பன், கடம்பன்னாரு முருகன். அதனால சிவன் பரமேஸ்வரன் பார்வதி நடுவுல முருகன் சோமா சுந்தரி. பரமேஸ்வரன் ஐயர் மலை பரமேஸ்வரன், இங்கோய் மலை பார்வதி, நடுவுல புள்ள கடம்பலி குட்டையத்தான இருக்கணும் சோமா சுந்தரி. இங்கோயி மலை எந்தாய் போற்றிங்கிறாரு. இங்கோயி மலையில் எழுந்து காட்டின்னு கீர்த்தி திருவகர்ல சொல்றாரு. இப்படி திருவாசகத்துல இரண்டு இடத்துல இங்கோய் மலை வருகிறது. திருக்கோவையாரிலும் வருகிறது. இப்படி அருளாளர்களால் பாடல் பெற்ற தலம் இங்கோய் மலை. திருஞான சம்பந்தர் தேவாரம் நக்கீரர் இங்கோய் எழுவது பாடியிருக்கு. அந்த காலத்துல அவ்வளவு சிறப்பா இருந்திருக்குது. இங்கோய் மலையும் எந்தாய் போற்றி பாங்கார் பழனத்து அழகா போற்றி. பழனம் என்பது திருப்பழனம்னு சொல்ல திருவையாருக்கு பக்கத்துல இருக்கிற கோயில். திருப்பழனத்துலதான் அப்பர் சுவாமி வந்து அப்பூரியனுடைய புத்தரனை விசந்தீண்டி இறந்த புத்தரனை எழுப்பியது. அதனாலே அப்படி அந்த பழனம் என்கின்ற திருப்பதியில எழுந்தருளி இருக்கின்ற அழகா போற்றி பழனத்து அழகா பாங்கார் பாங்கார்னா சிறப்புடையதாய் விளங்குகின்ற பழனத்து அழகா போற்றி கடம்பூர் மேவிய விளங்கா போற்றி. கடம்பூர் என்பது சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருப்பது. அது திருக்கடம்பூர் சொல்றது. அங்கே எழுந்தருளி இருக்கிற விடங்கான்னா அழகன், விடங்கன் என்றாலும் அழகன் சுயம்புவே வணக்கம். அடைந்தவருக்கு அருளும் அப்பா போற்றி, அடைந்தவருக்கு அருளும் அப்பா போற்றி. அடைந்தவர் என்று சொன்னால் அடைக்கலமாக அவன் திருவடியை அடைந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அவன் அருள் செய்கின்ற அப்பனாக இருக்கிறான். அடைந்தவருக்கு அருளும் அப்பா போற்றி. அடைந்தவர் என்று சொன்னால் அவன் திருவடியை சரணமாக கதியாக பற்றினவர்கள் அடைந்தவர். அவர்களுக்கு அருள் செய்கின்ற தந்தையாக விளங்குகிறார். தன்னை சரணென்று தாள் அடைந்தேன் தன் அடியடைய உன்னை பொழில் புகழூர் அண்ணல் செய்வன கேண்மென்களோ என்னை பரப்பறுத்து என்வனை கட்டறுத்து ஏழ் நரகத்து என்னை கிடக்கலொட்டான் சிவலோகத்து இருத்திடுவே என்பது அப்பர் தேவார். அதனால சரணம் அடைதல், சரணம் அடைதல்னா அடைக்கலம் கூடுதல், சிவன் திருவடியே பற்றி கொள்ளுதல். அதுவே நினைக்கிறதா வேற என்ன தேவை? திருவடி தெரியுதா போய் பிடிச்சுக்க. திருவடிய மனத்தால நினைக்கிறது, வாக்கினால வாழ்த்துறது, கும்பிடுறது, இப்படித்தான் அவர். வேற என்ன? அப்படி பற்றி கொண்டவர்களுக்கு அப்பனாக இருக்கணும், அருள் செய்கின்ற அடைந்தவர்களும் அப்பா போற்றி. இத்தி தன்னின் கீழ் இருமுவர்க்கு அத்திக்கருடைய அரசியை போற்றி. இத்தி என்கின்ற ஆலமரத்துக்கு அடியிலே இருமூவராகி இயக்க பெண்களுக்கு அந்த முருகனுக்கு பால் கொடுத்தாங்க அல்லவா ஆறு பெண்கள், அந்த ஆறு பெண்களுக்கு அருள் செய்தது அது பட்டமங்கையில. பட்டமங்கையில இத்திங்கிறது ஆலமரங்கிறது எல்லாம் ஊரு இனம். இத்திங்கிறது வேற, அத்திங்கிறது வேற, ஆலமரம் வேற, அரசமரம் வேற, இப்படித்தானே இருக்கு. அது ஒரு வகையான இனங்கள், ஒரு வகை ஜாதி. இப்ப வேளாளர்ல பல வேளாளர் இருக்காங்கல்ல, அது போல. அதனால இத்தி என்கின்ற அந்த ஆலமரத்துக்கடியிலே இருமூவராகி அந்த ஆறு பெண்களுக்கும் அட்டமா சித்தி உபதேசம் பண்ணினார் சுவாமி. அதுக்கு மேல அத்தியாகிய யானைக்கு அருள் செய்தார். யானைக்கு அருள், யானைக்கு அருள்னா எத்தனையோ கோயில்ல, இப்ப திருவான கோவில்ல யானைக்கு அருள் பண்ணாரு, திருவன்காட்டுல யானைக்கு அருள் பண்ணாரு, திருவாடானையில யானைக்கு அருள் பண்ணாரு, மதுரையில யானைக்கு அருள். எத்தனையோ இடங்கள்ல யானை பூசம் இருக்குதுமா. மதுரையில வெள்ளை யானை சாபம் தீர்த்த உடலம்னு வருது. திருவன்காட்டுல அந்த பானுகோபன் வந்து அந்த ஐராவதம் என்கின்ற யானையை, யாருடைய யானை, தேவேந்திரோட யானையை கொம்ப ஒடிச்சுட்டான் பானுகோபன். அது ஒடிஞ்ச கொம்போட சென்று திருவன்காட்டுல, திருவன்காட்டுல போய் பூஜை பண்ணி அந்த கொம்பு வளர்ந்து, சிவனை பூஜை பண்ணி கொம்பு வளர்ந்து அதன் பிறகு அப்புறம் தேவலோகத்துக்கு போனதாக வரலாம். அப்படி யானை எத்தனையோ தலங்கள்ல சாமியை வழிபாடு பண்ணி காண பேர்ல திருக்காளையார் கோயில். அது விடியலாம் பிஞ்சர பெருங்கைமா மலர்தளி, விடியலே தடமூழி விதியினால் வழிபடும் கடியுலாம் பூம்பொழிரு கணப்பேர் அல்லன் அடியலால் உடையரோ அடியரால் சரண் உடையரோ அடியர் என்பது தேவாரம். அப்படி அத்தி என்றால் யார்? அத்தினா யார்? அத்தி முக உத்தமன்னு வேறு விநாயகருக்கு அத்தினா யார்? அத்திக்கருடைய அரசியை போற்றி.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தளம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

வேதாந்த உண்மையே ந உயிரை.

நாடும் பதியுடன் நட்பசுபாசமும் நாடு பதியுடன் நட்பசுபாசமும் நாடும் பதியுடன் நட்பசுபாசமும் நீடுமாம் நித்தன் நிலையறிவாரில்லை நீடிய நித்தம் பசுபாச நீக்கமும் நாடிய சைவர்க்கு நன்றி அளித்தேன்.

పరం శివం శక్తి படைப்பு ஆதியாவது பரம் சிவம் சக்தி இடைப்பால உயிர்களுக்கு அடைத்து

இருக்கும் பதி பசி பாசம் மிதுர ஆட்கும் இருவினையாங்கு அவற்றால் உணர்ந்து ஆக்கு நரசு வர்க்கத்தில் நரசு வர்க்கத்தில்

நன்னல் அண்ணல் அடிசேர் உபாயமது ஆகுமே ஆகும் உபாயமே அன்று அழுக்கற்று மோகம் பரச்சுத்தரதற்கு மூலமே ஆகும் அறுசுவை அழுக்கேற்றி ஏற்றல் போல ஆகும் அறுவை அழுக்கேற்றி ஏற்றல் போல் ஆகுவதில்லா அருப்பாசமாகுமே பாசம் பயிலுயிர் தானே பரமுதல் பாசம் பயிலுர் தானே பசுவென பாசம் பயில படி பரமாதலால் பாசம் பயிலப்

தலையடி உச்சியில் உள்ளது. மூலம் தலையடியான அறிவை அறிந்தோ தலையடியாகவே தான் இருந்தாரே. நின்றான் நிலமுழுது அண்டமும் மேலுற வந்தாள் அசுரர் அமரரும் விந்திட. நின்றான் உலகம் படைத்தவன் வேணன் தந்தாள் இணையவன் தலைமிசையானதே. சிந்தையின் உள்ளே எந்த திருவடி எந்தையில் எந்தை உன் எந்த சிந்தையுள் எந்த திருவடி கீழது எந்தையும் என்னை அறிய

அங்கு இருந்திட உண்ணாத ஒளியும் குறை செய்ய மந்திரம் சொன்னான். கடலினை சூடி நின்றாரே பதியது தோற்றம் பதம் அது வைமின் பதியது செய்து மலர்பதம் ஓதும் நரிபொதியும் சடை நாரியோர் வாகன் கதி செய்யும் காலங்கள் கண்டு குளிரே.

0: ஓவெனு ஓசையின் உள்ளே உறைவதோர் தாமும் அதனை தலைப்பட்டவாரே. சிவா திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 101 பாடல் முதல் 112 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: உருமட வரலாறு. இந்த நூலை எப்படி அருளினார்? வந்த மடம் 7 மண்ணும் சன்மார்க்கத்தின் தன்மார்க்கமாகிய ஞான மார்க்கம். சன்மார்க்கம்னு சொன்னா எல்லாம் வடலூர் நினைச்சிட்டு இருக்காங்க. வள்ளலாருடைய மார்க்கம் சன்மார்க்கம்னு இன்னைக்கு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. சன்மார்க்கம் என்பது ஞான மார்க்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். காத மார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம் ஆக மார்க்கங்கள் 4. சன்மார்க்கங்கிறது ஞான மார்க்கம். மாணிக்க வாசகருடைய நெறி இந்த ஞான மார்க்கத்தை கொடுக்க வந்த அல்லது உணர்த்த வந்த மடங்கள் 7. அந்த மடம்னா அச்சம் நாணம் மடம் பயிர்ப்புங்கிறது வேற. ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய, ஞானம் திகழக்கூடிய இடங்கள், ஞானத்தை விளக்கக்கூடிய இடங்கள் 7 ஞான மார்க்கத்தில் வந்த மடங்கள் உண்டு. அதிலே தந்திரம் 9 சார்பு 3000 சுந்தர ஆகம சொல்மொழிந்தானே. திருமூலராகிய திருமூலர் சொல்ல அவரே தன்னுடைய வார்த்தையில சொல்ற இந்த 7 மடங்களில் ஒரு மடமாகிய முன்னாள் தோன்றிய திருமூலர் மரபில் வந்த திருமூலர் மடம். அதிலே தந்திரம் 9 வகையான தந்திரங்களாக 3000 பாடல்கள் சுந்தர ஆகம சொல். சுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம். ஆகமம்னா பதி பசு பாச உண்மைகளை விளக்க வந்த ஒரு லாஜிக் நூல். சொல் மொழி பாருங்க, சுந்தர ஆகம சொல் மொழிந்தானே. இப்படி 3000 பாடல்களை திருமூலர் 9 தந்திரங்களாக வகுத்து அருளியுள்ளார். இல்ல 7 திருமடங்கள் யார் யார் ஒரு கேட்கணும் இல்லையா? 7 பேர் யார் யார்? எல்லாமே ஞானிகளா இருப்பாங்க. பட்டியல் போறாரு பாருங்க. அத கையில புத்தகம் இல்லாதவங்க புத்தகத்தை பாருங்க. ஏன்னா அதுல அப்பதான் பதியம். அந்த காலத்துல விஷுவல் எஜுகேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, கண்ணால் பார்த்துல அது ஒரு பதிவு. இப்ப ஏன் நினைவு வந்து படிக்கின்ற பழக்கம் வந்து சில பேர் குறைஞ்சு போகுது. இப்போ ரிஜிஸ்டர் பண்ணணும் இல்லையா, மூளையில வந்து படித்ததை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னா படித்ததை கருத்துல ஏத்தணும் இல்லையா. அது இன்றைய கால இளைஞர்களுக்கு குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா அவங்க என்ன செய்யறனா பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து இந்த டேப்லெட் வச்சுட்டாங்க, கையில ஸ்லேட் மாதிரி வச்சுட்டாங்க டேப்லெட் வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து மூளை பழகிறதுனால மூளையில வந்து ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய தன்மை குறையுது. இந்த இன்னும் எதிர்காலம் எப்படின்னு தெரியல. சின்ன குழந்தைகள்லாம் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கு. அதனால என்னதான் இருந்தாலும் பார்த்து அதுல வந்து பதிவு செய்து அதில் மூளையில் பதிவு செய்கிறதான் நிற்குமே அன்றி வெறும் இந்த டேப்லெட்டில் பார்த்து படிக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. பார்க்கப்படுவோம். இதுக்கு என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஜிஸ்டர் பண்ணணும், மூளையில ரிஜிஸ்டர் பண்ணணும். கலந்தருள் காலங்கர் தம்பால் அகோரர் நலந்தரு மாளிகை தேவர் நாதாந்தர் புலங்கல் பரமானந்தர் போக தேவர் இளந்திகள் மூலர் நிராமயத்தோரே. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு வகை, ஏழு பேர் வந்திருக்காங்க பாருங்க. காலங்கிநாதர் உடம்பையே வந்து நெருப்பாக்கணும், கால் அங்கி, கால்னா காத்து, அப்படி ஆகாயத்தில் பறக்கக்கூடியவர் காலங்கிநாதர். அகோரர் நலந்தரு மாளிகை தேவர், திருமாளிகை தேவர், அவர் தான் கடவுள்கிட்ட போய் நாலு கை கேட்டு ரெண்டு கை கேட்டு எக்ஸ்ட்ரா வாங்கினார், நாலு கை வரும். திருமுறை ஆசிரியர்கள் மொத்தம் 27 பேர், 27 பேர் பேரில் திருமாளிகை தேவர் 9 திருமுறை பாடியிருக்கார். அது இறைவனுக்கு பூஜை பண்ணும்போது ரெண்டு கை பத்தாதுன்னு சொல்லிவிட்டு நாலு ரெண்டு கை எக்ஸ்ட்ரா கேட்டு நாலு கையில் இருப்பார். அவர் யோகி, மனிதர்களையே பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சார், மனிதர்களை பார்க்கக்கூடாதுன்ட்டு மாளிகையிலே வாழ்ந்தார். மாளிகைன்னா என்ன, இப்ப காலகட்டத்தில் அப்டார் மாடி, ஒரு மாடி கட்டி மாடியிலேயே லைப்ரரி, மாடியிலே புத்தகம், மாடியிலேயே தூக்கம், மாடியிலே எழுத்து, மாடியிலே சிந்தனை, மாடியை விட்டு கீழே இறங்குறதுல. திருமாளிகை தேவர் காலங்கர் அகோரர் மாளிகை தேவர் நாதாந்தர் அப்புறம் பரமானந்தர் போத தேவர் திருமூலர், இப்படி இந்த ஏழு பேர் வந்து சித்தர்கள். இதில் இந்த ஏழு பேரும் வந்து நாதர்கள், மொத்தம் வந்து 9 நாதர்கள் இருப்பாங்க. நாதர்கள்னா சித்தர்களுக்கு தலைவர்கள், நாதர்கள் நவநாதர்னு பேர். இதில் பாருங்க, காலங்கி நாதர்னு சொல்லணும், திருமூல நாதர்னு சொல்லணும், கருவூர் சித்தர் தான், பாம்பாட்டி சித்தர், பத்திரகிரியார் சித்தர் இல்லைங்களா, சித்தர்கள் வேற. சித்தர்களுக்கெல்லாம் தலைவர்கள் நாதர்கள், நவநாதர்கள் உண்டு. இந்த ஏழு பேரும் நாதர்கள் லிஸ்டில் வந்துடுறாங்க. மும்மூர்த்திகளுடைய முறைமை, இறைவனுடைய பெருமையை உணர முடியாது. எப்படின்னா, அளவில் இளமையும் அந்தமும் ஈரும் அளவியல் காலமும் நாளும் உணர்வின் 4 அளவுகள் கொடுக்கும். ஒரு அளவுகள் அப்படின்னா எந்த வகையில் இறைவன் உயர்ந்தவன், கேள்வி கேட்கலாம் இல்லையா, ஏதாவது ஒரு அளவு கூட வேணும் இல்லையா, இளமை. அதுதான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதருக்கு அரியவன் கேட்கிறார். அரியானை அந்த அரியானை அந்த சிந்தையானை அறிந்து கொள்ள முடியாதவன் இல்லையே. அளவில் இளமை, ஒரு இளமைன்னா எப்படி இருக்க, சிவபெருமான் எப்பொழுதும் இளமை உடையவன். அளவில் இளமையும் அந்தமும் ஈரும், முடிவு ஈறு அழகு காலம், இந்த 4 உணர்ந்தால் தளர்வீழன் சங்கரன். இந்த 4 அளவுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா இறைவன் எப்பொழுதும் இளமையானவன். அடுத்தது அந்தம்னா பொதுவாக முடிவுன்னு அர்த்தம், உலக தோற்றத்துக்கும் உலக முடிவுக்கும் இறைவனே காரணமாக, சிவபெருமான் ஒருவனே காரணமாக இருக்கிறான். அளவில் பெருமை அரியருக்காமை யார் சொல், தலைவீழன் சங்கரன் தன்னடியார் சொல் அளவில் பெருமை அரியற்காமே, யாராலுமே அறிந்து கொள்ள முடியாது. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்த மூவரும் ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவர்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒன்று கேட்டுங்க, சைவ சித்தாந்தத்தை முறையாக படித்தவர்களுக்கு சொல்லுவது கொஞ்சம் புரியும், புதிதாக திருமந்திரம் கேட்கிறவங்களுக்கு போக போக புரியும். சிவபெருமான் ஒருவரே ஐவராக நின்று 5 செய்கிறான் இல்லையா, அது படைக்கும் போது பிரம்மா, காக்கும் போது திருமால், ஒடுக்கும் போது ருத்ரன், மறைக்கும் போது மகேஸ்வரன், அருளும் போது சதாசிவனாக சிவபெருமான் ஒருவரே 5 இருந்து உலகத்தை நடத்துகிறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இதில் இந்த மூவர் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மூவர் ஆதி பிராணம் அணிமணி வண்ணனும் ஆதி கமலத்தளர் மிசையானும் சோதிக்கில் மூன்றும் தொடர்ச்சியில் ஒன்றனார் வேதித்து உலகம் பிணங்குகின்றார்களே. இதுல இந்த அடிமுடி தேடியவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, பிரம்மாவும் விஷ்ணுவும் அவர்கள் வேறு, அது ஒரு குறை இருக்கட்டும். நாம் இதில் எப்படி படிக்கணும்னா, ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கணும். நாம் அந்த பிரம்மா விஷ்ணுக்கள் தேவர்களுடைய வரிசையில் வந்துடுவாங்க. அடிமுடி தேடியவர்கள் தேவர்கள் லிஸ்ட்ல வந்துடுறாங்க. நாம் அவங்கள பற்றி நான் பேசலை, இப்போதைக்கு அவங்களை நான் பேசலை. இந்த ஒருவரே ஐவராக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவர்கள் சிவபெருமானுடைய ஆணைக்கு உட்பட்ட சிவபெருமானை பொசஸ் செய்து, பொசஸ் ஆங்கிலத்தில் சிவபெருமானே பிரம்மாக வந்து அதிட்டித்து, அதிட்டித்துங்கிற வார்த்தை கொஞ்சம் நல்ல வார்த்தை சைவத்தில். இப்படி இவர்கள் ஒருவராகவே, ஐவரும் ஒருவராகவே இருக்கிறார்கள். இவர்களுக்குள் ஒரு தொடர்பு உண்டு. சோதிக்கில் மூன்றும் தொடர்ச்சியில் ஒன்றனார், மூவருக்கும் தொடர்பு உண்டு. இதை தெரியாம என்ன செய்யறாங்க, உலகத்தில் பல பேர் இன்றைக்கு வைணவம் பெரியதா, சைவம் பெரியதா, அந்த தெய்வம் பெரியதா, இந்த தெய்வம் பெரியதான்னு சொல்லி எல்லாரும் இன்னைக்கு என்ன பண்றாங்க, அந்த சமய பேதங்கள் தெய்வ பேதங்கள் இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி மக்களை சொல்றாங்க. அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வம் ஒன்றென்று இரு, தெய்வம் உண்டென்று இரு. நமக்கு அந்த எல்லையில பார்த்துட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய இன்டெப்த் வந்து நம்ம மேலே பார்த்துக்கலாம். உலகத்திற்கு தோற்ற காரணம், உலக தோற்றத்துக்கு சிவபெருமான் ஒருவனே மூல காரணம், பெருந்தெய்வம். அந்த தெய்வம் பெரிதா, இந்த தெய்வம் பெரிதா என்று வாதிட்டு கொண்டு அவர்கள் வாதாடுபவர்களெல்லாம் உண்மையான அறிவு பெற்றவர் அல்லர். தூசு பிடித்தவர் தூர் அறிந்தார்களேன்ட்டார். அவங்களாம் தூசு பிடிச்சவங்கிற, நாமெல்லாம் தூசுன்னா அழுக்குங்கிறோம்ல, சரியா அவங்கன்னு பழுக்கலன்னு அர்த்தம். ஈசன் இருக்கும் இறைவினைக்கப்புறம் ஏது நல்வினை தீவினை அவனுக்கு, இறைவனுக்கு உண்டா, இன்ப துன்பம் உண்டா, பற்றுப்பாசம் உண்டா, ஏதாவது உண்டா? இன்னும் இறைவனை பார்க்கணும் அப்படின்னா அவங்க வந்து உருவம் அரு உருவம் அருவம் கடந்த சச்சிதானந்த நிலையில் இருக்கிறாங்க. அவங்க ஒரே கடவுள், அந்த ஒரே கடவுளாக இருக்கக்கூடிய சிவம் வந்து பெருந்தெய்வம்னு சொல்றது. அந்த காலத்தில் இலக்கியத்தில் தேவுன்னு வரும். இதை விட அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப முதற்றே உலகுங்கும் போது முதல் பிளஸ் தே பிளஸ் உலகு. தேன தெய்வம், பெருந்தெய்வத்தை குறிக்கக்கூடிய சொல். அந்த காலத்தில் இலக்கியம் படித்தவங்களுக்கு தெரியும், தமிழ் படித்தவங்களுக்கு தெரியும். முதல் பிளஸ் தே பிளஸ் உலகு, முதல் தெய்வமாகிய பெருந்தெய்வமாகிய சிவபெருமான் சொல்றாங்க. ஈசன் அது இது என்பார் நினைப்பிலா, பெருந்தெய்வமானது சிவபெருமான் ஒருவரே. அந்த இறைவன் முழுமுதற் கடவுளாக உலகம் எங்கும் பரவி வியாபித்து இருக்கக்கூடிய, உலக தோற்றத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரே கடவுளாக இருக்கக்கூடியவன் பெருந்தெய்வமாகிய சிவபெருமான். பாருங்க, மூவராகவும் ஐவராகவும் நவம் தரும் வேதமாகவும் இறைவன் ஒருவனே இருக்கிறான். இப்ப மூவர்னு சொல்றோம், முத்தொழில் படைத்தல் காத்தல் ஒடுக்குதல். இந்த படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் அப்படிங்கிற மூணு தொழிலுமே உலகத்துக்கு உடையது, உடலுக்கு உடையது, ஜடத்துக்கு உடையது இல்லையா. படைத்தல் காத்தல் ஒடுக்குதல், அதுக்காக மூவரை வைப்போம். இப்போ உடம்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு ஜடம். அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி. அப்போ உலகம் அந்த உடல் என்பது தோற்றம் உண்டு, இருப்பு உண்டு, ஒடுக்கம் உண்டு, இது ஜடம். அதுக்கு மூணு பேர். சிவபெருமான் ஒருவரே படைத்தல், சிவபெருமான் ஒருவரே காத்தல், சிவபெருமான் ஒருவரே கொடுக்குதல். அந்த நிலையில் படைத்தலாக காத்தலாக கொடுக்குபவராக சிவன் பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் ருத்ரனாகவும் இருக்கிறான். இது மூவர். ஐவர்னு அடுத்த வார்த்தை வருது. இப்போ மூவரா ஐவரா கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும். இப்போ சைவ சித்தாந்தமும் சேர்ந்து சொல்றேன். ஐவர் அப்படின்னு நம்ம அடுத்த வார்த்தை வருது. இப்போ வெறும் உடம்புனால எந்தாவது பயன் உண்டா? உடம்போட சேர்ந்தது எது? உயிர் இருந்தால் தான் உடம்புக்கு மரியாதை, இல்லைன்னா உடம்புக்கு மரியாதை இல்லை, பேரே மாறி போயிடும். எல்லாரும் ஒரே பேர் தான். அப்போ உயிர் முக்கியம் இல்லையா? இப்போ திருமந்திரம் கேட்குறீங்கன்னா உடம்பு கேட்குதா உயிர் கேட்குதா? உயிர் தான் கேட்குது, உடம்பு கேட்கல. இப்போ டீ சாப்பிட போகிறீங்கன்னா டீ சாப்பிட்றது யாரு? உடம்பா உயிரா? அங்கேயும் உயிர் தான். அனுபவம் என்பது உயிருக்கு தான். உடல் வந்து ஒரு கருவி. உயிரை அனுபவிப்பதற்கு உள்ள கருவிகள், டூல்ஸ். இப்போ உயிருக்கு ரெண்டு வேலை இறைவன் செய்கிற உதவி, ஒன்று மறைத்தல், இன்னொன்று அறுபது. சில நேரங்களில் மறைத்தல் தொழில் உயிருக்கு தேவைப்படுது. இப்போ மறைத்தல் தொழில் இறைவன் செய்யலைன்னா நமக்கு அனுபவம் கிடைக்காது, பக்குவம் வராது. ஆனால் பாசமாக பற்று அறுத்து பாரித்தல், பாரிக்கும் ஆரியனே, பாரிக்கும் பாரித்தல், பாரித்தல்னா வளர்த்தல், வளர்த்தெடுத்த பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதம் பாத திறம்பாடி பாடையலூர் அம்பாவை சொல்றோமா இல்லையா? அவ பேதித்து வளர்த்தெடுத்தனா பக்குவப்படுத்துகின்ற நிலையில் சிவபெருமான் அந்த உயிருக்கு மறைத்தல் தொழிலை செய்கிறான். ஒரு நேரத்தில் பக்குவமெல்லாம் முடிந்து உணர்த்தியதை உணர்த்தியவாறு உணரக்கூடிய பக்குவம் கிடைத்தவுடன் அதே இறைவன், உள்ளே இருந்து உணர்த்திய இறைவன் குருநாதராக வந்து அவை அருளுகின்ற நிலையில் அருளுதல் தொழிலை உயிருக்காக செய்கிறான். இப்போ மூவர் பிளஸ் ரெண்டு ஐவர். உடலுக்கு மூவர், உயிருக்கு இருவர். அப்ப மூவராக இருந்தாலும் சிவபெருமான், ஐவராக இருந்தாலும் சிவபெருமான். சிவன் முதல் மூவரோடு ஐவர். ரொம்ப சிம்பிளா, ரொம்ப எளிமையா சொல்லிட்டு இருக்கேன். இது உள்ள நுழைஞ்சு சொன்னோம்னா, விரிவா சொன்னோம்னா ஒடியே போடுவீங்க நீங்க. அவை முதல் ஆறு இரண்டு ஒன்றோடு ஒன்றாகும். இது நிலைகளை நிறைய இருக்கு இதுல. அவை முதல் விந்துவும் நாதமும் உவங்க சபை முதல் சங்கரன் தன் பெயர் தாமே. நவம் தரும் வேதங்களாகவும் இறைவன் இருக்கிறான். நவம் தரும் வேதம், நவம் தரும் வேதம். இப்போ இன்னைக்கு நம்ம சிவராத்திரி, எத்தனை ராத்திரி சிவராத்திரிக்கு? ஒரே ராத்திரி சிவராத்திரி. நவராத்திரி அதுக்கே சக்தி மட்டும் ஒம்பது. நவராத்திரியும் சைவ விழா தான். நவராத்திரியில் அங்கே ஒன்பது சக்திகளுக்கு நம்ம ஒன்பது சக்திகளாக சக்திகளை பேசுகிறோம் பார்த்தீங்களா? அந்த ஒன்பது சக்திகளையும் கொஞ்சம் ஆழ்ந்து கவனித்தா சிவபெருமானுடைய சக்திகளாக தெரியும். இப்போ நவம் தரும் பேதம். இப்போ நான் இந்த ஒன்பதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். உருவம் நாலு, அருவுருவம் ஒன்று, அருவம் நாலு. எழுதி வச்சுக்கிங்க, அது பின்னாடி அதை சொல்கிறேன். இப்போ சச்சிதானந்த நிலைங்கிறது கடவுள் நிலை, மேலேந்து வர்றோம். மேலேந்து சிவம், சக்தி, நாதம், விந்து, இது நான்கும் அருவ நிலைகள். இந்த சிவத்துக்கும் நாதத்துக்கும் கொஞ்சம் ஒரு நூல் வேறுபாடு உண்டு. ஒரு நிலையில் பொதுவாக நாம் வந்து இப்போ நாதம் கடந்த நிலை சிவம்னு சொல்கிறோம். அதான் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அப்போ நாத தத்துவத்தை கடந்த இறைவன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சிவம் நாதம் ஒரு நூல் அளவு இருக்கு. கொஞ்சோண்டு வேலை வேறுபாடு உண்டு ஒரு நிலையில். அது இப்போ சொன்னால் அது புரியாது. அது 36 தத்துவ விளக்கம் சொல்லும் பொழுது, சிவ தத்துவம் பேசும்போது அதை நான் சொல்லுவேன். சிவம் சக்தி, நாதம் விந்து. சக்திங்கிறது சிவத்துக்கு சக்தி வரும், நாதத்துக்கு விந்து வரும். அப்போ சிவம் சக்தி, நாதம் விந்து. நாதம்னா ஒளி, விந்துன்னா ஒளி. ஒளியும் ஒளிங்கிறோம் இல்லையா, லைட் அண்ட் சவுண்ட். இது நாளையும் நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. நான்கு அருவம். இந்த சதாசிவம் அப்படிங்கிறது தத்துவத்தில் சிவலிங்கத்தை குறிக்கும். சிவலிங்க தத்துவம் சொல்கிறோம்ல, ஆனால் இந்த சதாசிவத்தை வந்து சிவலிங்கமாக இருக்கிறதுனால சிவபெருமான் அருள் தொழில் செய்கிறார்னு நம்ம சிவலிங்கத்திட்ட சொல்லணும். ஆனால் தினந்தோறும் ஒரு சிவன் கோயிலுக்காக சென்று நாம் வழிபட்டால் நம்முடைய பிராரத்த வினை குறையும். வினைகள் நீக்கம் வந்து நமக்கு வந்து சிவலிங்க வழிபாடு தேவை. சிவம் சக்தி, நாதம் விந்து. நாளாச்சுங்களா? சதாசிவங்கிறது அடுத்த நிலை, அரு உரு நிலை இல்லைங்களா. சிவலிங்கம்ங்கிறது அருவம் உருவம் கடன் கலந்து அரு உருவ நிலை, அதாவது சதாசிவம் நிலை தத்துவத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது உருவம் நாலு, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் நாலாச்சுங்களா. இது நாலுக்கும் உருவம் உண்டு. அப்போ உருவ நிலைகள் நான்கு, அரு உருவ நிலை ஒன்று, அருவ நிலை நாலு, ஆக மொத்தம் ஒன்பது வரும். இதை வந்து சிவஞான சித்தியாரில் நவம் தரும் பேதம்னு சொல்றது. இந்த ஒன்பதுக்கும் ஒன்பது சக்திகளாக நாம் எடுத்து பார்த்தோம்னா நவராத்திரி வந்துடும். இப்படி நம்ம பிரித்து பார்த்தாலும் இறைவன் ஒருவனே. சரி, பயனறிந்து அவ்வழி என்னும் அளவில் அயனோடு மால் நமக்கு அந்நியம் இல்லை. இந்த ஆண் சைவம் படிக்கும் பொழுது ஒரு குறுகிய மனப்பான்மையோடு படிக்கக்கூடாது, பரந்த மனப்பான்மையோடு படிக்கணும். கடவுள் ஒருவர் அப்படின்னு தான் படிக்கணும் ஒழிய, எவர் உயர்வு இவர் தாழ்வு அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதனாலதான் தெய்வம் இகழில் அவையார் சொன்னது. அதான் அந்த தெய்வம் உயர்வு, இந்த தெய்வம் உயர்வு, அவங்க இந்த மதம் உயர்ந்தது, அந்த தத்துவம் பெருது, இந்த தத்துவம் பெருது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த யார் உண்மையான சைவர் யாருன்னா, பிற சமயங்களை யார் ஒருவர் மதிக்க கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் உண்மையான சைவர். இல்லை சைவத்தில் வந்து ஜாதி மதம் மொழி இனம்லாம் கிடையாது. அயனோடு மால் நமக்கு அந்நியமில்லை. நல்ல அழகாக சொல்ல திருமந்திரத்தில் இப்போ திருமால் பிரம்மா. அதனால நவராத்திரியில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதிக்கும் உண்டு, லட்சுமிக்கும் உண்டு. முன்னோர்களெல்லாம் நம்ம அழகாக தான் செஞ்சு வச்சுருக்காங்க. அயனோடு மால் நமக்கு அந்நியமில்லை, நயனங்கள் மூன்றுடை நந்திதம் நந்தி தமராம் வைரம் பெறுவீர் அவ்வானவராலே. இவர்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தோம்னா இவர்களும் ஒரு வகையில் அடியார்களாக வருவார்கள். திருவீதி மேலில் கண்ணன் வந்து சிவபெருமானை பூஜித்தார். அப்போ சிவபெருமானுடைய அடியார். அப்ப கண்ணன் யாருக்கிட்ட சிவபூஜை தீட்சா வாங்கினார்? உபமன்யு முனிவர்கிட்ட கண்ணன் வந்து சிவதீட்சை வாங்கியிருக்க. உபமன்யு முனிவர்கிட்ட வந்து உபதேசம் வாங்கினது சிவகீதைன்னு பேர். இப்படி பிரம்மாவும் கண்ணனும் சிவனடியார்கள். அதனால நம்ம வந்து யாரையுமே நம்ம வந்து புறமாக சிந்திக்க கூடாது. அதே மாதிரி ஓலக்கம் சூழ்ந்த, ஓலக்கம்னா இந்த கொழு மண்டபம்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ சிவபெருமான கைலையில் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கொழு மண்டபம் இருக்கும், ஓலக்கம்னு பேர். ஓலக்கம் சூழ்ந்த உழப்பிலி தேவர்கள் பாலத்து மேனி பனிந்தடியோட மாலுக்கும் ஆதி பெருமருக்கும் ஒப்புனி ஞாலத்து நம்மடி நல்கீடு என்றானே. இதில் வந்து எல்லாமே ஒன்றுங்கிறாங்க. உழப்பிலி தேவர்கள் திருமால் ஆதி பிரம்மர் எல்லோருமே சிவஞானத்தை உணர்ந்தவர்கள். அதனால் நம்ம அவர்களை போய் நம்ம அந்நியமாக பார்க்கக்கூடாது. சிவ பரம்பொருள். அதனாலதான் சிவனோடு தெய்வம், சிவனோடு ஒப்பும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பாருங்கு யாவரும் இல்லைன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது நம்முடைய திருக்குறள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இந்த அதிகாரத்தை படிக்கணும், இந்த முதல்ல கடவுள் வாழ்த்து படிக்கணும். தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. அந்த ஒரே ஒரு வரி இன்கம்பேரபிள், ஒப்பு உவமை இல்லாத இறைவன் இறைவன். அந்த சிவமாகிய அந்த பரம்பொருள் சக்தியும் அதுக்குள்ளேயே இருக்கு இல்லையா. சிவனுடைய அருளும் சிவத்துக்குள்ளேயே இருக்கு, சூரியனுக்குள்ளேயே சூரியனுடைய ஒளியும் இருப்பது போல, தேனுக்குள் அதனுடைய சுவை அதற்குள் இருப்பது போல, சிவபெருமானினுடைய திருவருள் சிவத்துக்குள்ளேயே இருக்கிறது. ஆனால் நம்ம யாரையுமே வந்து பிரித்து பார்க்கக்கூடாது. வானவர் என்றும் மனிதர் இவர் என்றும் தேனமறு கொன்றை சிவனுள் அல்லது கரணமர்ந்தோரும் தனி தெய்வம் மற்றில்லை ஊனமர்ந்தோரை உணர்வதுதானே. ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா சிவத்தை தவிர ஒரு பெருந்தெய்வம் எல்லாம் உள்ள ஒரு கடவுள் உலகத்தில் இல்லை. யாராவது பிரித்து பார்க்கிறவங்கெல்லாம் வந்து தடுமாறுகிறார்கள் தான். இறை சில பேர் என்ன செய்யறாங்கன்னா சிவம் வேறு சக்தி வேறு நினச்சிக்கிறாங்க. இப்போ கோவிலுக்கெல்லாம் போகிறோம், இங்கே நிறையா சிலாமூர்த்தங்கள் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சிவனுக்கு தனி சன்னதி இருக்கும், சக்திக்கு தனியாக சன்னதி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகருக்கு ஒன்று இருக்கும், அப்புறம் முருகனுக்கு ஒன்று தனி இருக்கும், துர்கைக்கு தனியாக வாங்கும், இப்படி நிறையா இருக்கும். இந்த கோவில் நுழையும் பொழுது இந்த வாசலில் வந்து ஒரு துவார பாலகர் இருப்பார். அவனா இது மாதிரி கையை ஒரே ஒரு விரலை காட்டுவேன். ஏன் இந்த ஒரு விரலை காட்டுறாருன்னா, இங்கே சிலாமூர்த்தங்கள் நிறையா இருக்கும், ஆனால் நீ வழிபடக்கூடிய இறைவன் ஒருத்தர் தான், பல வடிவங்கள் இருக்கிறார் அப்படின்னு உணர்த்துறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அந்த துவார பாலகரை பார்த்துக்கிறதே இல்லை, கண்டுக்கிறதே இல்லை. வாசலில் ஒரு அதிகார நந்தி ஒன்று இருக்கும், நம்ம அவரையும் பார்க்கறது கிடையாது. வணங்காமுடி மாதிரி போயிட்டு நேராக ஒரு விஷ் பண்ணிட்டு நேராக வந்துடுவோம், ஏதாவது நாலு பெட்டிஷனை போட்டு வந்துடுவோம். அது நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இல்லையோ சொல்லி வைப்போம். அப்படின்னு ஒரு அரை நம்பிக்கையில தான் நம்ம என்ன பண்ணுறோம், பெரும்பாலும் கோயிலுக்கு போகிறோம். அப்படி தானே, உண்மையை சொல்லுங்கள், 100% இறைவனை நம்பி கோயிலுக்கு போகிறவங்க யாருங்க? அது 105 பேர், அது நீங்கள். பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, ஒரு அரை நம்பிக்கையில தான். சோதித்த பேரொழி 3, 5 என நின்ற ஆதிக்கன் ஆவது அறிகிற ஆதர்கள் நீதிக்கண் ஈசு நெடுமாலையன் என்று பேதித்தவரை பிதற்றுகின்றாரே. இவரை இறைவனை பல வடிவங்களில் பல உருவங்களில் பிரித்து பார்ப்பவர்கள் பிதற்றுகின்றார்கள். அதாவது பேச தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. அடுத்தது அந்த இறைவன் ஆற்றுகின்ற 5 தொழிலை சொன்னால் பார்த்தீங்களா, இதில் 5 ஒருவரே அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய பாடல் இது. பரம்னா மேலுன்னு அர்த்தம், சிவ பரம் பொருள், பரம்னா மேலான பொருள். இப்படிமே இந்த பரணை அப்படின்னா மேலான இடம்னு அர்த்தம். அந்த வீட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பரணை கட்டி வச்சுருப்பாங்க, அந்த பரணையில் பார்த்தீங்கன்னா வேண்டாத பொருளாக தூக்கி போடுவோம், நல்ல பொருளை தூக்கி வைக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு பரணையிலையும் அது இன்னைக்கு ஆங்கிலத்தில் லாஃப்ட்டுங்கிறது பேர், பரங்கிற வார்த்தையெல்லாம் மறந்து போச்சுருக்கோம். பரத்திலின மேலாய் பரத்திலே ஒன்றாய் உள்ளாய் புறமாய் வரத்தில் வரத்தினுள மாயவனாய் அயனாகி தரத்தினுள் தான் பல தன்மையனாகி தரத்தினுள் நின்ற கழிவு செய்தானே. ஒன்றாய் இருக்கக்கூடிய இறைவன்தான் பலவாகவும் இருக்கிறான். பரத்திலே சொரூப நிலையாகிய அங்கு அங்கு எனாதபடி கலந்து நிற்கக்கூடிய இறைவன் பல நிலைகளில் அருவமாகவும் உருவமாகவும் பல வடிவங்களில் வந்து நமக்கு உதவுகிறான். இதைத்தான் நம்ம 5 தொழில் செய்யும்போது ஒருவரே 5 வராக இருந்து நமக்கு செய்யணும். ஆக மொத்தம் இறைவன் ஒருவனே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இறைவன் பஞ்சபூதங்களிலும் கலந்திருக்கிறான். இது முக்கியம். இப்ப இருநிலனாகி தீயனாகின்னு ஒரு அப்பருடைய தாண்டகம் ஒண்ணு, மாணிக்க வாசருடைய திருவாசகத்துல வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்ற அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாய் என்று சொல்லி வாழ்த்து. இப்படி வைணவத்திலையும் உண்டு, வைணவத்திலையும் வந்து அந்த பஞ்சபூதங்களில் இறைவன் இருக்கிறான்ற தன்மை அதிலையும் சொல்லுவாங்க. பூநிலாய ஐந்தமாயின்னு வந்து பாட்டு வரும். இப்படி இறைவன் பஞ்சபூதங்களிலும் இறைவன் கலந்திருக்கிறான், உயிர் உள்ள பொருள் உயிருக்குள்ளும் இருக்கிறான், ஜட பொருள்களுக்குள் இருக்கிறான். ஆனா ஜடம் சிவன் அல்ல, ஜடத்துக்குள் இறைவன் இருந்து இயக்குகிறான். இத மருவிங்கிற தானொரு குரு சதாசிவன் எம் இறை வானொரு குரு மருவியும் மங்குளன் போனொரு கூடல் உள் நின்று உயிர்க்கின்ற தானொரு குரு தலைமையனாமே. இந்த உருவம் தாங்கிய நிலையில் எல்லா இடங்களிலும் எல்லா பொருள்களிலும் எக்காலத்தும் உடலுள் நின்று உயிருக்குள்ள இருக்கக்கூடிய பிராணனாகவும் இருக்கிறான், உடலுக்குள் அப்புவாகவும் இருக்கிறான். அப்புன்னா தண்ணியாக இருக்கிறான், அங்கின்னா நெருப்பாக இருக்கிறான், கால்னா காத்து காற்றாக இருக்கிறான், உடலுக்குள் பஞ்சபூதங்களாக உள்ளே இருந்து உடலையும் இயக்குகிறான், இதே பஞ்சபூதங்களாக இருந்து இறைவன் வெளியேயும் இயக்குகிறான், உயிருக்குள்ளேயும் இருக்கிறான், உடலையும் இயக்குகிறான், உலகத்தையும் இறைவன் இருக்கிறான். இப்படி இறைவன் ஒருவனே, அவன் சிவபெருமான் என்று நாம் சொல்லுங்களா. சிவம் என்ற ஒரு பரம்பொருள், மேலே போகும்போது ஒன்னொன்னும் தனித்தனி பிரிவு வரும். இப்படிப்பட்ட இறைவன் பற்றி சொல்லிவிட்டு மீதி நம்ப அடங்கும்.
4: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
5: செம்மைதரு சத்தியமுற்றத்து இறைவரிடம் பூவார் அடிச்சுவடியின் மேல் பொறித்து வை, இம்மை உன்தாள் என் நெஞ்சத்து எழுதிவை என்று இறைஞ்ச சிவக்கொழுந்தீசர் நல்லூருக்கு வா என்று நவின்று அருளினார். நாவின்மிசை அரையரும் நல்லூர் சென்று நம்பன் அடிபரவ உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றேன் என்று அருளி பாதமலர் சுட்டி அருளினான் பரமன். திருவடி சூட்டப் பெற்றதும் நினைந்து உருகும் எனத் தொடங்கும் திருத்தாண்டகத்தைப் பாடி அருளினார் என்று குன்றையாளி தெய்வச் செக்கிழார் பெருமான் அருளிச் செய்வர். திருவடி என் தலைமேல் வைத்தார் என்ற குறிப்பு பதிகப் பாடல்கள் அனைத்திலும் இடம்பெற்றுள்ளமை அறியலாம். நல்லவாறே நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார் என்ற தொடரில் நல்லவாறே என்று அருளியமையால் வல்லவாறும் திருவடி வைப்பார் என்பதை ஊகித்து அறியலாம். மெல்லிய மலர்கள் போன்ற சேவடியை அப்பர் பெருமான் திருமுடியில் இறைவர் சூட்டி அருளினார் போலும். மலர்ச்சேவடியின் மேல் வைத்தாயினியே என்ற திருத்தாண்டகத் தொடர் இங்கு கருதத்தக்கது. வல்லவாறு திருவடி விரல் வைத்து அருளியது இராவணனுக்கு. கல்லார் முடியொடு தோளிரச் செற்ற கடல் அடியான் என்பது திருநல்லூர் திருத்தாண்டகம். வடபார்கையிலையும் தென்பால் நல்லூரும் தம் வாழ்பதியாகக் கொண்ட பெருமானின் திருவடிகள் தம் கண்ணூளும் நெஞ்சகத்துளும் உள என்கிறார் அப்பரடிகள். மன்றலம் களனிசூழ் திருநல்லூர் சேவின் மேல் அண்ணலார் திருநல்லூர் என்று சேவையர் காவலர் செக்கிழார் பெருமான் போற்றும் திருநல்லூர் ஆடுவாராகிய அண்ணல் அடிசூட்டிய திறம் நினைந்து நினைந்து நெக்குருகிய வாகீச வள்ளல் பாடிய திருத்தாண்டகத்தில் வரும் திருவடி குறித்த தொடர்கள் மிக அற்புதமானவை. நனைந்தனைய திருவடி, நன்னலத்த திருவடி, நாடேறு திருவடி, நன்னறிய திருவடி, நற்றவரு சேர் திருவடி, நாறுமலர் திருவடி, நலங்கிளரும் திருவடி, நன்று அருளும் திருவடி, நாம் பரவும் திருவடி என்பதாம். மேலும் நல்லருளால் திருவடியின் தலைமேல் வைத்தார் என்ற தொடர் எண்ணும் தோறும் இனிமை பயப்பதாம். திருநாவுக்கரசர் அருளிய நினைந்துருகும் எனத் தொடங்கும் திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: ஒன்பதாம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரகர மகாதேவா சித்சபேசா சிவ சிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. தெளி வளர் பளிங்கின் திரள்மணி குன்றே, சித்தத்துள் தித்திக்கும்

0: வெளிவளர் தெய்வ கூத்து வந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல, பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி இந்த ஒன்பதாம் திருமுறை அருளி செய்த ஒன்பது ஆசிரியர் பெருமக்களின் பொற்பாதங்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கிக் கொண்டு இன்றைய காலகட்டத்தில் நமக்கெல்லாம் ஒரு மன அமைதியை தரும் வகையிலே விடாது இந்த நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தி கொண்டு வரும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் நாம் செல்லலாம். இதுகாரும் நாம் எட்டாம் திருமுறை வரையிலும் சிந்தித்திருந்தோம். இப்போது ஒன்பதாம் திருமுறை. திருமுறைகள் மொத்தம் 12. அதில் ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்கள் அவையெல்லாம் முதல் 3 திருமுறைகளாகவும், அதன் பின்பாக நாவுக்கரசு பெருமானுக்குரிய பாடல்கள் 4, 5, 6 திருமுறைகளாகவும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருமுறை 7 திருமுறையாகவும், மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருக்கோவையார் 2 8 திருமுறையாகவும், இப்போது 9 திருமுறை. இது 9 அருளாளர்கள் அருளியது. இதில் திரு விசைப்பா என்பது 9 அருளாளர்களும் அருளி இருக்கின்றார்கள். திரு பல்லாண்டும் 9 திருமுறையே, 13 பாடல்கள் தான். அதுவும் இந்த 9 ஆசிரியர்களில் ஒருவராகிய சேந்தனார் தான் அருளி செய்திருக்கின்றார். இந்த 9 திருமுறைக்கு என்ன சிறப்பு என்று நாம் பார்த்தோம் என்றால், அது பெயரிலேயே இசையை வைத்திருக்கிறது, இசைப்பா என்று. ஆக நமது தேவார மூவர் முதலிகளை பின்பற்றி தலங்களுக்கு சென்று பண்ணோடு பாடப்பட்ட பாடல்கள் இவை. அடுத்து இறைவனோடு நம்மை இசைவிப்பது இசை. ஆகையால் நம்மை இசைவிப்பது என்று சொல்வதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் அந்த வகையிலே சிறப்பான ஒரு பாடல்கள். இதிலே சைவர்கள் ஆன்மார்த்த பூஜை பரார்த்த பூஜை ரெண்டின் முடிவிலும் 12 திருமுறை பாடல்கள், ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பாடல் எடுத்து பாட வேண்டும். அங்கனம் பாட முடியாத போது பஞ்சபுராணம் பாடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பஞ்சபுராணம் என்பது 5 பாடல்கள். மூவர் முதலிகள் அருளிய தேவாரத்திலிருந்து ஒரு பாடலும், திருவாசகத்திலிருந்து ஒரு பாடலும், இந்த 9 திருமுறையாகிய திருவிசைப்பாவிலிருந்து ஒரு பாடல், 9 திருமுறையாகிய திருப்பல்லாண்டிலிருந்து ஒரு பாடல், 12 திருமுறையாகிய திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலிருந்து ஒரு பாடல். இதற்குத்தான் பஞ்ச புராணம் என்று பெயர் இந்த தொகுப்பிற்கு. அப்படியாவது பாட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12 திருமுறைகள் பாடும்பொழுது அதில் ஒரு பாடலாக இது வருவது சரி என்று நாம் எடுத்துக்கொண்டாலும், பஞ்சபுராணத்திலே 2 பாடல்கள் இந்த 9 திருமுறையில் தான் இருந்து நாம் பாடப்படுகிறது என்பதால் இதனுடைய சிறப்பை நாம் உணர்ந்து கொள்ளலாம். மேலும் நமது உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் இந்த 12 திருமுறைகளையும் நாம் பூஜையில் பயன்படுத்தக்கூடிய மந்திரங்களோடு ஒப்பாக சொல்லியிருப்பார்கள். சம்ஹிதா மந்திரங்கள் என்று சைவத்திலே சொல்லப்படும் 11 மந்திரங்களோடு 11 திருமுறைகளை ஒப்பிட்டு 12 திருமுறையை மூல மந்திரத்தோடு ஒப்பாக சொல்லியிருப்பார்கள். அந்த வகையிலே அந்த சம்ஹிதா மந்திரங்களில் 9 மந்திரம் கவச மந்திரம், கவசாய நமக என்று இறைவனை நாம் வழிபடுவோம். ஆகையால் அந்த நமக்கு ஒரு ஆன்மாக்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த கவசமாக இந்த 9 திருமுறை இருக்கிறது என்பதையும் நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சைவ அனுஷ்டானம், அதாவது விபூதி இடுதல் என்று சொல்வார்கள் அல்லவா, சமய தீட்சையை பெற்றுக்கொண்டு அந்த ஜபம் மட்டும் செய்வது, அப்படி செய்பவர்களும் சரி அனுஷ்டானத்தை முடித்தவுடன் பஞ்சபுராணம் பாட வேண்டும். அதுபோல் சிவபூஜை செய்பவர்களும் பாட வேண்டும், கோயில் தரிசனம் செய்யும் பொழுதும் பாட வேண்டும். ஆக இது எல்லாவற்றிலும் இதிலிருந்து 2 பாடல்கள் நமக்கு கண்டிப்பாக வருகின்றன என்பதை நாம் மனதிலே எடுத்துக்கொண்டு அதற்கு அடுத்தபடியாக இப்போது அந்த 9 திருமுறையோட சிறப்புகள் சிலவற்றை நாம் பார்த்து கொண்டே வரலாம். இசை என்பதற்கு இசைப்பது அப்படிங்கிறது ஒரு பொருள், அதாவது ஒருத்தருடைய மனசுல இருக்க எண்ணங்களை எல்லாம் அல்லது கருத்துக்களை அவர்கள் அறிவில் உள்ள செய்திகளை எல்லாம் மற்றொருவருடைய கருத்தாகிய அறிவோடு இசைவிப்பது. அதற்கு இசைன்னு பேர். ஆக இந்த திரு இசைப்பா பாடல்கள் எல்லாம் நமக்கு சிறந்த கருத்துக்களை நம் அறிவில் இசைக்கின்றது. இப்போ தமிழ் என்று சொல்லும் பொழுது இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று மூன்று இருக்கிறது என்று நாம் பார்த்திருக்கின்றோம். அறிவு இயல் தமிழ், அந்த அறிவை இசை பாடலால் மற்றவர்க்கு இசைவிக்கும் பாடல்கள் இசைத்தமிழ், அந்த கருத்துக்களை நடிப்பால் அதாவது மெய்ப்பாட்டால் பிறருக்கு உணர்த்துவது நாடகத்தமிழ் என்று சொல்லப்படுகிறது. ஆக மக்கள் எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இசை பாடல்களும் நாடகமும் பெரிதும் துணை செய்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். காமத்தை வளர்ப்பதுதான் இசை என்று சமணர்கள் வாதம் செய்வார்கள். அந்த வாதத்தை கடந்து நமது சைவ சமயாச்சாரியார்கள் அனைவரும் இசை பாடல்களாலே சைவத்தை வளர்க்க முடியும், சிவபக்தியை வளர்க்க முடியும் என்று நிரூபித்து உள்ளனர். அந்த மேலும் சைவர்கள் சைவ கருத்துக்களை தத்துவங்களை எல்லாம் வளர்ப்பதற்கு இந்த இசைக்கலையை பெரிதும் பயன்படுத்தி கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக இறைவனே ஏழு இசையாகவும் இசைப்பயனாகவும் இருக்கின்றான் என்று நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கின்றார்கள். கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக இறைவன் இருக்கின்றார். பண்ணொன்ற இசைப்பாடும் அடியார்கள் குடியாக அவர் புள்ளிருக்கு வேலூரில் இருக்கின்றார் என்று ஞானசம்பந்த பெருமானும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆக பல வகையிலே இசை என்பது சிறப்பானது என்பது நமக்கு இதன் மூலம் உணர்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த திருவிசை பாயிலே ஒரு அழகான பாடல், பாடலங்கார பரிசில் காசருளி, பழுத்த செந்தமிழ் மலசூடி, நீடலங்காரத்து எம்பெரு மக்கள் நெஞ்சினுள் நிறைந்து நின்றானே என்று அருமையான ஒரு திருவிசைப்பா சேந்தனார் அருளியது. அதன் மூலம் இசை பாடல்களால் இறைவனை போற்றிய மெய்யடியார்கள் நெஞ்சினுள் இறைவன் நிறைந்து இருப்பார், எங்கே எங்கெல்லாம் தேட வேண்டாம் அவர் இங்கு இருக்கிறார் அப்படிங்கறத நமக்கு தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கிறது. சரி, ஆக அந்த வகையிலே இதை சிந்தித்துக் கொண்டு இதிலே இசைப்பா பாடல்களும் இருக்கிறது, மேலும் திரு பல்லாண்டு பாடலும் இருக்கிறது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இந்த திருவிசைப்பாவுடைய சிறப்பை இப்போது நாம் பார்க்கலாம். மனம் வாக்கு காயம் இந்த மூன்றாலும் நம்ம இறைவனை வழிபடணும் அப்படின்னு நமக்கு சைவ சமயம் அறிவுறுத்துகின்றது. இதிலே மனத்தோடு இயல் தமிழும் வாக்கோடு இசைத்தமிழும் காயத்தோடு நாடகத்தமிழும் தொடர்போடு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இந்த மூணுல இசைத்தமிழ் தான் உயிரினங்களை எல்லாம் மகிழ்வைத்து ஒன்றுபட செய்கின்றது. மனிதனை இறைவனோடு இசைவிப்பது இசைத்தமிழ் என்பது நமக்கு முன்னோர்கள் எல்லாம் அழகாக நமது திருமுறைகளிலே பாடி தந்திருக்கின்றார்கள். அந்த வழியிலேதான் இவர்களும் இசைப்பாடல் மூலமாகவே இறைவனுடைய பெருமையையும் தத்துவ உண்மைகளையும் நமக்கு அழகாக எடுத்து தந்திருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இவர்கள் ஆறு பண்களில் பாடியிருக்கின்றார்கள். அந்த ஆறு பண்கள், அதாவது பொதுவாக பஞ்சம பண் தான் அதிகமாக பாடப்பட்டிருக்கிற, மொத்தம் 29 பதிகங்கள், 28 பதிகங்கள் திருவிசைப்பா பதிகங்கள், ஒன்று மட்டும் திருப்பல்லாண்டு. சேந்தனார் பெருமானே இரண்டையும் அருளி இருக்கிறார். திருவிசைப்பா திருப்பல்லாண்டு இரண்டையுமே அருளி இருக்கின்றார். அந்த அதிலே என்ன பண்கள் எல்லாம் பாடப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், இந்தளம், காந்தாரம், சாளரபாணி, நட்டராகம், பஞ்சமம், புறநீர்மை, இந்த பண்கள்ல தான் பெரும்பாலும் பாடப்பட்டிருக்கு. 21 பதிகங்கள் வந்து பஞ்சம பண்கள்ல தான் பாடப்பட்டிருக்கு. 28 பதிகங்கள்ல 21 பதிகங்கள் வந்து பஞ்சம பண்கள்ல தான் பாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தேவார முதலிகள் அவர்கள், அதாவது அவர்கள் பாடியிருக்கலாம், கரையான் அறித்திருக்கலாம். சாளரபாணி என்ற ஒரு பண், அந்த பண்ணை நமது பூந்துருத்தி நம்பிகான நம்பி அவர்கள் அருளிய பதிகத்தில் அவர் நமக்கு அருளி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரியாக அதற்கு அடுத்தபடியாக, மனத்தால் நினைத்தல், வாயால் வாழ்த்துதல், காயத்தால் வணங்குதல், இந்த மூணுல இடையில நிக்கிறது என்னதுன்னா வாயால் வாழ்த்துதல். முதல்ல இருக்கிறது மனதால் நினைத்தல், கடைசியில இருக்கிறது காயத்தால் வணங்குதல், உடம்பால வணங்குறது அப்படிங்கிறது. நடுவுல இருக்கிறது வாயால வாழ்த்துதல் அப்படின்னு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுல இறைவனை வந்து எல்லாரும் மற்ற பொருட்களை போல பாத்திர முடியாது. இந்த நம்ம கண்ணுக்கு முன்னால தெரியற பொருள் எல்லாம் பாக்குற மாதிரி இறைவனை எல்லோராலும் காண முடியாது. அப்போ அவரு காட்டப்படாத பொருள் மாதிரி ஆயிருந்தார் சுவாமி வந்து. கண்ணால் காணப்படும் பொருள் அல்ல அப்படின்னு சொல்லும் போது, பொருள் அல்ல அப்படின்னு சொல்லும் போது காட்டப்படாத பொருளாக ஆகின்றார். கண்ணால் காணப்படும் பொருள் தான் காயத்தால் வணங்குவதற்கோ கருத்தால் நினைவதற்கோ உரியதாகுது. ஆனா கண்ணிற்கு காணப்படாத இறைவனை மக்களால நினைக்கவும் வணங்கவும் முடியாது. அப்ப இந்த ரெண்டும் இயலாத போது மக்களால் எப்படி உணர முடியும்னு பார்த்தோம்னா, முன்னை தவம் முதிர்ச்சியால அரியரினும் அரியராக இருக்கக்கூடிய நம்முடைய வழிபடு கடவுளாகிய சிவபெருமானை காண பெற்ற பெருமக்கள் சிலர் வந்து என்ன செய்யிருக்காங்க, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்லி அந்த இறைவனுடைய வர்ணனை அழகா இதுலயும் வருது. பாதாதி கேசம் அழகா இறைவனை வர்ணிக்கிற பாடல்கள்லாம் வருது. எப்படி இருப்பாரு சிவபெருமான் நமக்கு எப்படி தெரியும்? இன்று நாம் வரைந்து கொடுத்திருக்கிற படங்கள்ல பாக்குறோம், கோயில்ல இருக்க சிற்பங்கள்ல பாக்குறோம். மற்றபடி இது வரைக்கும் நாம சிவபெருமான நேர்ல பார்த்திருக்கோமா? இல்ல இல்ல. அப்ப அந்த நேரில் பார்த்தவர்கள் மிக அழகாக அவ இந்த பாடல்களாக நமக்கு தந்திருக்கின்றார்கள். அப்ப இந்த பாடல்களை மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் நம்ம பாடிக்கொண்டும் செவியால் கேட்டுக்கொண்டும் இருந்தால் இந்த கேள்வி உணர்வின் வழியாக இறைவனை நினைக்க முடியும், அடுத்தபடியாக அவரை வழிபட முடியும். ஆகையால் மீண்டும் மீண்டும் அருளாளர்கள் வழங்கிய பாடல்களை நாம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதன் மூலம் நாம் பயன்பெற முடியும் என்பது நமக்கு முன்னோர்கள் வழிவகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அப்போ அவங்க நிறைய பாடியிருக்காங்க, இறைவனை வாயார வாழ்த்தி அது மூலம் மனமார நினைந்து அடுத்து தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி அவரோட அருளை பெறுவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத நமக்கு மிக அழகாக பாடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆகையால் அது போல இதுவும் இறைவனுடைய அருளை பெறுவதற்காக அழகாக பாடப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இது இந்த அளவிலே இதை பற்றி அந்த திரு இசைப்பா என்ற நூலை பற்றிய சிறப்பை இத்தோடு நிறுத்தி கொண்டு அடுத்தபடியாக இதை ஆசிரியர்கள் யாரெல்லாம் என்று நாம் பார்த்தால் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே இந்த பாடல்களை எல்லாம் பாடியவர்கள் மொத்தம் எத்தனை பேர் என்பதை அழகாக நமக்கு தொகுத்தே கொடுத்திருக்கின்றார்கள். பாடலாகவும் தரப்பட்டிருக்கிறது. நாம் அதை தனித்தனியாக பெயராகவே பார்த்து கொள்ளலாம். மொத்தம் 9 பேரு: திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், பூந்துருத்தி நம்பிகாட நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலி அமுதர், புருஷோத்தமர், சேதிராயர். இந்த 9 பேரும் திருவிசைப்பா பாடியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். போகர் அப்படிங்கிற சித்தரை பத்தி கேள்விப்படாத அவங்களே கிடையாது. அவருடைய சீடர்கள்ல திருமாளிகை தேவரும் ஒருவர். நம்ம முதலாவதாக அவர் அருளி செய்த பாடலை தான் இப்ப என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அப்போ நம்ம அவருடைய வரலாற்றை சிந்தித்து விட்டு அதன் பின்பாக நாம் என்ன செய்யலாம், அவர் அருளிய பாடலின் பொருளை சிந்திக்கலாம். இந்த 9 பேர் பார்த்தோம். இந்த 9 பேரோட பெயரை சேர்த்து நமக்கு அழகாக ஒரு பாடலே இருக்கு. செம்பொன்மணி அம்பலத்து நிறுத்தனார்க்கு திருவிசைப்பா உரைத்தவர் தம் திருப்பேர் சொல்லில் பம்பு புகழ் செறி திருமாளிகை மெய்த்தேவர் பரிவுடைய சேந்தனார் கருவூர் தேவர் நம்பி காடவர் கோன் நற்கண்டராதித்தர் நன்குயர் வேணாட்டடிகள் திருவாலி அமுதனார் அம்புவியோர் புகழ் புருடோத்தமர் சேதிராயர் ஆக இவர் 9 தாம் முறை கண்டடைவே. ஒரு தனி பாடல்ல இப்படி இவங்க 9 பேரும் நமக்கு தரப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சரி, இப்போ இவருடைய வரலாற்றை நம்ம பார்க்கலாம். திருவாவடுதுறை எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான ஒரு தலம். நமச்சிவாய மூர்த்திகள் அங்கே நமக்கெல்லாம் இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த தலத்துக்கு நவகோடி சித்தர்புரம் அப்படிங்கிற பேரும் உடையது. இந்த தலத்துல போகநாதர் வந்து ரொம்ப காலம் ஞான யோக சாதனை செய்து மகிழ்ந்து இருந்தார். இப்ப நம்ம இப்ப பார்த்த மாதிரி அவருடைய சீடர்களில் ஒருவராகிய திருமாளிகை தேவர் இவர் கூட இருந்து அவரை வணங்கி கொண்டே இருந்திருக்கின்றார். மற்றொரு திருவிசை ஆசிரியர் வந்து கருவூர் தேவர், அவரும் போகச்சித்தருடைய சீடர் தான். இப்ப இந்த திருமாளிகை தேவர் வந்து சைவ வேளாள குலத்தினர், சோழ மன்னர்களுக்கு தீட்சா குருவாக இருந்தவர், திருவிடை மருதூரில் வாழ்ந்து வந்த ஒரு ஐந்து வகையான, அதாவது ஐந்து கொத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, பரியேறும் பெரியோர், தெய்வ படிம பாதம் வைத்தோர், மாணிக்க கூத்தர், குருராயர், சைவராயர், இந்த அஞ்சு வகை. இதுல சைவராயர் அப்படிங்கிற வழியில தோன்றியவர். இவருடைய முன்னோர்கள்லாம் வாழ்ந்த மடத்துக்கு மாளிகை மடம், அதாவது பெரிய மடமா இருக்கும், அதனால மாளிகை மடம் அப்படிங்கிறது பேரு. அந்த மடத்தோட சார்பினால இவருக்கு திருமாளிகை தேவர் அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். பேரருளாளரும் பெருஞ்சித்தரும் ஆகிய போகர் வந்து ஒரு நாள் தன்னுடைய பாதுகையை திருமாளிகை தேவர்கிட்ட கொடுத்து இதை பூசித்துக் கொண்டு இந்த திருவாவூடுதுறை தலத்துல இருந்து அந்தர்களுக்கு அருள் வழங்குக அப்படின்னு ஆணை தந்து அந்த தலத்தை விட்டு அவர் திருப்புகலூருக்கு சென்றார். திருமாளிகை தேவரும் குருவோட ஆணைப்படி அந்த தலத்திலேயே அடியார்கள் பலரோடு மாசிலாமணி ஈஸ்வர் கோயிலுக்கு சென்று அவரை வணங்கி அதற்கு தென்புறம் ஒரு திருமடம் அமைத்து, அதுக்கு அருத்துறை மடம்னு பேரு, அமைத்து அதிலே தங்கி இருந்து வழிபட்டு கொண்டிருந்தார் என்று நம்ம பாக்குறோம். இந்த வரலாற்றை எல்லாம் நீங்க வந்து திருவாவூடுதுறை புராணத்துல பார்க்கலாம். திருக்கூட்ட சிறப்பினோடுங்கிற பாடல், தேசிகர் பணித்த வண்ணம்ங்கிற பாடல், நவகோடி சித்தர் அப்படிங்கிற மூணு பாடல் எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன வரலாறு அந்த பாடல்கள்ல இருக்கு. அதன் பின்பு இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் இவர் என்ன பண்றாரு, காவிரியில நீராடிட்டு பூஜைக்காக திருமஞ்சனம், அதுக்காக ஒரு குடத்துல நீரும், திருமஞ்சன குடத்துல நீரும், பூஜைக்குரிய புஷ்பங்களை எல்லாம் பறித்து கொண்டு வருகிறார். அப்படி திருமடத்துக்கு வந்துட்டு இருக்கும் போது எதிரே பிணப்பறை முழங்க இறந்தவரோட உடலை சுடலைக்கு கொண்டு செல்றாங்க. அது நிறைய பேர் வர்றாங்க. இப்படி வரும்போது இது வந்து தீட்டாகிரும். பூஜைக்குள்ள ஜாமான்லாம் கையில வச்சுக்கோ, இவரு குளிச்சாச்சு, இவர் பூஜை பண்ணணும், அடுத்து இவர் கையில அபிஷேகம் பண்ணக்கூடிய தீர்த்தமும் பூஜை பண்ணக்கூடிய பூவும் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது விலகி போறதுக்கு வழி இல்ல, வழி ரொம்ப குறுகலா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் தூய்மைக்கு இழுக்காகும் அப்படிங்கறதுனால தன்னோட கையில இருந்த திருமஞ்சன குடத்த நீரோட இப்படி மேல ஆகாயத்தை நோக்கி வீசுறாரு. அதே மாதிரி பறித்த புஷ்பங்களையும் போடுறாரு. அது ரெண்டும் அப்படியே அந்தரத்துல நிக்குது. அதன் பின்பு என்ன செய்யறாரு, அந்த பிணத்தை பார்த்து நீ எழுந்து போ அப்படின்னு சொன்னாருன்னு பொதுவா நிறைய நூல்கள்ல அப்படித்தான் வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த தலபுராண வரலாறுல எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அந்த வழியில மேல்புறத்துல ஒரு பிள்ளையார் இருக்காரு. அந்த பிள்ளையார இவர் வணங்குறாரு. வணங்கிட்டு இந்த தீட்டு வரக்கூடாதுன்னு சொன்னதுனால அந்த பிள்ளையார வணங்கி இவர் வந்து எழுந்து போக சொன்னாரு. அதனால அந்த பிள்ளையார் அருளால் இந்த பிணமானது எழுந்து நடந்து செல்கின்றது. எல்லாரும் இந்த அதிசயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. மேல போட்ட பொருள் ரெண்டும் அப்படியே நிக்குது அந்தரத்துல, அபிஷேக தீர்த்தமும் அர்ச்சனைக்குள்ள புஷ்பமும். அதே சமயம் அந்த தீட்டுன்னு நினைச்ச அந்த பிணமானது எழுந்து நடக்கின்றது. இத ரெண்டையும் எல்லாரும் வியப்பாக பார்க்கின்றார்கள். இப்படி ஒரு விநாயகர் மூலம் இது நடந்தது அப்படிங்கறத சொல்லி அந்த விநாயகருக்கு கொத்து தவிர்த்த கணபதினு பேரும் இருக்குன்னு அங்குள்ள வரலாறு நமக்கு சொல்லுகின்றது. எப்படி பார்த்தாலும் அந்த தீட்டுப்படாம அதை தடுக்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு ஒரு வல்லமை இருந்திருக்கிறது. அதன் பின்பாக இப்படி இந்த பிணம் எழுந்து சென்ற பின்பாக இவர் மீண்டும் அந்த மேலே அந்தரத்தில் இருந்த தீர்த்தத்தையும் புஷ்பத்தையும் எடுத்துக்கொண்டு சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இவர் வந்து நல்ல தவ வலிமையோட ஒரு பேரழகோடையும் இருப்பாராம். அதனால பிள்ளை பெயர் இல்லாத அந்தன மாதர்கள்லாம் இவரை தங்களோட மனசுல தியானிச்சு அவரோட அருளால மகப்பேறு அடைந்தார்களும். இப்ப என்ன ஆகுது, அவங்க பெற்ற குழந்தைகள்லாம் இவரை மாதிரி இருக்கு, திருமாளிகை தேவர் மாதிரியே இருக்கு. இதனை கண்ட அந்தணர்கள்லாம் ஐயுற்று, அப்ப ஆட்சி செய்து கொண்டிருந்த காடவர் கோன் கலச்சிங்கன் அப்படிங்க பல்லவ மன்னன், அவன் வந்து ஒரு சிற்றரசன். அந்த அந்த பல்லவ மன்னனோட சிற்றரசனான நரசிங்கன் போய் இத போய் முறையிடுறாங்க. அத கேட்ட உடனே அந்த நரசிங்கன் ரொம்ப சினப்பட்டு அவரை போய் கட்டி இங்க இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லி வீரர்கள் எல்லாம் அனுப்புறாரு. அவன் அரசனோட ஆணைப்படி அவங்க எல்லாம் அங்க வர்றாங்க. ஆனா அங்க வந்த உடனே அவங்க மதிமயங்கி என்ன செஞ்சாங்களோ, அவங்களே ஒருத்தர ஒருத்தர் கட்டிட்டு கயிற்றால கட்டிட்டு அரசன் முன்னால போய் நின்றுருக்காங்க. இத கண்ட உடனே அரசனுக்கு இன்னும் கோபம் ரொம்ப அதிகமாயிருக்கு. உடனே என்ன பண்றாரு, நிறைய படை தலைவர்களை எல்லாம் அழைச்சு நீங்க அவரை போய் இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இங்க இப்ப என்ன ஆயிட்டு, படை வீரர்கள் எல்லாம் ஒருத்தரை ஒருத்தர் வெட்டிட்டு மாண்டு போனார்கள். இப்போ மன்னனே நால்வகை சேனைகளோடு இவர் மேல படையெடுப்போம் அப்படின்னு சொல்லி வர்றான். இப்ப குழந்தை வந்து தனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யார்கிட்ட சலுகை கேட்கும், தாயிட்ட தானே கேட்கும். அத மாதிரி இவர் என்ன செய்யறாரு, அங்க இருக்க அந்த தலத்தில் இருக்க மாசிலாமணி ஈஸ்வரும் ஒப்பிலா முலையம்மையும் அந்த தலத்துக்குள்ள தெய்வங்கள். அந்த ஒப்பிலா முலையம்மையிட்ட போய் இவர் விண்ணப்பிக்கின்றார். இப்ப அம்பாள் என்ன பண்ணிட்டா, அந்த கோயில் மதில இருந்த நந்திகளை பூரம் கூப்பிட்டு ஒரே நந்தியா ஆக்கி நீங்க போய் அந்த நரசிங்க மன்னனை இழுத்துட்டு வாங்கன்னு பணிக்கிறார். அதனால அதே மாதிரி அந்த நந்தி போய் அந்த அரசனோட படைகளை எல்லாம் அழிச்சிட்டு அரசனையும் அமைச்சர்களையும் இழுத்து கொண்டாந்து நிறுத்திடுச்சு. இப்போ திருமாளிகை தேவரோட பெருமைய உணர்ந்த உடனே அரசனும் அமைச்சரும் எல்லாரும் அவரை வணங்கிட்டு எங்களோட குற்றத்தை பொறுத்துக்கணும்னு சொல்லிட்டு கோயில்ல போய் சுவாமியும் வணங்கிட்டு அப்படியே கிளம்பி போறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப இதெல்லாம் நடந்ததை நினைச்சு இவர் தன்னுடைய குருநாதரை எண்ணி வியக்கின்றார். அவருடைய அருளால தானே நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் இந்த நந்திகள் எல்லாம் ஒரே நந்தியாக ஆக்கினாள் அப்படிங்கிறது இந்த புராணத்துல வருது. இப்பவும் நம்ம திருவாவூர்த்துறை கோயிலுக்கு போனோம்னா ஒரு மதில்கள்லாம் நந்தி இருக்காது, சுவாமி முன்னாடி ஒரு பெரிய நந்தியா தான் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆனா பொதுவா வரலாறு சொல்லும் போது இவரே இந்த நந்திகள் எல்லாம் ஏவி அங்கனம் செய்தார் என்று இருவகையாக சொல்லப்படுகிறது. இப்ப நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் திருவாவூர்த்துறை புராணத்துல திருமாளிகை தேவர் திறம் உரைத்த அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெளிவா புரியும். இது தவிர அவர் வேற இப்போ இத ரெண்டையும் எப்படி நிப்பாட்டிட்டாருன்னு பார்த்தோம், சபத்தை எழுத்து நடந்து போக வச்சுட்டாருன்னு பார்த்தோம், அப்புறம் அந்த குழந்தைகளை பார்த்துட்டு அந்த அந்தனர்கள் அதாவது அரசன்ட்ட போய் முறையிட்டதுனால அந்த அரசன் ஏவிய வீரர்களுக்கும் படைத்தலைவர்களுக்கும் என்ன நடந்தது, அரசனே வந்து அப்புறம் நேர்ல வந்து என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் சொல்லி இது மூலம் இவரோட சிறப்புகள்லாம் சொல்லியாச்சு. அடுத்து இது அல்லாம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமயம் சுடுகாட்டுல பிணம் எரிந்து கொண்டிருக்கும், அது எப்படி இருக்கும் அந்த வாட ஈம புகை, அந்த புகைய நறுமணம் கமலும்படி மாத்திட்டாரு. இது ஒரு அற்புதம் அவர் செஞ்சது. அடுத்து கொங்கணவர்னு ஒரு சித்தர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அவர்கிட்ட ஒரு கமண்டலம் இருக்கும், அதுல எப்போதும் நீர் வற்றாமலே இருக்கும், அந்த நீரை இவர் வற்ற செய்தார். அப்புறம் சிவபெருமானுக்கு நைவேத்தியம் செய்த பயற்றப்பருப்பு சுண்டலை இவருக்கு திருமடத்துல கொடுத்தாங்களாம். அந்த சுண்டலை கொடுத்தாங்களாம், அத இவர் என்ன பண்ணாரா, திருமடத்துல பாத்தி கட்டி அந்த சுண்டலை விதைச்சாராம். வெந்த சுண்டலை, வெந்த பயிர் அது சுண்டல், அதை விதைச்சாராம். அது பூரா முளைத்து பலன் தந்தது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதுக்கு அடுத்தபடியா இவர் திருவேலி மிளலைக்கு போயிருக்கும் போது அங்க தேர் திருவிழா நடந்துகிட்டு இருந்திருக்கு, மக்களால தேர் இழுக்க முடியாத ஒரு சூழல். அப்படி இருக்கும்போது இவர் என்ன செஞ்சாராம், வடத்தை கலத்தி வச்சுட்டு அந்த தேரை தானே ஓடி நிலையத்துக்கு போகும்படி செய்தார். ஓடாத தேரை ஓட வைத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயங்களை பூரா நம்ம தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் இருக்கார்லயே, அவர் வந்து நமக்கு ஒரே பாடலாக தந்திருக்கிறார். குடந்தர் விசும்பிடை நிறுவிய, அதான் அந்த குடத்தை ஆகாயத்துல நிறுத்தி, குணபம் நடந்திட இயக்கி, பணத்தை எந்திரிச்சு நடந்து போக வச்சு, கொடிஞ்சி பொற்றேர் வடம் கழற்றி ஓட்டி, அந்த வடத்தை கலத்திட்டு தேரை ஓட்டி, மதில் நந்திகளை வரவழைத்து, நந்திகளை புறம் வர வச்சு அந்த மன்னனை எதிர்க்க வச்சு, வரை நன் காட்டின் உடம்பின் எழு புகை மாற்றி, அந்த பிணத்தோட ஈம புகைய அந்த வாடைய மாற்றி, கொங்கணர் பாத்திரம் சுவற்றி, கொங்கணர் வச்சிருந்த பாத்திரத்துல நீர் வற்றும்படியாக செய்து, உணவதாய் வெந்திடும் பயறு முளை செய்து எமக்கு அருள் திருமாளிகை தேவர் இணைத்தாள் போற்றி என்று அந்த முனிவர் நமக்கு மிக அழகாக இவர் செய்த அற்புதங்களை எல்லாம் ஒரே பாடலாக தந்திருக்கின்றார். இந்த பாடலை சொல்லி நாம் அவரை வணங்கிக் கொள்வோம். அடுத்து திருவாவூடுதுறை ஆதியில திருமடத்துல நமச்சிவாய மூர்த்திக்கு அடுத்தாற் போல திருமாளிகை தேவருக்கு ஒரு தனி கோயில் இருக்கு. அங்க அவருடைய திருவுருவம் எப்படி இருக்குன்னா நான்கு திருக்கரங்களோடு இருக்கு. அது ஏன் அவருக்கு நான்கு திருக்கரங்கள்னு பாத்தீங்கன்னா, குருவுக்கு பணிவிடை செய்யவும் சிவபூஜை செய்யவும் இரண்டு கரங்களை தன்னுடைய தவ வலிமையால் உருவாக்கி கொண்டான்னு செவிவழி செய்தி சொல்கின்றது. கோமுக்தீஸ்வரர் கோயில்ல உச்சிக்காலம் பூஜை தான், அந்த மாசலாம் இருக்கு, அங்க வந்து உச்சிக்கால பூஜை முடியும். அது முடிஞ்ச உடனே அந்த சிவாச்சாரியாரே வந்து திருமாளிகை தேவருக்கும் அபிஷேக ஆராதனை எல்லாம் செய்வார். அதற்கு அப்புறம்தான் மடத்துல மாகேஸ்வர பூஜைக்கு பந்தி வைக்கப்படும். இது அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு மரபாக இருக்கிறது. இந்த செய்திய நம்முடைய மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள், தேசுபுகழ் சுப்பிரமணிய தேசிகன் பொன் வீசுகளுக்கு அடியேன் விண்ணப்பம், நேசம் வரு திருமாளிகை தேவன் பூசையாயே கருது பந்தியாதல் வழக்கம் அப்படின்னு இந்த விஷயத்த நமக்கு ஒரு பாடல் மூலம் நமக்கு தந்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இவர் தில்லை சிற்றம்பலத்தில் உள்ள பெருமானை நான்கு திருவிசைப்பா பதிகங்கள் பாடி துதித்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். தஞ்சையில ராசராசேச்சுரங்கிற பெரிய கோயிலை எழுப்பிய ராஜராஜ சோழன் அந்த கோயிலோட கைங்கரியங்களுக்காக தளிச்சேரி பெண்கள் சிலரை நியமிச்சிருக்கிறாரு. அதுல ஒருத்தியோட பெயர் வந்து நீரணி பவள குன்றம். இது வந்து திருமாளிகை தேவரோட திருவிசைப்பால முதல் பதிகத்துல ஆறாம் பாட்டுல முதல் அடி தொடக்கமா இருக்கு. அதனால திருமாளிகை தேவரோட காலம் பத்தாம் நூற்றாண்டின் இடைப்பகுதிக்கு முற்பட்டது, அதாவது கிட்டத்தட்ட கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுன்னு கருதலாம் என்று நமக்கு அறிஞர்கள் எல்லாம் கூறுகின்றார்கள் என்று சொல்கிறேன் பார்த்துக்கொண்டு இப்போது அவருடைய பாதம் பணிந்து அவர் அருளிய பாடல்களை இப்போது நாம் பார்க்கலாம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
3: பதிகையன் 81.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: 12 திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: சேக்கிழார் சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், தடுத்தாட்கொண்ட புராணம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: அழகிரிச்சோதி என்னும் பலத்தாடுவார் அலம்படி வாழ்த்தி வணங்குவார். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்புவில் தில்லையுள் மானடஞ்சை வரதர் புற்றாள் தொழக எழுதருமறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுது அருகாலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுத கை தலை மீதேற துளும்பு கண்ணீரும் மூழியே அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். தொல்லை இரும் திரவிச் சொல்லும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுபா நெறியளிக்கும் வாத ஊர் எங்கோ திருவாஜகம் என்னும் தேன்பலம். பெரியவர்களே, கொள்ளேர் பிளவகலா தடங்குங்கையரே கொவ்வை செவ்வாய் வில்லேன் எனினும் விடுதி கண்டாய் நின் விழுத்தொழும்பினுள்ளேன் புறமல்லேல் உத்தர கோஷமங்கைக்கு அரசே கள்ளேனுழியவும் கண்டு கொண்டாண்டது எக்காரணமே. கொள்ளேர் என்பதை ஏர்கொள் என்று முன்பின்னாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏர் என்றால் எழுச்சி, இளமையினுடைய அழகு, எழுந்து பூரித்திருக்கின்ற அந்த அங்கங்கள். ஏர்கொள் பிளவகலா, பிளவகலா என்றால் நெருங்கி என்று பொருள். பிளவிற்கு இடம் தரும் வண்ணம் அகலாது நெருங்கி இருக்கின்றன. பிளவிற்கு இடம் தரும் வண்ணம் அகலமாட்டாவை இற்கிடை போகா இளமுலை என்று அந்த சொல்லப்பட்டதுதான். கொள்ளேர் பிளவகலா, தடம் என்றால் பெரிய. கொங்கையர் கொவ்வை செவ்வாய், அவருடைய கொவ்வைத்தனை போன்று சிவந்திருக்கின்ற வாய். வில்லேன், அதனிலிருந்தும் நீங்கேன் என்றால் அதனுடைய இன்பத்தை நுகர்வதிலிருந்து ஒழிய மாட்டேன், நீங்க மாட்டேன். வில்லேன் எனினும் இவ்வாறு குற்றமுடையவனாக நான் இருந்தாலும், ஆகவே அதனை விண்டிருத்தல், அதாவது நீங்கி இருத்தல் என்பதே நன்னெறி. நன்னெறி இதுவாம் என்று இறைவன் போதித்தார். அதை வில்லாதிருத்தல் என்பது புன்னெறி என்று பார்க்கின்றோம். குற்றம் தன்னோடு குணம்பல பெருக்கி கோல நுண்ணிடை மாறுடு மயங்கி என்று நம்பியாகும். ஆகவே அதனை வில்லேன் எனினும், அதனை விட்டு நீங்க மாட்டேன் என்றாலும், அதனை விட்டு நீங்குவோர்க்கே இறைவன் அருள் செய்கின்றான் என்பது அடிப்படை. இறைவன் வந்து அடிப்படையிலே அருள் செய்வது யாருக்கு என்று சொன்னால், அறுவருக்கும் உலக வாழ்வு அடங்க நித்தோர்க்கு ஆனந்த பெருவாழ்வாம் ஆடல் காட்டும் ஒருவன். நடராஜா தன்னுடைய ஆனந்த பெருவாழ்வாகின்ற ஆடலை காட்டுகின்றார். யாருக்குன்னு சொன்னால், அன்றாடம் புளியங்காடியும் பழைய சோறும் தின்று கொண்டிருப்பவனுக்கு நல்ல உயர்ந்த காய்ச்சப்பட்ட குங்குமப்பு, பச்சை கற்பூரம் போன்று காய்ச்சப்பட்ட இடப்பட்ட காய்ச்சப்பட்ட பாயசம் பால், அதனுடைய சுவை அவன் நுகர்வதற்கு ஏற்றவன் அல்லன். ஏன்னா நாக்கு வந்து இந்த புளிச்சுவையை உண்டு அதனை சுவைத்து அதற்கு பழகி இருக்கின்றது. அவ்வாறு பழகி இருப்பதனாலே இதனுடைய சுவையை அறிவதற்கு ஏற்றதாக. அதே போல உலகிலாகின்ற சேற்றினை பூசிக்கொண்டிருப்பவர்களுக்கு இறையருள் என்பது அவர்களுக்கு இயல்பு கிடையாது, அதாவது அவர்களுக்கு அதுக்கு தகுதி கிடையாது என்று சொல்கிறார். அந்த மலரினும் மெல்லியதாகின்ற அந்த இறையருள் என்பதனை உணர்வதற்கு அவர்களுக்கு சக்தி இல்லை என்பதனால இதனை விட்டு நீங்கியவருக்கே அது என்று ரிசர்வ் ஆயிருக்கு. அது ரிசர்வ்டு ஃபார் பீப்புள், அதாவது இதை விட்டு நீங்கியவர்களுக்கு ரிசர்வ் ஆயிருக்கு. அவ்வாறு அதை அறிந்தும் அதனை விடாதிருப்பது குற்றம். ஆகவே வில்லேன் எனினும் என்று சொன்னால், அதனை வில்ல வேண்டும் என்பதை நான் அறிந்து வைத்திருக்கின்றேன், அதனை விட்டு நீங்க வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருக்கின்றேன். அதனை விட்டு நீங்க வேண்டும் என்று அறிந்து வைத்திருக்காத உயிர்கள் உண்டு, அவை விலங்குகள். விலங்குகளுக்கு இதனை விட்டு நீங்கினால் இறையருள் என்கின்ற உணர்வு கிடையாது, அவை அதனை விட்டு நீங்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. அந்த சிற்றின்பத்தை விட்டு நீங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத விலங்குகளிலும் தாழ்ந்தவன் யார் என்று சொன்னால், அதனை விட்டு ஒழிக்க வேண்டும் என்ற அறிவு இருந்தும் அதனை விட்டு விடாது பிடித்துக் கொண்டிருப்பவன் என்று பார்க்கின்றான். அவை வில்லே நினினும் என்ற உண்மை இழிவு சிறப்பு உண்மை. கடைவரையிலும் கடையவன் நான் என்றாலும் கூட பெருமானே விடுதி கண்டாய், நீ என்னை விட்டுவிடக்கூடாது. என்ன காரணம் என்று சொன்னால், நீ முன்பு என்னை ஆண்டு கொண்டது எக்காரணமே? விடுவதற்காகவா? முன்பு நீ என்னை ஆட்கொண்டது கைவிடுவதற்காகவா? யாராவது ஒருவர் கைவிடுவதற்காக ஆட்கொள்வார்களா என்று கேட்கிறார். அப்ப அந்த எக்காரணமே என்பதை இதோட பொறுத்துக் கொள்ள வேண்டும். கடையவரிலும் கடையவனாக நான் இருந்தாலும் நீ என்னை கைவிடல் ஆகாது, விடுதி கண்டாய், விட்டுவிடாதே, விட்டுவிடாதே என்று நீ ஏன் விண்ணப்பிக்கின்றாய் என்று இறைவன் கேட்டால், பின்னர் ஆண்டு கொண்டது எக்காரணமே? அந்த பாட்டில் வரும், என்னை நீ ஆண்டு கொண்டது கைவிடுவதற்காக ஆண்டு கொண்டாய். ஒருவர் வந்து ஒரு லாபத்தை ஈட்டுகின்றான் என்றால் அதை வந்து காப்பாற்ற வேண்டும். அதை விட்டு ஒழிப்பதற்காகவா ஈட்டுவான், அதை இழப்பதற்காகவா ஈட்டுவான் என்று பார்க்கின்றான். அவ்வாறு செய்வதில்லை. மறப்பதற்காகவா தேவாரம் படிக்கிறோம்? அதில்தான் மறக்கக்கூடாது, மறக்காது காப்பாற்றணும். என்ன காரணம்? மறக்கலாம் என்று சொன்னால் படிக்கவே வேண்டாமே. மறப்பது குற்றமில்லை என்று சொன்னால் படிக்க வேண்டாம். மறப்பது ஒரு குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கு. தான் கற்ற கல்வியை மறப்பது என்பது, அதனால்தான் அதை மறவாது எப்போது நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால மறக்கும்பொழுது என்ன ஆகுது? நம்ம வந்து வேறு வழியில் நம்முடைய சிந்தனை சென்றிருக்கின்றது, அவை மறந்திருக்கின்றோம், தவறு செய்திருக்கின்றோம் என்று அறிய வேண்டும். நமக்கு பாட்டு படித்த பாட்டு மறக்குதுன்னா தப்பு நம்ம மேலே என்று பார்த்தோம். வில்லிய நினும் விடுதி கண்டா, அதற்கு என்ன காரணம்? நீ விழுத்தொழும்பின் உள்ளேன். விழுத்தொழும்பு என்பதை பற்றி நான் நேற்று சொன்னேன். தொழும்பு என்றால் தொண்டு, விழுமை என்பது பெருமை, பெருமைக்குரிய தொண்டு, இறைவனுக்கு செய்கின்ற தொண்டே பெருமைக்குரிய தொண்டு. உன்னுடைய பெருமைக்குரிய தொண்டிற்கு உள்ளேதான் இருக்கின்றேன் நான், அதாவது அதை விட்டு விலகி செல்லவில்லை. நீ தொண்டு செய்யவில்லையே, உலகிலேயே மனம் ஈடுபட்டிருக்கின்றாயே என்று கேட்டால், பெருமானே உன்னால் ஆட்கொள்ளப்பட்ட பொழுதே உன்னுடைய தொண்டர் பட்டியலிலே என்னுடைய பேர் ஏறிவிட்டது, ரோஸ்டர்ல ஏறிடுச்சு, அப்ப அந்த லிஸ்டில் ஏறிடுத்து. ஆகவே புறம் அல்லேன், நீ என்னை அதிலிருந்து நீக்கவும் இல்லை, பாரமலாக நிக்கல. அதனால்தான் அடியே நல்லேன் கொள்ளோ, தானே ஆட்கொண்டிலே கொள்ளோ. பெருமானே நான் அடியவன் இல்லையா, நீ என்னை ஆட்கொள்ளவில்லையா? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில வச்சிட்டு இருக்காரு, டிஸ்மிஸ் ஆர்டர் இன்னும் வரல. அதை சொல்றாரு, நீ விழுத்தொழும்பின் உள்ளேன், புறமல்லேன், பெருமானே உனக்கு வெளியிலே நான் இல்லை. மனதினாலே வெளிச்சென்று கொண்டிருந்தாலும் அவ்வாறு வெளிச்செல்லும் பொழுது பெருமானுடைய அடியவன் தான் என்ற எண்ணம் எனக்கு இருப்பதனாலேயும், பெருமானே இவ்வாறு நீ என்னை மீண்டும் ஆட்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்ற காரணம் இருந்தாலுமே, நான் என் விழுத்து உண்டு விழுத்துழும்பிற்கு உள்ளிருக்கின்றேன் தவிர புறத்தே முற்றிலும் மறந்து செல்லவில்லை என்பது புலனாகின்றது. நீ விழுத்துழும்பின் உள்ளேன், புறமல்லேன். இவ்வாறு பெருமானிடம் மன்றாடும் போது இவ்வாறு மன்றாடும், பெருமானை மறந்திருக்கின்றேன், பெருமானை உன்னை நான் மறக்க மாட்டேன் என்றுதான் மன்றாட வேண்டும். வழித்து வீழினும் திருப்பெயரல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம், பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன். பெருமானே நான் எவ்வளவு குற்றங்கள் செய்தாலும் உன் திருவடிக்கு குற்றம் செய்யவில்லை. திருவடிக்கு குற்றம் செய்வது என்பது திருவடியை மறத்தல். நான் எவ்வளவு அடாதசெயல்கள் செய்தாலும் கூட உன்னை மறவாத வண்ணமே இருக்கின்றேன் என்பதை நாம் சொல்ல வேண்டும். நீ விழுத்தொழும்பின் உள்ளேன், புறமல்லேன், உத்தர கோஷ மங்கைக்கு அரசே, கல்லேன் ஒழியவும், கல்லேன் கள்ளத்தன்மை உடையவன், அதாவது வஞ்சகத்தன்மை உடையவன், என்னுடைய இயல்பே வஞ்சகந்தான். ஆகவே கல்லேன் ஒழியவும், பெருமானே நீ வலிய வந்து உன் திருவருளை ஊட்டிய பொழுது அதனை உண்ண விரும்பாது நான் விலகி இருக்கவும், அதனை கண்டுகொண்டும் அவ்வாறு நீ வலிய வணங்குகின்றாய்க்கும் அருளாரம்பத்தை வாரிக்கொண்டு விழுகின்றேன், விற்கினேன் வினையன் விதியின்மையால் விருப்பிலேனே ஆண்டு கொண்ட என் ஆறுமுதே என்றெல்லாம் சொல்றார். அப்பொழுது பெருமான் வலிய வந்து ஆட்கொண்ட காலத்திலே நமக்கு இது வேண்டாம் என்ற நிலையிலே நான் இருந்தும், வருகை என்று அருள் புரிந்த காலத்தில் உடன் செல்ல மாட்டாது இருந்தும், அதனை கண்டுகொண்டும் என்னுடைய சிறுமையினையும் தகுதியின்மையும் ஆட்கொண்ட காலத்திலே கண்டுகொண்டும், அல்லது கண்டுகொண்டும் என்பதற்கு என் அருட்கண்ணால் என்னை கண்டுகொண்டும், இவனுக்கு நாம் அருள் செய்யலாம் என்று நிச்சயித்தும் முடிவு செய்தும், அந்த முடிவு உன்னுடையது. என்ன காரணம்? தகுதியுடைய ஏனையோர் ஏம்பலித்திருக்க நீ என்னை ஆட்கொண்டாய் என்று பார்க்கின்றோம். அன்பராகிமத் தருந்தமும் முயல்வார் அயனும் மாலுமற் சழலொரு மெழுகா என்பராய் நினைவார் இணைப்பலர் நிற்க இங்கு என எற்றினுக்கு ஆண்டாய். கண்டுகொண்டு ஆண்டது எக்காரணமே, காரணமே என்பது வந்து காரணத்தாலே என்ற ஆள் என்ற மூன்றாம் வெற்றிமுருகம் மறைந்திருக்கின்றது. அது வெற்றுமை தொகை. எக்காரணத்தால் நீ என்னை ஆட்கொண்டாய், நீ என்னை கைவிடக்கூடாது என்ற காரணத்தால் தானே ஆட்கொண்டாய். நீ ஆட்கொள்வதற்கு தக்க காரணமாகின்ற தகுதி என்னிடம் இல்லை, இருப்பினும் நீ என்னை ஆட்கொண்டாய். ஆட்கொண்டது நம் தகுதியே கொண்டு இவனை ஆட்கொள்ளலாம், நம் திருவுருளையே துணையாக கொண்டு இவனை ஆட்கொள்ளலாம், நம் கருணை ஒன்றையே தகுதியாக கொண்டு இவனை ஆட்கொள்ளலாம். அவர் ஆட்கொள்கின்ற காலத்திலே நாம் தலைவன், நம்மால் எதுவும் செய்ய முடியும் என்பது உலகிற்கு தெரியும். ஏன்னா ஆட்கொள்ள தகுதியற்றவரையும் ஆட்கொள்வதனாலே பெருமானுடைய பெருந்திறனை வெளிப்படும். அவ்வாறு பெருந்திறனை வெளிப்படுவது குற்றமாக போய்விடும், பெருமானுக்கு பழி வந்துவிடும், நீரே பழிப்பட்டிருந்த நிலை ஏற்படும். எப்படி என்று சொன்னால், அந்த கருணை வற்றி, வற்றாத அந்த கருணையானது வற்றி பெருமானால் நான் கைவிடப்பட்டேன் என்று சொன்னால் ஆட்கொண்ட கருணைக்கு குற்றம் விளையும். ஆட்கொள்ளாது இருந்தால் குற்றமே கிடையாது. அதனால தான் கண்டுகொண்டு ஆண்டது காரணமே. ஏனென்னை ஆட்கொண்டா, எந்த காரணத்தை கொண்டு என்னை ஆட்கொண்டாய், நீ எந்த காரணத்திலையும் ஆட்கொண்டிருந்தாலும் சரி, நீ ஆட்கொண்ட காரணத்தினாலே என்னை கைவிடலாக, நீ ஆட்கொண்ட காரணத்தினாலே என்னை கை நீங்கள என்னை கைவிடாது இருக்கிறது போல திருவாசம் சொல்லும் சொல்லிட்டுமே சொல்லும் போது கேட்டுத்தான் ஆட்கொண்ட காரணத்தினாலே கைவிடாது இருக்கின்றீர்கள். அதுபோல ஆட்கொண்ட ஒரு காரணம் பற்றியே நீ என்னை கைவிடக்கூடாது. கொள்ளேர் பிளவகலாத்தடன் கொங்கையர் கொங்கை செவ்வாய் வெள்ளேன் விடுதி கண்டாய் விழுத்துடன் புறமல்லேன் உத்தர கோசம் அங்கைக்கரசே கள்ளேன் ஒழியவும் கள்ளத்தன்மையுடைய நான் வஞ்சகத்தன்மையுடைய நான் ஒழியவும் நின் திருவுள்ளிருந்து விலகி இருக்கவும் ஒழிதல் இங்கு விலகி இருக்க விலகி இருக்கவும் கண்டுகொண்டு என்னிடத்துல என்ன குணங்களை கண்டுகொண்டு நீ ஆண்டது எக்காரணமே, நீ எந்த காரணத்தினாலே எதனை கண்டு என்னை ஆட்கொண்டாய், உன் திருவுளியை அதாவது மறுத்தனன் ஞானும் அருளறியாமையில் என் மணியேன்னு பின்னாடி சொல்லப்படுற நீ வழிய வந்து நின் திருவுருளை ஊட்டவும் நான் மறுத்தனே என்று சொல்லப் போகின்றான். அவ்வாறு நீ திருவுருளை நீ ஊட்டும் காலத்தில் நான் மறுத்த பொழுதும் நீ வழிய உன் திருவுருளை ஊட்டினாய், அது ஊட்டும் காலத்திலே எதனை கண்டு எக்காரணத்தினால் அங்கனம் செய்தாய், கண்டு கொண்டு எதனை கண்டுகொண்டு எக்காரணத்தினாலே நீ என்னை முன்னராண்டாய், ஆகவே அக்காரணத்தினாலே என்னை கைவிடாது இருக்க வேண்டும். கண்டு கொண்டாண்டதே காரணமே காரு கண்ணியர் ஐம்புலன் அற்றங்கரை மரமாய் வேர் உருவேனை விடுதி கண்டாய் விளங்கும் திருவாரூர் உறைவாய் மண்ணும் உத்தர கோஷம் அங்கைக்கரசே வாரூர் பொங்குளையாள் பங்க என்னை வளர்ப்பவனே விளங்கும் திருவாரூர் உறைவாய். இந்த எல்லா உலகங்களும் விளங்குகின்ற திருவாரூர், ஏன்னா மண்மடந்தைக்கு இதய கமலமாம் திருவாரூர் என்பதனால மண்ணாகின்ற பெண்ணிற்கு இதயத்தானும் திருவாரூர். மண்ணாகிய பெண் தான் உலகமாக இருக்கின்றாள். இதயத்தில் இருந்தால் உடம்பில் இருக்கிற அத்துணை பகுதிகளுக்கும் சிந்தனையும் ரத்தமும் போகும். அதே போல திருவாரூர் தான் அனைத்து தலங்களுக்கும் பவர் சப்ளை பண்ணுது. அதுதான் விளங்கும் திருவாரூர் என்றால் எல்லா தலங்களும் திருவாரூரிலேயே அடங்கி விளங்குகின்றன. திருவாரூர் என்பது அந்த பூங்கோயில், அந்த திருவாரூரை தரிசித்தால் எல்லா தலங்களையும் தரிசித்த பலன் தான் விளங்கும் திருவாரூர். மண்மடந்தைக்கு இதய கமலமாக விளங்குவதனாலே மண்ணிலே விளங்குகின்ற எல்லா தலங்களும் விளங்குகின்ற திருவாரூர் என்று விளங்கும் திருவாரூர் உறைவாள். மண்ணிலே இருக்கின்ற அனைத்து சிவத்தலங்களும் ஒருங்கே விளங்குகின்ற திருவாரூர், அந்த திருவாரூரிலே உறைவாள். மண்ணும் உத்தர கோசமங்கைக்கரசே மங்கையோடு மண்ணுகின்ற அம்பாளோடு திருவருளோடு பொருந்தி விளங்குகின்ற உத்தர கோசமங்கை. ஏன்னா பெருமாட்டினுடைய ஐயங்களுக்கெல்லாம் உத்தரம் என்றால் பதில், கோசம் என்பது அதனுடைய தொகுப்பு. பெருமான் பெருமாட்டினுடைய ஐயங்களுக்கெல்லாம் கொடுத்த பதிலினுடைய தொகுப்பு வெளிப்பட்ட இடம் இந்த புக்கு வெளிப்பட்ட இடம் தான் உத்தர கோசம் அங்கே என்று பெயர். அப்போ பெருமாட்டியோடு ஆகமங்களின் பொருள் பொதிந்த அந்த விடைகளை இறைவன் இருத்தான் அந்த இடம் உத்தர கோசம் அங்கே. ஆகவே மண்ணும் என்றால் அருள் நிலை பெற்றிருக்கின்ற உத்தர கோசமங்கைக்கு அரசே விளங்கும் திருவாரூர் உறைவாய் வாரூர் புன்முலையாள் பங்க கச்சு பொருந்தியிருக்கின்றதும் முத்துமாலை முதலிய ஆபரணங்கள் பொருந்திருப்பதுமான அங்கங்களை கொண்ட அம்பாளை ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்ற பெருமானே என்னை வளர்ப்பவனே, என்னை இந்த பிறவி செற்றிலிருந்து தூக்கி சிவபுருமாகின்ற நின் திருவடியிலே சேர்க்கும் வரையிலும் பொறுப்போடு இருப்பவனே, அந்த பொறுப்பு உனக்கு உண்டு. அதாவது பெற்றவளுக்கு பிள்ளையை பேணி காக்கின்ற பொறுப்பு வந்து அமைகின்றது. மரம் வைத்தவனுக்கு தண்ணீர் ஊற்றுகின்ற பொறுப்பு வருகின்றது. யாரோ தண்ணீர் ஊற்றுவாங்கன்னு மரம் வச்சவன் இருக்கக்கூடாது. தான் மரம் நட்டான்னா அவன் தான் தண்ணி ஊற்றணும், இல்லைன்னா அவன் போட்டோக்காக மரம் நட்டுருக்கான் விஐபின்னு அர்த்தம். அவன் பொறுப்பானவனாக இருந்தால் தான் வைத்த கன்றுக்கு தானே நீர் ஊற்றுவான். தான் பெற்ற பிள்ளையை தானே வளர்ப்பாள் ஒரு தாய். அதே போல என்னுடைய ஆசிரியர்கள்லாம் என்னை எப்படியாவது உட்படணும்னு எங்களுக்கு கல்வி உதித்த மாதிரி என்ன. அதே போல என்னை வளர்ப்பவனே என்று சொன்னால் என்னையும் வளர்ப்பவனே என்ற அந்த உண்மை இழிவு சிறப்பு உண்மை மறைந்திருக்கின்றது. உண்மை தொகை உண்மை தொகை பெருமானே என்னையும் நீ வளர்ப்பவன், ஆகவே கடையவனாகிய என்னையும் நின் திருவடியிலே திருவடிக்கு உடையவனாக வளர்க்கின்ற பேரருள் உண்டம் இருக்கின்றது. அந்த பேரருள் உண்டம் இருக்கின்றது என்பதனாலே நான் உன்னிடம் விண்ணப்பிக்கின்றேன். நான் எங்கனம் தெரியுமாயா இருக்கின்றேன். காரூர் கண்ணியர், கார் என்றால் கருமை, உறுதல் என்பது சேர்தல். காரூர் கண்ணியர் அந்த மையினாலே செயற்கையான கருமையும் ஒளி வீசுகின்ற கருவிழியினாலே இயற்கையான கருமையும் இந்த இரண்டு விதமான கருமையினாலே ஆடவருடைய மனதினை பிடிக்கின்ற அந்த கருமை வஞ்சகம். அதுவும் மூன்று விதமான கருமை. மையினாலே செயற்கையான ஒரு கருமை, கருவிழி என்ற அழகான விழியினாலே இயற்கையான ஒரு கருமை, செயலும் திறமைதான். செயல் என்ன பண்ணுது, ஆடவர் மனதை தன்னிடத்திலே பிணிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணமும் அந்த கண்களுக்கு இருக்கின்றன. ஆகவே காரூர் கண்ணியர், கண்ணியர் கண்ணி என்பது என்ன, கண்களை கொண்டவர் கண்ணியர். கண்ணி என்பது வலை, அந்த மான் போன்ற மிருகங்களை பிடிப்பதற்கு பயன்படுகின்ற வலை கண்ணி என்று சொல்லப்படும். அதுபோல ஆடவராகின்ற மான்கணத்தினுடைய மனங்களை பிணிப்பதற்காக கண்ணி வலை போல பயன்படுகின்ற கண்களை கொண்டவர்கள் கண்ணியர். இரண்டு பொருள் கண்ணியர். ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாய், ஐம்புலன் என்பது ஐம்புல ஆசை. அவர்களிடத்திலே கண்டு கெட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிகின்ற ஐந்து இன்பங்களும் உண்டு. ஐம்புலங்களுக்கும் அவர்களிடத்திலே இன்ப நுகர்ச்சி இருக்கின்றன. ஆகவே அந்த ஐம்புலம் ஐம்புல ஆசையாகின்ற ஒரு ஆறு, அதனை ஏன் ஆறுன்னு சொல்றாருன்னா, இதிலே எப்பொழுதும் வெள்ளம் சென்று கொண்டே இருக்கின்றது. அதுபோல எப்பொழுதும் துயித்திற்குரியவர்களாகவே அவர்கள் இருக்கின்றார்கள். ஐம்புலம் ஆற்றங்கரை, அந்த ஆற்றங்கரையிலே ஓர் மரமாய், அங்கு வேர் ஊன்றிருக்கின்ற ஒரு மரமாய். அந்த ஆய் என்பது அந்த ஆக்கச்சொல் சொல்வார்கள், ஆகி ஆய் ஆக என்பதில் ஆக்கச்சொல் சொல்வார்கள். அந்த ஆக்கச்சொல் இங்கு ஓமை பொருளை தருகின்றது. மரமாய் என்றால் மரம் போல, ஆற்றங்கரை மரமாக என்றால் ஆற்றங்கரை மரத்தை ஒத்து. வேறுருவேனை, ஆற்றங்கரையிலே வேரூன்றிய ஒரு மரத்தை ஒத்து. காரூர் கண்ணீருடைய ஐம்புலன் ஆசையாகின்ற அந்த கரையிலே வேரூன்றுகின்றேனை. ஒரு ஆற்றங்கரையிலே வேறுகின்ற மரமானது செழித்து வளரும். என்ன காரணம்னா, அதுக்கு வந்து அதனுடைய வேர்கள் மிக எளிதிலே நீரினை பெறும். தொலைவிலே இருக்கின்ற ஒரு மரமானது அது உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக வேரினை தொலை தூரத்திற்கு அது நீருக்காக வந்து நீட்ட வேண்டும் பூமி கடியில. ஆனால் அவர் சிரமப்பட்டு அந்த நீரினை பெறுகின்ற அந்த தொலை தூரத்தில் இருக்கின்ற மரமானது எளிதிலே கீழே விழாது. ஆனால் எளிதிலே இந்த நீரினை தனக்கு வேண்டிய நீரினை பெற்று அதனாலே விரைவிலே செழித்து வளர்கின்ற ஆற்றங்கரை மரமானது ஆற்று நீர் பெருக்கினாலே எந்த வேகத்தில் வளர்ந்ததோ அந்த வேகத்திலே அழிந்துவிடும். இதுதான் அந்த ஓமைக்கும் பொருளுக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கின்றன. பல ஒற்றுமைகளில் பெண்ணின்பத்தை எளிதில் பெறுபவனோ அதனை வந்து தொடர்ந்து பெறுபவனோ விரைவில் அழிவார். அதே இன்பத்தினை அரிதில் பெறுபவனோ தொடர்ந்து பெறாதவனும் கொஞ்ச நாள் நீண்டு வாழ்வான். இதுதான் இவனுக்கு அந்த கரையானது ஊறுவதனால இவன் வந்து உடலளவிலும் இறப்பான், உயிரளவிலும் இறப்பான். என்ன காரணம்னா, தொடர்ந்து ஒரு பொருளை துய்ப்பதனால அந்த வாசனையானது வடு வந்து என்ன ஆழமாக படுகின்றது. அது ஆழமாக படுவதனாலே வருகின்ற பிறவிகளும் அது அவனை வாட்டும். ஐம்புலன் காரூர் கண்ணீர் ஐம்புலன் ஆசையாகின்றது ஒரு ஆறு, இது உருவகம். ஐம்புலன் ஆறு, ஐம்புல ஆசையாகின்ற ஆறு, ஆறை போன்ற ஐம்புல ஆசைன்னு சொல்லாம அந்த காரூர் கண்ணீருடைய ஐம்புலர் ஆசையாகின்ற ஆறு என்று வருவதனால உருவகம். காரூர் கண்ணீர்பால் துய்க்கலாகின்ற ஐம்புல ஆசையாகின்ற ஆறு, காரூர் கண்ணீர்பால் துய்க்க தகுந்த ஐம்புல ஆசையாகின்ற ஆறு. அந்த ஆற்றங்கரையில், கரை என்பது என்ன, ஆற்றுக்கு அருகில் இருப்பது ஆற்றங்கரை. எப்பொழுது வேண்டுமானாலும் துய்த்துக் கொள்ளலாம் என்ற அளவிலே அருகிலேயே இருப்பது. அதாவது எஸ் எஸ்திரி தசிய போகேச்சா என்று வடமொழியில் சொல்வார்கள். யாருக்கு மனைவி அருகிலேயே இருக்கின்றானோ அவனுக்கு கொஞ்சம் சிரமந்தான். எப்ப பார்த்தாலும் பக்கத்தில் எளிதில் கிடைக்கும் போலா இருந்தான்னா அவன் உருப்படுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இறைவனுக்குரிய பெருமை என்னன்னா, மங்கையோடு இருந்தே யோகி செய்வான். உடம்புல ஒரு பகுதியில் அம்பாளை வச்சுக்கிட்டு இருந்தோம், பெருமான் வந்து எப்படி இருக்கிறார், நம்மை போல இல்லை, அவர் யோகியாக இருக்கின்றார் என்பது அவருடைய பெருமை. பக்கத்தில் இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு தின்பண்டம் ரீச்சிலேயே இருக்குன்னா அதுக்கு அது உருப்படுறது கஷ்டம், அது வயிற்று போக்கு தான் வரும். ஆனால் அம்மா வந்து அது கண்ணுக்கு தெரியாம அதுக்குன்னு பண்ணின தின்பண்டம் தான், அது கண்ணுக்கு தெரியாம தொலைவில் வைத்து அவ்வப்போது கொடுத்து வந்தாள்னா அது அந்த இன்ப நுகர்ச்சியும் பெறும், அது வந்து வயிற்றுப்போக்கு இல்லாமல் இருக்கும். அதே போல நம்முடைய சாத்திரங்கள்லாம் இல்லறத்திலே இன்பத்தை துய்ப்பதற்கு விதிமுறைகளையும் அந்த விதிமுறைகள் எல்லாம் வகுத்திருக்கின்றன. எந்த நேரத்திலே, எந்த நாளிலே, எந்த காலத்திலே அதை வந்து துய்க்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கின்றன. அதையெல்லாம் அறிந்து செய்வார் இல்லை, அதை அறிந்து செய்வார்களா இருந்தால் அவர்கள் வந்து அதில் இருக்கின்ற குற்றத்தை களைந்து குணத்தை மட்டும் கொள்வாராக இருப்பார். ஆனால் அதை வந்து அறிபவர்களே இல்லை. சைவ சமய நெறினு ஒரு நூல், அதை ஒருத்தக்காக வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன், அதில் நீ விளக்கமாக போட்டிருக்காங்க. இல்லறத்தான் கடைபிடிக்க வேண்டிய அந்த நிபந்தனைகள் எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லறத்தில் என்பது தெளிவாக இருக்கு. அவ்வாறு இல்லாமல் ஆற்றங்கரையிலேயே ஒருவன் வேரூன்றி விட்டான் என்று சொன்னால் அருகிலேயே அந்த நோய்க்கான காரணம் இருக்கும் என்று சொன்னான். ஆற்றங்கரை மரமாய் வேறொரு வேனை, அந்த மரத்தை போல ஆற்றங்கரையிலே வேறுகின்ற ஒரு மரத்தை போல ஐம்புல ஆற்றங்கரையிலே வேறுருகின்ற என்னை, வேறு உருவேனை, வேறு விடுகின்றேனை, உறுதல் வேறினை செலுத்துதல், வேறு உருவேனை அங்கு அருகிலேயே செழித்து வளர்கின்ற என்னை, வேறுருவேனை விடுதி கண்டாய், வேறுருகின்ற என்னை இவன் அழிவான் என்று சொல்லி விடுதி கண்டாய், விட்டுவிடாதே. அதாவது நிச்சயமா இவன் வந்து அழிவான் என்று சொல்லும் பொழுது அவனை காப்பாற்ற யாரும் முனைய மாட்டார். இது எத்தனையோ இடத்துல இருக்க இந்த இதுக்கு உண்மைகள்லாம். ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்மால் காப்பாற்ற முடியாதவரை காப்பாற்றுவதில் முனைந்தால் நாம் அழிவோம். அப்போது சில நேரங்களில் என்ன முடிவெடுப்பார்கள் சொன்னா, இரக்கத்திற்கு அங்கே இடம் இல்லை, அறிவுக்கு தான் இடம். ஆகவே இவனை நாம் காக்க முடியாது என்பதனால் இவன் அழியட்டும், இவன் அழிவதனால வேறு சிலர் காக்கப்படுவார்கள் என்று சொன்னால் அவர்களை காப்போம் என்று முடிவு செய்வார்கள். பெரிய ஆக்சிடென்ட்லாம் ஆகுது. அதுபோல வந்து காட்டில் மாட்டிக்கிட்டோம், புலிகளுக்கு நடுப்புற யாராவது சாப்பாடை போட்டால் மீதி ஆளு தப்பிச்சிடலாம். அழியத்தக்கவனை அழிய விடுவது என்பது ஒரு உலகியல் நீதி. அழியத்தக்கவனை அழிய விடுவது ஒரு உலகியல் நீதி. அதே போல என்னை விட்டுடாதுங்கிறார். ஏன்னா நான் அழியத்தக்கவன். என்ன காரணம்? ஐம்புல ஆற்றங்கரைமறைமாய் வேறுகின்றேன். ஆறு கண்ணியர் ஐம்புல ஆற்றங்கரைமறைமாய் வேறுகின்றேன். ஆனால் இது உலகியல் நீதியை தவிர இறையியல் நீதி இல்லை. அழியத்தக்கவனை காப்பதுதான் குருநாதருக்கு கருணை. அழியத்தக்கவனை காப்புதான் இறைவனுடைய செயல். உலகத்தையோட ஒட்ட அந்த செயல நம்ம பார்க்க முடியாது. அவர்கள் என்ன செய்வார்கள்? அழியத்தக்கவர்களையே காப்பார்கள். பெருமானுக்கு கருணையை பெரிய பெரிய அளவிலே எப்போது சுருக்கும் என்று சொன்னால், இந்த கருணையை பெறுகின்றவனுடைய குற்றங்கள் அதிகமா இருக்கும் போது அந்த குற்றங்களுக்கு ஏற்ப பெரிய அளவிலே கருணை சுரக்கும். குற்றங்கள் குறைவா இருந்தா கருணை குறைவா சுரக்கும். என் மீது கருணை பெருமா நிறைய சுரக்கிறாருன்னு காரணம், என் மீது கருணை நிறைய சுரக்கிறார் தான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். குற்றங்கள் அதிகமா அதிகமாக பெருமானுக்கு கருணை நிறைய சுரக்கும். அதாவது படிப்பும் வரல, வந்து அப்பாட்டையும் அடி வாங்குது, வெளியில வம்பெல்லாம் இழுத்துட்டு வருது, நோய்வாயும் பட்டுடுச்சு ஒரு பிள்ளை. அம்மா என்ன பண்ணுவாங்க? அந்த பிள்ளைய மடியில வச்சுக்கிட்டு அதுக்கு வேண்டியதெல்லாம் செய்வாங்க. மற்ற பிள்ளைங்க நல்லா படிக்கிறது, தன்னைத்தானே பார்த்துக்கும், கை நிறைய சம்பாதிக்கிறான், அவன் தன்னைத்தானே கவனிச்சுப்பான், நல்ல குணமா இருக்கான், அவனை உலகத்துல அவனுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, அவன் தன்னைத்தானே பார்த்துப்பான். இவனுக்கு படிப்பும் வரல, இவன்கிட்ட நல்ல குணமும் இல்லை, வெளியில போனா பம்பு எழுத்துட்டு வரான், உடம்பு வேற படுரமா கிடக்கான். அந்த தாய்க்கு தகுதி குறைய குறைய அந்த தாய்க்கு வந்து அன்பு அதிகமாகும். அந்த பிள்ளைட்ட சவலை யோப்பான், நாம பெற்றதை நாம தான் கடைசி வரையும், நம்ம கண்ணு மூடுற வரையும் நாம இதை கவலை, நாம உயிரோடு இருக்கிற வரையும் இன்னொருத்தர் கையில கட்டக்கூடிய இது ஒரு அடி போய் வெளியில வாங்கிடக்கூடாது. நாம அது வெளியில போய் ஒரு ஒன்பது அடி வாங்குறத நம்மால பார்த்துட்டு இருக்க முடியும் என்று கருணை இயக்க எங்க அதிகமா சுருக்குது? அந்த தகுதியே இல்லாத இடத்துல கருணை அதிகமா சுருக்குது. ஒரு தாய்க்கே தாய்க்கே அப்படி இருக்கும் போது தாயை போல ஆயிரம் மடங்கு உயர்ந்த கருணை கொண்டவன். அந்த இறைவனுக்கு தகுதி இல்லாதவர்களை பார்த்தா கருணை அதிகமா சுரக்க வேண்டும் என்பது ஒரு விதி. அந்த விதிக்கேற்ப சொல்றார், அழியத்தக்க எண்ணை அழியாமல் காப்பாற்று. ஆறு கண்ணியர் ஐம்பது ஆற்றங்கரைமரமாய் வேறுருவேனை, அவ்வாறு அழிகின்ற எண்ணை வேறுருதல் இங்க அறியாமைக்கு அடையாளம். பின்னாடி சொல்லப்படுற அறியாமை தான் இது. ஐம்புல இன்பத்திலே ஒருவன் தொடர்ந்து செல்லுதல் என்பது கடைந்தெடுத்து அறியாமைன்னு சொல்லப்படுற என்ன, செழுகின்ற தீப்புகு விட்டிலில் சின்மொழியாரின் பன்னால் விழுகின்ற எண்ணெய். தொலைவிலே இருக்கின்ற ஒரு விளக்கு, அந்த விளக்கினுடைய அழகினை கண்டு அது அதிலே சென்று மோதுகின்றது ஒரு விட்டில் பூச்சி. விளக்கினை நெருங்கவும் அந்த விளக்கினுடைய சூடானது இந்த விட்டில் பூச்சியினை தகிக்கின்றது, உடம்பிலே சூடு ஏற்றுகின்றது. அதை அறிந்து அதில் சென்று விழுந்து இறக்கின்றது. அந்த விளக்கு தொலைவில் தான் இருக்கின்றது, பூச்சிக்கு அருகில விளக்கு இல்லை, இருந்தாலும் விளக்கு கருகில் இந்த விட்டிலே செல்கின்றது என்று பார்க்கின்றோம். இந்த திருவாசகத்தில் நீட்டல் விண்ணப்பத்தில் வருகின்ற ஊமையெல்லாம் ரொம்ப ஆழமான ஊமை. அந்த ஊமையை மேலிருந்து வாரியா பார்க்காம ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அது ப்ராசஸ்ங்கிறத நல்லா யோசிச்சு பார்த்து, அப்படிதான் ஒரு மனிதன் என்ன பண்றான், ஆபத்தை அறிந்திருந்தும் அவன் அறிஞனாக இருந்தும் அந்த அழிவினை தானே வலிய மேற்கொள்கின்றான். அறிந்திருந்தும் அழிவினை வலிய மேற்கொள்கின்றான் என்பதுகிறோம். ஆனால் இறைவனுடைய திருவுள்ள வந்து அவன் வந்து நாடுவதே இல்லை. இப்ப நாடாதிருக்கின்ற குற்றம் ஒன்று, தன்னுடைய அழிவினை தானே தேடிக்கொள்கின்ற குற்றம் என்று பார்க்கின்றோம். ஆகவே தன்னுடைய அழிவினை தானே தேடிக்கொள்கின்ற குற்றம் விளைவதற்கு அடிப்படை என்னென்ன, இறைவன் திருளை நாடாதிருக்கின்ற குற்றம் தான். இறைவன் திருளை நாடுவது என்று ஒருவனுக்கு ஆழமான ஒரு பக்தி இருந்ததுன்னு சொன்ன இந்த குற்றங்களிலிருந்து விலகலாம் என்பதுதான் திருவாசகம் காட்டுகின்ற ஒரு சென்னறி. அப்ப ஆறு கண்ணியர் ஐம்புல ஆற்றங்கரைமரமாய், ஆற்றங்கரையிலே ஏறுகின்ற மரம் எவ்வாறு ஆரம்பத்திலே செழித்து வளர்ந்தும் ஆனால் சிறிது காலமே அந்த செழிப்போடு இருந்து பிறகு ஆற்றினுடைய பெரு வெள்ளப்பெருக்கினாலே அடிபட்டு கிடப்பதை போல நானும் இன்ப நுகர்ச்சி எளிதில் கிடைக்கின்றது என்ற காரணத்தினாலே அதற்கு அருகிலேயே அதனை கைவிட விரும்பாது. அது எப்போது வேண்டுமானாலும் கிடைக்கட்டும் என்று சொல்லி அதன் அருகிலேயே நான் வசிப்பேனாக. அந்த ஆற்றங்கரையிலேயே வேறுஞ்சிய ஒரு மரமானது அந்த ஆற்று வெள்ளத்தினாலேயே அதன் வேரடி மண் அரிக்கப்பட்டு விழுவதைப் போல ஆற்றிலே வெள்ளம் வராவிட்டால் கூட ஆற்றில் நீர் செல்வதனாலேயே அந்த வேரை வேர் வந்து மண்ணில தான் ஊன்றும். ஆனால் அந்த வேர் எந்த மண்ணிலே ஊன்றிருக்கின்றதோ அந்த மண்ணையே ஆற்றினுடைய வெள்ளமானது உள்பக்கமாக அந்த அரிக்கப்பட்டு வெள்ளம் இல்லாமல் அது விழும். அதை போல நான் விழத்தக்கவன் என்பது ஒரு பொருள் என்று நேற்றுக்கு சொன்னேன். ஆற்றங்கரையிலே வேறுஞ்சிய மரமானது அதுக்கு நீரூற்றுவார் கிடையாது. என்ன ஆற்றங்கரையில் இருக்கணும் நல்லா வளரும்பா, அதுக்கு போய் நீரூற்றுவாங்க அதே அனாவசியம் அப்படி விட்டுருவாங்க. அதே போல இந்த ஆற்றங்கரையிலே வேறுஞ்சிய மரம் வந்து ஒரு துறவின்னு வச்சுக்கோங்க, அது நீரூற்றுவார் இல்லையா, துறவிக்கு பெண் கொடுப்பார் இல்லை. ஆகவே ஆற்றங்கரையிலே இருக்கின்ற மரத்திலே நீரூற்றாது இருப்பதனால வெளிப்படையாக பார்க்கும்போது அந்த மரத்தினுடைய அழிப்பகுதி நீர்ப்பசையற்று இருக்கும். வெளிப்படையா பார்க்கும்போது அவருக்கு பொண்டாட்டி பிள்ளைன்னா இருக்காது. ஆனா மனதினாலே அந்த இன்பத்தினை அவர் நாடுவதனால, ரகசியமாக இன்பத்தை நாடுவதனால, அது போல வேறு வேறின் மூலம் இது நீரிணையை இழுக்கின்றது. அப்படி ஒரு அந்த ஓமை அது ரெண்டு விதமா பயன்படும். அப்பொழுது அது என்ன பண்றது, வெளிப்படையாக நீரூற்றப்பட்டு விளைகின்ற ஒரு மரமானது வயதாகிதான் இருக்கும். ஆனா இந்த மரம் என்ன பண்ணும், சீக்கிரம் செத்துரும். அதனால களஒழுக்கம் பொய்யொழுக்கம் இருப்பவர்கள் அந்த புலன்ப நுகர்ச்சியினால புலன் மீது நேரடியாக நுகர வேண்டும் என்பதில்லை, அந்த புலன்பத்தை உள்ளத்தால் நுகர்ந்தாலும் கூட அவர்கள் அழிவது திண்ணம். நேரடியாக நுகர்வதற்கு வாய்ப்பு குறைவு, அந்த வாய்ப்பு குறைவு என்பதனால் உள்ளத்தினால் அதை சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அவர் உள்ளத்தில் அதை சிந்தித்துக் கொண்டிருப்பதனால நேரடியாக நுகர்கின்றவன் கூட அதை சிந்திக்காம இருக்கலாம். இவர்கள் இதை சிந்தித்துக் கொண்டிருப்பதனால அவன் அழிவதை விட விரைவிலே இவர்கள் அழிவார். அதாவது செல்வம் நிறைய காசு இருக்குன்னு வச்சுங்க, அந்த காசு இஷ்டப்படி அவன் செலவழிக்கிறான், அது வந்து இன்புரல் என்ற மெய்ப்பான். பணத்தை நன்றாக செலவு செய்தல் அது இன்புரல் என்ற ஒரு மெய்ப்பான். மெய்ப்பாட்டு எல்லாம் இருக்கு, மனிதனுடைய உள்ளத்திலே நிகழ்கின்ற மாறுபாடுகளை மெய்ப்பாடுகள்னு சொல்வார். செல்வத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான், நமக்கு பேங்க்ல 10 லட்சம் இருக்கு, 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு இருக்கு, 30 லட்சம் ரூபாய்க்கு கார் இருக்கு என்று அதை நினைத்துக் கொண்டிருத்தல், அதை நினைத்துக் கொண்டு இன்புறுதல், அதற்கே அதற்கு வந்து உடைமை அப்படின்னு அந்த மெய்ப்பாட்டுக்கு பேர். இந்த இரண்டு மெய்ப்பாடுகளிலே உடைமை என்ற மெய்ப்பாடு ஒருவனை வந்து என்ன பண்ணும், சீக்கிரமா அழிக்கும். அந்த இன்புறல் என்ற மெய்ப்பாடு அழிப்பதை விட உடைமை என்ற மெய்ப்பாடு வந்து சீக்கிரமா அவனை அழித்துவிடும் என்று கூறுகிறார். அதுக்கு ஏற்பதான் எல்லா இன்ப நுகர்ச்சிகளும் பார்க்கிறோம். ஒரு குற்றம், அந்த குற்றத்தை ஒருவன் மெய்யுற பயின்று செய்யாவிடிலும், கையால ஒருத்தனை அடிக்கல நம்ம, ஆனா இவனை அடிச்சா தேவையான நம்ம நினைக்கிறோம், அப்பொழுதே அவனை அடித்த பாவம் மறந்து வந்து சரி. ஒருவனுடைய பொருளை நம்ம நேரடியா திருடல, ஆனா அந்த பொருள் நம்மிடம் இருந்தால் பரவாயில்லை என்ற எண்ணம் வந்து விடுகிறது. அவன் எப்ப அசறானோ அப்ப நம்ம எடுத்துக்கலாம் என்ற எண்ணம் வருகிறது. அந்த எண்ணம் வந்தாலே திருடிய குற்றம் விளைந்து விட்டது என்று சொல்கிறான். உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மினல். இன்னொருத்தருடைய பொருளை வஞ்சனையினாலே எடுத்து விடுவோம் என்று நினைத்தலே அந்த வஞ்சனையினாலே எடுத்துவிட்ட பாவத்தை தந்துவிடும். இது திருடு முதலிய குற்றங்களுக்கே உண்மை என்று சொன்னால் இவற்றையெல்லாம் விட பெரிய குற்றம் இறைவனை நம்மிடமிருந்து நேரடியாக பிரிப்பது காமம் என்ற குற்றம். திருடு பொய்ன்னு சொல்றதே இந்த குற்றம் எல்லாம் இறை நெறியிலிருந்து தான் நம்மை பிரிக்கும். ஆனால் இறை நெறி இருப்பவரே இறைவனிடமிருந்து பிரித்து விடும். சாப்பிட உட்கார்ந்தவரை சாப்பிட விடாம படுத்துறது ஒரு நோய், பந்தியிலேயே உட்கார விடாம பண்றது ஒரு நோய். பந்தியிலேயே உட்கார விடாம பண்ணினா கூட சாப்பிட்டவங்க எச்சலையை தூக்கி இருந்தாங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு போயிடலாம், பிச்சைக்காரன போல இருக்கிறோம். ஆனால் பந்தியில் அமர்ந்து விட்டு பரிமாறிய பிறகு சாப்பிட விடாம ஹார்ட் அட்டாக் வந்து செத்து விட்டார், அதே போன்ற நோய் இது காமம் என்ற நோய். அதாவது இறையிலே இருந்து கொண்டு இறையருள் பெறுகின்ற காலத்திலே அந்த இறையருளை பெறவிடாது தடுத்து விடும் இது இந்த களஒழுக்கமாகின்ற இன்ப நுகர்ச்சி என்று பார்க்கின்றோம். ஆகவே பொய் சொல்லுதல் திருடுதல் போன்ற குற்றங்களையே சிந்தித்தாலேயே அந்த குற்றங்கள் விளையும் என்று சொன்னால் இந்த காமமாகின்ற குற்றம் நிச்சயமாக அதனும் பல மடங்கு விளையும் என்பதுதான் பொருள். பிறன்மறை நயவாமை போன்ற அதிகாரங்கள்லாம் வகுத்திருக்கிறார்கள். தனக்கு எந்திருக்கின்ற பெண்ணை தான் நினைக்க வேண்டுமே தவிர இன்னொருத்தையும் நினைக்கக்கூடாது. அது கூட வந்து என்னன்னா ஒரு நெறிமுறைப்படுத்துவதற்காக பிறவிகள் தோறும் அந்த துய்த்த இன்பத்தில் இருந்து இதனால் இதில் விடுபட முடியாது என்ற காரணத்தினாலே தான் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அப்படி இல்லறத்தை வந்து போதிக்கிறார்களே தவிர உண்மையிலேயே காமியர் நெஞ்சில் கண்ணுதல் புகான், காமம் இருக்கின்ற இடத்திலே இறைவன் இருக்க மாட்டான் என்பதுதான் அடிப்படை. ஆகவே இறையிலே செல்பவர்களுக்கு முதல் எதிரி என்பது இன்ப நுகர்ச்சி தான். அதை வந்து தெளிவாக சொல்கின்ற நூல் திருவாசகம். வாயினாலேயே திருக்கோயாரை பாடுன்னு சொன்ன திருக்கோயார் பாடுன்னு சொல்லிடலாம். திருக்கோயாரை பாடுவதற்கு தகுதி நம்ம குருநாதருக்கு தான் இருக்கு. என்ன காரணம்? இதுல முதல் இதோட போட்டு காய்ச்சி விட்டாரு. அதெல்லாம் நம்ம பெருமான் பார்த்தாரு, நீ இதே மாதிரி உன் திருவாசகத்தை பற்றி எல்லாரும் மட்டும் போடுவாங்க, என் வேலை இதை பாடி அதே வாயினால திருக்கோயார பாடுன்னு கேட்டு வாங்கிக்கிட்டாரு. இதுதான் உண்மை. காரூர் தண்ணீர் ஐம்பன அற்றன் கரை மரமாய் வேறுருவே, நீ விடுதி கண்டாய் அழியத்தக்க என்னை விட்டுவிடாதே, என்னையும் விடுதி கண்டாய் விடுதி கண்டாய். பிள்ளைங்கும் திருவாரூரை வாய் மண்ணும் உத்தர கோச மங்கைக்கரசே, வாரூர் பூமுலையால் பங்க என்னை வளர்த்தவனே.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: தலம் திரு ஆரூர் அறநெறி. திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த நான்காம் திருமுறை பண் இந்தளம்.

0: ஓம் சிவாய நம. ஷைவம்.ஆர்.கி. அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: கூற்றாயினவாறு போர்த்தாய் அங்கோர் ஆணையன். பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: கையிலே

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ओम शिवाय नमः। शैवम.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
3: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த பழமஞ்சுர பொன்னிலை அமைந்த 2 திருப்பதிகம் திருப்பாண்டி கொடுமுடி என்னும் திருத்தலத்திற்குரியது. பண்வரிசைப்படி 48 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 40வது திருப்பதிகம் குலாப்பத்து தில்லை சிதம்பரத்தில் அருளிய இப்பதிகம் அனுபவம் இடையீடுபடாமை என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளியது. இப்பதிகத்திற்குரிய பண் சிந்து பைரவி ஆகும்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: இவ்வுலகே என்று எவ்வுலகையும் குறிக்கும். உலகலாம் இயன்று உலகம் என்றது இவ்வுலகை மட்டுமின்றி அனைத்து உலகங்களையும் குறிக்கும். அதனாலதான் உலகு எலாம் அனைத்து உலகம் அப்படி புரியுதுனாக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். அதுக்கு முன்னால அனைத்து உலகங்கிறது என்ன வரையும் வராது. ஆக்கம் அளவு இறுதி இல்லாய், அதனாலதான் அங்க கம்மா போட்டுக்கணும். எப்படி ஒண்ணு ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகம் அப்படி போவோம். அதான் போகிறாங்க. ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் கம அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள். அதான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சீதை சீதை. அதான் வேற ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் அப்படி வேற ஒண்ணும் இல்ல. என்ன பொருள் உணர்வு ஒரு கம போட்டுட்டு நிறுத்திடுவாங்க. வரியாச்சேன்னு முடிக்க கூடாது, ஆனா பொருள் உணர்வு நாங்க நிறுத்தணும். அருமையா போச்சு. சரி என்ன தெரியல, 95 வரையில அப்படி எல்லாரும் முதல்ல 16 வரையில எல்லாம் பாருங்க. ஒண்ணுமே இல்லை, அப்படியே வந்த மாதிரி நமச்சிவாய வாழ்க. நான் அதெல்லாம் ஒண்ணும் பிரிக்க பிரிக்க எதுவுமே இல்லை. பலது அப்படிதான் இருக்கு. இங்கே உன் பொன்னடிகள் கண்டென்று வெறுத்தேன், என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றமையா விமலா வெடிப்பாக வேதங்கள். வெடிப்பாக வேதங்கள்னு இருக்கும், ஆனா

இடங்கள் கூட ஆழ்ந்து அகன்று உன்னுடைய அருமையை தெரிய முடியாது சுவாமி. அந்த வேதங்களுக்கு நீங்களும் சேர்த்துங்க, அவ்வளவுதான். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்றது இன்னியனே பெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயனதெல்லாம் போயகல வந்தருளி. அங்கெல்லாம் தப்பிடலாம். விஞ்ஞானமாகி மடிகின்றமை சுடரே அங்கெல்லாம் தானா போலாம். சில அப்படி பிரிச்சுட்டோம்னா அருமையா போதும் முருகா. அதனால இங்க ஆமா இமையவர்க்கு அப்படியான ஒன்னே சொன்னா நம்ம இது வரைக்கும் உட்கார்ந்தே தப்பு எந்திரிங்கப்பான்னு. ஏன்னாரு அதான் அளவறுப்பதற்கு அரியவன் இமையவர்க்கே முடியாதுன்னு தான் நாம இங்க உட்கார்ந்து என்ன பண்ண போறது. அறாரா பொறுத்திருந்து பாருங்கள். அடியவர்க்கு எளியான் நல்ல உங்க மாதிரி திருவண்ணாமலை இருக்கிற அடியவர்களுக்கு எல்லாம் ரொம்ப எளியவனாக இருப்பாங்க. உடனே ஒருத்தன் ஆராய்ச்சி பையன், ஆமா போதான் கன்ஃபியூஸ். அரியவன் தெரிஞ்ச எளியவையும் தெரிஞ்ச அதனாலதான் அந்த பக்கமே நான் வர்றதில்லை. என்ன நீ அவன் வழங்காம சொல்லி என்னதான் பண்றது? ஆனா அடல்ட் அல்லவா, நீசம் அழைச்ச குழந்தை அல்லவா. அதனால நீ சின்ன பொடுத்துன்னு உட்காந்து கைகட்டு கைகட்டான் வாய்ப்பு. அது கூட அந்த காலத்துல இப்ப எல்லாம் ஒண்ணும் முடியாது. அது கூட ஏன் உட்காரணும், ஏன் உட்காரணும், வாயப்பத்துணும், ஏன் பொத்தணும்னு கேட்கும் அல்லவா. இப்ப அப்படி ஆகி போச்சு. அதனால பாவம் அந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்ல கேட்கணும் என்ன எப்படி சார் உங்க அனுபவம் அல்லவா. இது கூட தொடக்கப்பள்ளி ஆசிரியரா இல்லாமல் போனதே நினைக்கிறது. ஏன்னா இந்த கள்ளங்கவடு இல்லாத உள்ளம், சின்ன உள்ளம், அது பாடம் சொல்றதுங்கிற ஒரு தனி அமைப்பு. இது அடல்ட் என்ன தெரியுமா, இங்க என்னென்னமோ இருக்குது அதுல இதுவும் வருது. இங்க தன்தான் இருக்குது, அதுக்கு என்ன உலகம் தெரியும், இது தெரியும், எல்லாம் தெரியும். அதோட உங்க சிலப்பு யார் கேட்குது, அதோட உங்க கமரமேன் கேட்க வருது அல்லவா. அதனால என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு போயிட்டு போறான். அதனால அது அடல்ட் ஒரு விதமானது அனுப்புவது. அது சின்ன பிள்ளைகள் கொடுசு சொன்னது அப்படியே கேட்டுட்டே இருக்கும். ஒரு முறை நம்ம தெரியாமத்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு முன்ன ஒருவர் அவர் பேர் சொல்லப்படாது. அவர் படிச்சுட்டு இருக்கும்போது மாடி, என் கல்லூரியில மாடி இருக்கு, அது நாலு மைல் இருக்கும். வேணும்னு சொல்லுவான், கல்லூரி எத்தனை மைல்? நாலு மைல் தான்மா. அப்படின்னு எப்ப போறதுமா, இல்லடா நாலு மைல் இருக்குன்னு அர்த்தம்னு இப்படிலாம் விட்டடிக்கிறது அந்த கல்லூரி. பாவம் அப்படியே வந்து காக்கா ஒண்ணு பறந்து போச்சு, அதை பாத்துக்கிட்டே என்ன தம்பி என்ன பாக்குறேன், காக்கா பறந்துதான் பாத்துறேன் அப்படின்னா. பாவம் சின்ன பையன், நீ என்ன பண்ணுவீங்க, நாங்க பாடம் நடத்திட்டு இருக்குது. அப்புறம் இல்லடா காக்கா எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஒன்னாம் வகுப்புன்னு அப்ப ஒன்னாம் வகுப்புன்னு தமிழ் கல்வியில் இருந்தது. அந்த ஒன்னாம் வகுப்புங்கிறது சீக்குள்ளி இஎஸ்எல்சின்னு அர்த்தம். முதல் வகுப்பு, ரெண்டாவது வகுப்புங்கிறது எஸ்எல்சி, மூன்றாம் வகுப்புங்கிறது இன்டர்மீடியட் தமிழ், நான்காம் வகுப்புங்கிறது என்ட்ரன்ஸ். அப்பதான் புலவரா நுழையறான்னு அர்த்தம், புலவர உள்ள நுழையறான். அப்புறம் நான்கு ஆண்டு, எட்டு ஆண்டு படிக்கிறது. அப்படி புலவரெல்லாம் இருந்ததாக கேள்வி. அந்த புலவர் நின்னாங்கன்னா நின்னாங்க. அதே இப்ப வந்து மூன்று ஆண்டு வச்சுட்டானு. அப்ப எல்லாமே புலவர் படிக்கணும்னு சொன்னா நீங்க முதல்ல அடிப்படையாக நான்கு ஆண்டுகள். அதுக்கு என்னன்னு கேட்டா முதல் ஆண்டு ரெண்டாம் ஆண்டுன்னு பேர் இல்ல, என்ட்ரன்ஸு கீழே முதல் வகுப்புன்னே பேரு. முதல் வகுப்பு, ரெண்டாம் வகுப்பு, மூணாம் வகுப்பு, நாலாம் வகுப்பு, அப்புறம் நாலாம் வகுப்புங்கிற என்ட்ரன்ஸு, அப்புறம் முதல் ஆண்டு, ரெண்டு ஆண்டு, மூன்றாம் ஆண்டு, நான்காம் ஆண்டு, எட்டு ஆண்டு. அந்த எட்டு கொண்டாரதாமை தொட்டு கொண்டே நின்றார் புலமையில் விட்டு கொண்டார் அவர் உந்திபர. அந்த புலமை புலமைதான் அப்படிலாம் ஒரு காலம் இருந்த தமிழ் கல்லூரி போச்சு. எனவே எங்க ஆமா கருத்தின உலகருத்துணை நினைந்து உளம் பெருங்கலன் செய்ததும் இலை நெஞ்சே. அவன் மற்றது மாதிரி தன் முனைப்பினால அளவறுப்பதற்கு அறியவன் அறியவன். ஆனா பெருமானி நீ காட்டினால் என்று நான் காண முடியுமா என்று போய் விழுந்தா உடனே ரொம்ப எளியவன் ஆயிடுவான். ஆகவே முரண்பாடு இல்லை. யாருக்கு அறியவன், யாருக்கு எளியவன் என்று கேட்டா நான் கண்டுபிடுவேன் என்று போனா இந்த பிறவி இல்லை, ஏழு பிறவி காண முடியாது. நான் பாரியார் தன்னுதலாய் காட்டாக்காய்
அப்பர் சுவாமி தேவார், பெருமானே நீ உன் திருவடியை காட்டி ஆட்கொள்ளன, வேற யாருப்பா ஆட்கொள்வது என்று போனா திருவடியை காட்டி. அப்போ அளவறுப்பதற்கு அரியவன் இமையவர்க்கு ஏ நான் காண்பேன் என்று போன. அரியவர்க்கு எளியன் எப்படிப்பா உன் திருவடியை, அவன் அருள் ஆலே அவன் தாழ் வணங்கி, உன் அருள் இருந்தா பார்க்கலாம் இல்லையானா பார்க்க முடியாது, நீ தான் காட்டணும்ப்பா என்று போன. எளியான் ரொம்ப எளியவனா இருப்பான் அவன். களவறுத்து நின்று ஆண்டமை கருத்தினுள் கசிந்து உணர்ந்திருந்தேயும், உனக்கு அந்த காலத்துல குறுந்து வர தெரியல, களவறுத்து களவுன்னா திருட்டுதான், என்ன திருட்டுதான், இந்த பொறிகள் எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதை விட்டு விட்டு வேறொன்ன செய்யறது திருட்டுதல். திருட்டுதல்னா நீங்க ஒருத்தருடைய பொருளை எடுத்து வந்தாதான் திருடுதல் அர்த்தம் அல்ல, எதுக்காக கொடுக்கப்பட்டதோ அதுக்காக செலவு பண்ணாமே வேற ஒண்ணு பண்ணீங்கன்னா அதுவே சீக்கிரத்து களவு திருடுதல், திருட்டு பயல்ல அப்படின்னு. அதனால என்ன தெரியுது, இங்க யாரையும் குறிப்பிடல கற்பனை. அலுவலகத்துக்கு போனோம்னா நமக்கு கொடுக்கப்பட்ட பணத்துக்கு நாம கொடுக்கப்பட்ட பணியை செய்வதுதான் நியாயம். நம்ம கொடுக்கப்பட்ட பணியை செய்யாம இருந்தோம்னு சொன்னா களவு திருடுன்னு அர்த்தம். அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட பணிக்காகத்தான் அந்த 3 மணி நேரம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது, சம்பளம் கொடுக்கப்படுகிறது அல்லவா, ஓய்வூதியம் கூட கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த 3 மணி நேரத்தில் நமக்கு உரிய வேலையை செய்யாமல் இருந்தால் என்னது, திருட்டு பயணம். அந்த களவு, இந்த உடம்பு எதற்கு கொடுக்கப்பட்டதோ அது செய்யாமல் இந்த ஒளியில் வெளிப்படுத்துவதனால இப்படி களவு. களவு அறுத்து நின்று ஆண்டமை, இந்த மாதிரி இருந்த நம்ம எல்லாம் நம்முடைய அந்த களவெல்லாம் நீக்கி இந்த உலகில் விடுத்து ஆண்டமை நம்மை உயர்நிலைக்கு ஆட்கொண்டானே, அத கருத்தினுள் கசிந்து உணர்ந்து இருந்தேயும். உனக்கு எல்லாம் மனசுல புரியும் அல்லவா, உனக்கு தெரியாதல்லவே நீ எப்படி இருந்தாய் இன்று எப்படி இருக்கிறாய் என்பதெல்லாம் ஒத்து நோக்கி பார்க்கிற. அப்படி இருந்தும் கூட உலகருத்துணை நினைந்து உளம் பெருங்கலம் செய்ததும் இலை நெஞ்சே அருமை. இந்த நெஞ்ச என்ன பண்ணணும், இதுக்குள்ள தன் தன்னா என்னென்னமோ இருக்கு, அந்த என்னென்னமோ இருக்கிறதெல்லாம் நீட்டு அதெல்லாம் துடைச்சிட்டு என்ன அடியில் நல்லா அருமையா ஒரு, அதாவது சாணம் தான் ரொம்ப முக்கியம், ஆவின் சாணத்துக்கு அந்த ஆற்றல் இருந்தது அப்படின்னு பெரியவங்க கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு மறுக்கல, இன்னைக்கு மறுக்கல, இன்னைக்கு ஆவின் நீருக்கு அந்த தன்மை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆவின் சாணத்து கிருமி நீக்கிறதுனாலே இன்னைக்கு ஆவின் நீருக்கு அந்த தன்மை இருக்கு. அதனால் தான் இனி இந்த கொஞ்ச காலத்துல ஆவின் நீரில் இருந்து சோப்பு தயாரிக்க போகிறார்கள். சோப்பு அருமையா அதை உடம்பு போட்டு குளிச்சோம்னு சொன்னா ஒரு சொறி சிறு சடங்க வந்து எதிர்விளைவுகள் எதுவும் இருக்காது, எதிர்விளைவு கூட இருக்காது நடக்க போகுது ஒரு பெரியவர் சொன்னார். அப்ப ஆவின் சாணம் ஆவின் நீர் இந்த இரண்டிற்கும் உலக நம்முடைய உடம்புல இருக்கிற கிருமிகளை நீக்குவதற்குரிய ஆற்றல் உண்டு. யார் சொன்னது, ஆங்கிலேயர் வந்த பிறகு அல்ல, கிமு அன்னைக்கே தமிழன் உணர்ந்து. அதனால இந்த உலகருத்துணை நினைந்து இந்த உள்ளத்துல இருக்கிற அந்த கீழ்மைகள் எல்லாம் அதை இருக்குன்னு தெரியுதுல்ல, அதையெல்லாம் நினைத்து உளம் பெருங்கலம் செய்ததும் இலை நெஞ்சே அந்த தூண் தூசி துப்பெல்லாம் நீக்கி கொஞ்சம் வெள்ளையும் அடித்து அடியில தண்ணிக்கு இந்த ஆவின் சாணம் போட்டு நல்லா மெழுகி அதுல கொஞ்சம் கோலத்தையும் போட்டு இப்படி இருக்க சொன்னால்தான் ஆண்டவன் இருப்பான் நெஞ்சில. நீ அழுக்காரு அவா வெகுளி இன்னாச்சல் நான்கும் இழுக்கா என்ற தரம் அந்த நாளையும் அங்கேயும் அப்படி தன் தன்னா வச்சிருக்கிற புறங்கூறுதல் அதான் எனக்கு வேலையேங்கிற புறங்கூறி பொய்த்துயர் வாழ்தலில் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். இப்படி உயிர் வச்சுட்டு இருக்கிறத விட இல்லாத போது ஒருத்தனை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது உங்களை தான் பேசிட்டு இருக்கு அப்படிங்கிறது 32 கீழே தரணும் அல்லவா, என்ன பண்றது. அதனால புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலில் திருவள்ளுவர் ரொம்ப ஓண்டுது, இதே வேலையா வாங்கி உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறத விட ஏ ஒரு கயிறு எடுத்துக்கிறேன் தூக்கு போட்டுக்கிறேன் எலி மருந்து கிடைக்கல தின்னு விடுறேன் திருவள்ளுவர் புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலில் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். உனக்கு பெரிய அறமாய் போகும், உனக்கு நல்ல எதிர்காலத்துக்கு நல்லதுதான். அங்கே சிலிப்பு கொடுத்தான் எம்ஏ படிக்கிற பையன்,
அவன் தான் செத்தே போறான். அவருக்கு எங்க அறம் ஏது ஆக்கம் ஏது? ஏன் அறங்கூறும் ஆக்கம் தருமனு திருக்குறள் இருக்குல்ல, செத்தே போட்டான். அப்புறம் அவனுக்கு என்ன அறம், அப்புறம் என்ன ஆக்கம் இருக்குது? திருக்குறள் சொல்றாரு, பரிமையல்ல வந்த சிங்கமல்ல பரிமையடா. என்ன சிலிப்பு, பெரிய ஊர்ல போக கூடாது, என்ன போட்டு கூட. அவன் இறந்தே போய் விடுகிறான், அவனுக்கு பிறகு ஆக்கம் ஏது அறம் ஏது? அங்கனமாகவும் அறங்கூறும் ஆக்கம் தரும் என்று கூறியது என்னை அப்படின்னு தூய தமிழ்ல கேள்வி எழுதிருக்கான். இப்ப அவனுக்கு வயசு என்ன, 35. நேத்தான் இறந்து போனான திருவள்ளுவர் சொன்ன ஒண்ணு. ஆமா, அப்ப திருசுர இறந்து போயிட்டான். ஏன்னா சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும் சொன்ன பெரிய மனு சொல்லிட்டு சேர்த்து விட்டான். இப்ப அவனுக்கு என்ன அறம் என்ன ஆக்கங்கிறியா? அவன் இயல்பா இருந்தது இன்னொரு 30 ஆண்டு வாழ்ந்திருப்பான். ஜாதகப்படி அல்லவா, ஜாதத்திலான இப்படி இடையில இறப்பு இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஒரு காலம் அவன் தகர்த்து வந்தான்னு வச்சுங்க, இன்னும் 35 ஆண்டு இருந்தான்னா, இப்ப 35 ஆண்டுலயே இவத்தனை பேரை புறங்கூடி இருக்கிறான். இன்னும் 35 ஆண்டு இருந்தான்னா இன்னும் குறைஞ்ச 100,000 பேராவது புறச்சுடுவான், புறங்குடிப்பான். இந்த புறங்கூறுனா அதனுடைய வர்ற பாவம், அதனால வருகின்ற அந்த இவனுக்கு தீங்கு, அதெல்லாம் இன்னைக்கே போயிட்டு பத்தியா? ஆதலால் இது அறங்கூறும் ஆக்கம் தரும் என்றார். இன்னும் 10 ஆண்டு இருந்து இன்னும் அது செஞ்சுட்டு இன்னும் பல தீங்கு பெறுவதை விட இன்னைக்கு போறது, ஆகவே அவ்வளவு பெரிய தீங்குல இருந்து மைனஸ் பண்ணிட்டு போயிட்டான் பத்தியா, அதுதான் அறங்கூறும் ஆக்கம் தரும் என்றார். உகாரான பரிமை இல்ல சிவா. ஆகவே அது போல இங்கே உண கருத்து நினைந்து உளம் பெருங்கலம் செய்ததும் இலை நெஞ்சே. அப்ப நம்ம என்ன பண்ணா, இந்த உள்ளத்தை ஒரு பெரிய கலம் கலம்னா தூய்மையான இடமாக வைக்கணும். அப்பதான் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். யாரு அப்பர் சுவாமி? நெஞ்சம் உமக்கே பெருமானி ஒட்டையெல்லாம் தட்டித்தர் சாமி, ஒற்ற கத்தியடாது நல்ல ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணு சாமி, அப்படியா கீழே சாணம் போட்டு மொழி இருக்க சாமி, நல்ல கோலமெல்லாம் போட்டுட்டேன், நல்ல தோரணம் எல்லாம் கட்டிட்டேன், பூ எல்லாம் வச்சிருக்கிறேன், உங்களுக்கு வரும்போது வரவேற்புக்காக ஒரு மாலையை வச்சிருக்கிறேன், எல்லாம் செஞ்சுட்டேன் சாமி. அப்படியாடா நீ

அப்படி ஆகணும். அவன் இருக்கிறதுக்கு நாம ஒரு வீட்டுக்கு குடிப்போம்னு என்ன பண்ண வேண்டியிருக்கு? வெற்றையை தட்டிய தட்டிய தானே போறேங்க, மண்ணி மடம் போயிடுறோமா? அது கூட ஆண்டு விட்டுக்கணும்னா அதான் நெஞ்சம் உமக்கே இடமாக வைக்கும். அது கூட இன்னொன்று உமக்கே ஏகனம், வேற யாருக்கும் ஒரு ஆளுக்கு நான் வர விடமாட்டேன், லட்சம் இல்ல கோடி வாடகை கொடுத்தாலும் தரமாட்டேன். அப்படியாதா எனக்கா ஒதுக்கி வச்சிருக்கிற சாமி, வேற யாருக்கும் இல்ல சாமி, உமை நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். பச்சது மட்டும் இல்ல சுவாமி, எப்ப வருவீங்கன்னு அப்படி பார்த்து பார்த்துட்டு இருக்கிறது. அங்க யாரா பார்த்தா சிவபெருமானா? இல்ல அது திருவண்ணாமலைக்காரங்க. சரி சரி, திரும்ப பார்த்துட்டேன் பார்த்துட்டு யாரையான கள்ளக்குறிச்சிக்காரங்களா? சரி சரி, இல்ல இப்படி நினையாது ஒரு போதும் இருந்தறியேன். அப்ப அந்த ஊழம் பெருங்காலம் செய்ததும் இலை நெஞ்சே என்ற திருவாசகமும், நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் என்ற அப்பர் சுவாமிகள் திருவாக்கும் அப்போ அவன் குடியிருக்க வேண்டும் என்றால் அவ்வளவு தூய்மையாக அவ்வளவு நன்மையாக அந்த இடத்தை வைக்கணும். அப்படி செய்யணுமே என்று நெஞ்சறிவை சொல்ற ஊழம் பெருங்காலம் பெரிய நல்ல அவன் எழுந்தொழி இருப்பதற்குரிய ஏற்ற இடமாக செய்தரும் இறை நெஞ்சே பலகருத்துடையாங்கடல் பணிந்திலை, துன்பத்தை எல்லாம் நீக்குகின்ற உடைய திருவடி நீ பணியவும் இல்லை. பரகதி புகுவாணி, உனக்கு மேலான கதி எங்கப்பா வரப்போகுது? பரம்னா மேல் நர்த்தம், கதின்னா தெரியும். அதனால பரகதி புகுவாணி, இது நமக்கு ஞானசம்பந்தர் வாக்கல, என்னில் நல்ல கதிக்கு யாதோர் துறையிலை. அவரு பரகதி என்றார், என்னில் நல்ல கதிக்கு என்றார் ஞானசம்பந்தர். எல்லாம் ரெண்டு பேரும் நாம ரொம்ப அருமையிலும் புகுவதாவதும் போதரதில்லதும் பொன்ன கற்பதற்கு உருகுவதாவதும் எந்த எம்பிரான் என்னை ஆண்டவன் கடற்கு அன்பு நெகுவதாவதும் நித்தரும் அமுதொரு தேனொரு பால் கட்டி மிகுவதாவதும் இந்தனில் மற்ற இதற்கு என் செய்கேன் இணையேனே. புகுவதாவதும் அப்படிலாம் நீ புகணும் எங்கே நெஞ்சில, போதரவு இல்லதும் கூந்த பின் மீண்டும் வெளியில வரக்கூடாது, என் நெஞ்சிலேயே இருக்கணும். பொன்னகற்பு போவதற்கு உகுவதாவதும், என் நெஞ்சு என்ன பண்ணும்னா அதை அழுது கொண்டே இருக்கணும். எதற்கு? அந்த பொன்னகர் போவதற்கு. பொன்னகருங்கிறது எது? செல்வர் சிவபுரத்தின் அந்த சிவபுரம். அந்த பொன்னகற்பு போவதற்கு உருகுவதாவதும் எந்த எம்பிரான் என்னை ஆண்டவன் கடற்கு அன்பு நெகுவதாவதும் சொன்னது. என்னை நீ ஆண்ட காரணத்தினாலே உன்னை நினைக்கின்ற பொழுதெல்லாம் நெஞ்சு அப்படியே நெகிழும், நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து நீங்க கந்தரன் போது நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தரு சண்முகனுக்கு இயல் செய்ய ஒரு இது செய்தி சொன்னா தெரியல. கந்தரன் போது எல்லாம் 51 பாட்டு தானே, மயிலாடுதுறையில ஒரு பழையவர்கிட்ட 100 பாட்டு இருந்தது கந்தரன் பூஜை, பாத்துறீங்களா? இல்ல. அப்ப வாரியார் சுவாமிகள் இருந்தாங்க, ஏன்னா அவரு தான் இதுக்கெல்லாம் அத்தாரிட்டி. அதனால என்னன்னு கேட்டா எழுதுனு கடுமை எல்லாம் போடுவார், நம்ம வீட்டுக்கு எல்லாம் வருவார், ரொம்ப நல்ல இதா இருப்பார். கடைசியா மலேசியாவில ரெண்டு பேரும் பார்த்தோம், அதான் ஆப்பிள் சாம்பார் சாப்பிட்டு போங்க. ஆப்பிள் சாம்பார் ஏன்னா கடைசி நான் போயிட்டு நான் மலேசியா விட்டு வரப்போறேன், அவர் அன்னைக்குதான் வந்திருக்கிறார், பெரியவர் வந்திருக்காருன்னு சொல்லி போய் பார்த்தோம். என்ன நீங்க அதுக்குள்ள போறீங்க? சொல்லுவாங்க சொல்லுங்க, நீங்க நான் சன்னிதானத்து எழுதுறேன், நீங்க 2 மாசம் இங்க இருங்க அப்படின்னு. இல்ல சாமி, நான் புறப்படுறது எல்லாம் இதெல்லாம் வாங்கி விட்டேன், என்ன நீங்க கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப அன்பா இருப்பார். அப்புறம்தான் சொல்றது ஆப்பிள் சாம்பார் வைக்க சொல்லியிருக்கிறேன், சாப்பிட்டு போலாம். கடைசியா அவரோட ஆப்பிள் சாம்பார் மலேசியாவில் சாப்பிட்டு. இனிமே ஒருவர் நல்ல திருப்பூருக்கு யார் இருக்கார்? யாரும் அவருக்கு எழுதுன சுவாமி அப்பா எல்லாம் வாங்கி கொடுத்தது கூட எங்களுக்கு கந்தன் போது அந்த 51 பாட்டு தான் இட்டு பண்ணா இட்டு பண்ணிருந்தோம், அதான் சொன்னது கொஞ்சம் கேட்டோம். அதனால என்ன 51 பாட்டு இட்டு பண்ணல,
வாரியார் சுவாமியில் தொகுத்து ஒரு சின்ன ஒரு 15 பாட்டு அதில் தொகுத்து போட்டிருந்தேன். அதை அப்பா வாங்கி கொடுத்து நெட்டு பண்ணிப்பேன். அதெல்லாம் பாருங்க, உல்லாச நிராகுல யோக இது சல்லாப வினோதன நீலையோ எல்லாம் இளந்தளம் சொல்லாய் முருகாதுருபதி வாமோதா கலமாருமோ ஞானோதயமோ நிலாமல் அது நிற்று. அதனால இளமை காலத்துல பண்ண முடிஞ்சது. அதனால இளமை காலத்துல சொல்லுங்க, ஒரு 1000 ரூபாய் வந்து நம்ம கிடைக்கப்பட்ட 100 பாட்டு கிடைச்சிருக்கு மயிலாடுதுறையில் ஒரு பிரதி. ஆனா வந்து சாமி வந்து அந்த மாதிரி 100 பாட்டு இருப்பதாக எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல, சாமிக்கு தெரிஞ்சிருந்தா அது சொல்லணும் அப்படின்னு உடனே பிராந்தா கண்ணட்டு ரொம்ப அருமை. ஆனா எல்லாம் எழுதுன்னு கேட்டா நேர் நேரா வாக்கியம் இருக்காது. இங்க இருந்து அப்படி போகும் ஒரு நேரம் கடைசியில் அன்பன் திருபானந்தவாகி அப்படின்னு அன்பரீர் இதெல்லாம் போட்டு நான் இதுவரை கந்தரன் பூதி 51 பாடல் தான் பார்த்திருக்கிறேன். தாங்கள் எழுதியது எனக்கு புதிதாக இருக்கிறது, நான் அணியே பார்க்கவில்லை. இருந்தால் அதை பத்திரமாக எனக்கு அனுப்பிவிங்கள். நான் உடனே அப்புறம் திருப்பந்தாள சொன்னோடனே நம்ம போட்டுருவோம் அப்படின்ட்டாங்க. சரின்னு அந்த பாட்டுக்கு இந்த வரம் பாட்டு இந்த வரம் பொடிப்புறம் எழுதி 101 பாட்டும் திருப்பந்தாள் காசிமன்றத்தில் போட்டுக்கிறோம். அதுல ஒரு பிரதி பிராமிச்சேன், ரொம்ப நன்றி பார்த்தேன். எல்லாம் பார்த்தால் அருணாநாதர் வாக்கு போலத்தான் இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் இந்த மாதிரி 51 பாட்டு தான் இருக்கிறதா கேள்வியை தவிர இப்படி 100 இருப்பதாக இதுவரை நான் பார்க்கவில்லை. நீரு 102 இங்கு மயிலாடுதுறையில் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே சாமியிட்ட சொன்னேன், சரி அப்படியான இருக்கிறத எழுதி போட்டலாம். நாங்க என்றாங்க எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் அப்ப அவர் அத்தாரிட்டி இருந்தனால அவரை கேட்டோம், அவர் தானே பார்க்கல சரி இது. ஆனா வாக்கு பாத்தீங்கன்னா நெஞ்ச கணகல்ல நிகழ்ந்துருக தஞ்சத்தல் கண்ணு அதேபரிதல் சந்தமில்லாம் சரி இருக்குது. பெரியவங்க அவர் அருகிறார், ஆனால் பெரிய என்னமோ ஒரு காலம் அதெல்லாம் போயிடுச்சு. அதுல கந்தல் அலங்காரம் ரொம்ப அருமையானது, கந்தல் அலங்காரம் ரொம்ப அருமையான பகுதி எல்லாம் இருக்கிறது. என்ன பண்றது, கொள்ளித்தலையை இருந்தது போல பயனந்தன் உள்ள துயரை ஒடித்தருளாய் ஒரு கோழி உத்தம் தள்ளி கொழிக்கும் கடைச்சந்தில் நேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கன் விரிக்கு துணித்தனால் அருமையான பாடலாம். எனவே பாருங்க, எந்த எம்பிரான் என்னை ஆண்டவன் கடற்கண்பு நெகுவதாவதும், அதான் நெஞ்ச கடகளை நெகுதல் சொன்னேன் அதுக்காக, மெகுவதாவதும் நித்தலும் அமுதொடு தேனொடு பால் கட்டி மிகுவதாவதும். உன்னை நினைக்கும் போது என்ன ஞாபகம் வரும்னு கேட்டா, ஒவ்வொரு நாள் நினைக்கும் போதெல்லாம் இதான் ஞாபகம் வரணும். உன்னுடைய அந்த அருள்தன்மைக்கு ஓமை என்னன்னு கேட்டா, அமுதம் என்று சொல்லலாம், தேன்னு சொல்லலாம், பால்னு சொல்லலாம், கட்டின்னு சொல்லலாம். இல்ல தேனோடு பால் கட்டி, கட்டிங்கிறது எது, கரும்பு கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் உடனே திருமலையில் பண்ணணும். பெரியவங்க பதினாறு திருவாசகம் அப்பர் சுவாமி. எனவே பொதுவாக கட்டி என்றாரேனும் வெள்ளக்கட்டி என்னை கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் என்றாராக பரிமையாளர் என்ன எழுதியிருப்பார். பரிமையாளர் என்ன இங்க கட்டின அவர் விளையாட பண்றது, கட்டி ஈண்டு வெள்ளத்தினுடைய கட்டிய உணர்ச்சிற்று என்னை கனியிலும் கட்டிப்பட்ட கரும்பினும் என்றாராகவின். பெரியவங்க எல்லாம் ஒரு எழுத முடியாத இப்ப நமக்கு கிடைக்கல, கிடைச்சிருந்தா அப்படிதான் இருப்பாங்க, அருமையா இருப்பாங்க. என்ன பண்றாங்க, திருக்குறள் உரையாசிரியர் தொல்காப்பிய உரையாசிரியர் அதுக்கு உரையாடு அடாரா நீயே எங்கேயோ அதுக்கெல்லாம் புண்ணியம் இல்லை. எனவே மிகுவதாவதும் இந்தனில் உன்னை நினைத்தாலே இப்படி எல்லாம் ஞாபகம் வரணும். அமதை விட சிறந்தவன், தேனோட சிறந்தவன், பாலை விட சிறந்தவன், கட்டியை விட சிறந்தவன் என்றெல்லாம் இருக்கணும். அப்படியெல்லாம் இன்றையும் இதெல்லாம் என் மனசுல வரவே இல்லை. ஆதலால் மற்றியதற்கு என் செய்வேன் வினை, நீ என்னுடைய வினை சுவாமி உன்னை நினைக்கின்ற பொழுதே எதிர்த்து நினைக்கணும். அப்படியெல்லாம் நினையாமல் நான் ஏதோ ஒன்று ஒரு சாதாரண ஒரு பொருளாக கருதியிருந்தேன். அவர் பாருங்க, கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குரல் பாவி நல்லாரினும் தனிமொழி கவித்த ஆளும் அரசனும் இனியன் தன்னடைந்தார்க்கு எதை மருதினை. அதே முன்னால மாசில் வீணை மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கிற வேனிலும் மூசு வந்தலை பொய்கையும் கொண்டதே ஈசன் என்று இணையடி நேரனே.
நாம எல்லாருமே பெருமான் திருவடி அன்றைக்கு அடைய போறோமோ தெரியல. இந்த திருமுறை வாயிலாவது இப்படி எல்லாம் இருக்கும் என்று நினைக்கிறோம். நமக்கு ஒரு காலத்துல இதெல்லாம் அடையணுமே, அதுக்குத்தானே எவ்வளவு அடைவதற்கு முன்னால இப்படி எல்லாம் இருக்கும்னு சொல்றாங்களே, என்னைக்கு நாம் அடைவோம்? ஏக்கம் தான் வருது. அருமையா இருக்காங்க. மாசில் வீணி மாலை மதியம் வீசு தண்டல் மீன் நில வீணில் மூசு வண்டரை பொய்கையும் போன்றவே வீசல் என்று ஏறிய

0: ஒருவர் ஒருவரை விஞ்சி போறாங்க. இதெல்லாம் நமக்கு அனுபவத்துக்கு வரணுமே, வெறும் வாயினால படிச்சுக்கிட்டு இருக்கணும் அவ்வளவுதான். நம்முடைய அனுபவத்துக்கு வந்து பெருமானை அடையணுமே. திருவருள் சுற்றி எனவே மிகுவதாவதும் இந்த மற்றதற்கு என் செய்கேன் வினையேனி வினையன் கூழலுடையார் பிறரார். என்னை போல வினை மிகுதி உடையவர்கள் வேற யாருமே இல்லை சுவாமி, அவ்வளவு வினை எங்கிட்ட உடையான நாயேனை இணையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பன்று. உன்னை ஒரு திணையளவு நேரம் கூட பிரியக்கூடாது, பிரியக்கூடாது இல்லவா. நான் இவ்வளவு நாள் பிரிஞ்சிருக்கேனே பாத்தீங்களா. இந்த திணை பனை இந்த ரெண்டு சொல்லும் ரொம்ப சிறுமிக்காக காட்டப்படுகிற அளவைகள். திணைத்துவனை நன்றி செய்யணும் பணத்தை கொள்ளப்படுகிறது. அப்புறம் என்ன திணை இருக்கு, திணை இருக்கு. அப்படி வருகின்ற பொழுது பெருமையா நின்றுனார், ஏன் சாமி திணை பனைங்கிறத சின்னதுக்கு திணையும் மிக பெருசுக்கு பனையும் எடுத்து காட்டார் திருவள்ளுவர். எடுத்து காட்டுறாரு அப்படி மிக சின்னதுக்கு திணையும் மிகப்பெரியதற்கு பனையும் எடுத்து காட்டுறாரு. அப்படியான என்ன என்ன திருவள்ளுவருடைய நோக்கத்துல மிகச்சிறுமைக்கு திணையும் மிக பெருமைக்கு பனையும் காட்டுவது இயல்பு. திணை பனை என்பன சிறுமை பெருமைகளுக்கு காட்டும் அளவைகள் போற போக்குள்ள. அது அவருடைய பாணிப்பா. நீ திணையை விட இன்னும் சின்னதை இருக்கலாம், பனையை விட இன்னும் இவ்வளவு பெருத்திருக்கலாம். திருவள்ளுவர் கருத்துக்கு மிகச் சின்னதுக்கு திணை மிக பெரிதற்கு பனை அவருடைய அமைப்பில் அவருடைய தெளிவா தீங்கிச்சுட்டாரு. நீங்க 1310 படிச்சாலும் கூட குறள இது மாதிரி வருகின்ற பொழுது ஓஹோ திருவள்ளுவர் கருத்துக்கு ரொம்ப சின்னதுன்னா திணைதான் இருக்கு, ரொம்ப பெருசுன்னா பனிதான் இருக்கு. எழுதிட்டு போறாங்களே அதான் ஆசிரியருடைய கருத்தை எடுத்து இதுதான் அவருடைய கருத்து என்று எழுதுவதற்கெல்லாம் அவ்வளவு செம்மாந்த புலமை எல்லாம் பரிமையாளர் போன்றவர்களுக்கு தான் உண்டு. எனவே இணையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பன்று. மிகச்சிறிது நேரம் கூட பெருமாள் விட்டு பிரியக்கூடாது. மற்ற அதனாலே முனைவன் பாதம் நம் மலர் பரிந்திருந்தும். ஆனா திணையளவு கூட பிரிந்திருக்க கூடாது. இப்ப நான் அவர் பிரிந்து பல ஆண்டுகள் ஆயின, ஆனா நான் இன்னும் இருக்கிறேன். அப்படி இருப்பதனால என்ன தெரியுதுன்னா நான் மலர் பிரிந்திருந்தும் நான் முட்டிலேன் பாவம். இயல்பா உயிர் போயிருக்கணும், அப்படியா அவர் பிரிந்தாரா அப்படின்னா தானே அடங்கியிருக்கணும். அதுதான் உண்மை எனக்கு பிரிந்தாருன்னு சொல்லி இவ்வளவு நாள் இருந்திருக்கனே. அதனால இந்த மாதிரி கல்லுல போய் முட்டிக்கணும். முட்டிலேன் தலைக்கேனு முட்டிலேன் தலைக்கீரேன். தலையை நானே பிரித்துக் கொள்ள இணையன் பாவனை இரும்பு கல்மனம் பாவனை இரும்பு. அவனை பற்றி நான் ரொம்ப அப்படியே பேசுறதெல்லாம் கூட பாவனை எல்லாம் சும்மா வெறும் இரும்பு இல்லவா, அவ்வளவு கெட்டி பன்மையானது. அப்புறம் கல்மனம் என்னுடைய மனம் எப்படின்னாரு கல்லான மனம்னாரு. சரி உங்களுக்கு பாவனை இரும்பா போச்சு, மனமும் கல்லா போச்சு, செவி என்னதுன்னாரு. எனக்கே தெரியல போடான்ட்டு செவி இன்னதென்று அறியேனே பாவம். நெஞ்சு எப்படிங்க கல்லா போச்சு, நான் அவரை பாவனை பண்ணி ஒண்ணு நினைக்கிறதெல்லாம் வேற இரும்பு. இந்த காது என்னன்னாரு இது ரெண்டும் தெரியுதப்பா, அது என்னதுன்னு தெரியல. திருவள்ளுவர் அங்க இருந்து வந்தார். என்னப்பா திருவாசகமா படிக்கிறீங்களா அப்படின்னு. இந்த செவி இன்னதென்று அறியேனேன்னு சொல்லிட்டார் சுவாமி. அது சொல்லும்போது அதுக்கு மேல எனக்கு விளங்கல்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய. Thank you.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு இருள் மனநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 4 திருமுறை 76 பதிகம் 2 பாடல் மெய்மையாம். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4 திருமுறை தனித்திருநேரிசை.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

போன்றினராய் உன்றாய் உலகம் படைத்து வந்தான் மனத்துள் இருக்க என்றான் இமயவ

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நமஹ சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருச்சேரை சென்னேரி திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திருவாய்மூர்.
3: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திருப்பள்ளியின் முக்கூடல். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: தலம் திருநனிபள்ளி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7ஆம் திருமுறை. பண் பஞ்சமம், ராகம் ஆகிரி, திருச்சிற்றம்பலம்.

ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது குலாபத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு: இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருமாளிகைத்தேவர் தில்லை திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு பொறையுடைமை. பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த ஆளுடைய பிள்ளையார் திருஉலாமாலை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

வரல் பிடறி ஓடி போய் புள்ளிய பாசடைய செல்லல் படருளியால் பல்கதிரோல் தேசடைய ஓங்கு செருமுக

குளம் சூழ் கிடப்ப நேரே திகழ முளை நிறைத்து மூறிச் சிறை வகுத்து முய்த்த

இந்த புகழி கழுமலம் பூம்புறவம் எல்லிப்பகருகின்ற பண்புற்றதாகி திகழ்கின்ற முல்லைச்செழு நகரம் மல்ல உள் வல்ல மணறு

கிடைத்து சூழ் புனலில் ஓட தொழில் புரிந்து தொழில் சோழ் கொங்கி பனி நோய் பரிசனத்தை தீர்ப்பித்து துங்க புரிசை தொகுமிழலே மிழலே அங்கரில் நித்தல்.

0: செல்வன் அது கொள்டும் செல்வன் ஆயிரம் அது கொள்டும் ஆடுதுறை புக்கு ஆயிரம் செம்பொன் அது கொள்டும் வரிய திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
1: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
0: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு பண்ணின் தமிழ் இசை. பாடல் வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர் மதுரை ரத்தின சபாபதி ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வாழ்க அந்தனர் வானவர்கள்.

புகழி ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் வரவும் ஈசனை ஏற்று பாடும் நல்லார்கள் சேர் புகழி ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் வரவும் ஈசனை ஏற்று பாடும் ஈசனை ஏற்று பாடும் ஈசனை ஏற்று பாடும்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம்
3: பண் தக்கராகம் வடந்திகள் மென்முலையாளை எனத் துவங்கும் திருப்பாடல்

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 16. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

ஆதி குருமூர்த்தி அவருடைய திருநாமம் குருஞான சம்பந்தர். நாம தேவாரம் பாடியவர் திருஞான சம்பந்தர். தருமபுர மடத்து ஆதி குருமூர்த்தி, முதல் குருமூர்த்தி, குருஞான சம்பந்தர்னு பேர். அவர் செய்த நூல்கள் தமிழ் நூல்கள் 7, வடமொழி நூல் 1, ஆக 8 நூல்கள் அவர் செய்திருக்கிறார். என்னுடைய நெஞ்சை கவர்ந்தது அவருடைய நூலில் சிவபோகசாரம் என்று ஒரு நூல். அதிலிருந்து சில பாடல்கள் நான் இப்பொழுது உங்களுக்கு நினைவூட்ட இருக்கிறேன்.

நாழி. இப்ப எல்லாம் மணிக்கணக்கு இல்ல, 30 நாழி பகலி, 30 நாழிகை இரவு. இதை நினைவூட்டுகிறார் சுவாமி.

அவருடைய பூஜா மூர்த்தி மதுரையில இருக்கிற சொக்கநாத சுவாமியே அவருக்கு பூஜா மூர்த்தி. சொக்கநாத சுவாமி, உன்னை நான் பூசை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டார். கனவுல வந்து சொன்னானா, சொக்கநாத சுவாமி மதுரையில் இருக்கிற பொற்றாமரை குளத்துல நீ மூழ்கு, உன் கையில் நான் வருவேன், நீ பூசை செய்து கொள் என்று சொல்லிவிட்டார். பொற்றாமரை குளத்துல போய் மூழ்கினார். கையில வந்து அந்த சிவலிங்கம், அதை பூசை பண்ணி தினந்தோறும் தினந்தோறும் பூசை பண்ணி சொக்கநாத வெண்பா என்று ஒரு நூல் பாடியிருக்கார். அதிலிருந்து சில பாடல்கள்.

குருமுதல்வருடைய உபதேசங்களை நான் நினைவில் கொண்டேன். மறக்கிறதில்லை, இப்பொழுது உங்களுக்காக அதை நினைவில் கொண்டேன். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய சைவத் தொண்டு நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதிலே நான் முதலிலிருந்து சொன்னது, அவர் முத்துச்சிவிகையை பெற்றார் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன். அவர் நடந்து நடந்து சென்றார், சிவன் ஒரு முத்துச்சிவிகையை கொடுத்தான் என்று உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன். மறைக்காட்டிலே கதவத்தை அடைத்தார், திருநாவுக்கரசர் திறந்த அவர் அடைத்தார் என்று நான் நினைவூட்டி இருக்கிறேன். மதுரைக்கு புறப்பட்டு செல்லும் பொழுது வேயூர் தோழி பங்கன் என்ற அற்புதமான திருப்பதிகத்தை பாடிக்கொண்டு சென்றார் என்றும் நான் உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன். இவர் மடத்திலே தீயை வைத்து விட்டார்கள், அந்த தீயை பாண்டியனை பற்றிக்கொள்ள சொல்லி பாடிய பதிகம் உங்களுக்கு பாடி காட்டியிருக்கிறேன். அந்த வெப்பு நோயை தீர்ப்பதற்கு மந்திரமாவது நேரு பதியம் பாடினார் என்றும் நினைவூட்டியிருக்கிறேன். அனல்வாதம் செய்தார், புனல்வாதம் செய்தார் என்றெல்லாம் உங்களுக்கு நான் நினைவூட்டியிருக்கிறேன். இப்பொழுது அவருக்கு வெற்றி கிடைத்து விட்டது, சைவ சமயத்தை நிலைநாட்டி விட்டார்கள் என்று பெரிய புராணம் நமக்கு சொல்லுகிறது. அந்த பெரிய புராணத்தில் வருகிற பாடல் ஒரு சில வரியை மாற்றின நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன்.

என்ன தெரிகிறது? மன்னவன் நீர் அணிந்து விட்டான், மற்றவர்கள் எல்லோரும் திருநீர் அணிந்து விட்டார்கள். ஒரு காலத்திலே திருநீர் அணியாமல் இருந்தவர்கள், சமண சமயத்தை சார்ந்திருந்தவர்கள் இப்பொழுது எல்லாம் சைவர்களாக மாறிவிட்டார் என்று பெரிய புராணம் நமக்கு காட்டுகிறது. இதுதான் திருஞான சம்பந்தருடைய முதல் தொண்டு, சைவ சமயத்தை நிலைநாட்டியது.

பெரிய புராணத்துல வருகிற சொல். அமன் இருள் மாய்ந்து விட்டது. இவருடைய அவதாரத்தின் நோக்கமே அதுதானே. மதுரையில் அதனை செய்து விட்டார். சரி, மூன்று வாதமும் செய்து விட்ட பின்னர் இவர் என்ன செய்கிறார்? வாதம் செய்வதற்கு புறப்பட்ட போது நேர சாமி கிட்ட போய் பர்மிஷன் வாங்கி கொண்டு வந்தார் என்று நான் நினைவூட்டி இருக்கிறேன். இப்ப வாதம் எல்லாம் முடிந்து விட்டது, நேர சாமி கிட்ட தான் போறாரு.

குலாயது என்ன கொள்கையே இப்படி ஒரு வினா உரையாக ஒரு திருப்பதியும் பாடுறார். மோட்ச சாம்ராஜ்யத்தில் தானே நீ இருக்கிறாய் என்று சொல்லுகிறார்கள். சரி, பாடுகிறவர்களுடைய பக்தர் கூட்டத்தானே நீ இருக்கிறாய் என்று சொல்லுகிறார்கள். நீ காட்டிலே தானே ஆடுகிறாய் என்று சொல்லுகிறார்கள். இந்த கூடலால வாயிலாய்க்கு நீ எதற்கு வந்தாய் என்று கேட்பது போல் அந்த பதிகம் அமைந்திருக்கிறது. வீடு அலால் அவாயிலாய் விழுமியார்கள் நின்கடல் பாடலால் பாடமால் அவாயிலாய் பரவ நின்ற பண்ப

நான்மாடக் கூடல் என்று மதுரைக்கு ஒரு பேர். மதுரைக்கு கடம்பவனம் என்றுதான் பேர். ஆலவாய் என்பதும் நான்மாடக் கூடல் என்பதும் மதுரை என்பதும் காரணப்பேர். ஆலவாய் என்பது ஒரு காலத்துல, ஒரு பாண்டியன் காலத்துல இந்த மதுரையினுடைய எல்லை அழிந்து விட்டது. ஆண்டவன்கிட்ட கேட்டான், ஆண்டவ அப்பதான் இந்த சர்வேயர் கிடையாது, இப்ப மாத்திரம் என்ன சர்வேயர், அப்படித்தான் அது போட்டு போகுது. ஆண்டவன்கிட்ட கேட்டான், இந்த எல்லை தெரியவில்லை, எனக்கு எல்லை தெரியணும்னு. தன் உடம்புல இருந்த பாம்பை கீழே இறக்கி விட்டு, டேய் அந்த எல்லை தெரியலையா, அவனுக்கு அந்த எல்லையை காட்டு. இந்த பாம்பு என்ன பண்ணுச்சு, பாம்புக்கு ஆலவாயின்னு பேர் உண்டு. ஆலத்தை வாயிலே உடையதானதுனால ஆலவாயின்னு அதற்கு பேர். ஆலம் விஷம், அதை வாயில உடையதுனால அதுக்கு ஆலவாயின்னு பேர். அது என்ன பண்ணுச்சு, இந்த படத்தை இப்படி வச்சு தன்னுடைய வால் அப்படி கொண்டு போய் அப்படி வச்சுது. இதுதான் மதுரையுடைய எல்லை. அப்ப இந்த பாம்பு எவ்வளவு பெருசு இருந்திருக்கணும் இல்லையா? அப்ப தெரிந்து கொண்டேன்னு சொன்னான் பாண்டியன். இது சாமிய கேட்டுதான் நான் தானே இந்த எல்லையை கேட்டேன், இந்த ஊருக்கு என் பேர் இருக்கட்டும் கேட்டு விடுது. சரிட்டார் சாமி, அதனாலதான் ஆலவாயின்னு பேர். ஒண்ணு, ஒரு காலத்துல தேவேந்திரனுக்கு ஏதோ கோபத்தினால மதுரையை அழிக்கதற்காக எல்லா மேகத்தையும் விட்டு அழிக்க செய்தான். பாண்டியன் சிவனை போய் கேட்டான், இப்படி மதுரை அழிஞ்சு போடும் போல இருக்கேன், ஒரு கூடலாக இருந்து அதனை தாங்கினானா, அதுக்காக தான் கூடலால், அதுக்கு நான்மாடக் கூடல் என்று பெயர். மதுரை என்பதற்கு ஒரு சில கொஞ்சம் எனக்கு சந்தேகம், அது அப்புறமா விட்டுடும். அதத்தான் கேட்கிறாரு, கூடலால வாயிலாய் குழாயது என்ன கொள்கையே குற்றம்.

0: என்று இந்த திருப்பதிகத்தை பாடிவிட்டு நேர திருமடத்துக்கு செல்லுகிறார். வெற்றி கிடைத்து விட்டது, ஆண்டவனை வணங்கிவிட்டார், தன்னுடைய தங்கும் இடத்துக்கு போய் அமருகிறார். சீர்காழி நினைப்பு வருது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: தலம் திரு கடம்பூர் கடம்பை கரக்கோயில் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த இரண்டாம் திருமுறை பண்காந்தாரம் ராகம் நவரோஸ்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பூ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: Thank you.

அடுத்தது

0: नमः शिवाय। You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருக்கடவூர் வீரட்டம் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திரு நனிவள்ளி

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: 78வது திருப்பாடல், சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாக்கு, 84வது பதிகம், திருக்கான பேர். மாவை உரித்து அதழ் கொண்டு அங்கம் அணிந்தவனை வஞ்சர் மனத்து இறையும் நெருங்கா மஞ்ச மனத்து இறையும் நெஞ்சு அணுகாதவனை மூவர் உருத்தள தாம் மூல முதற்கருவை மூசிடும் மால் விடையின் பாகனை பாகமுற பாவகம் இன்றி மெய்யே பற்றும் அவர்க்கு அமுதை பால் மறு தேர் நெய் தயிர் தயிர் ஐந்து ஆடும் பரம்பரனை காவல் எனக்கு இறை என்று எய்துவது என்றுகளோ கார் வயல் சூழ் காண பேருரை காணையே. அருமையான ஒரு செய்தி நிறைய செய்திருக்கிறது. நமக்கு வேண்டிய செய்தியை மட்டும் எடுத்துக்கொள்வோம். இறைவன் அவன் எதிலே வருகின்றான்? இடபத்திலே வருகிறான். இந்த இடபம் எப்படி இருக்கிறதா? மூஷிடு மால்விடையின் பாகனை. மூஷிடு மால்விடை பாகன். மூஷிடு மால்விடன் அது இடபம் என்ன பண்ணும்? பக்குவம் இல்லாதவர்கள், அபக்குவி, உள்ளொன்று புறவொன்றுமாய் இருக்கின்ற அந்த வேடதாரிகளை பார்த்தால் அப்படியே அந்த இடபமாண்டு மூச்சுடன். ஏனெனில் அந்த ஆன்மாவுடைய பக்குவத்தை அறிந்து சிவன் பக்கம் வரமுடாது. இதை நீத்தல் விண்ணப்பத்தில் மணிவாசகர் சொல்லிக் காட்டுகிறார். விரவார் வெறுவ ஆர்க்கின்ற தார்விடை. ஆனால் பக்குவம் அடைந்து இன்புறு நிலையிலே உள்ளவர்களுக்கு அது எப்படி இருக்குமா? அது என்ன செய்யாத மூஷிடா? திருச்சிரம் மீனாட்சி சுந்தரம் இல்லை, கலசை சிதம்பரேஸ்வரர் மாலைன்னு ஒரு நூல் செஞ்சிருக்கிறார். அது என்ன சொல்றாருன்னா, அபக்கியர்களுக்கு அந்த மூசிடும் சத்தம் கேட்கும், ஆனா பக்குவர்களுக்கு என்ன செய்யுமா? அந்த பெருமான் வருகின்ற காளையினுடைய கழுத்து மணியின் ஓசை கேட்கும். இன்பொரு நிலையில மேலான கதி உள்ளவங்களுக்கு அந்த ஓசை கேட்கும். இது அழகா சொல்லி காட்டுகிறார் சுவாமி. எமன் ஒரு நாள் என்னை தேடி விடுவான், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. யமன் வரும் பின்னே அவன் அமர்ந்து வருகின்ற எருமையின் கழுத்திலே இருக்கின்ற மணி ஓசை முன்னால வந்துடும். மரணப்படுக்கையிலே கிடக்கவனுக்கு முதல்ல அந்த சத்தம் தான் கேட்கும். அந்த எருமையினுடைய கழுத்து மணி ஓசையை கேட்பதற்கு முன்பாக எனக்கு நீ ஊர்ந்து வருகின்ற அந்த இடபத்தின் மணி ஓசையை கேட்கும்படியாக செய்துவிடு என்று திருச்சிபுரம் மீனாட்சி சுந்தரம் என்ன பண்றார். கொடிய வெங்கூற்று நடாவுகடாவின் கொடுமணி ஓசை கேட்டிடும் முன் நெடிய நீ உகைக்கும் விடைமணி ஓசை நீசனேன் கேட்குமாறு உலகோ. எனவே நம்முடைய இன்புறு நிலையை உள்ளவர்களுக்கு மனதிற்கு கிளர்ச்சியை ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த மணி ஓசை கேட்கும்படி செய்வார். இதெல்லாம் இந்த இன்புறு நிலையில உள்ளவர்களுக்கு இது கேட்கும் என்பதை மறைமுகமாக சொல்லி காட்டுகிறார். அடுத்து பாவகமுற பாவகம் இன்றி மெய்யே பற்றும் அவருக்கு அமுதை. யாரு பாவகம் இன்றி? எல்லாரும் பூஜை பண்றாங்க, ஆனா நானும் பூஜை பண்றேன்னு பண்றேன். எதற்காக? சிவபூஜை செய்யுங்கள் சிவகாந்தின்னு போடுறதுக்கு ஆசைப்பட்டு நான் ஒரு பூஜை பண்ற போல பாவனை செய்கிறேன். ஆனால் மெய்யாக அந்த பெருமானை பாவகம் இன்றி மெய்யே பற்றும் ஆங்கவர்க்கு என்ன செய்வார்? அமுதாக இருப்பார். அந்த அமுதத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். எனவே வாயானை மனத்தானே மனத்தில் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பார்கள். நம்முடைய பாவக நிலையினை நாம் என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், இது வேடத்திற்கு செய்கின்றானா பெருமைக்கு செய்கின்றானா என்பதையெல்லாம் அவர் அறிந்து மெய்யாகவே செய்கின்றவர்களுக்கு அமுதாக இருப்பார். இந்த மெய்யாக செய்கின்றவன் இதை நினைக்கின்றதைத்தான் சேக்கலார் பர்மன் கடைசி பாட்டை சொல்லி காட்டுறார். கடைசி பாட்டு அருமையான ஒரு பொருள். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினார் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட. ஒன்று காதலித்தினார். ஒன்று என்பது ஒன்றாகி சிவம், காதலித்து என்பது விருப்பத்தின் முயற்சி. எனவே சிவனடியார்கள் மெய்யாகவே சிவபெருமான் ஒருவரையே விரும்பிக் கொண்டே இருப்பார்கள். அவர் எந்தவித பாரமும் எந்தவித மனோ கிலோஷமும் இல்லாதவர்கள். ஆகையினாலேதான் இந்த இன்புற நிலையிலே உள்ளவர்கள் மெய்யடியாராக இருந்து சிவத்தையே அவர்கள் விரும்புவார்கள் என்று இதை அழகாக இங்கு கூறி காட்டுகிறார். அடுத்து 79வது திருப்பாடல். இந்த 79வது திருப்பாடல் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருடைய திருவாக்கு. திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருடைய திருவாக்கு 2வது திருமுறை 106வது பதிகம் திரு வளஞ்சொலி. அப்போ சமணர்களுடைய ஈனத்தன்மையை சொல்லி அங்கே நமக்கு ஒரு உண்மை உணர்த்துகிறார். அறிவிலாத வன்சமணர் சாக்கியர் தவம் புரிந்து அவம் செய்வார். அவர்கள் தவம் என்ற போர்வையிலே இருந்து அவமே செய்வார்கள் சமணர்கள். நவகிருஷ்ண சுவாமிகளை என்ன கொடுமைப்படுத்தினார்கள். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் தங்கியிருந்த திருமணத்திற்கு அக்னி கொள்கிறார்கள். இவ்வளவுக்கும் துறவு வேடம் பூண்டவர்கள். அறிவிலாத வன்சமணர் சாக்கியர் தவம் புரிந்து அவம் செய்வார். நெறியலாதன கூறுவர் மற்றவை தேரன்மின் மாராஜர் அவையெல்லாம் நம்பிடாவினர்கள். மறியுளாம் திரை காவிரி வலஞ்சுடி மருவிய பெருமானை திரிவிலாதவர் பெருகதி பேசிடில் அளவறுக்க உண்ணாரே. உண்மையிலே கொற்றங்குடி உமாபதி சிவாச்சாரியார் அந்த ஆன்மாவிலே சிவம் இருந்து இந்த இன்புறு நிலைக்கு ஒரு மகுடம் வைத்தால் போன்று ஒரு செய்தியை சொல்லுகிறார். அந்த இன்புறு நிலையிலே இருக்கின்றவர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள். பிரிவிலாதவர் பெருங்கதி பேசிடில் அளவறுக்க ஒண்ணாதே. அதை சொல்லவே முடியாது யான். ஆகா, எவ்வளவு அருமை. அதை சொல்லுகின்ற பொழுது பிரிவிலாடியவார்கள் ரெண்டு செய்தி கிடைக்கிறது. என்ன ரெண்டு செய்தி? அந்த மேலான இன்பமாகிய அந்த சிவானுபத்தை விரும்புபவர்கள் அவனை ஒரு பொழுதும் பிரிய மாட்டார்கள். இரண்டாவது, அவர்கள் அடைகின்ற இன்பத்தை சொல்லவும் முடியாது சொல்லியும் முடியாது. அந்த முதல் லட்சணம் அவர்களுக்கு பிரிவிலாடியார்கள். அப்பர் பெருமான் வேறாயிரம் பரவி என்கின்ற அந்த திருப்பாடல்ல பிரிவிலா அடியார்க்கு என்று வாராத செல்வம் வருவிப்பானேன். வாராத செல்வம் எது? அந்த முக்தி இன்பத்தை, அந்த பேரின்பத்தை அவன் கொடுக்கிறான் என்று சொல்லி காட்டுறான். அந்த இன்பத்தை சொல்ல முடியாது. திருமந்திரத்திலே ஒரு பாடல் இருக்கிறது, தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ. ஒரு தேன் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா இனிக்கும் தான் சொல்ல முடியும். இனிப்புன்னா எப்படி இருக்குங்கிறத அனுபவிக்கிறதாயே அதை பார்க்க முடியும், வார்த்தையால் சொல்ல முடியாது. இதே மாதிரி திருமந்திரத்துல இன்னொரு பாடல், இந்த இன்பத்தை வெளியே சொல்லக்கூடிய இன்பம் அன்றுன்றார். முகத்திலே கண்கொன்று காண்கின்ற மூடர்கள் அகத்திலே கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். மகற்கு தாய் தன் மனாளனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லுமாறு. எங்கள் நிலையில வெளியே சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஆனால் லேசா சொல்லி காட்டுகிறார். அந்த உயிர் எப்படி இன்பத்தை தூக்கும் என்று திருக்கோயாரில் மணிவாசகர் குறிப்பிட்டு காட்டார். ஆனந்த வெள்ளத்து அழுந்துவோர் ஆறு உயிர் ஈரூர் கொண்டு ஆனந்த வெள்ளத்திடை கிடைத்தால் ஒக்கும் அம்பலங்கேர் ஆனந்த வெள்ளத்து அடைகளலோன் அருள் பெற்றவளின் ஆனந்த வெள்ளம் வற்றாது முற்றாது இவ்வணி நிலமே என்று சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இந்த இன்பத்தை நாம் லேசாக நாம் சொல்லி முடியாது சொல்லவும் முடியாது என்று அழகாக இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். அடுத்து 9வது அதிகாரமாகிய ஐந்தெழுத்தின் அருள் நிலை. இந்த ஐந்தெழுத்தை பற்றி கொடிக்கவிலே 4வது திருப்பாடல் வருகின்ற பொழுது பெரும்பான்மையான செய்திகளை அடியேன் கூறியிருக்கிறேன். அதை தயவு செய்து நினைவு கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். இதிலே ஐந்தெழுத்து என சொல்லக்கூடியதனுடைய ஒரு அவசியம் என்ன, அதனுடைய தலைப்பின் பொருள் என்ன என்ன சொன்னால், இந்த ஐந்தெழுத்து என சொல்லக்கூடியதுதான் உயிர்களை சிவத்தோடு கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு அரிய சாதனம். உயிர்களை சிவத்தோடு கொண்டு போய் சேர்ப்பது நமச்சிவாய் என்கின்ற மந்திரம் என்ற காரணத்தினாலே தான் மணிவாசக பெருந்ததை நமச்சிவாய வாழ்க என்று தொடங்கினார். சரி, இந்த உயிர்கள் சிவத்திலே சென்று சேர்ந்து விட்டது என்றால் அப்படியே நிற்கக்கூடாது. அந்த வாசனாமலம் தாக்கும். அந்த வாசனாமலம் தாக்காதபடி அந்த திருவடியை அடைந்த அந்த ஆன்மா வாசனாமலம் தாக்கத்தில் இருந்து அது விடுதலை பெற விலகி நிற்க ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருத்தல் வேண்டும். நேற்று கூறிய ஓமைதான், பாசி படர்ந்த நீரிலே கல்லை எரிந்து கொண்டு இருந்தால்தான் பாசி விலகியே இருக்கும். இந்த ஆன்மாவிடத்தே ஆணவமாகிய பாசி வந்து சேர்ந்து விடாதபடி ஐந்தெழுத்தாகிய அந்த கல்வி எரிந்து கொண்டிருக்கணும். ஆக அந்த ஐந்தெழுத்து எப்படி இந்த ஆன்மாவுக்கு சகல நிலையிலும் தேவைப்படுகிறது, முத்தி நிலையிலும் தேவைப்படுகிறது. இந்த ஐந்தெழுத்து என சொல்லக்கூடியது ஒரு சைவன் என சொல்லக்கூடியவன் அவனுக்குரிய இலக்கணங்களிலே அவன் ஐந்தெழுத்து ஜெபித்தல். மாதவ சிவஞான சுவாமிகள் கச்சி ஆனந்த ருத்ரேஸ்வர் பதிகம்னு ஒன்று செஞ்சிருக்கிறார். சிவனடியார்களாகிய அந்த புனிதர்களுக்கு என்ன இலக்கணம் சொல்றார்? ஆசை வேறகழ்ந்து வெண்ணீர் அஞ்செழுத்து அக்கமாலை பூசி உச்சரித்து பூண்ட புனிதர். எப்படி அழகாக சொல்லி காட்டுறார்? வெண்ணீர் பூசி அஞ்செழுத்து ஓதி அக்கமாலை அணிந்து இதுதான் புனிதர் அப்படிங்கிறார். அப்போ ஐந்தெழுத்து சைவர்களுக்கு ஒரு சாதனம், ஒரு அடையாளம். சைவர்களுக்கு 23 அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 23 இலக்கணம். அக இலக்கணம் 10, புற இலக்கணம் 10, மன இலக்கணம் 3. இந்த மன இலக்கணம் 3 1 ஐந்தெழுத்தை ஜெபித்தல். ஆக இந்த ஐந்தெழுத்து எவ்வளவு முக்கியமானதுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் இந்த ஐந்தெழுத்து தான் நம்மை தூய்மை செய்கிறது. காசி குண்டத்திலே ஒரு செய்தி வருகிறது, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த ஆன்மாவை சிவத்தோடு சேர்க்கின்ற பொழுது அந்த பெருமான் இந்த ஆன்மாவின் காதிலே ஐந்தெழுத்தை ஓதி தீட்சி செய்து பக்குவப்படுத்தி தான் தன்னோடு சேர்க்கின்றான். ஒரு ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்கு தீட்சி செய்கின்ற பொழுது ஐந்தெழுத்து மந்திரம் தான் ஓதப்படுகிறது. திருப்பெருந்துறையிலே மணிவாசக பெருந்தகைக்கே நம்முடைய பெருமான் மந்திர உபதேசம் செய்தார். தனக்கு எந்த மந்திர உபதேசம் செய்தார் என்பதை உடையாளும் தன் நடுவிற்கும் என்ற திருப்பாடலிலே சூஷகமா சொல்வார். இருதலை மாணிக்க பஞ்சாக்கரத்தை உபதேசம் செய்திருக்கிறார் என்பதை சானா தண்டமாணி தேசியர் உரையில் எழுதுவார். ஆக இந்த ஐந்தெழுத்து தான் நமக்கு முக்கியமானது. இன்னும் சொன்னால் இந்த ஐந்தெழுத்தால் தான் நாம் எதையும் பெற முடியும். இதற்கு புண்ணியராற்றுப்படை என்ற ஒரு நூலிலே ஒரு செய்தி இருப்பதை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். புண்ணியராற்றுப்படை நூலில பஞ்சாக்கர வேதங்கள் சொல்லப்பட்டு இந்த ஐந்தெழுத்தை வைத்து எதையும் பெறலாம் என்று ஒரு இதை சொல்றார். இந்த ஐந்தெழுத்தையும் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தெழுத்தும் பஞ்சாச்சரம் இல்லை. 4 வரும், 3 வரும், 2 வரும், 1 பஞ்சாச்சரம் தான். இப்போ எந்தெந்த பஞ்சாக்கரம் என்னென்ன பலனை தரும் என்பதற்கு அந்த பஞ்சாக்கரத்தை குரு மூலமாகத்தான் ரகசியம் பெற வேண்டும். அந்த பஞ்சாக்கரத்தை சொன்னால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் சொல்லப்பட்டுகிறார். ரூப பஞ்சாக்கரம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த ரூப பஞ்சாக்கரத்தை நாம் உச்சாரணம் செய்தால் ஒருவருடைய நோயை தீர்க்கலாம். அந்த திருப்பாச்சலாக்கிரமத்தில் சம்பந்தர் கொல்லிமலை மலவன் புத்தினுடைய வயிறக நோய் தீர்க்கிறது. சித்தி பஞ்சாக்கரம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த சித்தி பஞ்சாக்கரத்தை நாம் உச்சாரணம் செய்தால் சுரநோய் தீர்க்கலாம். இதையெல்லாம் சூஷகமாகத்தான் ஞானசம்பந்தர் பெருமான் குறுப்பாண்டியன் சுரநோய் தீர்த்தது அங்கே சொல்லப்படுகிறது. ருத்ர பஞ்சாக்கம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த ருத்ர பஞ்சாக்கம் என சொல்லக்கூடியது ஒரு உடம்பிலே கலந்திருக்கின்ற விடத்தில் நின்று விடுதலை செய்து அவனை உயிர்ப்பித்து எடுத்து விடலாம். ஞானசம்பந்தர் அப்பெருமா விடம் தீண்டியவர்களை எழுப்பித்தது இந்த பஞ்சாக்கரத்தினுடைய பின்னணி தான். சரஸ்வதி பஞ்சாக்கரம் என்று இருக்கிறது. சரஸ்வதி பஞ்சாக்கரம் என்பது கலைமகள் தன்னிடம் வருவதும் தன்னை அங்கே கலையோடு சேர்ப்பிக்கின்றதும் அதுவும் நன்றாக தெரியும். இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது கேட்கின்ற உங்களுக்கு கலைமகள் துணை இருந்தால்தான் சொல்லுகின்ற செய்தி அங்கே காதல ஏறும், எல்லாமே ஏறாது. ஆக ஒருவரிடத்தே சரஸ்வதி எப்படி வந்து அங்கே அணுகியிருக்கிறாள் என்பதை காண்பதற்கு சரஸ்வதி பஞ்சாக்கரம் இருக்கும். ஆனால் சிவஞானிகள் குதர்க்கமாக பேசுகின்ற ஒருவரிடம் இருந்து சரஸ்வதியை இவனை விட்டு நீங்கி விடும் சொல்லிடுவார். மணிவாசக பிருந்தகை அந்த புத்தநந்தியின் நாவில் இருந்து நீங்கும்படி சரஸ்வதிக்கு ஆணையிட்டதை எல்லாம் நம் புராணத்தில் பார்க்கிறோம். அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் சாம்பவ பஞ்சாக்கரம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த சாம்பவ பஞ்சாக்கரம் என்பது குடல் சம்பந்தப்பட்ட நோயை, சூல நோயை எல்லாம் நீக்கக்கூடிய, வெப்பு நோய் எல்லாம் சூழ நோய் நீக்கக்கூடியது. இந்த பஞ்சாக்கரத்தை சொல்லித்தான் நம்முடைய திலகவதி அம்மை திருநீர் அளித்திருக்கிறார். நம்முடைய மருணிக்கியார் கஜமசிய பஞ்சாக்கரம் என்று ஒன்று இருக்கிறது. யானை போன்ற மிருகங்கள் நம்ம எதிர்த்து வந்தால் இந்த பஞ்சாக்கரத்தை சொன்னால் அது நமக்கு பயந்து ஓடும். நாமக்கரிசி சுவாமிகளை அங்கே ஏவ சுவாமிகளிடம் ஏவப்பட்ட யானை அப்படி வந்துதானே வணங்கி சென்று சரணி பஞ்சாக்கரம் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு இடத்திற்கு செல்லுகின்ற பொழுது 6 குறுக்கிட்டால் அந்த 6 நமக்கு வழிபட வேண்டும் என சொன்னால் அந்த பஞ்சாக்கரத்தை சொன்னால் 6 விலகி இடம் வேணும். இதைத்தானே திருவையாறிலே சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமான் நாயனாரும் அங்கே 6 விலகி ஐயாட்டு பெருமான் தரிசிக்க சென்றார்கள். பூர்ணதாயினி பஞ்சாக்கரம் என்று ஒன்று இருக்கிறது. இறந்தவர்களை அழைப்பிப்பது ஒரு காரியம் இருக்கு, வந்துட்டு போகும். திருடையாடல் புராணத்தில் காஞ்சனை மாலைக்காக மலையதூஷ பாண்டியன் இங்கே மீனும் இங்கே இந்த பூரத்துக்கு அனுப்பி வைக்க வரவழைக்கும்படி செய்யப்பட்டிருக்கிறது புராணத்தில் இருக்கிறது. இது அமிர்ததாயி பூர்ணதாயினி பஞ்சாக்கரம் என்று சொல்லக்கூடியது. கல்யாண பஞ்சாக்கரம் என்று ஒன்று இருக்கிறது, ரொம்ப முக்கியமானது. பூமிக்குள் உள்ளதை காட்ட வல்லது. பூமிக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு பஞ்சாக்கரத்தை சொன்னோம்னா அந்த புதையில் என்னதான் நம்ம கண்டுபிடிச்சலாம். அகழ்வாராய்ச்சியே தேவையில்லை. இதை நம்முடைய குமரகுருவர சுவாமிகள் பண்டாரமும்மணி கோவிலை சொல்லி காட்டுகிறார். இந்த செய்தி இந்த மை இதை வைத்து கண்டு அஞ்சலம் வைத்து கள்வர்கள் களவு செய்வார். இந்த பஞ்சாக்கரத்தை திருடர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த களவு சாஸ்திரத்தில் இருக்கிறது. அடுத்து சுந்தர பஞ்சாக்கரம். சுந்தர பஞ்சாக்கரத்தை ஜெபித்தால் இளமை உள்ளவன் முதுமையை பெறலாம், முதுமை உள்ளவன் இளமையை பெறலாம். அந்த இளையோர் முதுமையானது அபிப்பிராட்டி முதுமையிலே இளமையானவர் திருநீலகண்ட நாயனார். இந்த பஞ்சாக்கரம் இன்னைக்கு கிடைச்சதுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அடுத்து நவநீத பஞ்சாக்கரம். ஒருவருடைய குருட்டை போக்க வல்லது. எப்படி அழகாக தண்ணீடிகள் நாயனாருடைய திருக்கண்

அடுத்து அனந்த பஞ்சாக்கரம், அனந்த பஞ்சாக்கரம் தான் காண்போரை அப்படியே நான் வசீகரித்து இழுத்தேன். நம்ம மேல ஒரு விருப்பம் வரக்கூடிய அவசியங்கள் தாழ்காவன அந்த இருடி பெண்களுக்கு பெருமாள் ஈர்ப்பது காரணம் இந்த அனந்த பஞ்சாக்கரம் சொல்லப்படுது. பிரம்மச்சர பிரமரி பஞ்சாக்கரம் ஒன்று, பிரமரி பஞ்சாக்கரம் ஒரு கடல் மேல நீர் மேல அப்படியே நாம நடந்து தெப்பமா போயிடலாம். இதானே அப்பர் சுவாமி சொற்றுணை வேதிங்கிறத சொல்லி போனார். அடுத்தபடியாக சார பஞ்சாக்கரம், நான் பேசுவது நான் பாடுவது இந்த சபையிலேயே உள்ளவர்கள் ஈர்த்து என்பக்கம் வர வேண்டும் என்று சொன்னேன்னா இந்த சார பஞ்சாக்கரம் ஒன்று இருக்கு. பரிஜன பஞ்சாக்கரம், பரிஜன பஞ்சாக்கரம் என்றால் மழையை பெய்விப்பதும் பெய்கின்ற மழையை நிறுத்துவதற்கும் முடியும். இதுதான் ஏர்கள் கழிக்காமனாலும் செஞ்சு கேட்டார். வைந்தவ பஞ்சாக்கரம், இந்த வைந்தவ பஞ்சாக்கரம் என்பது நாம் பூஜை செய்கின்ற இடத்து சிவபெருமான் இங்கே எழுந்தருளில் இருக்கிறாரா இல்லை, பூஜையினுடைய ஒரு சிறு லோபத்தின் காரணத்தால் சுவாமி நம்ம வரலையான்னு கண்டுபிடிச்சிருந்தான். சிவனது வரவு போக்கை காட்ட வல்லது இந்த பஞ்சாக்கரத்தை வைத்து தான் திருப்பேரு வந்து சுந்தரமூர்த்தி நாயனா சுவாமி திருக்கோயில் இல்லை என்பதை கண்டுபிடிச்சார். அடுத்து யம பஞ்சாக்கரம், யமனையே கூட நாங்கள் வா நான் சொன்ன சொல்படி கேடு. புக்குழியில் அவினாசியிலே காலனை தழைச்சொல் பிள்ளையே என்னார். அந்த காலனை அமைத்து பிள்ளையை பண்ணு சொன்னார். இதெல்லாம் யம பஞ்சாக்கரம் பேர். ஆக இன்னும் அதை விட சௌம்பர பஞ்சாக்கரம் ஒன்று இருக்கு, செல்வங்களை தர வல்லது இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும். இன்னும் நிறைய இந்த பஞ்சாக்கரம் பேசுறது, ஊமையை பேச வைக்கிறது, பேசுகிறவனை ஊமையாக்கி விடுவது மர்ஜனி பஞ்சாக்கரம். எண்ணற்ற பஞ்சாக்கரங்கள் இருக்கிறது, இதெல்லாம் புண்ணியராற்றுப்படை என்ற நூலில் சொல்லப்படுகிறது. இந்த பஞ்சாக்கரமானது உயிர்களுக்கு எப்படி அருள் செய்து கொண்டிருக்கின்றது என்பது இதில் அழகாக சொல்லப்படுகிறது. அதிலே 80வது திருப்பாடல் அப்பர் சுவாமியுடைய வாக்கு, 5வது திருமுறை, 46வது பதிகம் திருப்புகழூர், அதில் வரக்கூடிய அருமையான பாட்டு. விண்ணினார் மதிசூடிய வேந்தனை எண்ணி நாமங்கள் ஓதி எழுத்தஞ்சும் கண்ணினால் கடல் காண்பிடம் காண்பிடம் ஏது எனில் புண்ணியன் புகழூரும் என் நெஞ்சுமே. அழகாக சொல்றார். இறைவனை உள்ளும் காணலாம் வெளியிலும் காணலாம். இறைவனை நான் வெளியிலே எங்கே கண்டிருக்கிறேன்? அழகாக அவர் சொல்லுகிறார், நான் திருப்புகலூரிலே வெளியே கண்டேன், என் நெஞ்சினுள்ளும் தரிசித்தேன். அதுதான் கண்ணினால் கடல் காண்பிடம் ஏதனில் புண்ணியன் புகழூரும் என் நெஞ்சுமே. இந்த ஐந்தெழுத்தினுடைய ஒரு வல்லமையை பெற்று சிவத்தை உள்ளும் தரிசிக்கலாம் வெளியேயும் தரிசிக்கலாம். என் விண்ணின் ஆண் மதிசூடிய வேந்தனை எண்ணி நாமங்கள் ஓதி எழுத்தஞ்சும் எண்ணி நாமங்கள் ஓதி. இதெல்லாம் அர்ச்சனை. இந்த அர்ச்சனைங்கிறது என்னங்கிறது இன்னொரு சமயத்தில் நான் சொல்கிறேன். அந்த அர்ச்சனையிலே வரக்கூடிய அந்த நாமங்கள் அத்தனையும் காரண இருகுடி பெயர். அவன் திருநாமங்கள் சொல்லி அந்த எழுத்தையை உச்சரித்தால் கண்ணினால் புறத்தையும் காணலாம், நாம் அகக்கண்ணிலும் பெருமானை தரிசிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு அடிமைங்கிற நீதிசாரம்னு ஒரு நூல் இருக்கிறது. செகமெல்லாம் தெய்வ ஆதீனம், ஆதீனம் என்ற சொல்லுக்கு ஆளிகைக்கு உட்பட்டது. ஒரு திருமடம் கிளை மடங்களை வைத்து நிர்வாகம் செய்ததால் அதுக்கு பேரு மட ஆதீனம், ஆதீனம்னு பேரு. செகமெல்லாம் தெய்வாதீனம், தெய்வம் மந்திரத்து ஆதீனம், ஆவாகணம். ஒரு மந்திரத்தை சொல்லிட்டான சுவாமி வந்துருவார். ஆகையினாலே இந்த ஐந்தெழுத்தானது ஒரு ஆன்மாவை அகத்தும் புறத்தும் அது காண செய்கிறது. இதைத்தான் திருக்கழுத்துப்படியாக செய்து காட்டுறார். அஞ்செழுத்துமே அம்மை எப்பதமை காற்றுதலால் அஞ்செழுத்தை ஆறாக பெற்றிருந்த அந்த அஞ்செழுத்தையே நீ என்ன செய்து கொள்ள வேண்டும், உனக்கு பற்றுக்கோடாக வைத்திரு என்று அங்கே அழகாக அதிலே சொல்லி காட்டுகிறார். அடுத்த அருமையான திருப்பாடல் 81வது திருப்பாடல் அப்பர் சுவாமிகளுடைய திருவாக்கு, 4வது திருமுறை, 96வது பதிகம் திருப்பாதிரி புரியூர். எல்லோருக்கும் பாராயணமாக உள்ள இது அருமையான பாடல். கருவா

திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே. இந்த கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையன் என்பதற்கு ஏற்கனவே நமக்கு விளக்கம் தெரியும். தெரிந்து உங்கள் நாமம் பயின்று உணரருளாலே திருவாய் பொலிய. இந்த ஐந்தெழுத்தினுடைய அருள் ஒரு ஆன்மாவுக்கு எப்பொழுது கிடைக்கும்?

0: உனது அருள் ஒரு பக்குவம் உள்ள ஒரு ஆன்மாவுக்குத்தான் அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்ல முடியும். இதை அழகாக திருவிளையாடல் புராணத்தில் மாபாதம் தீர்த்த படத்தில் சொல்லி காட்டுறார். ஒருவனுக்கு தீவினை இருந்தால் அந்த ஐந்தெழுத்து நாமத்தை சொல்லவே விடாதுங்கிறார். அந்த திருவிளையாடல் புராணத்தில் வரக்கூடிய செய்தியை பார்க்கணும். நல்ல தீர்த்தம் சிவதலம் நல்லோர் பக்கம் செல்ல ஒட்டாது தீவினை இருந்ததுதான். நல்ல தீர்த்தம் சிவதலம் நல்லோர் பக்கம் செல்ல ஒட்டாது அரண் சீர்த்தி நாமம் செவிப்புள்ள ஒட்டாது. வந்துருச்சா? அந்த பெருமானுடைய நாமமாகிய நந்தி நாமம் நமச்சிவாய் என்பதை காதிலும் விடாது சொல்லவும் விடாது. உளம் புகுத ஒட்டாது நா சொல்ல ஒட்டாது கண் துயில விடாது. அது ஆனையினாலே இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தையும் தவமும் தவமுடையாருக்காகும் என்பதைப் போல ஐந்தெழுத்து மந்திரத்தினுடைய புண்ணியத்தை பெறுவதற்கு ஒரு புண்ணியத்தை செய்திருக்க வேண்டும். உணவருளாலே தருவாய் பொழிய சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி. அதை நான் சொல்லிவிட்ட காரணத்தினாலே அவன் தருவாய் வேலை செய்கின்ற கூலியை கொடுத்து கேட்கிறார்கள் உரிமையோட. அவன் கரிகாரம் இருக்கிறது அல்லவா, உரிமை இருக்கிறது அல்லவா. ஆகையினாலே இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை குருபதேசப்படி அதான் ரொம்ப முக்கியம் நாம் உச்சரித்தால் சிவகதி தந்தையை திருவோம். அதனால்தான் நீரணி சிவாய நமம் என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ. சிவாய நம என்பது சுக்கும பஞ்சாக்கரம் முத்தி பேற்றை விரும்புவது. ஆகையினாலே இந்த ஐந்தெழுத்து மந்திரம் நமக்கு ஒரு பெரிய புண்ணியம் ஒன்று இருந்தால்தான் அதை நாம் உச்சரிக்க முடியும் என்று இதில் காட்டிவிட்டார். அடுத்து அருமையான ஒரு பாடல் 82வது திருப்பாடல் அப்பர்வர்மானுடைய திருவாக்கு 4வது திருமுறை 94வது பதிகம் திருப்பாதிரி புலியூர். வைச்ச பொருள் நமக்கு ஆகும் என்று சொல்லி மனத்து நடைத்து சித்தம் ஒருக்கி சிவாய நமவென்று இருக்கின் அல்லால் மெய்த்தக கதிர்மதியோர் கதிர்மதியில் போர்வார் அவர் திருப்பாதிரி புரியார் அத்தனருள் பெறலாமோ அறிவிலா பேதை நெஞ்சமே. நீ எத்தனை சாதனங்கள் என்னென்ன செய்தாலும் இந்த ஐந்தெழுத்து மந்திரம் இல்லாவிட்டால் நீ எதையுமே பெற முடியாது. இது உனக்கு சந்தேகமே வேண்டாங்க. ஐந்தெழுத்து மந்திரத்தால் தான் பெற முடியும். ஐந்தெழுத்து பெருமையை சொல்லக்கூடியது பாரதத்தில் வருகிறது. மகாபாரதத்தில் அங்கே கண்ணன் அர்ஜுனன் சொல்றார் பாசுபதா அஸ்திரம் பெறணும் சிவபெருமானிடம் இருந்தனர் தவம் பண்ண போனார். அந்த வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாசுபதா அஸ்திரத்தை பெறுவதற்கு அர்ஜுனன் எப்படி தவநிலையிலே இருந்தார் என்று அழகாக வர்ணிக்கிறார். சைவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான பாட்டு. ஒரு சமயத்தில் அந்த பாடல் எடுத்து படிக்கிறேன். அதை சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்லி காட்டுகிறார். அப்படியே திருநீர் பூசினார். உச்சியிலிருந்து பானம் வரைக்க திருநீர் பூசிக்கிறான். அசைவற்று மலை போல் இருந்தான் அஞ்செழுத்தை மனத்திலே இருத்தினான். அந்த அஞ்செழுத்தை மனத்திலே இருத்தி பெறுதற்கு அறிய பாசுபத அஸ்திரத்தையே பெற்றிருந்தார். ஏன்னா இதை விட்டா சிவத்திடம் இருந்து நமக்கு வேறு மார்க்கம் இல்லை. ஆகையினாலே ஐந்தெழுத்தால் தான் இந்த உயிரானது எதையும் பெற முடியும் என்பதை அறிவிப்பு சொல்லியிருக்கிறார். அடுத்து அருமையான ஒரு திருப்பாடல் 83வது திருப்பாடல் அப்பர் சுவாமிகளுடைய திருவாக்கு 5வது திருமுறை 60வது பதிகம் திருமார்பே. ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதிய அஞ்செழுத்தும் உணர்வார்கட்கு பேதம் இன்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர்மார் பேரரே. நீ எத்தனை சாஸ்திர நூல்கள் இதையெல்லாம் படித்திருந்தாலும் கூட அதன் தெளிவு ஏற்படாவிட்டாலும் கூட ஓதி அஞ்செழுத்தும் உணர்வார்கட்கு அஞ்செழுத்து ஓதி உணர் உனக்கு அந்த அருள் கிடைக்கும். அந்த அருள் கிடைக்கிறவங்க என்ன செய்யணும்? ஐந்தெழுத்தினுடைய அருள் நிலையை நாம் பெற ஐந்தெழுத்தை குருமமாக பெற்று ஓதி உணர்தல் வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஐந்தெழுத்தானது நமக்கு எதை போது? ஏற்கனவே கொடிக்கவியில் இதை விழா வாரியாக சொல்லியிருக்கிறேன். முப்பொருள் உண்மையை நமக்கு உணர்த்துகிறது. இறை அருள் உயிர் திரோதம் மனம் என்ற அந்த பஞ்சமல கொத்தை நமக்கு இறை உயிர் இறை அருள் உயிர் திரோதம் மலம் என்ற ஐந்தையும் நமக்கு உணர்த்துகிறது. இந்த ஆன்மாக்களுக்கு எப்படி அவன் படிமுறையிலே அருள் புரிகிறான் என்று உணர்த்துகிறது. அந்த முத்தி நிலையிலே இந்த ஆன்மா எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் அஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் என்று இப்படி பிரித்து பிரித்து பிரித்து பிரித்து கொடுக்கவில்லை. அப்படியே இதற்கு உரை எழுதுவது போல கொற்ற முடியுமா விஸ்வாச்சாரியர் அங்கே காட்டிவிட்டார். ஆகையினாலே அந்த ஐந்தெழுத்தினுடைய உண்மைகளை எல்லாம் நாம் உணர்தல் வேண்டும். அந்த ஐந்தெழுத்தின் உண்மையை உணர்ந்தார் மாதும் தாமும் மகிழ்வர் மார்பேரரே. பெருமான் வந்து அவர்களுக்கு அந்த இதயத்தில் வந்து மகிழ்ந்து உட்கார்ந்திருப்பாராம். மற்ற இடத்திலே அமர்வார், அந்த இடத்திலே வந்து இருப்பார். ஆனால் ஐந்தெழுத்து ஓதி உணர்ந்த ஆன்மாக்களிடத்தையே பெருமான் மகிழ்ந்து இருப்பார். யாரோட? நம்முடைய அம்மையோடு இருப்பாராம். அந்த ஐந்தெழுத்து மந்திரத்துக்கு நம்முடைய பெருமான் அவ்வளவு கணிந்து அருள் புரிகிறான். அழகாக நம்முடைய நூல்களிலே அங்கே சொல்லப்பட்டது, அங்கே கரூர் தேவருடைய அந்த திருவிசைப்பாவில் அற்புத தெய்வம் இதனின் மற்றொன்றே அன்பொழு தன்னை அழகாக சொல்லி காட்டுகிறார். ஐந்தெழுத்தின் வைத்து அங்கே உழுகுபவர்களுக்கு என்னென்ன தருகிறார் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். அற்புத தெய்வம் இதனின் மற்றொன்றே அன்பொழு தன்னை ஐந்தெழுத்தின் உள்வைத்து உணர்வார்களுக்கு பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாய் அவர் பனைமுனையும் கற்பக பொழிலும் முழுதுமாம் கங்கை உண்டை சோலை சரத்தையினார். ஆக அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதி உணர்வர்களுக்கு அங்கே வந்து குடிபுகுந்து அந்த ஆன்மாவுக்கு மேலும் மேலும் இன்பத்தையே கொடுப்பான். இப்படியாக ஐந்தெழுத்தானது உயிர்களுக்கு அருள் புரிகிறது என்று அந்த ஐந்தெழுத்தினுடைய அருள் நிலையை நாம் அறிந்து கொள்வதற்காக உமாபதி சிவாச்சாரியார் இந்த திருப்பாடல்களை திரட்டி தந்திருக்கிறார் என கூறிவிட்டு அனைந்தோர் தன்மையாகிய அந்த 10வது அதிகாரத்தை திருவருள் கூட்டி வைக்க சிந்திக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்து இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம், திரு ஏசரவு.

0: திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: சம்பந்தர் திருநாவுக்கரசர் திருநா

சம்பந்தர் வருஞான மறைஞான சம்பந்தர் உமாபதியை வணங்கி வாழ்வாம் வணங்கி வாழ்வாம் திருச்சிற்றம்பல நம பார்வதி வதே.

0: போற்றித் திருவகவல் என்கின்ற பாடலில் 156வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். இந்த நாட்டுக்கு பரமஞானிகள் கிடைத்தது ஒரு பெரிய அதிசயமான ஒரு ஆதாயம். அவர்கள் மூலமாக எத்தனையோ ஆன்மாக்கள் நன்னெறியை பற்றி அதன் மூலமாக பரவா நெறியிலே சென்று பேரின்பத்தை அனுபவிக்கின்ற ஆன்மாக்கள் எண்ணில்லாதவர்கள். அப்படிப்பட்ட ஞானிகள் அவதாரம் பண்ணவில்லையானால் இந்த மனித வர்க்கத்துக்கு கடவுளை பற்றிய நினைவு வர, கடவுளை நினைக்கவில்லையானால் என்ன என்று கேட்கலாம். கடவுளை நினைக்கவில்லையானால் நன்றி மறந்த பாவம். அதனாலே கடவுளை நினைப்பது அவசியம், அவசியம், அவசியம். கடவுளை நினைக்க வைத்தவர்கள் இந்த அருளாளர்கள். அப்படி அருளாளர்கள் செய்த உபகாரம் எப்போதும் இருக்கும். அந்த உபகாரமானது பேருபகாரம் சொல்லப்படும். உபகாரங்களிலே பேருபகாரம், பேருபகாரம்னா பெரிய உபகாரம். கடவுளை பற்றி அவர்கள் தெரிந்து அந்த அருளை அவர்கள் அனுபவித்து அந்த அனுபவத்தை பாடலாக, அந்த அனுபவத்தை தாம் அனுபவித்த அந்த அனுபவத்தை பாடலாக பாடி தந்திருக்கிறார். அந்த பாடல்கள் நமக்கு கிடைக்கவும் அதை நம்ம படிக்கவும் கிடைச்சது வர அது ஒரு பெரிய அதிசயம். இவர் 1700 வருஷத்துக்கு முந்தி இருந்தவர் மாணிக்கவாசகர். 1700 வருஷத்துக்கு நமக்கு அவருக்கு எவ்வளவு கால வித்தியாசம், 1700 வருஷம். அவர் எழுதின பாடலை சிவபெருமான் எழுதினாரு என்று சொல்லி அந்த பாடலை மற்ற அருளாளர்களாலே பல பிரதிகளாக தூக்கப்பட்டு அதன் பிறகு அது அச்சுக்கு வந்து புத்தக வடிவிலே வந்து இப்ப நம்ம கைக்கு வந்திருக்குன்னு சொன்னா இது பெரிய அதிசயம். 1700 வருஷத்துக்கு முந்தி இருந்த ஒரு பாடல். அதுவும் இந்த கடவுள் தான் அந்த உபகாரத்தை பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த திருவாசகத்தை மாத்திரம் அவரே எழுதியிருக்கிறார். வேற ஆளை விட்டு எழுதுனா ஏதாவது விசகா வந்துருமோ என்னமோ என்று சொல்லி அவரே ரொம்ப எச்சரிக்கையா சுதாரிப்பா அவரே வந்து எழுதியிருக்காரு. யார் சிவபெருமானே சுதாரிப்பா வந்து வேற ஆளை விட்டு எழுதுனா ஏதாவது பாட்டு சொல்லு பிள்ளையா வந்துடும், நாமளே எழுதிருவோம்னு சொல்லி எவ்வளவு வேலையெல்லாம் ஒத்தி வச்சுக்கிட்டு வந்து எழுதியிருக்கிறாரு. எத்தனை நாள் எழுதினாரு சொல்ல முடியும்? ஒரு நாள் எழுதிருக்க முடியுமா? ஓடச்சூரியில ஒரு நாள் எழுதிருக்க முடியும். 658 பாட்டு, திருக்கோவை 400, ஆக 1000 பாட்டுக்கு மேல ஒரு நாள் எழுதிர முடியுமா? அப்புறம் எழுதினா கூட அவர் சொல்லணும் இல்ல, அவர் சொல்ல சொல்லத்தானே இவர் எழுதியிருக்கிறாரு. அதனாலே வந்து பல நாள் மனக்கட்டு எழுதியிருக்கிறார். அப்படி எழுதியபடியினாலதான் இந்த பாடல் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த பாடல்கள் வந்து கேட்கின்றவர்களே படிக்கின்றவர்களை சிவ சம்பந்தமாக்கி சிவனோடு சேர வைப்பது இந்த பாடல்கள். எந்த நூலை படிக்கிறோமோ அதுல என்ன விஷயம் இருக்கிறதோ அந்த விஷயத்துல மனுஷன் ஈடுபடுவான். எந்த பாடலை படிச்சாலும் அந்த பாட்டில என்ன பொருள் இருக்கிறதோ, இப்ப சமையலை பத்தி படிக்கிறோம்னு வச்சுக்க, சமையற்கலை புத்தகத்தை படிச்சோம்னா அதுல வந்து சமையலை பத்தி பல வகையான பலகாரங்களை பத்தி எல்லாம் சொல்லுது. அதை படிக்கும் போது அதுல ரொம்ப ஈடுபாடு வரும். இந்த மாதிரி சமைச்சா என்ன, இந்த மாதிரி பண்ணினா என்ன, இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா என்ன, நல்லா பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி எண்ணம் உண்டா இல்லையா? அதே போல இந்த மற்ற நூல்கள் எல்லாம் படிக்கும் போது அந்த நூலில் இருக்கிற விஷயங்களிலே, அந்த நூலில் இருக்கிற கருத்துக்களிலே நம்ம கருத்து கலந்து அதை செய்து பார்க்கலாமே அப்படின்னு வரும். அப்படி தோணும். அது போல இப்ப இந்த பாடல்களை படிக்கின்றவர்களுக்கு சாமி எவ்வளவு பெருசா சொல்லி இருக்கிறாரு, அவரு அருள் பற்றதை சொல்லி இருக்கிறாரு, நாம அது மாதிரி இதை பண்ணி பார்க்கலாமே, வழிபட்டு பார்க்கலாமே, கும்பிட்டு பார்க்கலாமே என்கின்ற புத்தி உண்டா? அதனாலே இந்த பாடல்கள் படித்தவர்கள் கேட்டவர்கள் எல்லாருமே சிவன் அருளை பெறுவார்கள். அது இந்த ஜென்மத்திலேயே பெறுவார்கள், அல்லது அடுத்த ஜென்மத்தில பெறுவார்கள், அல்லது அடுத்த ஜென்மத்தில பெறுவார்கள். இது எல்லாமே இந்த டேப்புல பதிவாகிறாப்புல ஆன்மாவில உயிரில், உயிரில உடம்புல பதிவாச்சுன்னா உடம்புதான் சாம்பல் ஆயிருமே, உயிரில பதிவாகும், உயிரிலே பதிவாயிரும். அப்படிப்பட்ட பதிவாயிருச்சுன்னா அது வந்து அவர்களை மறக்க விடாது, கடவுளை மறக்க விடாது. உள்ள இருந்து நினைக்க வச்சுக்கிட்டே நினைக்க நினைக்க நினைக்க நினைக்க அவர்களுக்கு ஆணவ மலம் தேய்ந்துவோம். அது தேய தேய தேய சிவன் வந்து குடியா இருப்பான். சிவன் வந்து குடியா இருந்துட்டா இன்னொரு குடியில போய் பறக்க மாட்டார்கள். எல்லாம் வழங்குதா? சிவன் வந்து குடி இருந்துட்டான்னா உள்ளத்துல இன்னொரு குடியிலே போய் பறக்கிற வேலை இருக்காரு. அதனால சிவன் குடியை கெடுப்பவன் குரு. சிவன் குடியை கெடுப்பவன், குடியை கெடுப்பவன் என்றா இன்னொரு குடியிலே போய் பறக்கிற அந்த வேலையை கெடுப்பவன். குடியை கெடுத்தவன் உலகத்துல சொன்னா மனுஷனை சொன்னா அவன் வந்து கெடுதல் பண்றவன், இவனை சொன்னா பறப்பை ஒழிப்பவன். இன்னொரு குடியிலே போய் கும்பர்கடரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊற்றை ஏந்தனக்கு வம்பனப்படுத்தல் குடிமுழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்து. வாழ்வு அரும்படியாக வாழ்வித்த மருந்து, இந்த உலக வாழ்வு அரும்படியாக செய்த அந்த வாழ்வை தந்த மருந்து. அதனால சிவபெருமான் குடியை கெடுப்பவர் தொண்டர் குடி கெடுக்கவே துசங்கட்டி கொண்டவர் வடலூர் அருவாட்டு. அதனால குடி கெடுத்தல் என்றால் இன்னொரு குடியிலே போய் பறக்கிற வேலை இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பேரன்பை தருவது இந்த திருவாசகம். அப்படிப்பட்ட இந்த திருவாசகத்தில் போற்றி திருவகவல் என்பது எல்லாமே சிறப்புடையதுதான். எந்த பகுதி எடுத்தாலும் அது வெள்ளக்கட்டி மாதிரி எந்த பக்கம் கடிச்சாலும் இனிப்பாத்தா இருக்கும். வெள்ளக்கட்டிய அடிப்பக்கம் கடிச்சோம்னா இனிப்பா இருக்கும், நுனிப்பக்கம் கசப்பாவா இருக்கும், எந்த பக்கம் கடிச்சாலும் இனிப்பாத்தா இருக்கும். அது போல திருவாசகம் எந்த பகுதி எடுத்தாலும் இனிப்பாத்தா இருக்கும். திருவாசகத்துக்கு என்ன பேர் தெரியுமா? தேன், தேன். ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த தேன் என்கின்ற திருவாசகத்துல 156வது வரி போற்றி திருவகவல் குற்றாலத்துயம் கூத்தா போற்றி என்று. குற்றாலத்துயம் கூத்தா போற்றி, குற்றாலம் என்று திருக்குற்றாலம் பாண்டி நாட்டிலே இருப்பது, மலைச்சாரலிலே இருக்கின்ற திருத்தலம். குற்றாலம் கூத்தர் கோயிலே வேறு, கூத்தர் கோயிலும் வேறு. பஞ்ச சபைகளிலே அது ஒரு சபை. சிவபெருமான் பஞ்ச சபைன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பஞ்சசபைன்னா சிதம்பரம், அது பொற்சபைன்னு சொல்றது. அதே மாதிரி மதுரை வந்து ரஷித சபைன்னு சொல்றது. மதுரை, மதுரைன்னா வெள்ளி அம்பலம், சிதம்பரம் பொன்னம்பலம், அம்பலம்னாலும் சபைனாலும் சிதம்பரம் பொன்னம்பலம், பொன்ன தங்கம் தங்கம், மதுரை வெள்ளி அம்பலம். திருநெல்வேலி தாமிர சபை, தாமிர சபை திருநெல்வேலி. திருவாலங்காடு ரத்தன சபை, திருவாலங்காடு. திருக்குற்றால சித்திர சபை, திருக்குற்றாலம் சித்திரசபை, சித்திர வடிவமாக இருக்கிறார் அங்க நடராசர். அதனாலே அதுக்கு பஞ்ச சபைகளிலே ஒன்றாக விளங்குவது கூத்தர் கோயில் சொல்றது. குற்றாலம் கூத்தர் கோவில், அதே வந்து தேவாரமும் இருக்குது, திருவாசகமும் இருக்குது. குற்றார ஆருளரே உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார ஆருளரே என்பது அப்பர் சுவாமிகள் தேவாரம். மாணிக்க வாசகர் குற்றாரையான் வேண்டே
1: அருள் பண்ணி இருக்கிறான்னு உள்ள சொல்லு.
0: என்ன கோயில் என்ன கருள் பண்ணா என்ன கோயில், அதனால ஆலயம் தொழுவது சாலம். இங்கோயிமலை என்பது மரகதாசலம், மரகதம்னா பச்சை நிறமா இருப்பது. மாணிக்க மலை என்பது மாணிக்கம் சிவப்பு நிறமா இருக்கிறது. சிவப்பு நிறமா இருக்கிறது சிவபெருமான், பச்சை நிறமா மரகதமா இருக்கிறது உமாதேவி. நடுவில் கடம்பன், கடம்பன்னாரு முருகன், அதனால சிவன் பரமேஸ்வரன் பார்வதி நடுவில் முருகன் சோமாசுகந்தவரி பரமேஸ்வரன் ஐயர் மலை பரமேஸ்வரன் இங்கோய் மலை பார்வதி நடுவில் புள்ள கடம்பலி குட்டையாத்தானே இருக்கணும் சோமாசுகந்தவரி. இங்கோய் மலை எந்தாய் போற்றிங்கிறாரு, இங்கோய் மலையில் எழுந்து காட்டின்னு கீர்த்தி திருவகர்ல சொல்றாரு. இப்படி திருவாசகத்துல இரண்டு இடத்துல இங்கோய் மலை வருகிறது, திருக்கோவையாரிலும் வருகிறது. இப்படி அருளாளர்களால் பாடல் பெற்ற தலம் இங்கோய் மலை. திருஞான சம்பந்தர் தேவாரம் நக்கீரர் இங்கோய் எழுவது பாடியிருக்கு. அந்த காலத்துல அவ்வளவு சிறப்பா இருந்திருக்குது. இங்கோய் மலையும் எந்தாய் போற்றி பாங்காறு பழனத்து அழகா போற்றி. பழனம் என்பது திருப்பழனம் சொல்ல திருவையாருக்கு பக்கத்துல இருக்கிற கோயில். திருப்பழனத்துலதான் அப்பர் சுவாமி வந்து அப்பூரியனுடைய புத்தரனை விசந்தீண்டி இறந்த புத்தரனை எழுப்பியது. அதனாலே அப்படி அந்த பழனம் என்கின்ற திருப்பதியில எழுந்தருளி இருக்கின்ற அழகா போற்றி பழனத்து அழகா பாங்கார் பாங்காருன்னா சிறப்புடையதாய் விளங்குகின்ற பழனத்து அழகா போற்றி. கடம்பூர் மேவிய விளங்கா போற்றி. கடம்பூர் என்பது சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருப்பது, அது திருக்கடம்பூர்னு சொல்றது. அங்கே எழுந்தருளி இருக்கிற விடங்கான்னா அழகன், விடங்கன் என்றாலும் அழகன் சுயம்புவே வணக்கம். அடைந்தவருக்கு அருளும் அப்பா போற்றி, அடைந்தவருக்கு அருளும் அப்பா போற்றி. அடைந்தவர் என்று சொன்னால் அடைக்கலமாக அவன் திருவடியை அடைந்தவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு அவன் அருள் செய்கின்ற அப்பனாக இருக்கிறான். அடைந்தவருக்கு அருளும் அப்பா போற்றி. அடைந்தவர் என்று சொன்னால் அவன் திருவடியை சரணமாக கதியாக பற்றினவர்கள் அடைந்தவர்கள், அவர்களுக்கு அருள் செய்கின்ற தந்தையாக விளங்குகிறார். தன்னை சரணென்று தாள் அடைந்தேன், தன் அடியடைய புன்னை பொழில் புகழூர் அண்ணல் செய்வன கேண்மென்களோ, என்னை பரப்பறுத்து என்வனை கட்டறுத்து ஏழ் நரகத்து என்னை கிடக்கலொட்டான் சிவலோகத்து இருத்திடுமே என்பது அப்பர் தேவார். அதனால சரணம் அடைதல், சரணம் அடைதல்னா அடைக்கலம் பூதல், சிவன் திருவடியே பற்றி கொள்ளுதல். அதுவே நினைக்கிறதா வேற என்ன தேவை, திருவடி தெரியுதா போய் பிடிச்சுக்க. திருவடிய மனத்தால நினைக்கிறது, வாக்கினால வாழ்த்துறது, கும்பிடுறது, இப்படித்தான் அவர் வேற என்ன. அப்படி பற்றி கொண்டவர்களுக்கு அப்பனாக இருக்கணும், அருள் செய்கின்றான். அடைந்தவர்களும் அப்பா போச்சு. இத்தி தன்னின் கீழ் இருமுவர்க்கு அத்திக்கருடைய அரசியை போற்றி. இத்தி என்கின்ற ஆலமரத்துக்கு அடியிலே இருமூவராகி இயக்க பெண்களுக்கு அந்த முருகனுக்கு பால் கொடுத்தாங்கள் அல்லவா ஆறு பெண்கள், அந்த ஆறு பெண்களுக்கு அருள் செய்தது அது பட்டமங்கையில. பட்டமங்கையில இத்திங்கிறது ஆலமரங்கிறது எல்லாம் ஊரு இனம், இத்திங்கிறது வேற அத்திங்கிறது வேற ஆலமரம் வேற அரச மரம் வேற இப்படித்தானே இருக்கு. அது ஒரு வகையான இனங்கள், ஒரு வகை சாதி. இப்ப வேளாளர்ல பல வேளாளர் இருக்காங்கல்ல, அது போல. அதனால இத்தி என்கின்ற அந்த ஆலமரத்துக்கு அடியிலே இருமூவராகி அந்த ஆறு பெண்களுக்கும் அட்டமா சித்தி உபதேசம் பண்ணினார் சுவாமி. அதுக்கு மேல அத்தியாகிய யானைக்கு அருள் செய்தார். யானைக்கு அருள், யானைக்கு அருள்னா எத்தனையோ கோயில்ல, இப்ப திருவான கோவில்ல யானைக்கு அருள் பண்ணாரு, திருவன்காட்டுல யானைக்கு அருள் பண்ணாரு, திருவாடானையில யானைக்கு அருள் பண்ணாரு, மதுரையில யானைக்கு அருள், எத்தனையோ இடங்கள்ல யானை பூசம் பண்ணிருக்குதுமா. மதுரையில வெள்ளை யானை சாபந்தீர்த்த உடலம்னு வருது. திருவன்காட்டுல அந்த பானுகோபன் வந்து அந்த ஐராவத என்கின்ற யானையை, யாருடைய யானை, தேவேந்திரோட யானையை கொம்பு ஒடிச்சுட்டான் பானுகோபன். அது ஒடிஞ்ச கொம்போட சென்று திருவன்காட்டுல, திருவன்காட்டுல போய் பூஜை பண்ணி அந்த கொம்பு வளர்ந்து, சிவனை பூஜை பண்ணி கொம்பு வளர்ந்து அதன் பிறகு அப்புறம் தேவலோகத்துக்கு போனதாக வரலாம். அப்படி யானை எத்தனையோ தலங்கள்ல சாமியை வழிபாடு பண்ணிரு. காண பெயர்ல திருக்காளையார் கோயில் வழிபடும் என்பது தேவாரம். அப்படி அத்தி என்றால் யார், அத்தினா யார், அத்திமுக உத்தமன் வேறு விநாயகருக்கு அத்தினா யார், அத்திக்கருடைய அரசியை போற்றி.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு: திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

கதி பசு பாசம் வேறின்மை. அறிவு அறிவு என்ற அறிவும் அனாதி, அறிவு அறிவாம் பதியும் அனாதி, அறிவினை கட்டிய பாசம் அனாதி, அறிவு பதியில் பிறப்பருந்தானே பிறப்பருந்தானே. பசு பல கோடி

நாடும் பதியுடன் நட்பசுபாசம், நாடு பதியுடன் நட்பசுபாசமும், நாடும் பதியுடன் நட்பசுபாசம் நீடுமா நித்தன்னிலை அறிவாரில்லை, நீடிய நித்தம் பசுபாச நீக்கமும் நாடிய சைவர்க்கு நன்றி அளித்தேன்.

పరం శివం శక్తి படைப்பு ஆதியாவது பரம் சிவம் சக்தி இடைப்பால உயிர்களுக்கு அடைத்து இவை

இருக்கும் பதி பசி பாசம் மிதுர ஆட்கும் இருவினையாங்கு அவற்றால் உணர்ந்து நாக்கு நரசு வர்க்கத்தில் நரசு வர்க்கத்தில்

நன்னல் அண்ணல் அடிசேர் உபாயமது ஆகுமே ஆகும் உபாயமே அன்று அழுக்கற்று மோழம் பரச்சுத்தரதற்கு மூலமே ஆகும் அறுசுவை அழுக்கேற்றி ஏற்றல் போல ஆகும் அறுவை அழுக்கேற்றி ஏற்றல் போல் ஆகுவதில்லா அருட்பாசமாகுமே பாசம் பயிலுயிர் தானே பரமுதல் பாசம் பயிலுர் தானே பசுவென பாசம் பயில பதி பரமாதலால் பாசம் பயில

உள்ளது. மூலம் தலையடியான அறிவை அறிந்தோ தலையடியாகவே தான் இருந்தாரே. நின்றான் நிலமுழுது அண்டமும் மேலுற வந்தாள் அசுரர் அமரரும் விந்திட நின்றான் உலகம் படைத்தவன் வேணன் தந்த

பதியது தோற்றம் பதம் அது வைமின் பதியது செய்து மலர்பதம் ஓரும் நரிபொதியும் சடை நாரியோர் வாகன் கதி செய்யும் காலங்கள் கண்டு குளிரே தரித்து நின்றார் அடிதானிட

ஒன்றுண்டு தாமரை உன்மலர் முன்றுள தந்தாது தாழும் இரண்டுள காயத்துள் நன்றாக காத்தி

0: கோட்டையின் உள்ளே உறைவதோர் தாமும் அதனை தலைப்பட்டவாரே. சிவா திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 101 பாடல் முதல் 112 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: உருமட வரலாறு. இந்த நூலை எப்படி அருளினார்? வந்த மடம் ஏழும் மண்ணும் சன்மார்க்கத்தின் தன்மார்க்கமாகிய ஞான மார்க்கம். சன்மார்க்கம்னு சொன்னா எல்லாம் வள்ளலூர் நினைச்சிட்டு இருக்காங்க. வள்ளலாருடைய மார்க்கம் சன்மார்க்கம்னு இன்னைக்கு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. சன்மார்க்கம் என்பது ஞான மார்க்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். காத மார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் ஆக மார்க்கங்கள் 4. சன்மார்க்கம்ங்கிறது ஞான மார்க்கம். மாணிக்க வாசகருடைய நெறி இந்த ஞான மார்க்கத்தை கொடுக்க வந்த அல்லது உணர்த்த வந்த மடங்கள் 7. அந்த மடம்னா அச்சம் நாணம் மடம் பயிர்ப்புங்கிறது வேற. ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய, ஞானம் திகழக்கூடிய இடங்கள், ஞானத்தை விளக்கக்கூடிய இடங்கள் 7. ஞான மார்க்கத்தில் வந்த மடங்கள் உண்டு. அதிலே தந்திரம் 9, சார்பு 3000, சுந்தர ஆகம சொல்மொழிந்தானே. திருமூலராகிய திருமூலர் சொல்ற அவரே தன்னுடைய வார்த்தையில சொல்ற இந்த 7 மடங்களில் ஒரு மடமாகிய முன்னாள் தோன்றிய திருமூலர் நரப்பில் வந்த திருமூலர் மடம். அதிலே தந்திரம் 9 வகையான தந்திரங்களாக 3000 பாடல்கள், சுந்தர ஆகம சொல். சுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம். ஆகமம்னா பதி பசு பாச உண்மைகளை விளக்க வந்த ஒரு லாஜிக் நூல். சொல் மொழி பாருங்க, சுந்தர ஆகம சொல் மொழிந்தானே. இப்படி 3000 பாடல்களை திருமூலர் 9 தந்திரங்களாக வகுத்து அருளியுள்ளார். இல்லை 7 திருமடங்கள் யார் யார் ஒரு கேட்கணும் இல்லையா? 7 பேர் யாராக எல்லாமே ஞானிகளாக இருப்பாங்க. பட்டியல் போறாரு பாருங்க. அதை கையில் புத்தகம் இல்லாதவங்க புத்தகத்தை பாருங்க, ஏன்னா அதில் சில நூலப்பெல்லாம் பதியம். அந்த காலத்தில் விஷுவல் எஜுகேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, கண்ணால் பார்த்துல அது ஒரு பதிவு. இப்போ ஏன் நினைவு வந்து படிக்கின்ற பழக்கம் வந்து சில பேர் குறைஞ்சி போகுது. இப்போ ரிஜிஸ்டர் பண்ணணும் இல்லையா, மூளையில் வந்து படித்ததை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னா படித்ததை கருத்தில் ஏற்றணும் இல்லையா. அது இன்றைய கால இளைஞர்களுக்கு குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா அவங்க என்ன செய்யறன்னா பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து இந்த டேப்லெட்னு வச்சுட்டாங்க, கையில் ஸ்லேட் மாதிரி வச்சுட்டாங்க, டேப்லெட் வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து மூளை பழகிறதுனால மூளையில் வந்து ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய தன்மை குறையுது. இந்த இன்னும் எதிர்காலம் எப்படின்னு தெரியல. சின்ன குழந்தைகள்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால் என்னதான் இருந்தாலும் பார்த்து அதில் வந்து பதிவு செய்து அதில் மூளையில் பதிவு செய்கிறது தான் நிற்குமே அன்றி வெறும் இந்த டேப்லெட்டில் பார்த்து படிக்கிறது அவ்வளோ நல்லதல்ல. பார்க்கப்படுவோம், இதுக்கு என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஜிஸ்டர் பண்ணணும், மூளையில் ரிஜிஸ்டர் பண்ணணும். கலங்கருள் காலங்கர் தம்பால் அகோரர் நலந்தரு மாளிகை தேவர் நாதாந்தர் புலங்கல் பரமானந்தர் போக தேவர் இளந்திகள் மூலர் நிராமயத்தோடு. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு வகை, ஏழு பேர் வச்சிருக்காங்க பாருங்க. காலங்கிநாதர் உடம்பையே வந்து நெருப்பாக்கணும், கால் அங்கி, கால்னா காத்து, அது ஆகாயத்தில் பறக்கக்கூடியவர் காலங்கிநாதர். அகோரர் நலந்தரு மாளிகை தேவர், திருமாளிகை தேவர், அவர் கடவுள்கிட்ட போய் நாலு கை கேட்டு, ரெண்டு கை கேட்டு எக்ஸ்ட்ரா வாங்கினார், நாலு கை வரும். திருமுறை ஆசிரியர்கள் மொத்தம் 27 பேர், 27 பேரில் திருமாளிகை தேவர் 9ஆம் திருமுறை பாடியிருக்கார். அது இறைவனுக்கு பூஜை பண்ணும்போது ரெண்டு கை பத்தாதுன்னு சொல்லிவிட்டு நாலு, ரெண்டு கை எக்ஸ்ட்ரா கேட்டு நாலு கையில் இருப்பார். அவர் யோகி, மனிதர்களையே பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சார், மனிதர்களை பார்க்கக்கூடாதுன்ட்டு மாளிகையிலே வாழ்ந்தார். மாளிகைன்னா என்ன, இப்போ இன்றைய காலகட்டத்தில் அப்டார் மாடி, ஒரு மாடி கட்டி மாடியிலேயே லைப்ரரி, மாடியிலே புத்தகம், மாடியிலே தூக்கம், மாடியிலே எழுத்து, மாடியிலே சிந்தனை, மாடியை விட்டு கீழே இறங்கிறது. திருமாளிகை தேவர் காலங்கர் அகோரர் மாளிகை தேவர் நாதாந்தர் அப்புறம் பரமானந்தர் போத தேவர் திருமூலர், இப்படி இந்த ஏழு பேர் வந்து சித்தர்கள். இல்லை, இந்த ஏழு பேரும் வந்து நாதர்கள், மொத்தம் வந்து 9 நாதர்கள் இருப்பாங்க. நாதர்கள்னா சித்தர்களுக்கு தலைவர்கள், நாதர்கள், நவநாதர்னு பேர். இதில் பாருங்கள், காலங்கி நாதர்னு சொல்லணும், திருமூல நாதர்னு சொல்லணும், கருவூர் சித்தர் தான், பாம்பாட்டி சித்தர், பத்திரகிரியார் சித்தர், இல்லைங்களா, சித்தர்கள் வேறு, சித்தர்களுக்கெல்லாம் தலைவர்கள் நாதர்கள், நவநாதர்கள் உண்டு. இந்த ஏழு பேரும் நாதர்கள் லிஸ்டில் வந்துடுறாங்க. மும்மூர்த்திகளுடைய முறைமை, இறைவனுடைய பெருமையை உணர முடியாது. எப்படின்னா, அளவில் இளமையும் அந்தமும் ஈரும் அளவியல் காலமும் நாளும் உணர்வின், நான்கு அளவுகள் கொடுக்கும். ஒரு அளவுகள் அப்படின்னா, எந்த வகையில் இறைவன் உயர்ந்தவன், கேள்வி கேட்கலாம் இல்லையா, ஏதாவது ஒரு அளவு கோடு வேணும் இல்லையா, இளமை. அதுதான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதருக்கு அறியவன் கேட்கிறார். அரியானை அந்தனதன் சிந்தையானை, அறிந்து கொள்ள முடியாதவன் இல்லையே. அளவில் இளமை, ஒரு இளமைனா எப்படி இருக்கனா, சிவபெருமான் எப்பொழுது இளமை உடையவன். அளவில் இளமையும் அந்தமும் ஈரும், முடிவு ஈறு அழகு காலம், இந்த நான்கையும் உணர்ந்தால் தளர்வீழல் சங்கரன். இந்த நாலு அளவுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா இறைவன் எப்பொழுதும் இளமையானவன். அடுத்தது அந்தம்னா பொதுவாக முடிவுன்னு அர்த்தம், உலக தோற்றத்துக்கும் உலக முடிவுக்கும் இறைவனே காரணமாக, சிவபெருமான் ஒருவனே காரணமாக இருக்கிறான். அளவில் பெருமை அரியருக்காமை யார் சொல், தலைவீழன் சங்கரன் தன்னடியார் சொல் அளவில் பெருமை அரியற்காமே, யாராலுமே அறிந்து கொள்ள முடியாது. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்த மூவரும் ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவர்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒன்று கேட்டுங்க, சைவ சித்தாந்தத்தை முறையாக படித்தவர்களுக்கு சொல்லுவது கொஞ்சம் புரியும், புதிதாக திருமந்திரம் கேட்கிறவங்களுக்கு போக போக புரியும். சிவபெருமான் ஒருவரே ஐவராக நின்று ஐந்தொழில் செய்கிறான் இல்லையா, அது படைக்கும் போது பிரம்மா, காக்கும் போது திருமால், ஒடுக்கும் போது ருத்ரன், மறைக்கும் போது மகேஸ்வரன், அருளும் போது சதாசிவனாக சிவபெருமான் ஒருவரே ஐவராக இருந்து உலகத்தை நடத்துகிறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இதில் இந்த மூவர் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மூவர் ஆதி பிராணும் அணிமணி வண்ணனும் ஆதி கமலத்தளர் மிசையானும் சோதிக்கில் மூன்றும் தொடர்ச்சியில் ஒன்றனார் வேதித்து உலகம் பிணங்குகின்றார்களே. இதுல இந்த அடிமூடி தேடியவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, பிரம்மா பிரம்மாவும் விஷ்ணுவும் அவர்கள் வேறு, அது ஒரு குறம் இருக்கட்டும். நாம் இதில் எப்படி படிக்கிறோம்னா, ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கணும். நாம் அந்த பிரம்மா விஷ்ணுக்கள் தேவர்களுடைய வரிசையில் வந்துடுவாங்க. அடிமுடி தேடியவர்கள் தேவர்கள் லிஸ்டில் வந்துடுறாங்க. நாம் அவங்கள பற்றி நான் பேசலை, இப்போதைக்கு அவங்கள நான் பேசலை. இந்த ஒருவரே ஐவராக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவர்கள் சிவபெருமானுடைய ஆணைக்கு உட்பட்ட சிவபெருமானை பொசஸ் செய்து, பொசஸ் ஆங்கிலத்தில் சிவபெருமானே பிரம்மாக வந்து அதிட்டித்து, அதிட்டித்துங்கிற வார்த்தை கொஞ்சம் நல்ல வார்த்தை சைவத்தில். இப்படி இவர்கள் ஒருவராகவே, ஐவரும் ஒருவராகவே இருக்கிறார்கள். இவர்களுக்குள் ஒரு தொடர்பு உண்டு. சோதிக்கில் மூன்றும் தொடர்ச்சியில் ஒன்றனார், மூவருக்கும் தொடர்பு உண்டு. இதை தெரியாம என்ன செய்யறாங்க, உலகத்தில் பல பேர் இன்றைக்கு வைணவம் பெரியதா, சைவம் பெரியதா, அந்த தெய்வம் பெரியதா, இந்த தெய்வம் பெரியதான்னு சொல்லி எல்லாரும் இன்னைக்கு என்ன பண்றாங்க, அந்த சமய பேதங்கள் தெய்வ பேதங்கள் இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி மக்களை சொல்றாங்க. அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வம் ஒன்றென்று இரு, தெய்வம் உண்டென்று, நமக்கு அந்த எல்லையில பார்த்துட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய இன்டெப்த் வந்து நம்ம மேல பார்த்துக்கலாம். உலகத்திற்கு தோற்ற காரணம், உலக தோற்றத்துக்கு சிவபெருமான் ஒருவனே மூல காரணம், பெருந்தெய்வம். அந்த தெய்வம் பெரிதா, இந்த தெய்வம் பெரிதா என்று வாதிட்டு கொண்டு அவர்கள் வாதாடுபவர்கள் எல்லாம் உண்மையான அறிவு பெற்றவர் அல்லர். தூசு பிடித்தவர் தூர் அறிந்தார்களேன்ட்டார். அவங்களாம் தூசு பிடிச்சவங்கிற, நாமெல்லாம் தூசுன்னா அழுக்குங்கிறோம்ல, சரி அவங்கன்னு பழுக்கலன்னு அர்த்தம். ஈசன் இருக்கும் இறைவனை கப்பறம், ஏது நல்வினை தீவினை அவருக்கு இறைவனுக்கு உண்டா, இன்ப துன்பம் உண்டா, பற்று பாசம் உண்டா, ஏதாவது உண்டா? இன்னும் இறைவனை பார்க்கணும் அப்படின்னா அவங்க வந்து உருவம் அரு உருவம் அருவம் கடந்த சச்சிதானந்த நிலையில் இருக்கிறாங்க. அவங்க ஒரே கடவுள், அந்த ஒரே கடவுளாக இருக்கக்கூடிய சிவம் வந்து பெருந்தெய்வம்னு சொல்றது. அந்த காலத்தில் இலக்கியத்தில் தேவுன்னு வரும். இதில் விட அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்போ முதற்றே உலகுங்கும் போது முதல் பிளஸ் தே பிளஸ் உலகு, தேன்ன தெய்வம், பெருந்தெய்வத்தை குறிக்கக்கூடிய சொல். அந்த காலத்தில் இலக்கியம் படித்தவங்களுக்கு தெரியும், தமிழ் படித்தவங்களுக்கு தெரியும், முதல் பிளஸ் தே பிளஸ் உலகு, முதல் தெய்வமாகிய பெருந்தெய்வமாகிய சிவபெருமான் சொல்லுவாங்க. ஈசன் அது இது என்பார் நினைப்பிலா, பெருந்தெய்வமானது சிவபெருமான் ஒருவரே, அந்த இறைவன் முழுமுதற் கடவுளாக உலகம் எங்கும் பரவி வியாபித்து இருக்கக்கூடிய, உலக தோற்றத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரே கடவுளாக இருக்கக்கூடியவன் பெருந்தெய்வமாகிய சிவபெருமான். பாருங்க, மூவராகவும் ஐவராகவும் நவம் தரும் பேதமாகவும் இறைவன் ஒருவனே இருக்கிறான். இப்ப மூவர்னு சொல்றோம், முத்தொழில் படைத்தல் காத்தல் ஒடுக்குதல். இந்த படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் அப்படிங்கிற மூணு தொழிலுமே உலகத்துக்கு உடையது, உடலுக்கு உடையது, ஜடத்துக்கு உடையது இல்லையா, படைத்தல் காத்தல் ஒடுக்குதல். அதுக்காக மூவரை வைக்கிறோம். இப்போ உடம்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு ஜடம், அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி. அப்போ உலகம் அந்த உடல் என்பது தோற்றம் உண்டு, இருப்பு உண்டு, ஒடுக்கம் உண்டு, இது ஜடம். அதுக்கு மூணு பேர், சிவபெருமான் ஒருவரே படைத்தல், சிவபெருமான் ஒருவரே காத்தல், சிவபெருமான் ஒருவரே ஒடுக்குதல். அந்த நிலையில் படைத்தலாக காத்தலாக ஒடுக்குபவராக சிவன் பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் ருத்ரனாகவும் இருக்கிறான். இது மூவர். ஐவர்னு அடுத்த வார்த்தை வருது. இப்போ மூவரா ஐவரா கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். இப்போ சைவ சித்தாந்தமும் சேர்ந்து சொல்றேன். ஐவர் அப்படின்னு நம்ம அடுத்த வார்த்தை வருது. இப்போ வெறும் உடம்புனால எந்தாவது பயன் உண்டா? உடம்போட சேர்ந்தது எது? உயிர் இருந்தால் தான் உடம்புக்கு மரியாதை, இல்லைன்னா உடம்புக்கு மரியாதை இல்லை, பேரே மாறி போயிடும். எல்லாருக்கும் ஒரே பேர் தான். அப்போ உயிர் முக்கியம் இல்லையா? இப்போ திருமந்திரம் கேட்குறீங்கன்னா உடம்பு கேட்குதா உயிர் கேட்குதா? உயிர் தான் கேட்குது, உடம்பு கேட்கல. இப்போ டீ சாப்பிட போகிறீங்கன்னா டீ சாப்பிட்றது யாரு? உடம்பா உயிரா? அங்கேயும் உயிர் தான். அனுபவம் என்பது உயிருக்கு தான். உடல் வந்து ஒரு கருவி. உயிரை அனுபவிப்பதற்கு உள்ள கருவிகள், டூல்ஸ். இப்போ உயிருக்கு ரெண்டு வேலை இறைவன் செய்கிற உதவி, ஒன்று மறைத்தல், இன்னொன்று அறுபது. சில நேரங்களில் மறைத்தல் தொழில் உயிருக்கு தேவைப்படுது. இப்போ மறைத்தல் தொழில் இறைவன் செய்யலைன்னு நமக்கு அனுபவம் கிடைக்காது, பக்குவம் வராது. ஆனால் பாசமாக பற்று அறுத்து பாரி பாருங்க, பாரித்தல், பாரிக்கும் ஆரியனே, பாரிக்கும் பாரித்தல். பாரித்தல்னா வளர்த்தல், வளர்த்தெடுத்த பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதம் பாத திறம்பாடி பாடையலோர் ரொம்பவே சொல்றோமா இல்லையா? அவ பேதித்து வளர்த்தெடுத்தனா பக்குவப்படுத்துகின்ற நிலையில் சிவபெருமான் அந்த உயிருக்கு மறைத்தல் தொழிலை செய்கிறான். ஒரு நேரத்தில் பக்குவமெல்லாம் முடிந்து உணர்த்தியதை உணர்த்தியவாறு உணரக்கூடிய பக்குவம் கிடைத்தவுடன் அதே இறைவன், உள்ளே இருந்து உணர்த்திய இறைவன் குருநாதராக வந்து அப்படி அருளுகின்ற நிலையில் அருளுதல் தொழிலை உயிருக்காக செய்கிறான். இப்போ மூவர் பிளஸ் ரெண்டு ஐவர். உடலுக்கு மூவர், உயிருக்கு இருவர். அப்ப மூவராக இருந்தாலும் சிவபெருமான், ஐவராக இருந்தாலும் சிவபெருமான். சிவன் முதல் மூவரோடு ஐவர். ரொம்ப சிம்பிளா, ரொம்ப எளிமையா சொல்லிட்டு இருக்கேன். இது உள்ள நுழைஞ்சு சொன்னோம்னா, விரிவா சொன்னோம்னா ஒடியே போயிடுவீங்க நீங்க. அவை முதல் ஆறு இரண்டு ஒன்றோடு ஒன்றாகும். இது நிலைகளை நிறைய இருக்கு இதுல. அவை முதல் விந்துவும் நாதமும் உவங்க சவை முதல் சங்கரன் தன் பெயர் தானே. நவம் தரும் வேதங்களாகவும் இறைவன் இருக்கிறான். நவம் தரும் வேதம், நவம் தரும் வேதம். இப்போ இன்னைக்கு நம்ம சிவராத்திரி, எத்தனை ராத்திரி சிவராத்திரிக்கு? ஒரே ராத்திரி சிவராத்திரி. நவராத்திரி அதுக்கே சக்தி மட்டும் ஒம்பது. நவராத்திரியும் சைவ விழா தான். நவராத்திரியில் அங்கே ஒன்பது சக்திகளுக்கு நம்ம ஒன்பது சக்திகளாக சக்திகளை பேசுகிறோம் பார்த்தீங்களா? அந்த ஒன்பது சக்திகளையும் கொஞ்சம் ஆழ்ந்து கவனித்தா சிவபெருமானுடைய சக்திகளாக தெரியும். இப்போ நவம் தரும் வேதம், இப்போ நான் இந்த ஒன்பதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். உருவம் நாலு, அருவுருவம் ஒன்று, அருவம் நாலு. எழுதி வச்சுங்க, அது பின்னாடி அதை சொல்றேன். இப்போ சச்சிதானந்த நிலைங்கிறது கடவுள் நிலை, மேலேந்து வர்றவங்க மேலேந்து. சிவம் சக்தி நாதம் விந்து, இது நான்கும் அருவ நிலைகள். இந்த சிவத்துக்கும் நாதத்துக்கும் கொஞ்சம் ஒரு நூல் வேறுபாடு உண்டு. ஒரு நிலையில் பொதுவாக நாம் வந்து இப்போ நாதம் கடந்த நிலை சிவம்னு சொல்கிறோம். அதான் நமச்சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க. அப்போ நாத தத்துவத்தை கடந்த இறைவன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சிவம் நாதம் ஒரு நூல் அளவு இருக்கு. கொஞ்சோண்டு வல வேறுபாடு உண்டு ஒரு நிலையில். அது இப்போ சொன்னால் அது புரியாது, அது 36 தத்துவ விளக்கம் சொல்லும் பொழுது சிவ தத்துவம் பேசும்போது அதை நான் சொல்லுவேன். சிவம் சக்தி, நாதம் விந்து. சக்திங்கிறது சிவத்துக்கு சக்தி வரும், நாதத்துக்கு விந்து வரும். அப்ப சிவம் சக்தி நாதம் விந்து. நாதம்னா ஒளி, விந்துன்னா ஒளி. ஒளியும் ஒளிங்கிறோம் இல்லையா, லைட் அண்ட் சவுண்ட். இது நாளையும் நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. நான்கு அருவம். இந்த சதாசிவம் அப்படிங்கிறது தத்துவத்தில் சிவலிங்கத்தை குறிக்கும், சிவலிங்க தத்துவம் சொல்கிறோம்ல. ஆனால் இந்த சதாசிவத்தை வந்து சிவலிங்கமாக இருக்கிறதுனால சிவபெருமான் அருள் தொழில் செய்கிறார்னு நம்ம சிவலிங்கத்திட்ட சொல்லணும். ஆனால் தினந்தோறும் ஒரு சிவன் கோயிலுக்காக சென்று நாம் வழிபட்டால் நம்முடைய பிராரத்த வினை குறையும், வினைகள் நீக்கம் வந்து நமக்கு வந்து சிவலிங்க வழிபாடு தேவை. சிவம் சக்தி நாதம் விந்து, நாலாச்சுங்களா. சதாசிவங்கிறது அடுத்த நிலை, அரு உரு நிலை இல்லைங்களா. சிவலிங்கங்கிறது அருவம் உருவம் கடன் கலந்து அரு உருவ நிலை, அதாவது சதாசிவம் நிலை தத்துவத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது உருவம் நாலு, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன், நாலாச்சுங்களா. இது நாலுக்கும் உருவம் உண்டு. அப்ப உருவ நிலைகள் நான்கு, அரு உருவ நிலை ஒன்று, அருவ நிலை நாலு, ஆக மொத்தம் ஒன்பது வரும். இதை வந்து சிவஞான சித்தியாரில் நவம் தரும் பேதம்னு சொல்றது. இந்த ஒன்பதுக்கும் ஒன்பது சக்திகளாக நாம் எடுத்து பார்த்தோம்னா நவராத்திரி வந்துடும். இப்படி நம்ம பிரித்து பார்த்தாலும் இறைவன் ஒருவனே. சரி, பயனறிந்து அவ்வழி என்னும் அளவில் அயனோடும் ஆள் நமக்கு அந்நியம் இல்லை. இந்த ஆண் சைவம் படிக்கும் பொழுது ஒரு குறுகிய மனப்பான்மையோடு படிக்கக்கூடாது, பரந்த மனப்பான்மையோடு படிக்கணும். கடவுள் ஒருவர் அப்படின்னு தான் படிக்கணும் ஒழிய அவர் உயர்வு இவர் தாழ்வு அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதனாலதான் தெய்வம் இகழில் அவையார் சொன்னது, அதான் அந்த தெய்வம் உயர்வு இந்த தெய்வம் உயர்வு அவங்க இந்த மதம் உயர்ந்தது அந்த தத்துவம் பெருது இந்த தத்துவம் பெருது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த யார் உண்மையான சைவர் யாருன்னா, பிற சமயங்களை யார் ஒருவர் மதிக்க கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் உண்மையான சைவர். இல்லை சைவத்தில் வந்து ஜாதி மதம் மொழி இனம்லாம் கிடையாது. அயனோடு மால் நமக்கு அந்நியம் இல்லை, நல்ல அழகாக சொல்ல திருமந்திரத்தில். இப்போ திருமால் பிரம்மா, ஆனாலும் நவராத்திரியில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதிக்கும் உண்டு லட்சுமிக்கும் உண்டு. முன்னோர்களெல்லாம் நம்ம அழகாக தான் செஞ்சு வச்சுருக்காங்க. அயனோடு மால் நமக்கு அந்நியம் இல்லை, நயனங்கள் மூன்றுடை நந்திதம் நந்தி தமராம் வைரம் பெறுவீர் அவ்வானவராலே. இவர்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தோம்னா இவர்களும் ஒரு வகையில் அடியார்களாக வருவார்கள். திருவீதி மேலையில் கண்ணன் வந்து சிவபெருமானை பூஜித்தார், அப்போ சிவபெருமானுடைய அடியார். அப்போ கண்ணன் யார்கிட்ட சிவபூஜை தீட்சை வாங்கினார், உபமன்ய முனிவர்கிட்ட கண்ணன் வந்து சிவதீட்சை வாங்கியிருக்கார். உபமன்ய முனிவர்கிட்ட வந்து உபதேசம் வாங்கினது சிவகீதைன்னு பேர். இப்படி பிரம்மாவும் கண்ணனும் சிவனடியார்கள். அதனால் நம்ம வந்து யாரையுமே நம்ம வந்து புறமாக சிந்திக்கக்கூடாது. அதே மாதிரி ஓலக்கம் சூழ்ந்த, ஓலக்கம்னா இந்த கொழு மண்டபம்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ சிவபெருமான கைலையில் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கொழு மண்டபம் இருக்கும், பேர் ஓலக்கம்னு பேர். ஓலக்கம் சூழ்ந்த உழப்பிலி தேவர்கள் பாலத்து மேனை பணிந்தடியோட மாலுக்கும் ஆதி பிரம்மருக்கும் ஒப்புனி ஞாலத்து நம்மடி நல்கீடு என்றானே. அந்த இதில் வந்து எல்லாமே ஒன்றுங்கிறாங்க. உழப்பிலி தேவர்கள் திருமால் ஆதி பிரம்மர் எல்லோருமே சிவஞானத்தை உணர்ந்தவர்கள். அதனால் நம்ம அவர்களை போய் நம்ம அந்நியமாக பார்க்கக்கூடாது. சிவ பரம்பொருள், அதனால தான் சிவனோடு தெய்வம் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பாருங்கு யாவரும் இல்லைன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது நம்முடைய திருக்குறள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இந்த அதிகாரத்தை படிக்கும், இந்த முதல்ல கடவுள் வாழ்த்து படிக்கும். தனக்கு ஓமை இல்லாதான் தால் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. அந்த ஒரே ஒரு வரி இன்கம்பேரபிள், ஒப்பு ஓமை இல்லாத இறைவன் இறைவன். அந்த சிவமாகிய அந்த பரம்பொருள் சக்தியும் அதுக்குள்ளேயே இருக்கு இல்லையா. சிவனுடைய அருளும் சிவத்துக்குள்ளேயே இருக்கு, சூரியனுக்குள்ளேயே சூரியனுடைய ஒளியும் இருப்பது போல, தேனுக்குள் அதனுடைய சுவை அதற்குள் இருப்பது போல, சிவபெருமானினுடைய திருவருள் சிவத்துக்குள்ளேயே இருக்கிறது. ஆனால் நம்ம யாரையுமே வந்து பிரித்து பார்க்கக்கூடாது. வானவர் என்றும் மனிதர் இவர் என்றும் தேனமறு கொண்ட சிவனுள் அல்லது கரணமறந்தோரும் தனி தெய்வம் மற்றில்லை ஊனமர்ந்தோரை உணர்வதுதானே. ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா சிவத்தை தவிர ஒரு பெருந்தெய்வம் எல்லாம் உள்ள ஒரு கடவுள் உலகத்தில் இல்லை. யாராவது பிரித்து பார்க்கிறவங்கெல்லாம் வந்து தடுமாறுகிறார்கள் தான் இறை. சில பேர் என்ன செய்யறாங்கன்னா சிவம் வேறு சக்தி வேறு நினச்சிக்கிறாங்க. இப்போ கோவிலுக்கெல்லாம் போகிறோம், இங்கே நிறையா சிலாமூர்த்தங்கள் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சிவனுக்கு தனி சன்னதி இருக்கும், சக்திக்கு தனியாக சன்னதி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகருக்கு ஒன்று இருக்கும், அப்புறம் முருகனுக்கு ஒன்று தனி இருக்கும், துர்கைக்கு தனியாக ஒன்று, இப்படி நிறையா இருக்கும். கோவில் நுழையும் பொழுது இந்த வாசலில் வந்து ஒரு துவார பாலகர் இருப்பார். அவனா இது வேற கையை ஒரு விரல காட்டுவார். ஏன் இந்த ஒரு விரல காட்டுறாருன்னா இங்கே சிலாமூர்த்தங்கள் நிறையா இருக்கும், ஆனால் நீ வழிபடக்கூடிய இறைவன் ஒருத்தர் தான், பல வடிவங்கள் இருக்கிறார் அப்படின்னு உணர்த்துற. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அந்த துவார பாலகரை பார்த்துக்கிறதே இல்லை, கண்டுக்கிறதே இல்லை. வாசலில் ஒரு அதிகார நந்தி ஒன்று இருக்கும், நம்ம அவரையும் பார்க்கறது கிடையாது. வணங்காமுடி மாதிரி போயிட்டு நேராக ஒரு விஷ் பண்ணிட்டு நேராக வந்துடுவோம், ஏதாவது நாலு பெட்டிஷனை போட்டு வந்துடுவோம். அது நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இல்லையோ சொல்லி வைப்போம் அப்படின்னு ஒரு அரை நம்பிக்கையில தான் நம்ம என்ன பண்ணுறோம், பெரும்பாலும் கோயிலுக்கு போகிறோம். அப்படி தானே, உண்மையை சொல்லுங்க, நூறு சதவீதம் இறைவனை நம்பி கோயிலுக்கு போகிறவங்க யாருங்க? அது 105 பேர், அது நீங்கள். பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, ஒரு அரை நம்பிக்கையில தான். சோதித்த பேரொழி 3-5 என நின்ற ஆதிக்கன் ஆபது அறிகளர் ஆதர்கள் நீதிக்கன் ஈசன் நெடுமாலையன் என்று பேதித்தவரை பிதற்றுகின்றாரே. இவரை இறைவனை பல வடிவங்களில் பல உருவங்களில் பிரித்து பார்ப்பவர்கள் பிதற்றுகின்றார்கள். அதாவது பேச தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. அடுத்தது அந்த இறைவன் ஆற்றுகின்ற 5 தொழிலை சொன்ன பார்த்தீங்களா, இதில் ஐவரும் ஒருவரே அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய பாடல் இது. பரம்னா மேலுன்னு அர்த்தம், சிவ பரம் பொருள், பரம்னா மேலான பொருள். இப்படிமே இந்த பரணை அப்படின்னா மேலான இடம் நடத்தம். வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா பரணை கட்டி வச்சிருப்பாங்க, அந்த பரணையில பார்த்தீங்கன்னா வேண்டாத பொருளாக தூக்கி போடுவோம், நல்ல பொருளை தூக்கி வைக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு பரணையிலையும் அது இன்னைக்குன்னு ஆங்கிலத்தில் லாஃப்ட்டுங்கிறது பேர், பரன்கிற வார்த்தையெல்லாம் மறந்து போச்சுருக்கோம். பரத்திலேனா மேலாய், பரத்திலே ஒன்றாய் உள்ளாய் புறமாய் வரத்தில் வரத்தினுள மாயவனாய் அயனாகி தரத்தினுள் தான் பல தன்மையனாகி தரத்தினுள் நின்ற கழிவு செய்தானே. ஒன்றாய் இருக்கக்கூடிய இறைவன் தான் பலவாகவும் இருக்கிறான். பரத்திலே சொரூப நிலையாகிய அங்கு அங்கு எனாதபடி கலந்து நிற்கக்கூடிய இறைவன் பல நிலைகளில் அருவமாகவும் உருவமாகவும் பல வடிவங்களில் வந்து நமக்கு உதவுகிறான். இதைத்தான் நம்ம 5 செய்யும்போது ஒருவரே ஐவராக இருந்து நமக்கு செய்யணும். ஆக மொத்தம் இறைவன் ஒருவனே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இறைவன் பஞ்சபூதங்களிலும் கலந்திருக்கிறான். இது முக்கியம். இப்போ இருநிலனாகி தீயனாகின்னு ஒரு அப்பருடைய தாண்டகம் ஒன்று, மாணிக்க வாசருடைய திருவாசகத்தில் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் ஓனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாய் என்று சொல்லி வாழ்த்து வணங்குவாங்க. இப்படி வைணவத்திலையும் உண்டு. வைணவத்திலையும் வந்து அந்த பஞ்சபூதங்களில் இறைவன் இருக்கிறான்ங்கிற தன்மை அதிலையும் சொல்லுவாங்க. பூநிலாய ஐந்தமாயின்னு வந்து பாட்டுவாங்க. இப்படி இறைவன் பஞ்சபூதங்களிலும் இறைவன் கலந்திருக்கிறான். உயிர் உள்ள பொருள் உயிருக்குள்ளும் இருக்கிறான், ஜட பொருள்களுக்குள் இருக்கிறான். ஆனா ஜடம் சிவன் அல்ல, ஜடத்துக்குள் இறைவன் இருந்து இயக்குகிறான். இத மருவிங்கிற தானொரு குரு சதாசிவன் எம் இறை வானொரு குரு மருவியும் மங்குளன் போனொரு கூருடல் உள் நின்று உயிர்க்கின்ற தானொரு குரு தலைமையனாமே. இந்த உருவம் தாங்கிய நிலையில் எல்லா இடங்களிலும் எல்லா பொருள்களிலும் எக்காலத்தும் உடலுள் நின்று உயிருக்குள்ள இருக்கக்கூடிய பிராணனாகவும் இருக்கிறான், உடலுக்குள் அப்புவாகவும் இருக்கிறான். அப்புன்னா தண்ணியாக இருக்கிறான், அங்கின்னா நெருப்பாக இருக்கிறான், கால்னா காத்து காற்றாக இருக்கிறான், உடலுக்குள் பஞ்சபூதங்களாக உள்ளே இருந்து உடலையும் இயக்குகிறான். இதே பஞ்சபூதங்களாக இருந்து இறைவன் வெளியேயும் இயக்குகிறான், உயிருக்குள்ளேயும் இருக்கிறான், உடலையும் இயக்குகிறான், உலகத்தையும் இறைவன் இருக்கிறான். இப்படி இறைவன் ஒருவனே, அவன் சிவகுருமா என்று நாம் சொல்லுகிறோம். சிவம் என்ற ஒரு பரம்பொருள், மேலே போகும்போது ஒன்னொன்னு தனித்தனி பிரிவு வரும். இப்படிப்பட்ட இறைவன் பற்றி சொல்லிவிட்டு மீதி நம்ப ஆடுவோம்.
4: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
5: செம்மைதரு சத்தியமுற்றத்து இறைவரிடம் பூவார் அடிச்சுவடியின் மேல் பொறித்துவை இம்மை உன்தாள் என் நெஞ்சத்து எழுதிவை என்று இறைஞ்ச சிவக்கொழுந்தீசர் நல்லூருக்கு வா என்று நவின்று அருளினார். நாவின்மிசை அரையரும் நல்லூர் சென்று நம்பன் அடிபரவ உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றேன் என்று அருளி பாதமலர் சுட்டி அருளினான் பரமன். திருவடி சூட்டப் பெற்றதும் நினைந்து உருகும் எனத் தொடங்கும் திருத்தாண்டகத்தைப் பாடி அருளினார் என்று குன்றையாளி தெய்வச் செக்கிழார் பெருமான் அருளிச் செய்வர். திருவடி என் தலைமேல் வைத்தார் என்ற குறிப்பு பதிகப் பாடல்கள் அனைத்திலும் இடம்பெற்றுள்ளமை அறியலாம். நல்லவாறே நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார் என்ற தொடரில் நல்லவாறே என்று அருளியமையால் வல்லவாறும் திருவடி வைப்பார் என்பதை ஊகித்து அறியலாம். மெல்லிய மலர்கள் போன்ற சேவடியை அப்பர் பெருமான் திருமுடியில் இறைவர் சூட்டி அருளினார் போலும். மலர்ச்சேவடியின் மேல் வைத்தாய் நீயே என்ற திருத்தாண்டகத் தொடர் இங்கு கருதத்தக்கது. வல்லவாறு திருவடி விரல் வைத்து அருளியது இராவணனுக்கு. கல்லார் முடியொடு தோளிரச் செற்ற கடல் அடியான் என்பது திருநல்லூர் திருத்தாண்டகம். வடபாற்கையிலையும் தென்பால் நல்லூரும் தம் வாழ் பதியாகக் கொண்ட பெருமானின் திருவடிகள் தம் கண்ணுளும் நெஞ்சகத்துளும் உள என்கிறார் அப்பரடிகள். மன்றலம் களனிசூழ் திருநல்லூர் சேவின் மேல் அன்னலார் திருநல்லூர் என்று சேவையர் காவலர் செக்கிழார் பெருமான் போற்றும் திருநல்லூர் ஆடுவாராகிய அண்ணல் அடிசூட்டிய திறம் நினைந்து நினைந்து நெக்குருகிய வாகீச வள்ளல் பாடிய திருத்தாண்டகத்தில் வரும் திருவடி குறித்த தொடர்கள் மிக அற்புதமானவை. நனைந்தனைய திருவடி, நன்னலத்த திருவடி, நாடேறு திருவடி, நன்னறிய திருவடி, நற்றவருசேர் திருவடி, நாறுமலர் திருவடி, நலங்கிளரும் திருவடி, நன்று அருளும் திருவடி, நாம் பரவும் திருவடி என்பதாம். மேலும் நல்லருளால் திருவடியின் தலைமேல் வைத்தார் என்ற தொடர் எண்ணும் தோறும் இனிமை பயப்பதாம். திருநாவுக்கரசர் அருளிய நினைந்துருகும் எனத் தொடங்கும் திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரகர மகாதேவா, சித் சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே, தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே, சித்தத்துள் தித்தி

திரு சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி இந்த ஒன்பதாம் திருமுறை அருளி செய்த ஒன்பது ஆசிரியர் பெருமக்களின் பொற்பாதங்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி கொண்டு இன்றைய காலகட்டத்தில் நமக்கெல்லாம் ஒரு மன அமைதியை தரும் வகையிலே விடாது இந்த நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தி கொண்டு வரும்

4, 5, 6 திருமுறைகளாகவும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருமுறை 7 திருமுறையாகவும், மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருக்கோவையார் 2 8 திருமுறையாகவும், இப்போது 9 திருமுறை. இது 9 அருளாளர்கள் அருளியது. இதில் திரு விசைப்பா என்பது 9 அருளாளர்களும் அருளியிருக்கின்றார்கள். திரு பல்லாண்டும் 9 திருமுறையே, 13 பாடல்கள் தான். அதுவும் இந்த 9 ஆசிரியர்களில் ஒருவராகிய சேந்தனார் தான் அருளி செய்திருக்கின்றார். இந்த 9 திருமுறைக்கு என்ன சிறப்பு என்று நாம் பார்த்தோம் என்றால், அது பெயரிலேயே இசையை வைத்திருக்கிறது, இசைப்பா என்று. ஆக நமது தேவார மூவர் முதலிகளை பின்பற்றி தலங்களுக்கு சென்று பண்ணோடு பாடப்பட்ட பாடல்கள் இவை. அடுத்து இறைவனோடு நம்மை இசைவிப்பது இசை. ஆகையால் நம்மை இசைவிப்பது என்று சொல்வதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் அந்த வகையிலே சிறப்பான ஒரு பாடல்கள். இதிலே சைவர்கள் ஆன்மார்த்த பூஜை பரார்த்த பூஜை ரெண்டின் முடிவிலும் 12 திருமுறை பாடல்கள், ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பாடல் எடுத்து பாட வேண்டும். அங்கனம் பாட முடியாத போது பஞ்சபுராணம் பாடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பஞ்சபுராணம் என்பது 5 பாடல்கள். மூவர் முதலிகள் அருளிய தேவாரத்திலிருந்து ஒரு பாடலும், திருவாசகத்திலிருந்து ஒரு பாடலும், இந்த 9 திருமுறையாகிய திருவிசைப்பாவிலிருந்து ஒரு பாடல், 9 திருமுறையாகிய திருப்பல்லாண்டிலிருந்து ஒரு பாடல், 12 திருமுறையாகிய திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலிருந்து ஒரு பாடல். இதற்குத்தான் பஞ்ச புராணம் என்று பெயர் இந்த தொகுப்பிற்கு. அப்படியாவது பாட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12 திருமுறைகள் பாடும் பொழுது அதில் ஒரு பாடலாக இது வருவது சரி என்று நாம் எடுத்துக்கொண்டாலும், பஞ்ச புராணத்திலே 2 பாடல்கள் இந்த 9 திருமுறையில் தான் இருந்து நாம் பாடப்படுகிறது என்பதால் இதனுடைய சிறப்பை நாம் உணர்ந்து கொள்ளலாம். மேலும் நமது உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் இந்த 12 திருமுறைகளையும் நாம் பூஜையில் பயன்படுத்தக்கூடிய மந்திரங்களோடு ஒப்பாக சொல்லியிருப்பார்கள். சம்ஹிதா மந்திரங்கள் என்று சைவத்திலே சொல்லப்படும் 11 மந்திரங்களோடு 11 திருமுறைகளை ஒப்பிட்டு 12 திருமுறையை மூல மந்திரத்தோடு ஒப்பாக சொல்லியிருப்பார்கள். அந்த வகையிலே அந்த சம்ஹிதா மந்திரங்களில் 9 மந்திரம் கவச மந்திரம், கவசாய நமக என்று இறைவனை நாம் வழிபடுவோம். ஆகையால் அந்த நமக்கு ஒரு ஆன்மாக்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த கவசமாக இந்த 9 திருமுறை இருக்கிறது என்பதையும் நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சைவ அனுஷ்டானம், அதாவது விபூதி இடுதல் என்று சொல்வார்கள் அல்லவா, சமய தீட்சையை பெற்றுக்கொண்டு அந்த ஜபம் மட்டும் செய்வது, அப்படி செய்பவர்களும் சரி அனுஷ்டானத்தை முடித்தவுடன் பஞ்சபுராணம் பாட வேண்டும். அதுபோல் சிவபூஜை செய்பவர்களும் பாட வேண்டும், கோயில் தரிசனம் செய்யும் பொழுதும் பாட வேண்டும். ஆக இது எல்லாவற்றிலும் இதிலிருந்து 2 பாடல்கள் நமக்கு கண்டிப்பாக வருகின்றன என்பதை நாம் மனதிலே எடுத்துக்கொண்டு, அதற்கு அடுத்தபடியாக இப்போது அந்த 9 திருமுறையோட சிறப்புகள் சிலவற்றை நாம் பார்த்து கொண்டே வரலாம். இசை என்பதற்கு இசைப்பது அப்படிங்கிறது ஒரு பொருள், அதாவது ஒருத்தருடைய மனசுல இருக்க எண்ணங்களை எல்லாம் அல்லது கருத்துக்களை, அவர்கள் அறிவில் உள்ள செய்திகளை எல்லாம் மற்றொருவருடைய கருத்தாகிய அறிவோடு இசைவிப்பது, அதற்கு இசைன்னு பேர். ஆக இந்த திரு இசைப்பா பாடல்கள் எல்லாம் நமக்கு சிறந்த கருத்துக்களை நம் அறிவில் இசைக்கின்றது. இப்போ தமிழ் என்று சொல்லும் பொழுது இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று 3 இருக்கிறது என்று நாம் பார்த்திருக்கின்றோம். அறிவு இயல் தமிழ், அந்த அறிவை இசை பாடலால் மற்றவருக்கு இசைவிக்கும் பாடல்கள் இசைத்தமிழ், அந்த கருத்துக்களை நடிப்பால் அதாவது மெய்ப்பாட்டால் பிறருக்கு உணர்த்துவது நாடகத்தமிழ் என்று சொல்லப்படுகிறது. ஆக மக்கள் எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இசை பாடல்களும் நாடகமும் பெரிதும் துணை செய்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். காமத்தை வளர்ப்பதுதான் இசை என்று சமணர்கள் வாதம் செய்வார்கள். அந்த வாதத்தை கடந்து நமது சைவ சமயாச்சாரியார்கள் அனைவரும் இசை பாடல்களாலே சைவத்தை வளர்க்க முடியும், சிவபக்தியை வளர்க்க முடியும் என்று நிரூபித்து உள்ளனர். அந்த மேலும் சைவர்கள் சைவ கருத்துக்களை தத்துவங்களை எல்லாம் வளர்ப்பதற்கு இந்த இசைக்கலையை பெரிதும் பயன்படுத்தி கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக
இறைவனே ஏழு இசை

0: பாடலாகவும் இசை பயனாகவும் இருக்கின்றான் என்று நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கின்றார்கள். கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக இறைவன் இருக்கின்றார். பண்ணொன்ற இசை பாடும் அடியார்கள் குடியாக அவர் புள்ளிருக்கு வேலூரில் இருக்கின்றார் என்று ஞானசம்பந்த பெருமானும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆக பல வகையிலே இசை என்பது சிறப்பானது என்பது நமக்கு இதன் மூலம் உணர்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த திருவிசை பாயிலே ஒரு அழகான பாடல், பாடலங்கார பரிசில் காசருளி பழுத்த செந்தமிழ் மலசூடி நீடலங்காரத்து எம்பெருமக்கள் நெஞ்சினுள் நிறைந்து நின்றானே என்று அருமையான ஒரு திருவிசைப்பா சேந்தனார் அருளியது. அதன் மூலம் இசை பாடல்களால் இறைவனை போற்றிய மெய்யடியார்கள் நெஞ்சினுள் இறைவன் நிறைந்து இருப்பார், எங்கே எங்கெல்லாம் தேட வேண்டாம் அவர் இங்கு இருக்கிறார் அப்படிங்கறத நமக்கு தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கிறது. சரி, ஆக அந்த வகையிலே இதை சிந்தித்துக் கொண்டு இதிலே இசைப்பா பாடல்களும் இருக்கிறது, மேலும் திரு பல்லாண்டு பாடலும் இருக்கிறது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இந்த திருவிசைப்பாவுடைய சிறப்பை இப்போது நாம் பார்க்கலாம். மனம் வாக்கு காயம் இந்த மூன்றாலும் நம்ம இறைவனை வழிபடணும் அப்படின்னு நமக்கு சைவ சமயம் அறிவுறுத்துகின்றது. இதிலே மனத்தோடு இயல் தமிழும் வாக்கோடு இசைத்தமிழும் காயத்தோடு நாடகத்தமிழும் தொடர்போடு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இந்த மூணுல இசைத்தமிழ் தான் உயிரினங்களை எல்லாம் மகிழ்வைத்து ஒன்றுபட செய்கின்றது. மனிதனை இறைவனோடு இசைவிப்பது இசைத்தமிழ் என்பது நமக்கு முன்னோர்கள் எல்லாம் அழகாக நமது திருமுறைகளிலே பாடி தந்திருக்கின்றார்கள். அந்த வழியிலேதான் இவர்களும் இசைப்பாடல் மூலமாகவே இறைவனுடைய பெருமையையும் தத்துவ உண்மைகளையும் நமக்கு அழகாக எடுத்து தந்திருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இவர்கள் ஆறு பண்களில் பாடியிருக்கின்றார்கள். அந்த ஆறு பண்கள், அதாவது பொதுவாக பஞ்சம பண் தான் அதிகமாக பாடப்பட்டிருக்கிறது. மொத்தம் 29 பதிகங்கள், 28 பதிகங்கள் திருவிசைப்பா பதிகங்கள், ஒன்று மட்டும் திருப்பல்லாண்டு. சேந்தனார் பெருமானே இரண்டையும் அருளி இருக்கிறார். திருவிசைப்பா திருப்பல்லாண்டு இரண்டையுமே அருளி இருக்கின்றார். அந்த அதிலே என்ன பண்கள் எல்லாம் பாடப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், இந்தளம், காந்தாரம், சாளரபாணி, நட்டராகம், பஞ்சமம், புறநீர்மை, இந்த பண்கள் தான் பெரும்பாலும் பாடப்பட்டிருக்கு. 21 பதிகங்கள் வந்து பஞ்சம பண்கள்ல தான் பாடப்பட்டிருக்கு. 28 பதிகங்கள்ல 21 பதிகங்கள் வந்து பஞ்சம பண்கள்ல தான் பாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தேவார முதலிகள் அவர்கள், அதாவது அவர்கள் பாடியிருக்கலாம், கரையான் அறித்திருக்கலாம். சாளரபாணி என்ற ஒரு பண், அந்த பண்ணை நமது பூந்துருத்தி நம்பிகான நம்பி அவர்கள் அருளிய பதிகத்தில் அவர் நமக்கு அருளி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரியாக அதற்கு அடுத்தபடியாக, மனத்தால் நினைத்தல், வாயால் வாழ்த்துதல், காயத்தால் வணங்குதல், இந்த மூணுல இடையில நிக்கிறது என்னதுன்னா வாயால் வாழ்த்துதல். முதல்ல இருக்கிறது மனதால் நினைத்தல், கடைசியில இருக்கிறது காயத்தால் வணங்குதல், உடம்பால வணங்குறது அப்படிங்கிறது, நடுவுல இருக்கிறது வாயால வாழ்த்துதல் அப்படின்னு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுல இறைவனை வந்து எல்லோரும் மற்ற பொருட்களை போல பாத்திர முடியாது. இந்த நம்ம கண்ணுக்கு முன்னால தெரியற பொருள் எல்லாம் பாக்குற மாதிரி இறைவனை எல்லோராலும் காண முடியாது. அப்போ அவரு காட்டப்படாத பொருள் மாதிரி ஆயிருந்தார் சுவாமி வந்து. கண்ணால் காணப்படும் பொருள் அல்ல அப்படின்னு சொல்லும் போது, பொருள் அல்ல அப்படின்னு சொல்லும் போது காட்டப்படாத பொருளாக ஆகின்றார். கண்ணால் காணப்படும் பொருள் தான் காயத்தால் வணங்குவதற்கோ கருத்தால் நினைவதற்கோ உரியதாகுது. ஆனா கண்ணிற்கு காணப்படாத இறைவனை மக்களால நினைக்கவும் வணங்கவும் முடியாது. அப்ப இந்த ரெண்டும் இயலாத போது மக்களால் எப்படி உணர முடியும்னு பார்த்தோம்னா, முன்னை தவம் முதிர்ச்சியால அரியரினும் அரியராக இருக்கக்கூடிய நம்முடைய வழிபடு கடவுளாகிய சிவபெருமானை காணப்பெற்ற பெருமக்கள் சிலர் வந்து என்ன செய்யிருக்காங்க, யாம் பெற்ற இன்பம் பெருகையு வையகம் அப்படின்னு சொல்லி அந்த இறைவனுடைய வர்ணனை அழகா, இதுலயும் வருது பாதாதி கேசம் அழகா இறைவனை வர்ணிக்கிற பாடல்கள்லாம் வருது. எப்படி இருப்பாரு சிவபெருமான் நமக்கு எப்படி தெரியும் என்று நாம் வரைந்து கொடுத்திருக்கிற படங்கள்ல பாக்குறோம், கோயில்ல இருக்க சிற்பங்கள்ல பாக்குறோம். மற்றபடி இதுவரைக்கும் நாம சிவபெருமான நேர்ல பாத்திருக்கோமா? இல்ல இல்ல, அப்ப அந்த நேரில் பார்த்தவர்கள் மிக அழகாக இந்த பாடல்களாக நமக்கு தந்திருக்கின்றார்கள். அப்ப இந்த பாடல்களை மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் நம்ம பாடிக்கொண்டும் செவியால் கேட்டுக்கொண்டும் இருந்தால் இந்த கேள்வி உணர்வின் வழியாக இறைவனை நினைக்க முடியும், அடுத்தபடியாக அவரை வழிபட முடியும். ஆகையால் மீண்டும் மீண்டும் அருளாளர்கள் வழங்கிய பாடல்களை நாம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதன் மூலம் நாம் பயன்பெற முடியும் என்பது நமக்கு முன்னோர்கள் வழிவகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அப்போ அவங்க நிறைய பாடியிருக்காங்க, இறைவனை வாயார வாழ்த்தி அது மூலம் மனமார நினைந்து அடுத்து தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி அவரோட அருளை பெறுவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத நமக்கு மிக அழகாக பாடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆகையால் அது போல இதுவும் இறைவனுடைய அருளை பெறுவதற்காக அழகாக பாடப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இது இந்த அளவிலே இதை பற்றிய இந்த திரு இசைப்பா என்ற நூலை பற்றிய சிறப்பை இத்தோடு நிறுத்தி கொண்டு அடுத்தபடியாக இதை ஆசிரியர்கள் யாரெல்லாம் என்று நாம் பார்த்தால் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே இந்த பாடல்களை எல்லாம் பாடியவர்கள் மொத்தம் எத்தனை பேர் என்பதை அழகாக நமக்கு தொகுத்தே கொடுத்திருக்கின்றார்கள். பாடலாகவும் தரப்பட்டிருக்கிறது. நாம் அதை தனித்தனியாக பெயராகவே பார்த்து கொள்ளலாம். மொத்தம் 9 பேரு: திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், பூந்துருத்தி நம்பிகாட நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாளி அமுதர், புருஷோத்தமர், சேதிராயர். இந்த 9 பேரும் திருவிசைப்பா பாடியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். போகர் அப்படிங்கிற சித்தரை பத்தி கேள்விப்படாத அவங்களே கிடையாது. அவருடைய சீடர்கள்ல திருமாளிகை தேவரும் ஒருவர். நம்ம முதலாவதாக அவர் அருளி செய்த பாடலை தான் இப்ப என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அப்போ நம்ம அவருடைய வரலாற்றை சிந்தித்து விட்டு அதன் பின்பாக நாம் என்ன செய்யலாம், அவர் அருளிய பாடலின் பொருளை சிந்திக்கலாம். இந்த 9 பேர் பார்த்தோம். இந்த 9 பேரோட பெயரை சேர்த்து நமக்கு அழகாக ஒரு பாடலே இருக்கு. செம்பொன்மணி அம்பலத்து நிறுத்தனார்க்கு திருவிசைப்பா உரைத்தவர்தம் திருப்பேர் சொல்லில் பம்பு புகழ் செறி திரு மாளிகை மெய்த்தேவர் பரிவுடைய சேந்தனார் கருவூர் தேவர் நம்பி காடவர் கோன் நற்கண்டராதித்தர் நன்குயர் வேணாட்டடிகள் திருவாளி அமுதனார் அம்புவியோர் புகழ் புருடோத்தமர் சேதிராயர் ஆக இவர் 9 தாம் முறை கண்டடைவே. ஒரு தனி பாடல்ல இப்படி இவங்க 9 பேரும் நமக்கு தரப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சரி, இப்போ இவருடைய வரலாற்றை நம்ம பார்க்கலாம். திருவாவடுதுறை எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான ஒரு தலம். நமச்சிவாய மூர்த்திகள் அங்கே நமக்கெல்லாம் இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த தலத்துக்கு நவகோடி சித்தர்புரம் அப்படிங்கிற பேரும் உடையது. இந்த தலத்துல போகநாதர் வந்து ரொம்ப காலம் ஞான யோக சாதனை செய்து மகிழ்ந்து இருந்தார். இப்ப நம்ம இப்ப பார்த்த மாதிரி அவருடைய சீடர்களில் ஒருவராகிய திருமாளிகை தேவர் இவர் கூடையே இருந்து அவரை வணங்கி கொண்டே இருந்திருக்கின்றார். மற்றொரு திருவிசைப்பா ஆசிரியர் வந்து கருவூர் தேவர், அவரும் போக சித்தருடைய சீடர் தான். இப்ப இந்த திருமாளிகை தேவர் வந்து சைவ வேளாள குலத்தினர், சோழ மன்னர்களுக்கு தீட்சா குருவாக இருந்தவர், திருவிடை மருதூரில் வாழ்ந்து வந்த ஒரு 5 வகையான, அதாவது 5 கொத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, பரியேறும் பெரியோர், தெய்வ படிம பாதம் வைத்தோர், மாணிக்க கூத்தர், குருராயர், சைவராயர். இந்த 5 வகை. இதுல சைவராயர் அப்படிங்கிற வழியில தோன்றியவர். இவருடைய முன்னோர்கள்லாம் வாழ்ந்த மடத்துக்கு மாளிகை மடம், அதாவது பெரிய மடமா இருக்கும், அதனால மாளிகை மடம் அப்படிங்கிறது பேரு. அந்த மடத்தோட சார்பினால இவருக்கு திருமாளிகை தேவர் அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். பேரருளாளரும் பெருஞ்சித்தரும் ஆகிய போகர் வந்து ஒரு நாள் தன்னுடைய பாதுகையை திருமாளிகை தேவர்கிட்ட கொடுத்து இதை பூசித்து கொண்டு இந்த திருவாவடுதுறை தலத்துல இருந்து அந்தர்களுக்கு அருள் வழங்குக அப்படின்னு ஆணை தந்து அந்த தலத்தை விட்டு அவர் திருப்புகலூருக்கு சென்றார். திருமாளிகை தேவரும் குருவோட ஆணைப்படி அந்த தலத்திலேயே அடியார்கள் பலரோடு மாசிலாமணி ஈஸ்வர் கோயிலுக்கு சென்று அவரை வணங்கி அதற்கு தென்புறம் ஒரு திருமடம் அமைத்து அதுக்கு அருட்துறை மடம்னு பேரு அமைத்து அதிலே தங்கி இருந்து வழிபட்டு கொண்டிருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த வரலாற்றை எல்லாம் நீங்க வந்து திருவாவடுதுறை புராணத்துல பார்க்கலாம். திருக்கூட்ட சிறப்பினோடுங்கிற பாடல், தேசிகர் பணித்த வண்ணம்ங்கிற பாடல், நவகோடி சித்தர் அப்படிங்கிற மூணு பாடல் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன வரலாறு அந்த பாடல்கள்ல இருக்கு. அதன் பின்பு இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் இவர் என்ன பண்றாரு, காவிரியில நீராடிட்டு பூஜைக்காக திருமஞ்சனம், அதுக்காக ஒரு குடத்துல நீரும் திருமஞ்சன குடத்துல நீரும் பூஜைக்குரிய புஷ்பங்களை எல்லாம் பறித்து கொண்டு வருகிறார். அப்படி திருமடத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது எதிரே பிணப்பறை முழங்க இறந்தவரோட உடலை சுடலைக்கு கொண்டு செல்றாங்க. அது நிறைய பேர் வர்றாங்க. இப்படி வரும்போது இது வந்து தீட்டாகிரும், பூஜைக்குள்ள ஜாமான் எல்லாம் கையில வச்சுக்கோ, இவர் குளிச்சாச்சு இவர் பூஜை பண்ணணும், அடுத்து இவர் கையில அபிஷேகம் பண்ணக்கூடிய தீர்த்தமும் பூஜை பண்ணக்கூடிய பூவும் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது விலகி போறதுக்கு வழி இல்ல, வழி ரொம்ப குறுகலா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் தூய்மைக்கு இழுக்காகும் அப்படிங்கறதுனால தன்னோட கையில இருந்த திருமஞ்சன குடத்தை நீரோட இப்படி மேல ஆகாயத்தை நோக்கி வீசுறாரு. அதே மாதிரி பறித்த புஷ்பங்களையும் போடுறாரு, அது ரெண்டும் அப்படியே அந்த இடத்துல நிக்குது. அதன் பின்பு என்ன செய்யறாரு, அந்த பிணத்தை பார்த்து நீ எழுந்து போ அப்படின்னு சொன்னாருன்னு பொதுவா நிறைய நூல்கள்ல அப்படித்தான் வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த தலபுராண வரலாறுல எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அந்த வழியில மேல்புறத்துல ஒரு பிள்ளையார் இருக்காரு, அந்த பிள்ளையார இவர் வணங்குறாரு. வணங்கிட்டு இந்த தீட்டு வரக்கூடாதுன்னு சொன்னதுனால அந்த பிள்ளையார வணங்கி இவர் வந்து எழுந்து போக சொன்னாரு. அதனால அந்த பிள்ளையார் அருளால் இந்த பிணமானது எழுந்து நடந்து செல்கின்றது. எல்லாரும் இந்த அதிசயத்தை பார்த்துட்டு இருக்காங்க, மேல போட்ட பொருள் ரெண்டு அப்படியே நிக்குது அந்தரத்துல, அபிஷேக தீர்த்தமும் அர்ச்சனைக்குள்ள புஷ்பமும். அதே சமயம் அந்த தீட்டுன்னு நினைச்ச அந்த பிணமானது எழுந்து நடக்கின்றது. இத ரெண்டையும் எல்லாரும் வியப்பாக பார்க்கின்றார்கள். இப்படி ஒரு விநாயகர் மூலம் இது நடந்தது அப்படிங்கறத சொல்லி அந்த விநாயகருக்கு கொத்து தவிர்த்த கணபதினு பேரும் இருக்குன்னு அங்குள்ள வரலாறு நமக்கு சொல்லுகின்றது. எப்படி பார்த்தாலும் அந்த தீட்டுப்படாம அதை தடுக்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு ஒரு வல்லமை இருந்திருக்கிறது. அதன் பின்பாக இப்படி இந்த பிணம் எழுந்து சென்ற பின்பாக இவர் மீண்டும் அந்த மேலே அந்தரத்தில் இருந்த தீர்த்தத்தையும் புஷ்பத்தையும் எடுத்துக்கொண்டு சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இவர் வந்து நல்ல தவ வலிமையோடு ஒரு பேரழகோடையும் இருப்பாராம். அதனால பிள்ளை பெயர் இல்லாத அந்தன மாதர்கள்லாம் இவரை தங்களோட மனசுல தியானிச்சு அவரோட அருளால மகப்பேறு அடைந்தார்களாம். இப்ப என்ன ஆகுது, அவங்க பெற்ற குழந்தைகள்லாம் இவரை மாதிரி இருக்கு, திருமாளிகை தேவர் மாதிரியே இருக்கு. இதனை கண்ட அந்தனர்கள்லாம் ஐயுற்று அப்ப ஆட்சி செய்து கொண்டிருந்த காடவர்கோன் கலச்சிங்கன் அப்படிங்கிற பல்லவ மன்னன், அவன் வந்து ஒரு சிற்றரசன். அந்த பல்லவ மன்னனோட சிற்றரசனான நரசிங்கன்ட்ட போய் இதை போய் முறையிடுறாங்க. அதை கேட்ட உடனே அந்த நரசிங்கன் ரொம்ப சினப்பட்டு அவரை போய் கட்டி இங்க இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லி வீரர்களை எல்லாம் அனுப்புறாரு. அவன் அரசனோட ஆணைப்படி அவங்க எல்லாம் அங்க வர்றாங்க. ஆனா அங்க வந்த உடனே அவங்க மதிமயங்கி என்ன செஞ்சாங்களோ, அவங்களே ஒருத்தர ஒருத்தர் கட்டிட்டு கயிற்றால கட்டிட்டு அரசன் முன்னால போய் நின்றுருக்காங்க. இதை கண்ட உடனே அரசனுக்கு இன்னும் கோபம் ரொம்ப அதிகமாயிருக்கு. உடனே என்ன பண்றாரு, நிறைய படை தலைவர்களை எல்லாம் அழைச்சு நீங்க அவரை போய் இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இங்க இப்ப என்ன ஆயிட்டு, படை வீரர்கள் எல்லாம் ஒருத்தரை ஒருத்தர் வெட்டிட்டு மாண்டு போனார்கள். இப்போ மன்னனே நால்வகை சேனைகளோடு இவர் மேல படையெடுப்போம் அப்படின்னு சொல்லி வர்றான். இப்ப குழந்தை வந்து தனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யார்கிட்ட சலுகை கேட்கும், தாயிட்ட தானே கேட்கும். அத மாதிரி இவர் என்ன செய்யறாரா, அங்க இருக்க அந்த தலத்தில் இருக்க மாசிலாமணி ஈஸ்வரும் ஒப்பிலா முலையம்மையும் அந்த தலத்துக்குள்ள தெய்வங்கள், அந்த ஒப்பிலா முலையம்மையிட்ட போய் இவர் விண்ணப்பிக்கின்றார். இப்ப அம்பாள் என்ன பண்ணிட்டா, அந்த கோயில் மதில இருந்த நந்திகளை பூரம் கூப்பிட்டு ஒரே நந்தியா ஆக்கி நீங்க போய் அந்த நரசிங்க மன்னனை இழுத்துட்டு வாங்கன்னு பணிக்கிறான். அதனால அதே மாதிரி அந்த நந்தி போய் அந்த அரசனோட படைகளை எல்லாம் அழிச்சிட்டு அரசனையும் அமைச்சர்களையும் இழுத்து கொண்டாந்து நிறுத்திடுச்சு. இப்போ திருமாளிகை தேவரோட பெருமையை உணர்ந்த உடனே அரசனும் அமைச்சரும் எல்லாரும் அவரை வணங்கிட்டு எங்களோட குற்றத்தை பொறுத்துக்கிடணும்னு சொல்லிட்டு கோயில்ல போய் சுவாமியும் வணங்கிட்டு அப்படியே கிளம்பி போறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப இதெல்லாம் நடந்ததை நினைச்சு இவர் தன்னுடைய குருநாதரை எண்ணி வியக்கின்றார். அவருடைய அருளால தானே நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் இந்த நந்திகள் எல்லாம் ஒரே நந்தியாக ஆக்கினாள் அப்படிங்கிறது இந்த புராணத்துல வருது. இப்பவும் நம்ம திருவாவூர்துறை கோயிலுக்கு போனோம்னா ஒரு மதில்கள்லாம் நந்தி இருக்காது, சுவாமி முன்னாடி ஒரு பெரிய நந்தியாதான் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆனா பொதுவா வரலாறு சொல்லும் போது இவரே இந்த நந்திகள் எல்லாம் ஏவி அங்கனம் செய்தார் என்று இருவகையாக சொல்லப்படுகிறது. இப்ப நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் திருவாவூர்துறை புராணத்துல திருமாளிகை தேவர் திறம் உரைத்த அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெளிவா புரியும். இது தவிர அவர் வேற இப்போ இது ரெண்டையும் எப்படி நிப்பாட்டிட்டாருன்னு பார்த்தோம், சவத்தை எழுத்து நடந்து போக வச்சுட்டாருன்னு பார்த்தோம், அப்புறம் அந்த குழந்தைகளை பார்த்துட்டு அந்த அந்தனர்கள் அதாவது அரசன்ட்ட போய் முறையிட்டதுனால அந்த அரசன் ஏவிய வீரர்களுக்கும் படைத்தலைவர்களுக்கும் என்ன நடந்தது, அரசனே வந்து அப்புறம் நேர்ல வந்து என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் சொல்லி இது மூலம் இவருடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லியாச்சு. அடுத்து இது அல்லாம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமயம் சுடுகாட்டுல பிணம் எரிந்து கொண்டிருக்கும், அது எப்படி இருக்கும் அந்த வாட ஈம புகை, அந்த புகைய நறுமணம் கமழும்படி மாத்திட்டாரு. இது ஒரு அற்புதம் அவர் செஞ்சது. அடுத்து கொங்கணவர்னு ஒரு சித்தர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அவர்கிட்ட ஒரு கமண்டலம் இருக்கும், அதுல எப்போதும் நீர் வற்றாமலே இருக்கும், அந்த நீரை இவர் வற்ற செய்தார். அப்புறம் சிவபெருமானுக்கு நிவேத்தியம் செய்த பயற்றப்பருப்பு சுண்டலை இவருக்கு திருமடத்துல கொடுத்தாங்களாம், அந்த சுண்டலை கொடுத்தாங்களாம், அத இவர் என்ன பண்ணாரா திருமடத்துல பாத்தி கட்டி அந்த சுண்டலை விதைச்சாராம், வெந்த சுண்டலை வெந்த பயிர் அது சுண்டல் அதை விதைச்சாராம், அது பூரா முளைத்து பலன் தந்தது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதுக்கு அடுத்தபடியா இவர் திருவேலி மிளலைக்கு போயிருக்கும் போது அங்க தேர் திருவிழா நடந்துகிட்டு இருந்திருக்கு, மக்களால தேர் இழுக்க முடியாத ஒரு சூழல் அப்படி இருக்கும்போது இவர் என்ன செஞ்சாராம், வடத்தை கலத்தி வச்சுட்டு அந்த தேரை தானே ஓடி நிலையத்துக்கு போகும்படி செய்தார், ஓடாத தேரை ஓட வைத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயங்களை புறம் நம்ம தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் கர்லே அவர் வந்து நமக்கு ஒரே பாடலாக தந்திருக்கிறார், குடங்கர் விசும்பிடை நிறுவிய, அதான் அந்த குடத்தை ஆகாயத்துல நிறுத்தி குணபம் நடந்திட இயக்கி பணத்தை எந்திரிச்சு நடந்து போக வச்சு கொடிஞ்சி பொற்றேர் வடம் கழற்றி ஓட்டி, அந்த வடத்தை கலத்திட்டு தேர ஓட்டி மதில் நந்திகளை வரவழைத்து நந்திகளை புறம் வர வச்சு அந்த மன்னனை எதிர்க்க வச்சு வரை நன் காட்டின் உடம்பின் எழு புகை மாற்றி, அந்த பிணத்தோட ஈம புகைய அந்த வாடைய மாற்றி கொங்கணர் பாத்திரம் சுவற்றி, கொங்கணர் வச்சிருந்த பாத்திரத்துல நீர் வற்றும்படியாக செய்து உணவதாய் வெந்திடும் பயறு முளை செய்து எமக்கு அருள் திருமாளிகை தேவர் இணைத்தாள் போற்றி என்று அந்த முனிவர் நமக்கு மிக அழகாக இவர் செய்த அற்புதங்களை எல்லாம் ஒரே பாடலாக தந்திருக்கின்றார். இந்த பாடலை சொல்லி நாம் அவரை வணங்கிக் கொள்வோம். அடுத்து திருவாவூர்துறை ஆதீன திருமடத்துல நமச்சிவாய மூர்த்திக்கு அடுத்தாற் போல திருமாளிகை தேவருக்கு ஒரு தனி கோயில் இருக்கு. அங்க அவருடைய திருவுருவம் எப்படி இருக்குன்னா நான்கு திருக்கரங்களோடு இருக்கு. அது ஏன் அவருக்கு நான்கு திருக்கரங்கள்னு பாத்தீங்கன்னா, குருவுக்கு பணிவிடை செய்யவும் சிவபூஜை செய்யவும் இரண்டு கரங்களை தன்னுடைய தவ வலிமையால் உருவாக்கி கொண்டார்னு செவிவழி செய்தி சொல்கின்றது. கோமுக்தீஸ்வரர் கோயில்ல உச்சிக்காலம் பூஜை தான், அந்த மாசலாம் ஈஸ்வருக்கு அங்க வந்து உச்சிக்கால பூஜை முடியும். அது முடிஞ்ச உடனே அந்த சிவாச்சாரியாரே வந்து திருமாளிகை தேவருக்கும் அபிஷேக ஆராதனை எல்லாம் செய்வார். அதற்கு அப்புறம்தான் மடத்துல மாகேஸ்வர பூஜைக்கு பந்தி வைக்கப்படும். இது அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு மரபாக இருக்கிறது. இந்த செய்திய நம்முடைய மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் தேசுபுகழ் சுப்பிரமணிய தேசிகன் பொன் வீசுகளுக்கு அடியேன் விண்ணப்பம் நேசம் வரு திருமாளிகை தேவன் பூசையாயே கருது பந்தியாதல் வழக்கம் அப்படின்னு இந்த விஷயத்த நமக்கு ஒரு பாடல் மூலம் நமக்கு தந்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இவர் தில்லை சிற்றம்பலத்தில் உள்ள பெருமானை நான்கு திருவிசைப்பா பதிகங்கள் பாடி துதித்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். தஞ்சையில ராசராசேஸ்வரங்கிற பெரிய கோயிலை எழுப்பிய ராஜராஜ சோழன் அந்த கோயிலோட கைங்கரியங்களுக்காக தளிச்சேரி பெண்கள் சிலரை நியமிச்சிருக்கிறாரு. அதுல ஒருத்தியோட பெயர் வந்து நீரணி பவள குன்றம். இது வந்து திருமாளிகை தேவரோட திருவிசைப்பால முதல் பதிகத்துல ஆறாம் பாட்டுல முதல் அடி தொடக்கமா இருக்கு. அதனால திருமாளிகை தேவரோட காலம் 10ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதிக்கு முற்பட்டது, அதாவது கிட்டத்தட்ட கிபி 9ஆம் நூற்றாண்டுன்னு கருதலாம் என்று நமக்கு அறிஞர்கள் எல்லாம் கூறுகின்றார்கள் என்று சொல்கிறேன். பார்த்துக்கொண்டு இப்போது அவருடைய பாதம் பணிந்து அவர் அருளிய பாடல்களை இப்போது நாம் பார்க்கலாம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: திருக்கணிகுன்றம் பண் மண்டபாடை பதிகையன் 81

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: 12 திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: சேக்கிழார் சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், தடுத்தாட்கொண்ட புராணம்,

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: അലകിൽച്ചോടി എന്നും വലത്താടുവാ അലിലമ്പടി വഴത്തി വണങ്ങുവാ ഊനടൈന്ത ഉടമ്പിൻ പിരവിയെ താനടൈന്ത ഉറുതിയെ ചാരുമാനടൈന്ത മലർപ്പൊഴിൽ തില്ലയുൾ മാനടഞ്ചൈവരതരു പുറ്റാൾ തൊഴുതെറുമറികൾ തേറായിറവനെയല്ലിൽ കങ്കുൽ പൊഴുതു അറുകാലത്തെന്തും പൂസനെ വിടാതെ ചെയ്ത് തൊഴുത കൈ തലമീതേരത്തുളുമ്പ് കണ്ണീരുമോഴിയേ അഴുത് അടി അടൈന്ത അൻപന് അടിയവർക്ക് അടിമൈ ചെയ്വാല്ലും പിറവിച്ചുഴും തലയിലേക്ക് അല്ലലറുത്ത് ആനന്ദം ആക്കിയതേ എല്ലൈ മറുവാനിരിയളിക്കും വാദവൂര്യങ്കോൻ തിരുവാചകം എന്നും തേൻ ചുച്ചുംബലം പ്രിയരുടെ ായ് എനും വിടുതി കണ്ടായ് നിഴുത്തൊഴുമ്പിനുള്ളേൻ പുറമല്ലേൽ ഉത്തര കോശമങ്കരസേ കള്ളേനൊഴിയവും കണ്ടുകൊണ്ടാണ്ടത് എക്കാരണമേ കൊള്ളേർ എന്നതെ ഏർകൾ എന്ന് മുൻപിന്നാക മാറ്റിക്കൊള്ള വേണ്ടും. ഏർ എന്നാൽ എഴു இளமையினுடைய அழகு எழுந்து பூரித்திருக்கின்ற அந்த அங்கங்கள். ஏர்கொள் பிளவகலா, பிளவகலா என்றால் நெருங்கி என்று பொருள். பிளவிற்கு இடம் தரும் வண்ணம் அகலாது நெருங்கி இருக்கின்றன. பிளவிற்கு இடம் தரும் வண்ணம் அகலமாட்டாவை இற்கிடை போக இளமுலை என்று அந்த சொல்லப்பட்டதுதான். கொள்ளேர் பிளவகலா, தடம் என்றால் பெரிய. கொங்கையர் கொவ்வை செவ்வாய், அவர்களுடைய கொவ்வைத்தனை போன்று சிவந்திருக்கின்ற வாய். வில்லேன், அதனிலிருந்தும் நீங்கேன் என்றால் அதனுடைய இன்பத்தை நுகர்வதிலிருந்து ஒழிய மாட்டேன், நீங்க மாட்டேன். வில்லேன் எனினும் இவ்வாறு குற்றமுடையவனாக நான் இருந்தாலும், ஆகவே அதனை விண்டிருத்தல், அதாவது நீங்கி இருத்தல் என்பதே நன்னெறி. நன்னெறி இதுவாம் என்று இறைவன் போதித்தார். அது வில்லாதிருத்தல் என்பது புன்னெறி என்று பார்க்கின்றோம். குற்றம் தன்னோடு குணம்பல பெருக்கி கோல நுண்ணிடை மாறுடு மயங்கி என்று நம்பியாரு. ஆகவே அதனை வில்லேன் எனினும், அதனை விட்டு நீங்க மாட்டேன் என்றாலும், அதனை விட்டு நீங்குவோருக்கே இறைவன் அருள் செய்கின்றான் என்பது அடிப்படை. இறைவன் வந்து அடிப்படையிலே அருள் செய்வது யாருக்கு என்று சொன்னால், அறுவருக்கும் உலக வாழ்வு அடங்க நித்தோர்க்கு ஆனந்த பெருவாழ்வாம் ஆடல் காட்டும் ஒருவன். நடராஜா தன்னுடைய ஆனந்த பெருவாழ்வாகின்ற ஆடலை காட்டுகின்றார். யாருக்கு என்ன, அன்றாடம் புளியங்காடியும் பழைய சோறும் தின்று கொண்டிருப்பவனுக்கு நல்ல உயர்ந்த காய்ச்சப்பட்ட குங்குமப்பு பச்சை கற்பூரம் போன்று காய்ச்சப்பட்ட போன்றவை இடப்பட்டு காய்ச்சப்பட்ட பாயசம் பால், அதனுடைய சுவை அவன் நுகர்வதற்கு ஏற்றவன் அல்லன். ஏன்னா நாக்கு வந்து இந்த புளிச்சுவையை உண்டு அதனை சுவைத்து அதற்கு பழகி இருக்கின்றது. அவ்வாறு பழகி இருப்பதனாலே இதனுடைய சுவையை அறிவதற்கு ஏற்றதாக. அதே போல உலகிலாகின்ற சேற்றினை பூசிக்கொண்டிருப்பவர்களுக்கு இறையருள் என்பது அவர்களுக்கு இயல்பு கிடையாது, அதாவது அவர்களுக்கு அதுக்கு தகுதி கிடையாது என்று சொல்கிறார். அந்த மலரினும் மெல்லியதாகின்ற அந்த இறையருள் என்பதனை உணர்வதற்கு அவர்களுக்கு சக்தி இல்லை என்பதனால இதனை விட்டு நீங்கியவருக்கே அது என்று ரிசர்வ் ஆயிருக்கு. அது ரிசர்வ்டு ஃபார் பீப்புள், அதாவது இதை விட்டு நீங்கியவர்களுக்கு ரிசர்வ் ஆயிருக்கு. அவ்வாறு அதை அறிந்தும் அதனை விடாதிருப்பது குற்றம். ஆகவே வில்லேன் இனிமே என்று சொன்னால் அதனை வில்ல வேண்டும் என்பதை நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். அதனை விட்டு நீங்க வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருக்கின்றேன். அதனை விட்டு நீங்க வேண்டும் என்று அறிந்து வைத்திருக்காத உயிர்கள் உண்டு, அவை விலங்குகள். விலங்குகளுக்கு இதனை விட்டு நீங்கினால் இறையருள் என்கின்ற உணர்வு கிடையாது. அவை அதனை விட்டு நீங்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. அந்த சிற்றின்பத்தை விட்டு நீங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத விலங்குகளிலும் தாழ்ந்தவன் யார் என்று சொன்னால், அதனை விட்டு ஒழிக்க வேண்டும் என்ற அறிவு இருந்தும் அதனை விட்டு விடாது பிடித்துக் கொண்டிருப்பவன் என்று பார்க்கின்றான். அவை வில்லே நினினும் என்ற உண்மை இழிவு சிறப்பு உண்மை. கடைவரையிலும் கடையவன் நான் என்றாலும் கூட பெருமானே விடுதி கண்டாய், நீ என்னை விட்டுவிடக்கூடாது. என்ன காரணம் என்று சொன்னால், நீ முன்பு என்னை ஆண்டு கொண்டது எக்காரணமே, விடுவதற்காகவா? முன்பு நீ என்னை ஆட்கொண்டது கைவிடுவதற்காகவா? யாராவது ஒருவர் கைவிடுவதற்காக ஆட்கொள்வார்களா என்று கேட்டார். அப்ப அந்த எக்காரணமே என்பதை இதோட பொறுத்துக் கொள்ள வேண்டும். கடையவரிலும் கடையவனாக நான் இருந்தாலும் நீ என்னை கைவிடல் ஆகாது, விடுதி கண்டாய், விட்டுவிடாதே, விட்டுவிடாதே என்று நீ ஏன் விண்ணப்பிக்கின்றாய் என்று இறைவன் கேட்டால் பின்னர் ஆண்டு கொண்டது எக்காரணமே? அந்த பாட்டில் வரும், இனி நீ ஆண்டு கொண்டது கைவிடுவதற்காகவா ஆண்டு கொண்டாய்? ஒருவர் வந்து ஒரு லாபத்தை ஈட்டுகின்றான் என்றால் அதை வந்து காப்பாற்ற வேண்டும். அதை விட்டு ஒழிப்பதற்காகவா ஈட்டுவான், அதை இழப்பதற்காகவா ஈட்டுவான் என்று பார்க்கிறோம். அவ்வாறு செய்வதில்லை. மறப்பதற்காகவா தேவாரம் படிக்கிறோம்? அதில்தான் மறக்கக்கூடாது, மறக்காது காப்பாற்றணும். என்ன காரணம்? மறக்கலாம் என்று சொன்னால் படிக்க வேண்டாமே. மறப்பது குற்றம் இல்லை என்று சொன்னால் படிக்க வேண்டாம். மறப்பது ஒரு குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கு. தான் கற்ற கல்வியை மறப்பது என்பது, அதாவது அதை மறவாது எப்போது நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால மறக்கும்போது என்ன ஆகுது, நம்ம வந்து வேறு வழியில் நம்முடைய சிந்தனை சென்றிருக்கின்றது, அவை மறந்திருக்கின்றோம், தவறு செய்திருக்கின்றோம் என்று அறிய வேண்டும். நமக்கு பாட்டு படித்த பாட்டு மறக்குதுன்னா தப்பு நம்ம மேலே என்று வில்லிய நினும் விடுதி கண்டா. அதற்கு என்ன காரணம்? நின் விழுத்தொழும்பின் உள்ளேன். விழுத்தொழும்பு என்பதை பற்றி நான் நேற்று சொன்னேன். தொழும்பு என்றால் தொண்டு, விழுமை என்பது பெருமை, பெருமைக்குரிய தொண்டு, இறைவனுக்கு செய்கின்ற தொண்டே பெருமைக்குரிய தொண்டு. உன்னுடைய பெருமைக்குரிய தொண்டிற்கு உள்ளேதான் இருக்கின்றேன் நான், அதாவது அதை விட்டு விலகி செல்லவில்லை. நீ தொண்டு செய்யவில்லையே, உலகிலே மனம் ஈடுபட்டிருக்கின்றாய் என்று கேட்டால், பெருமானே உன்னால் ஆட்கொள்ளப்பட்ட பொழுதே உன்னுடைய தொண்டர் பட்டியலிலே என்னுடைய பெயர் ஏறிவிட்டது, ரோஸ்டர்ல ஏறிடுச்சு, அப்ப அந்த லிஸ்டில் ஏறிடுத்து. ஆகவே புறமல்லேன், நீ என்னை அதிலிருந்து நீக்கவும் இல்லை, நார்மலாக நிக்கல. அதனால்தான் அடியே நல்லேன் கொள்ளோ, தானே ஆட்கொண்டிலே கொள்ளோ. பெருமானே நான் அடியவன் இல்லையா, நீ என்னை ஆட்கொள்ளவில்லையா? அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் வச்சுட்டு இருக்காரு, டிஸ்மிஸ் ஆர்டர் இன்னும் வரல. அதை சொல்றாரு, நீ விழுத்தொழும்பின் உள்ளேன், புறமல்லேன், பெருமானே உனக்கு வெளியிலே நான் இல்லை. மனதினாலே வெளிச்சென்று கொண்டிருந்தாலும் அவ்வாறு வெளிச்செல்லும் பொழுது பெருமானுடைய அடியவன் தான் என்ற எண்ணம் எனக்கு இருப்பதனாலேயும், பெருமானே இவ்வாறு நீ என்னை மீண்டும் ஆட்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்ற காரணம் உண்டாலுமே, நான் என் விழுத்து உன்னுடைய விழுத்தொழும்பிற்கு உள்ளிருக்கின்றேன் தவிர புறத்தே முற்றிலும் மறந்து செல்லவில்லை என்பது புலனாகின்றது. நீ விழுத்தொழும்பின் உள்ளே புறமல்லேன். இவ்வாறு பெருமானிடம் மன்றாடும் போது இவ்வாறு மன்றாடும், பெருமானை மறந்திருக்கின்றேன், பெருமானை உன்னை நான் மறக்க மாட்டேன் என்றுதான் மன்றாட வேண்டும். வழிக்கு வீழினும் திருப்பெயரல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம், பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன். பெருமானே நான் எவ்வளவு குற்றங்கள் செய்தாலும் உன் திருவடிக்கு குற்றம் செய்யவில்லை. திருவடிக்கு குற்றம் செய்வது என்பது திருவடியை மறத்தல். நான் எவ்வளவு அடாதசியல்கள் செய்தாலும் கூட உன்னை மறவாத வண்ணமே இருக்கின்றேன் என்பதை நாம் சொல்ல வேண்டும். நீ விழுத்தொழும்பின் உள்ளேன் புறமல்லேன், உத்தர கோஷம் அங்கிக்க அரசே கல்லேன் ஒழியவும். கல்லேன் கள்ளத்தன்மை உடையவன், அதாவது வஞ்சகத்தன்மை உடையவன், என்னுடைய இயல்பே வஞ்சகம்தான். ஆகவே கல்லேன் ஒழியவும், பெருமானே நீ வலிய வந்து உன் திருவுருளை ஊட்டிய பொழுது அதனை உண்ண விரும்பாது நான் விலகி இருக்கவும், அதனை கண்டுகொண்டும் அவ்வாறு நீ வலிய வழங்குகின்றாய்க்கும் அருளாரம்பத்தை வாரிக்கொண்டு விழுங்கின்றேன், விக்கினேன் வினையேன் விதியின்மையால் விருப்பிலேனே ஆண்டு கொண்ட என் ஆறுமுதே என்றெல்லாம் சொல்றார். அப்பொழுது பெருமான் வலிய வந்து ஆட்கொண்ட காலத்திலே நமக்கு இது வேண்டாம் என்ற நிலையிலே நான் இருந்தும், வருகை என்று அருள் புரிந்த காலத்தில் உடன் செல்ல மாட்டாது இருந்தும், அதனை கண்டுகொண்டும் என்னுடைய சிறுமையினையும் தகுதியின்மையும் ஆட்கொண்ட காலத்திலே கண்டுகொண்டும், அல்லது கண்டுகொண்டும் என்பதற்கு என் அருட்கண்ணால் என்னை கண்டுகொண்டும் இவனுக்கு நாம் அருள் செய்யலாம் என்று நிச்சயித்தும் முடிவு செய்தும், அந்த முடிவு உன்னுடையது. என்ன காரணம்? தகுதியுடைய ஏனையோர் ஏம்பலித்திருக்க நீ என்னை ஆட்கொண்டாய் என்று பார்க்கின்றோம். அன்பராகிமத் தருந்தமும் முயல்வார் அயனும் மாலும் மற்றழலொரு மெழுகாம் என்பராய் நினைவார் இணைப்பலர் நிற்க இங்கு என எற்றினுக்கு ஆண்டாய். கண்டுகொண்டு ஆண்டது எக்காரணமே, காரணமே என்பது வந்து காரணத்தாலே என்ற ஆள் என்ற மூன்றாம் வெற்றி உருவம் அடைந்திருக்கின்றது. அது வெற்றுமை தொகை. எக்காரணத்தால் நீ என்னை ஆட்கொண்டாய், நீ என்னை கைவிடக்கூடாது என்ற காரணத்தால் தானே ஆட்கொண்டாய். நீ ஆட்கொள்வதற்கு தக்க காரணமாகின்ற தகுதி என்னிடம் இல்லை, இருப்பினும் நீ என்னை ஆட்கொண்டாய். ஆட்கொண்டது நம் தகுதியே கொண்டு இவனை ஆட்கொள்ளலாம், நம் திருவுருளையே துணையாக கொண்டு இவனை ஆட்கொள்ளலாம், நம் கருணை ஒன்றையே தகுதியாக கொண்டு இவனை ஆட்கொள்ளலாம். அவர் ஆட்கொள்கின்ற காலத்திலே நாம் தலைவன், நம்மால் எதுவும் செய்ய முடியும் என்பது உலகிற்கு தெரியும். ஏன்னா ஆட்கொள்ள தகுதியற்றவரையும் ஆட்கொள்வதனாலே பெருமானுடைய பெருங்கருணை வெளிப்படும். அவ்வாறு பெருங்கருணை வெளிப்படுவது குற்றமாக போய்விடும், பெருமானுக்கு பழி வந்துவிடும், நீரே பழிப்பட்டிருந்த நிலை ஏற்படும். எப்படி என்று சொன்னால், அந்த கருணை வற்றி, வற்றாத அந்த கருணையானது வற்றி பெருமானால் நான் கைவிடப்பட்டேன் என்று சொன்னால் ஆட்கொண்ட கருணைக்கு குற்றம் இல்லை. ஆட்கொள்ளாது இருந்தால் குற்றமே கிடையாது. அதனால்தான் கண்டுகொண்டு ஆண்டது காரணமே. ஏனென்னை ஆட்கொண்டாய், எந்த காரணத்தை கொண்டு நீ ஆட்கொண்டாய், நீ எந்த காரணத்திற்கு ஆட்கொண்டிருந்தாலும் சரி, நீ ஆட்கொண்ட காரணத்தினாலே என்னை கைவிடலாக, நீ ஆட்கொண்ட காரணத்தினாலே என்னை கை நீங்களே என்னை கைவிடாது இருக்கிறது போல. திருவாசம் சொல்லும் சொல்லிட்டீங்க, சொல்லும் போது கேட்டுதான், ஆட்கொண்ட காரணத்தினாலே கைவிடாது இருக்கின்றீர்கள். அது போல ஆட்கொண்ட ஒரு காரணம் பற்றியே நீ என்னை கைவிடக்கூடாது. கொள்ளேர் பிளவகலாத்தடன் கொங்கையர் கொங்கை செவ்வாய் வெள்ளேன் விடுதி கண்டாத்துடன் புறமல்லேன் உத்தர கோசம் அங்கைக்கரசே கள்ளேன் ஒழியவும் கள்ளத்தன்மையுடைய நான் வஞ்சகத்தன்மையுடைய நான் ஒழியவும் நின் திருவுள்ளிருந்து விலகி இருக்கவும் ஒழிதல் இங்கு விலகி இருக்க விலகி இருக்கவும் கண்டுகொண்டு என்னிடத்துல என்ன குணங்களை கண்டுகொண்டு நீ ஆண்டது எக்காரணமே, நீ எந்த காரணத்தினாலே எதனை கண்டு என்னை ஆட்கொண்டாய், உன் திருவுளியை அதாவது மறுத்தனன் ஞானும் அள்ளறியாமையில் என் மணியே பின்னணி சொல்லப்போற. நீ வழி வந்து நின் திருவுருளை ஊட்டவும் நான் மறுத்தனே என்று சொல்லப் போகின்றார். அவ்வாறு நீ திருவுருளை நீ ஊட்டும் காலத்தில் நான் மறுத்த பொழுதும் நீ வலிய உன் திருவுருளை ஊட்டினாய், அது ஊட்டும் காலத்திலே எதனை கண்டு எக்காரணத்தினால் அங்கனம் செய்தாய், கண்டு கொண்டு எதனை கண்டுகொண்டு எக்காரணத்தினாலே நீ என்னை முன்னராண்டாய், ஆகவே அக்காரணத்தினாலேயே என்னை கைவிடாது இருக்க வேண்டும். விளங்கும் திருவாரூர் உறைவாய் மண்ணும் உத்தர கோஷ மங்கைக்கரசே வாரூர் பொங்குளையாள் பங்க என்னை வளர்ப்பவனே விளங்கும் திருவாரூர் உறைவாய். இந்த எல்லா உலகங்களும் விளங்குகின்ற திருவாரூர், ஏன்னா மண்மடந்தைக்கு இதய கமலமாம் திருவாரூர் என்பதனால மண்ணாகின்ற பெண்ணிற்கு இதயத்தாலும் திருவாரூர். மண்ணாகிய பெண் தான் உலகமாக இருக்கின்றாள். இதயத்தில் இருந்தால் உடம்பில் இருக்கிற அத்துணை பகுதிகளுக்கும் சிந்தனையும் ரத்தமும் போகும். அதே போல திருவாரூர் தான் அனைத்து தலங்களுக்கும் பவர் சப்ளை பண்ணுது. அதுதான் விளங்கும் திருவாரூர் என்றால் எல்லா தலங்களும் திருவாரூரிலேயே அடங்கி விளங்குகின்றன. திருவாரூர் என்பது அந்த பூங்கோயில், அந்த திருவாரூரை தரிசித்தால் எல்லா தலங்களையும் தரிசித்த பலன் தான் விளங்கும் திருவாரூர். மண்மடந்தைக்கு இதய கமலமாக விளங்குவதனாலே மண்ணிலே விளங்குகின்ற எல்லா தலங்களும் விளங்குகின்ற திருவாரூர் என்று கூறும். விளங்கும் திருவாரூர் உறைவாய், மண்ணிலே இருக்கின்ற அனைத்து சிவத்தலங்களும் ஒருங்கே விளங்குகின்ற திருவாரூர், அந்த திருவாரூரிலே உறைவாய். மண்ணும் உத்தர கோசமங்கைக்கரசே மங்கையோடு மண்ணுகின்ற அம்பாளோடு திருவருளோடு பொருந்தி விளங்குகின்ற உத்தர கோசமங்கை. ஏன்னா பெருமாட்டினுடைய ஐயங்களுக்கெல்லாம் உத்தரம் என்றால் பதில், கோசம் என்பது அதனுடைய தொகுப்பு. பெருமான் பெருமாட்டினுடைய ஐயங்களுக்கெல்லாம் கொடுத்த பதிலினுடைய தொகுப்பு வெளிப்பட்ட இடம், இந்த புக்கு வெளிப்பட்ட இடம் தான் அதான் உத்தர கோசமங்கை என்று பெயர். அப்போ பெருமாட்டியோடு ஆகமங்களின் பொருள் பொதிந்த அந்த விடைகளை இறைவன் இருத்தான் அந்த இடம் உத்தர கோசமங்கை. ஆகவே மண்ணும் என்றால் அருள் நிலை பெற்றிருக்கின்ற உத்தர கோசமங்கைக்கு அரசே விளங்கும் திருவாரூர் உறைவாய் வாரூரு புன்முலையாள் பங்க கச்சு புரிந்திருக்கின்றதும் முத்துமாலை முதலிய ஆபரணங்கள் பொருந்தியிருப்பதுமான அங்கங்களை கொண்ட அம்பாளை ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்ற பெருமானே, என்னை வளர்ப்பவனே, என்னை இந்த பிறவி செற்றிலிருந்து தூக்கி சிவபுருமாகின்ற நின் திருவடியிலே சேர்க்கும் வரையிலும் பொறுப்போடு இருப்பவனே, அந்த பொறுப்பு உனக்கு உண்டு. அதாவது பெற்றவளுக்கு பிள்ளையை பேணி காக்கின்ற பொறுப்பு வந்து அமைகின்றது. மரம் வைத்தவனுக்கு தண்ணீர் ஊற்றுகின்ற பொறுப்பு வருகின்றது. யாரோ தண்ணீர் ஊற்றுவாங்கன்னு மரவச்சம் இருக்கக்கூடாது. தான் மரம் நட்டான்னா அவன் தான் தண்ணி ஊற்றணும், இல்லைனா அவன் போட்டோக்காக மரம் நட்டிருக்கான். அர்த்தம் அவன் பொறுப்பானவனா இருந்தா தான் வைத்த கன்றுக்கு தானே நீர் ஊற்றுவான். தான் பெற்ற பிள்ளையை தானே வளர்ப்பாள் ஒரு தாய். அதை போல என்னுடைய ஆசிரியர்கள்லாம் என்னை எப்படியாவது உருப்படணும்னு எங்களுக்கு கல்வி பொதித்த மாதிரி என்ன. அதை போல என்னை வளர்ப்பவனே என்று சொன்னால் என்னையும் வளர்ப்பவனே என்ற அந்த உண்மை இழிவு சிறப்பு உண்மை மறைந்திருக்கின்றது. உண்மை தொகை உண்மை தொகை பெருமானே, என்னையும் நீ வளர்ப்பவன். ஆகவே கடையவனாகிய என்னையும் நின் திருவடியிலே திருவடிக்கு உடையவனாக வளர்க்கின்ற பேரருள் உண்டம் இருக்கின்றது. அந்த பேரருள் உண்டம் இருக்கின்றது என்பதனாலே நான் உரிடம் விண்ணப்பிக்கின்றேன். நான் எங்கனம் தெரியுமாயா இருக்கின்றேன். காரூறு கண்ணியர், கார் என்றால் கருமை, உறுதல் என்பது சேர்தல். காரூறு கண்ணியர் அந்த மையினாலே செயற்கையான கருமையும் ஒளி வீசுகின்ற கருவிழியினாலே இயற்கையான கருமையும் இந்த இரண்டு விதமான கருமையினாலே ஆடவருடைய மனதினை பிடிக்கின்ற அந்த கருமை வஞ்சகம். அதுவும் மூன்றும் மூன்று விதமான கருமை, மையினாலே செயற்கையான ஒரு கருமை, கருவிழி என்ற அழகான விழியினாலே இயற்கையான ஒரு கருமை, செயலும் திறமை தான். செயல் என்ன பண்ணுது, ஆடவர் மனதை தன்னிடத்திலே பிணிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணமும் அந்த கண்களுக்கு இருக்கின்றன. ஆகவே காரூறு கண்ணியர், கண்ணியர் கண்ணி என்பது என்ன, கண்களை கொண்டவர் கண்ணியர். கண்ணி என்பது வலை, அந்த மான் போன்ற மிருகங்களை பிடிப்பதற்கு பயன்படுகின்ற வலை கண்ணி என்று சொல்லப்படும். அதுபோல ஆடவராகின்ற மான்கிணத்தினுடைய மனங்களை பிடிப்பதற்காக கண்ணி வலை போல பயன்படுகின்ற கண்களை கொண்டவர்கள் கண்ணியர். இரண்டு பொருள் கண்ணியர். ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாய், ஐம்புலன் என்பது ஐம்புல ஆசை. அவர்களிடத்திலே கண்டு கெட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிகின்ற ஐந்து இன்பங்களும் உண்டு. ஐம்புலங்களுக்கும் அவர்களிடத்திலே இன்ப நுகர்ச்சி இருக்கின்றன. ஆகவே அந்த ஐம்புலம் ஐம்புல ஆசையாகின்ற ஒரு ஆறு, அதனை ஏன் ஆறுன்னு சொல்றாருன்னா, இதிலே எப்பொழுதும் வெள்ளம் சென்று கொண்டே இருக்கின்றது. அதுபோல எப்பொழுதும் துயித்திற்குரியவர்களாகவே அவர்கள் இருக்கின்றார்கள். ஐம்புலன் ஆற்றங்கரை, அந்த ஆற்றங்கரையிலே ஓர் மரமாய், அங்கு வேறு உண்டிருக்கின்ற ஒரு மரமாய். அந்த ஆய் என்பது அந்த ஆக்கச்சொல் சொல்வார்கள், ஆகி ஆய் ஆக என்பதில் ஆக்கச்சொல் சொல்வார்கள். இந்த ஆக்கச்சொல் இங்கு ஓமை பொருளை தருகின்றது. மரமாய் என்றால் மரம் போல, ஆற்றங்கரை மரமாக என்றால் ஆற்றங்கரை மரத்தை ஒத்து. வேறொரு வேனை, ஆற்றங்கரையிலே வேறூன்றிய ஒரு மரத்தை ஒத்து, காரூறு கண்ணீருடைய ஐம்புலன் ஆசையாகின்ற அந்த கரையிலே வேறூன்றுகின்றேனை. ஒரு ஆற்றங்கரையிலே வேறுகின்ற மரமானது செழித்து வளரும். என்ன காரணம்னா, அதுக்கு வந்து அதனுடைய வேர்கள் மிக எளிதிலே நீரினை பெறும். தொலைவிலே இருக்கின்ற ஒரு மரமானது அது உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக வேரினை தொலை தூரத்திற்கு அது நீருக்காக வந்து நீட்ட வேண்டும் பூமி கடியில. ஆனால் அவரு சிரமப்பட்டு அந்த நீரினை பெறுகின்ற அந்த தொலை தூரத்தில் இருக்கின்ற மரமானது எளிதிலே கீழே விழாது. ஆனால் எளிதிலே இந்த நீரினை தனக்கு வேண்டிய நீரினை பெற்று அதனாலே விரைவிலே செழித்து வருகின்ற ஆற்றங்கரை மரமானது ஆற்று நீர் பெருக்கினாலே எந்த வேகத்தில் வளர்ந்ததோ அந்த வேகத்திலே அழிந்துவிடும். இதுதான் அந்த ஓமைக்கும் பொருளுக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கின்றன. பல ஒற்றுமைகளில் பெண்ணின்பத்தை எளிதில் பெறுபவனோ, அதனை வந்து தொடர்ந்து பெறுபவனோ விரைவில் அழிவார். அதே இன்பத்தினை அரிதில் பெறுபவனும் தொடர்ந்து பெறாதவனும் கொஞ்ச நாள் நீண்டு வாழ்வான். இதுதான் இவனுக்கு அந்த கரையானது ஊறுவதனால இவன் வந்து உடலளவிலும் இறப்பான், உயிரளவிலும் இறப்பான். என்ன காரணம்னா, தொடர்ந்து ஒரு பொருளை துய்ப்பதனால அந்த வாசனையானது வடு வந்து என்ன ஆழமாக படுகின்றது. அது ஆழமாக படுவதனாலே வருகின்ற பிறவிகளும் அது அவனை வாட்டும். ஐம்புலன் காரூறு கண்ணீர், ஐம்புலன் ஆசையாகின்றது ஒரு ஆறு, இது உருவகம். ஐம்புலன் ஆறு, ஐம்புல ஆசையாகின்ற ஆறு, ஆறை போன்ற ஐம்புல ஆசைன்னு சொல்லாம அந்த காரூறு கண்ணீருடைய ஐம்புலர் ஆசையாகின்ற ஆறு என்று வருவதனால உருவகம். காரூறு கண்ணியர்பால் துய்க்கலாகின்ற ஐம்புல ஆசையாகின்ற ஆறு, காரூறு கண்ணியர்பால் துய்க்க தகுந்த ஐம்புல ஆசையாகின்ற ஆறு. அந்த ஆற்றங்கரையில், கரை என்பது என்ன, ஆற்றுக்கு அருகில் இருப்பது ஆற்றங்கரை. எப்பொழுது வேண்டுமானாலும் துய்த்துக் கொள்ளலாம் என்ற அளவிலே அருகிலே இருப்பது. அதாவது எஸ் எஸ்திரி தஸ்ய போகேச்சா என்று வடமொழியில் சொல்வார்கள். யாருக்கு மனைவி அருகிலேயே இருக்கின்றானோ அவனுக்கு கொஞ்சம் சிரமந்தான். எப்ப பார்த்தாலும் பக்கத்தில் எளிதில் கிடைக்கும் போல இருந்தான்னா அவன் உருப்படுறது ரொம்ப கஷ்டம். அதான் இறைவனுக்கு உரிய பெருமை என்னன்னா, மங்கையோடு இருந்தே யோகி செய்வான். உடம்புல ஒரு பகுதியில் அம்பாலை வச்சுக்கிட்டு இருந்தோம், பெருமான் வந்து எப்படி இருக்கிறார், நம்மை போல இல்லை, அவர் யோகியாக இருக்கின்றார் என்பது அவருடைய பெருமை. பக்கத்தில் இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு தின்பண்டம் ரீச்சிலேயே இருக்குன்னா அதுக்கு அது உருப்படுறது கஷ்டம், அது வயிற்று போக்கு தான் வரும். ஆனா அம்மா வந்து அது கண்ணுக்கு தெரியாம அதுக்குன்னு பண்ணின தின்பண்டம் தான், அது கண்ணுக்கு தெரியாம தொலைவில் வைத்து அவ்வப்பொழுது கொடுத்து வந்தாள்னா அது அந்த இன்ப நுகர்ச்சியையும் பெறும், அது வந்து வயிற்றுப்போக்கு இல்லாமல் இருக்கும். அதே போல நம்முடைய சாத்திரங்கள்லாம் இல்லறத்திலே இன்பத்தை துய்ப்பதற்கு விதிமுறைகளையும் அந்த விதிமுறைகள் எல்லாம் வகுத்திருக்கின்றன. எந்த நேரத்திலே, எந்த நாளிலே, எந்த காலத்திலே அதை வந்து துய்க்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கின்றன. அதையெல்லாம் அறிந்து செய்வார் இல்லை, அதை அறிந்து செய்வார்களா இருந்தால் அவர்கள் வந்து அதில் இருக்கின்ற குற்றத்தை களைந்து குணத்தை மட்டும் கொள்வாராக இருப்பார்கள். ஆனா அதை வந்து அறிபவர்களே இல்லை. சைவ சமய நெறின்னு ஒரு நூல், அதை ஒருத்தக்கா வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன், அதுல நீங்க விளக்கமா போட்டிருக்காங்க. இல்லறத்தான் கடைபிடிக்க வேண்டிய அந்த நிபந்தனைகள் எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லறத்துல என்பது தெளிவாக இருக்கு. அவ்வாறு இல்லாமல் ஆற்றங்கரையிலேயே ஒருவன் வேறூன்றி விட்டான் என்று சொன்னால் அருகிலேயே அந்த நோய்க்கான காரணம் இருக்கும் என்று சொன்னான். ஆற்றங்கரை மரமாய் வேறொரு வேனை, அந்த மரத்தை போல ஆற்றங்கரையிலே வேறுகின்ற ஒரு மரத்தை போல ஐம்புல ஆற்றங்கரையிலே வேறுருகின்ற எண்ணெய், வேறு உருவேனை, வேறு விடுகின்ற எண்ணெய், உருதல் வேறினை செலுத்துதல், வேறு உருவேனை அங்கு அருகிலேயே செழித்து வளர்கின்ற எண்ணெய், வேறுருவேனை விடுதி கண்டாய், வேறுருகின்ற எண்ணெய் இவன் அழிவான் என்று சொல்லி விடுதி கண்டாய், விட்டு விடாது. அதாவது நிச்சயமா இவன் வந்து அழிவான் என்று சொல்லும் பொழுது அவனை காப்பாற்ற யாரும் முனைய மாட்டார். இது திரையிடத்தில் இருக்க இந்த இதுக்கு உண்மைகள்லாம் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்மால் காப்பாற்ற முடியாதவரை காப்பாற்றுவதில் முனைந்தால் நாம் அழிவோம். அப்போது சில நேரங்களில் என்ன முடிவெடுப்பார்கள் சொன்னா, இரக்கத்திற்கு அங்கே இடம் இல்லை, அறிவுக்கு தான் இடம். ஆகவே இவனை நாம் காக்க முடியாது என்பதனால் இவன் அழியட்டும், இவனை அழிவதனால வேறு சிலர் காக்கப்படுவார்கள் என்று சொன்னால் அவர்களை காப்போம் என்று முடிவு செய்வார்கள். பெரிய ஆச்சரியங்கள்லாம் ஆகுது. அதுபோல வந்து காட்டில் மாட்டிக்கிட்டோம், புலிகளுக்கு நடுப்புற யாராவத்தர சாப்பாடை போட்டா மீதி ஆளு தப்பிச்சிடலாம். அழியத்தக்கவனை அழிய விடுவது என்பது ஒரு உலகியல் நீதி. அழியத்தக்கவனை அழிய விடுவது ஒரு உலகியல் நீதி. அதே போல என்னை விட்டுடாதுக்கிறார். ஏன்னா நான் அழியத்தக்கவன். என்ன காரணம்? ஐம்புல ஆற்றங்கரைமறைமாய் வேறுகின்றேன். யாருடைய கண்ணியர் ஐம்புல ஆற்றங்கரைமறைமாய் வேறுகின்றேன். ஆனால் இது உலகியல் நீதியை தவிர இறையியல் நீதி இல்லை. அழியத்தக்கவனை காப்பதுதான் குருநாதருக்கு கருணை. அழியத்தக்கவனை காப்புதான் இறைவனுடைய செயல். உலகத்தையோட ஒட்ட அந்த செயல நம்ம பார்க்க முடியாது. அவர்கள் என்ன செய்வார்கள்? அழியத்தக்கவர்களையே காப்பார்கள். பெருமானுக்கு கருணை பெரிய பெரிய அளவிலே எப்போது சுருக்கும் என்று சொன்னால், இந்த கருணையை பெறுகின்றவனுடைய குற்றங்கள் அதிகமா இருக்கும் போதுதான் அந்த குற்றங்களுக்கு ஏற்ப பெரிய அளவிலே கருணை சுரும். குற்றங்கள் குறைவா இருந்தா கருணை குறைவா சுரக்கும். என் மீது கருணை பெருமாள் நிறைய சுரக்கிறாருன்னு காரணம், என் மீது கருணை நிறைய சுரக்கிறார்னா நிறைய தப்பு பண்ணிருக்கேன். குற்றங்கள் அதிகமா அதிகமாக பெருமானுக்கு கருணை நிறைய சுரக்கும். அதாவது படிப்பும் வரல, வந்து அப்பாட்டையும் அடி வாங்குது, வெளியில வம்பெல்லாம் இழுத்துட்டு வருது, நோய்வாயும் பட்டுடுச்சு ஒரு பிள்ளை, அம்மா என்ன பண்ணுவாங்க? அந்த பிள்ளைய மடியில வச்சுக்கிட்டு அதுக்கு வேண்டியதெல்லாம் செய்வாங்க. மற்ற பிள்ளைங்க நல்லா படிக்கிறது, தன்னைத்தானே பார்த்துக்கும், அதை கை நிறைய சம்பாதிக்கிறான், அவன் தன்னைத்தானே கவனிச்சுப்பான், நல்ல குணமா இருக்கான், அவனை உலகத்துல அவனுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, அவன் தன்னைத்தானே பார்த்துப்பான். இவனுக்கு படிப்பும் வரல, இவன்கிட்ட நல்ல குணமும் இல்லை, வெளியில போனா பம்பு இழுத்துட்டு வரான், உடம்பு வேறமா கிடக்கான். அந்த தாய்க்கு தகுதி குறைய குறைய அந்த தாய்க்கு வந்து அன்பு அதிகமாகும். அந்த பிள்ளைகிட்ட சவலை யோப்பா நாம பெற்றதான், நாம தான் கடைசி வரையும், நம்ம கண்ணு மூடுற வரையும் நாம இதை கவலை, நாம உயிரோடு இருக்கிற வரையும் இன்னொருத்தர் கையில கட்டக்கூடிய பிள்ளை. இது ஒரு அடி போய் வெளியில வாங்கிடக்கூடாது. நாம அது அது வெளியில போய் ஒரு ரொம்ப அடி வாங்குறத நம்மால பாத்துட்டு இருக்க முடியும் என்று கருணை எக்க எங்க அதிகமா சுருக்குது? அந்த தகுதியே இல்லாத இடத்துல கருணை அதிகமா சுருக்குது. ஒரு தாய்க்கே தாய்க்கே அப்படி இருக்கும்போது தாயை போல ஆயிரம் மடங்கு உயர்ந்த கருணை கொண்டவங்க. அந்த இறைவனுக்கு தகுதி இல்லாதவர்களை பார்த்தா கருணை அதிகமா சுரக்க வேண்டும் என்பது ஒரு விதி. அந்த விதிக்கேற்ப சொல்றார், அழியத்தக்க எண்ணெய் அழியாமல் காப்பாற்று. கண்ணியர் ஐம்பது ஆற்றங்கரைமரமாய் வேறுருவேனை, அவ்வாறு அழிய அழிகின்ற எண்ணெய் வேறுறுதல் இங்க அறியாமைக்கு அடையாளம். பின்னாடி சொல்லப்படுற அறியாமை தான் இது. ஐம்புல இன்பத்திலே ஒருவன் தொடர்ந்து செல்லுதல் என்பது கடைந்தெடுத்து அறியாமைன்னு சொல்லப்படுற என்ன, செழுகின்ற தீப்புகு விட்டிலில் சின்மொழியாரின் பன்னால் விழுகின்ற எண்ணெய். தொலைவிலே இருக்கின்ற ஒரு விளக்கு, அந்த விளக்கினுடைய அழகினை கண்டு அது அதிலே சென்று மோதுகின்றது ஒரு விட்டில் பூச்சி. விளக்கினை நெருங்கவும் அந்த விளக்கினுடைய சூடானது இந்த விட்டில் பூச்சியினை தகிக்கின்றது, உடம்பிலே சூடு ஏற்றுகின்றது. அதை அறிந்தும் அதில் சென்று விழுந்து இறக்கின்றது. அந்த விளக்கு தொலைவில் தான் இருக்கின்றது, பூச்சி கருகில விளக்கு இல்ல, இருந்தாலும் விளக்கிற்கு அருகில் இந்த விட்டிலே செல்கின்றது என்று பார்க்கின்றோம். இந்த திருவாசகத்தில் நீட்டல் விண்ணப்பத்தில் வருகின்ற ஊமை எல்லாம் ரொம்ப ஆழமான ஊமை. அது ஊமையை மேலிருந்து வாரியா பார்க்காம ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஒரு ப்ராசஸ்ங்கிறத நல்லா யோசிச்சு பார்த்து, அப்படிதான் ஒரு மனிதன் என்ன பண்றான், ஆபத்தை அறிந்திருந்தும் அவன் அறிஞனாக இருந்தும் அந்த அழிவினை தானே வலிய மேற்கொள்கின்றான். அறிந்திருந்தும் அழிவினை வலிய மேற்கொள்கின்றான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைவனுடைய திருவுள்ள வந்து அவன் வந்து நாடுவதே இல்லை. இப்ப நாடாதிருக்கின்ற குற்றம் ஒன்று, தன்னுடைய அழிவினை தானே தேடிக்கொள்கின்ற குற்றம் என்று பார்க்கின்றோம். ஆகவே தன்னுடைய அழிவினை தானே தேடிக்கொள்கின்ற குற்றம் விளைவதற்கு அடிப்படை என்னென்ன, இறைவன் திருளை நாடாதிருக்கின்ற குற்றம் தான். இறைவன் திருளை நாடுவது என்று ஒருவனுக்கு ஆழமான ஒரு பக்தி இருந்ததுன்னு சொன்ன இந்த குற்றங்களிலிருந்து விலகலாம் என்பதுதான் திருவாசகம் காட்டுகின்ற ஒரு சென்னறி. அப்ப காரூர் கண்ணியர் ஐம்புல ஆற்றங்கரை மரமாய், ஆற்றங்கரையிலே ஏறுகின்ற மரம் எவ்வாறு ஆரம்பத்திலே செழித்து வளர்ந்தும் ஆனால் சிறிது காலமே அந்த செழிப்போடு இருந்து பிறகு ஆற்றினுடைய பெரு வெள்ளப்பெருக்கினாலே அடிபட்டு கிடப்பதை போல, நானும் இன்ப நுகர்ச்சி எளிதில் கிடைக்கின்றது என்ற காரணத்தினாலே அதற்கு அருகிலேயே அதனை கைவிட விரும்பாது, அது எப்போது வேண்டுமானாலும் கிடைக்கட்டும் என்று சொல்லி அதன் அருகிலேயே நான் வசிப்பேனாக. அந்த ஆற்றங்கரையிலேயே வேறுஞ்சிய ஒரு மரமானது அந்த ஆற்று வெள்ளத்தினாலேயே அதன் பேரடி மண் அரிக்கப்பட்டு விழுவதைப் போல, ஆற்றிலே வெள்ளம் வராவிட்டால் கூட ஆற்று நீர் செல்வதனாலேயே அந்த வேரை வேர் வந்து மண்ணில தான் ஊன்றும். ஆனால் அந்த வேர் எந்த மண்ணிலே ஊன்றிருக்கின்றதோ அந்த மண்ணையே ஆற்றினுடைய வெள்ளமானது உள்பக்கமாக அந்த அவ அரிக்கப்பட்டு வெள்ளம் இல்லாமல் அது விழும். அதை போல நான் விழத்தக்கவன் என்பது ஒரு பொருள் என்று நேற்றுக்கு சொன்னேன். ஆற்றங்கரையிலே வேறுன்ற மரமானது அதுக்கு நீரூற்றுவார் கிடையாது. என்ன ஆற்றங்கரையில் இருக்கணும் நல்லா வளரும்பா, அதுக்கு போய் நீரூற்றுவாங்க அதுக்கே அனாவசியம் அப்படி விட்டுருவாங்க. அதே போல இந்த ஆற்றங்கரையிலே வேறுன்ற மரம் வந்து ஒரு துறவின்னு வச்சுக்கோங்க, அது நீரூற்றுவார் இல்லையா, துறவிக்கு பெண் கொடுப்பார் இல்லை. ஆகவே ஆற்றங்கரையிலே இருக்கின்ற மரத்திலே நீரூற்றாது இருப்பதனால வெளிப்படையாக பார்க்கும்போது அந்த மரத்தினுடைய அழிப்பகுதி நீர்ப்பசையற்று இருக்கும். வெளிப்படையா பார்க்கும்போது அவருக்கு பொண்டாட்டி பிள்ளைன்னா இருக்காது. ஆனா மனதினாலே அந்த இன்பத்தினை அவர் நாடுவதனால, ரகசியமாக இன்பத்தை நாடுவதனால, அதே போல வேறின் மூலம் இது நீரிணை இருக்கின்றது. அப்படி போல அந்த ஓமை அது ரெண்டு விதமா பயன்படும். அப்பொழுது அது என்ன பண்றது, வெளிப்படையாக நீரூற்றப்பட்டு விளைகின்ற ஒரு மரமானது வயதாகிதான் இருக்கும். ஆனா இந்த மரம் என்ன பண்ணும், சீக்கிரம் செத்துரும். அதனால களவுழுக்கம் பொய்யொழுக்கம் இருப்பவர்கள் அந்த புலன்ப நுகர்ச்சியினால புலன்பதை நேரடியாக நுகர வேண்டும் என்பதில்லை, அந்த புலன்பதை உள்ளத்தால் நுகர்ந்தாலும் கூட அவர்கள் அழிவது திண்ணம். நேரடியாக நுகர்வதற்கு வாய்ப்பு குறைவு, அந்த வாய்ப்பு குறைவு என்பதனால உள்ளத்தினால் அதை சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அவர் உள்ளத்தினால் அதை சிந்தித்துக் கொண்டிருப்பதனால நேரடியாக நுகர்கின்றவன் கூட அதை சிந்திக்காமல் இருக்கலாம். இவர்கள் இதை சிந்தித்துக் கொண்டிருப்பதனால அவன் அழிவதை விட விரைவில் இவர்கள் அழிவார். அதாவது செல்வம் நிறைய காசு இருக்குன்னு வச்சுங்க, அந்த காசு இஷ்டப்படி அவன் செலவழிக்கிறான். அது வந்து இன்புரல் என்ற மெய்ப்பான், பணத்தை நன்றாக செலவு செய்தல் அது இன்புரல் என்ற ஒரு மெய்ப்பான். மெய்ப்பாட்டியல் ஒன்று இருக்கு, மனிதனுடைய உள்ளத்திலே நிகழ்கின்ற மாறுபாடுகளை மெய்ப்பாடுகள் சொல்வார். செல்வத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான், நமக்கு பேங்க்ல 10 லட்சம் இருக்கு, 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு இருக்கு, 30 லட்சம் ரூபாய்க்கு கார் இருக்கு என்று அதை நினைத்துக் கொண்டிருத்தல், அதை நினைத்துக் கொண்டு இன்புறுதல். அதற்கே அதற்கு வந்து உடைமை அப்படின்னு அந்த மெய்ப்பாட்டுக்கு பேர். இந்த இரண்டு மெய்ப்பாடுகளிலே உடைமை என்ற மெய்ப்பாடு ஒருவனை வந்து என்ன பண்ணும், சீக்கிரமா அழிக்கும். அந்த இன்புற என்ற மெய்ப்பாடு அழிப்பதை விட உடைமை என்ற மெய்ப்பாடு வந்து சீக்கிரமா அவனை அழித்துவிடும் என்று கூறுகிறார். அதுக்கு ஏற்பதான் எல்லா இன்ப நுகர்ச்சிகளும் பார்க்கிறோம். ஒரு குற்றம், அந்த குற்றத்தை ஒருவன் மெய்யுற பயின்று செய்யாவிடிலும், கையால ஒருத்தனை அடிக்கல நம்ம, ஆனா இவன் அடிச்சா தேவையான நம்ம நினைக்கிறோம், அப்பொழுது அவனை அடித்த பாவமறந்து வந்து சரி. ஒருவனுடைய பொருளை நம்ம நேரடியா திருடல, ஆனா அந்த பொருள் நம்மிடம் இருந்தால் பரவாயில்லை என்ற எண்ணம் வந்து விடுது. அவன் எப்ப அசறானோ அப்ப நம்ம எடுத்துக்கலாம் என்ற எண்ணம் வருகிறது. அந்த எண்ணம் வந்தாலே திருடிய குற்றம் விளைந்து விட்டது என்று சொல்கிறார். உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல், இன்னத்தருடைய பொருளை வஞ்சனையினாலே எடுத்து விடுவோம் என்று நினைத்தலே அந்த வஞ்சனையினாலே எடுத்துவிட்ட பாவத்தை தந்துவிடும். இது திருடு முதலிய குற்றங்களுக்கே உண்மை என்று சொன்னால், இவற்றையெல்லாம் விட பெரிய குற்றம் இறைவனை நம்மிடமிருந்து நேரடியாக பிரிப்பது காமம் என்ற குற்றம். திருடு பொய்ன்னு சொல்றதே இந்த குற்றம் எல்லாம் இறை நெறியிலிருந்துதான் நம்மை பிரிக்கும். ஆனால் இறை நெறியில் இருப்பவனே இறைவனிடமிருந்து பிரித்துவிடும். சாப்பிட உட்கார்ந்தவனை சாப்பிட விடாம படுத்துறது ஒரு நோய், பந்தியிலேயே உட்கார விடாம பண்றது ஒரு நோய், பந்தியிலேயே உட்கார விடாம பண்ணினா கூட சாப்பிட்டவங்க எச்சலையை தூக்கி இருந்தாங்கன்னா அதை சாப்பிட்டு போயிடலாம், பிச்சைக்காரனை போல இருக்கிறோம். ஆனால் பந்தியில் அமர்ந்து விட்டு பரிமாறிய பிறகு சாப்பிட விடாமல் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து விட்டார், அதே போன்ற நோய் இது காமம் என்ற நோய். அதாவது இறையிலே இருந்து கொண்டு இறையருள் பெறுகின்ற காலத்திலே அந்த இறையருளை பெறவிடாது தடுத்து விடும் இது இந்த களவுழுக்கமாகின்ற இன்ப நுகர்ச்சி என்று பார்க்கின்றோம். ஆகவே பொய் சொல்லுதல் திருடுதல் போன்ற குற்றங்களையே சிந்தித்தாலேயே அந்த குற்றங்கள் விளையும் என்று சொன்னால், இந்த காமமாகின்ற குற்றம் நிச்சயமாக அதனும் பல மடங்கு விளையும் என்பதுதான் பொருள். பிறன் மறை நயவாமை போன்ற அதிகாரங்கள்லாம் வகுத்திருக்கிறார். தனக்கென்று இருக்கின்ற பெண்ணை தான் நினைக்க வேண்டுமே தவிர இன்னொருத்தையும் நினைக்கக்கூடாது. அது கூட வந்து என்னன்னா ஒரு நெறிமுறைப்படுத்துவதற்காக, பிறவிகள் தோறும் அந்த துய்த்த இன்பத்தில் இருந்து இவரால் இதில் விடுபட முடியாது என்ற காரணத்தினாலே தான் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அப்படி இல்லறத்தை வந்து போதிக்கிறார்களே தவிர, உண்மையிலேயே காமியர் நெஞ்சில் கண்ணுதல் புகான், காமம் இருக்கின்ற இடத்திலே இறைவன் இருக்க மாட்டான் என்பதுதான் அடிப்படை. ஆகவே இறையிலே செல்பவர்களுக்கு முதல் எதிரி என்பது இன்ப நுகர்ச்சி தான். அதை வந்து தெளிவாக சொல்கின்ற நூல் திருவாசகம். சொல்லுல திருவாசகம் தான். அதனாலதான் பெருமாள் என்ன பண்ணினாரு, ஏண்டாப்பா இதே மாதிரி நீ பாடிட்டு போயிட்ட, உலகத்தை நான் காப்பாத்த வேணாமா, ஆகவே இதை பாடிய வாயினாலேயே திருக்கோவையாரை பாடுன்னு சொன்னேன். இன்னும் சில கூட்டு திருக்கோவையார் பாடுன்னு சொல்லிடலாம். திருக்கோவையாரை பாடுவதற்கு தகுதி நம்ம குருநாதருக்கு தான் இருக்கு. என்ன காரணம், இதுல போட்டு காய்ச்சி விட்டாரு பெருமான் பார்த்தாரு, நீ இதே மாதிரி உன் குருவாசனை பத்தி எல்லாரும் மட்டும் போடுவாங்க என் வேலை, இதை பாடி அதே வாயினால திருக்கோவையார பாடுன்னு கேட்டு வாங்கிட்டாரு. இதான் உண்மை. காரூர் கண்ணியர் ஐம்பன் அற்றன் கரைமரமாய் வேறுருவே நீ விடுதி கண்டாய், அழியத்தக்க என்னை விட்டு விடாதே, என்னையும் விடுதி கண்டாய் விடுதி கண்டாய். விளங்கும் திருவாரூரை வாய் மண்ணும் உத்தர கோசம் அங்கைக்கரசே, வாரூர் பூமுலையாள் பங்கை என்னை வளர்த்தவனே.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: தலம் திரு ஆரூர் அறநெறி. திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த நான்காம் திருமுறை பண் இந்தளம்.

ஓம் சிவாய நம. ஷைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: கூற்றாயினவாறு போர்த்தாய் அங்கோர் ஆணையன். பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஊதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: ओम शिवाय नमः। சைவம் தாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த பழமஞ்சுர பொன்னிலை அமைந்த 2 திருப்பதிகம் திருப்பாண்டி கொடுமுடி என்னும் திருத்தலத்திற்குரியது. பண்வரிசைப்படி 48 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 40வது திருப்பதிகம் குலாப்பத்து தில்லை சிதம்பரத்தில் அருளிய இப்பதிகம் அனுபவம் இடையீடுபடாமை என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளியது. இப்பதிகத்திற்குரிய பண் சிந்து பைரவி ஆகும்.

0: சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

இவ்வுலகே என்று எவ்வுலகையும் குறிக்கும் சொல்கிறேன். உலகலாம் இயன்று உலகம் என்றது இவ்வுலகை மட்டுமன்றி அனைத்து உலகங்களையும் குறிக்கும். அதனாலதான் உலகு எலாம் அனைத்துலகம் அப்படி புரியுதுனாய் தாப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். அதுக்கு முன்னால அனைத்துலகங்கிறது என்ன வரையும் வராது. ஆக்கம் அளவு இறுதி இல்லாய், அதனாலதான் அங்க கம போட்டுக்கணும். எப்படி ஒண்ணு ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகம் அப்படி போவோம். அதான் போகிறது ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் கம அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள். அதான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சீதை சீதை. அதான் வேற ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் அப்படி வேற ஒண்ணும் இல்ல. என்ன பொருள் உணர்வு ஒரு கம போட்டுட்டு நிறுத்திடுவாங்க, வரியாச்சேன்னு முடிக்க கூடாது. ஆனா பொருள் உணர்வு நாங்க நிறுத்தணும். அருமையா போச்சு. சரி என்ன தெரியல காரியம் 95 வரையில அப்படி எல்லாரும் முதல்ல 16 வரையெல்லாம் பாருங்க ஒண்ணும் இல்லை. அப்படியே வந்த மாதிரி நமச்சிவாய வாழ்க நான் அதெல்லாம் ஒண்ணும் பிரிக்க பிரிக்க எதுவுமே இல்லை. பலது அப்படிதான் இருக்கு. இங்கே உன் பொன்னடிகள் கண்டென்று வெறுத்தேன் என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றமையா விமலா வெடிப்பாக வேதங்கள் வெடிப்பாக வேதங்கள்னு இருக்கும். ஆனா

இடங்கள் கூட ஆழ்ந்து அகன்று உன்னுடைய அருமையை தெரிய முடியாது சுவாமி. அந்த வேதங்களுக்கு நீங்களும் சேர்த்துங்க, அவ்வளவுதான். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்றது இன்னியனே பெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயனதெல்லாம் போயகல வந்தருளி. அங்கெல்லாம் தப்பிடலாம். விஞ்ஞானமாகி மடிகின்றமை சுடரே அங்கெல்லாம் தானா போடலாம். சில அப்படி பிரிச்சுட்டோம்னா அருமையா போடும் முருகா. அதனால இங்க ஆமா இமையவர்க்கு அப்படியான ஒன்னே சொன்னான். நம்ம இது வரைக்கும் உட்கார்ந்தே தப்பு எந்திரிங்கப்பான்னா ஏன்னாரு. அதான் அளவறுப்பதற்கு அரியவன் இமையவர்க்கே முடியாதுன்னுதான் நாம் இங்க உட்கார்ந்து என்ன பண்ண போறோங்க. அறாரா பொறுத்திருந்து பாருங்கள். அடியவர்க்கு எளியான் நல்ல உங்க மாதிரி திருவண்ணாமலை இருக்கிற அடியவர்களுக்கெல்லாம் ரொம்ப எளியவனாக இருப்பாங்க. உடனே ஒருத்தன் ஆராய்ச்சி பையன், ஆமா போதான் கன்ஃபியூஸ். அரியவங்கிறீங்க எளியவங்கிறீங்க, அதனாலதான் அந்த பக்கமே நான் வர்றதில்லை. என்ன நீ அவன் வழங்காம சொல்லி என்னதான் பண்றது? ஆனா அடல்ட் அல்லவா, நீசமணத்து குழந்தை அல்லவா. அதனால நீ சின்ன பொடி சொன்ன உட்காந்து கைகட்டு கைகட்டான் பாய்பத்து. அது கூட அந்த காலத்துல இப்ப எல்லாம் ஒண்ணும் முடியாது. அது கூட ஏன் உட்காரணும் ஏன் உட்காரணும் வாயப்பத்தணும் ஏன் பொத்தணும்னு கேட்கும். அதுல இப்ப அப்படி ஆகி போச்சு. அதனால பாவம் அந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்ல கேட்கணும் என்ன எப்படி சார் உங்க அனுபவம் அல்லவா. இது கூட தொடக்கப்பள்ளி ஆசிரியரா இல்லாமல் போனதே நினைக்கிறது. ஏன்னா இந்த கள்ளங்கவடு இல்லாத உள்ளம், சின்ன உள்ளம், அது பாடம் சொல்றதுங்கிற ஒரு தனி அமைப்பு. இது அடல்ட் என்ன தெரியுமா, இங்க என்னென்னமோ இருக்குது அதுல இதுவும் வருது. இங்க தன்தான் இருக்குது, அதுக்கு என்ன உலகம் தெரியும் இது தெரியும் எல்லாம் தெரியும். அதோட உங்க சிலப்பு யார் கேட்குது, அதோட உங்க கமரமேன் கேட்க வருது அல்லவா. அதனால என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு போயிட்டு போறான். அதனால அது அடல்ட் ஒரு விதமானது அனுப்புவது. அது சின்ன பிள்ளைகள் கொடுசு சரிங்களா, சொன்னது அப்படியே கேட்டுட்டே இருக்கும். ஒரு முறை நம்ம தெரியாமத்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அவருக்கு முன்ன ஒருவர் அவர் பேர் சொல்லப்படாது. அவர் படிச்சுட்டு இருக்கும்போது மாடி, என் கல்லூரியில மாடி இருக்கு, அது நாலு மைல் இருக்கும். வேணும்னு சொல்லுவான், கல்லூரி எத்தனை மைல்? நாலு மைல் தான்மா. அப்படின்னு எப்ப போறதும்மா, இல்லடா நாலு மைல் இருக்குன்னு அர்த்தம்னு இப்படிலாம் விட்டடிக்கிறது அந்த கல்லூரி. பாவம் அப்படியே வந்து காக்கா ஒண்ணு பறந்து போச்சு, அதை பாத்துக்கிட்டே என்ன தம்பி என்ன பாக்குறேன், காக்கா பறந்துதான் பார்த்துறேன். பாவம் சின்ன பையன், நீ என்ன பண்ணுவீங்க, நாங்க பாடம் நடத்திட்டு இருக்குது. அப்புறம் இல்லடா காக்கா எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஒன்னாம் வகுப்புன்னு அப்ப ஒன்னாம் வகுப்புன்னு தமிழ் கல்லூரி இருந்தது. அந்த ஒன்னாம் வகுப்புங்கிறது சீக்குள்ளி இஎஸ்எல்சின்னு அர்த்தம், முதல் வகுப்பு. ரெண்டாவது வகுப்புங்கிறது எஸ்எல்சி. மூன்றாம் வகுப்புங்கிறது இன்டர்மீடியட் தமிழ். நான்காம் வகுப்புங்கிறது என்ட்ரன்ஸ், அப்பதான் புலவரா நுழையறான்னு அர்த்தம், புலவர உள்ள நுழையறான். அப்புறம் நான்கு ஆண்டு, எட்டு ஆண்டு படிக்கிறது. அப்படி புலவரெல்லாம் இருந்ததாக கேள்வி. அந்த புலவர் நின்னாங்கன்னா நின்னான்னு அதே. இப்ப வந்து மூன்று ஆண்டு வச்சுட்டானு. அப்ப எல்லாமே புலவர் படிக்கணும்னு சொன்னா நீங்க முதல்ல அடிப்படையாக நான்கு ஆண்டுகள். அதுக்கு என்னன்னு கேட்டா முதல் ஆண்டு இரண்டாம் ஆண்டுன்னு பேர் இல்ல, என்ட்ரன்ஸு கீழே முதல் வகுப்புன்னே பேரு. முதல் வகுப்பு, ரெண்டாம் வகுப்பு, மூணாம் வகுப்பு, நாலாம் வகுப்பு, அப்புறம் நாலாம் வகுப்புங்கிற என்ட்ரன்ஸ், அப்புறம் முதல் ஆண்டு, ரெண்டு ஆண்டு, மூன்றாம் ஆண்டு, நான்காம் ஆண்டு, எட்டு ஆண்டு. அந்த எட்டு கொண்டாரதாமை தொட்டு கொண்டே நின்றார் புலமையில் விட்டு கொண்டார் அவர் உந்திபர. அந்த புலமை புலமைதான் அப்படிலாம் ஒரு காலம் இருந்த தமிழ் கல்லூரி போச்சு சரிங்களா. எனவே எங்க ஆமா கருத்தின உலகருத்துணை நினைந்து உளம் பெருங்கலன் செய்ததும் இலை நெஞ்சே. அவன் மற்றது மாதிரி தன் முனைப்பினால அளவறுப்பதற்கு அறியவன் அறியவன். ஆனா பெருமானி நீ காட்டினால் என்று நான் காண முடியுமா என்று போய் விழுந்தா உடனே ரொம்ப எளியவன் ஆயிடுவான். ஆகவே முரண்பாடு இல்லை. யாருக்கு அறியவன் யாருக்கு எளியவன் என்று கேட்டா நான் கண்டுபிடுவேன் என்று போனா இந்த பிறவி இல்லை, ஏழு பிறவி காண முடியாது. ஆண்பாரியார் தன்னுதலாய் காட்டாற்றாய்
அப்பர் சுவாமி தேவார், பெருமானி நீ உன் திருவடியை காட்டி ஆட்கொள்ளன, வேற யாருப்பா ஆட்கொள்வது என்று போனா திருவடியை காட்டி. அப்போ அளவறுப்பதற்கு அரியவன் இமையவர்க்கு ஏ நான் காண்பேன் என்று போன. அரியவர்க்கு எளியன் எப்படிப்பா உன் திருவடியை, அவன் அருள் ஆலே அவன் தாழ் வணங்கி, உன் அருள் இருந்தா பார்க்கலாம் இல்லையானா பார்க்க முடியாது, நீ தான் காட்டணும்ப்பா என்று போன. எளியான் ரொம்ப எளியவனா இருப்பான் அவன். களவறுத்து நின்று ஆண்டமை கருத்தினுள் கசிந்து உணர்ந்திருந்தேயும், உனக்கு அந்த காலத்துல குறுந்து வர தெரியல, களவறுத்து களவுன்னா திருட்டுதான், என்ன திருட்டுதான், இந்த பொறிகள் எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதை விட்டு விட்டு வேறொன்ன செய்யறது திருட்டுதல். திருட்டுதல்னா நீங்க ஒருத்தருடைய பொருளை எடுத்து வந்தாதான் திருடுதல் அர்த்தமல்ல, எதுக்காக கொடுக்கப்பட்டதோ அதுக்காக செலவு பண்ணாமே வேற ஒண்ணு பண்ணீங்கன்னா அதுவே சீக்கிரத்து களவு திருடுதல், திருட்டு பயல்ல அப்படின்னு. அதனால என்ன தெரியுது, இங்க யாரையும் குறிப்பிடல கற்பனை. அலுவலகத்துக்கு போனோம்னா நமக்கு கொடுக்கப்பட்ட பணத்துக்கு நாம கொடுக்கப்பட்ட பணியை செய்வதுதான் நியாயம். நம்ம கொடுக்கப்பட்ட பணியை செய்யாம இருந்தோம்னு சொன்னா களவு திருடுன்னு இருக்கு. அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட பணிக்காகத்தான் அந்த 3 மணி நேரம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது, சம்பளம் கொடுக்கப்படுகிறது அல்லவா, ஓய்வூதியம் கூட கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த 3 மணி நேரத்தில் நமக்கு உரிய வேலையை செய்யாமல் இருந்தால் என்னது, திருட்டு பயணம். அந்த களவு, இந்த உடம்பு எதற்கு கொடுக்கப்பட்டதோ அது செய்யாமல் இந்த ஒளியில் வெளிப்படுத்துவதனால இப்படி களவு. களவு அறுத்து நின்று ஆண்டமை, இந்த மாதிரி இருந்த நம்ம எல்லாம் நம்முடைய அந்த களவெல்லாம் நீக்கி இந்த உலகில் விடுத்து ஆண்டமை நம்மை உயர்நிலைக்கு ஆட்கொண்டானே, அத கருத்தினுள் கசிந்து உணர்ந்து இருந்தேயும். உனக்கு எல்லாம் மனசுல புரியும் அல்லவா, உனக்கு தெரியாதல்லவே நீ எப்படி இருந்தாய் இன்று எப்படி இருக்கிறாய் என்பதெல்லாம் ஒத்து நோக்கி பார்க்கிற. அப்படி இருந்தும் கூட உலகருத்துணை நினைந்து உளம் பெருங்கலம் செய்ததும் இலை நெஞ்சே அருமை. இந்த நெஞ்ச என்ன பண்ணணும், இதுக்குள்ள தன் தன்னா என்னென்னமோ இருக்கு, அந்த என்னென்னமோ இருக்கிறதெல்லாம் நீட்டு அதெல்லாம் துடைச்சிட்டு என்ன அடியில் நல்லா அருமையா ஒரு, அதாவது சாணம் தான் ரொம்ப முக்கியம், ஆவின் சாணத்துக்கு அந்த ஆற்றல் இருந்தது அப்படின்னு பெரியவங்க கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு மறுக்கல, இன்னைக்கு மறுக்கல, இன்னைக்கு ஆவின் நீருக்கு அந்த தன்மை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆவின் சாணத்து கிருமி நீக்கிறதுனாலே இன்னைக்கு ஆவின் நீருக்கு அந்த தன்மை இருக்கு. அதனால் தான் இனி இந்த கொஞ்ச காலத்துல ஆவின் நீரில் இருந்து சோப்பு தயாரிக்க போகிறார்கள். சோப்பு அருமையா அதை உடம்பு போட்டு குளிச்சோம்னு சொன்னா ஒரு சொறி சிறு சடங்கு வந்து எதிர்விளைவுகள் எதுவும் இருக்காது, எதிர்விளைவு கூட இருக்காது, நடக்க போகுது. ஒரு பெரியவர் சொன்னார், அப்ப ஆவின் சாணம் ஆவின் நீர் இந்த இரண்டிற்கும் உலக நம்முடைய உடம்புல இருக்கிற கிருமிகளை நீக்குவதற்குரிய ஆற்றல் உண்டு. யார் சொன்னது, ஆங்கிலேயர் வந்த பிறகு அல்ல, திமு அன்னைக்கே தமிழன் உணர்ந்து. அதனால இந்த உலகருத்துணை நினைந்து இந்த உள்ளத்துல இருக்கிற அந்த கீழ்மைகள் எல்லாம் அதை இருக்குன்னு தெரியுதுல்ல, அதையெல்லாம் நினைத்து உளம் பெருங்கலம் செய்ததும் இலை நெஞ்சே அந்த தூண் தூசி துப்பெல்லாம் நீக்கி கொஞ்சம் வெள்ளையும் அடித்து அடியில தண்ணிக்கு இந்த ஆவின் சாணம் போட்டு நல்லா மெழுகி அதுல கொஞ்சம் கோலத்தையும் போட்டு இப்படி இருக்க சொன்னால்தான் ஆண்டவன் இருப்பான் நெஞ்சில. நீ அழுக்காரு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்ற தரம்னு அந்த நாளையும் அங்கேயும் அப்படி தன் தன்னா வச்சிருக்கிற புறங்கூறுதல், அதான் எனக்கு வேலையேங்கிற புறங்கூறி பொய்த்துயர் வாழ்தலில் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். இப்படி உயிர் வச்சுட்டு இருக்கிறத விட இல்லாத போது ஒருத்தனை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது உங்களை தான் பேசிட்டு இருக்கு அப்படிங்கிறது 32 கீழே தரணும் அல்லவா, என்ன பண்றது. அல்ல புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலில் திருவள்ளுவர் ரொம்ப ஓண்டுது, இதே வேலையா வாங்கி உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறத விட ஏ ஒரு கயிறு எடுத்துக்கிறேன் தூக்கு போட்டுக்கிறேன் எலி மருந்து கிடைக்கல தின்னு விடுறேன் திருவள்ளுவர் புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலில் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். உனக்கு பெரிய அறமாய் போகும், உனக்கு நல்ல எதிர்காலத்துக்கு நல்லதுதான். அங்கே சிலிப்பு கொடுத்தான், எம்ஏ படிக்கிற பையன்,
அவன் தான் செத்தே போறான். அவருக்கு எங்க அறம் ஏது ஆக்கம் ஏது? ஏன்னா அறங்கூறும் ஆக்கம் தருமனு திருக்குறள் இருக்குல்ல. செத்தே போட்டான், அப்புறம் அவனுக்கு என்ன அறம், அப்புறம் என்ன ஆக்கம் இருக்குது? திருக்குறள் சொல்றாரு, பரிமையல்ல வந்த சிங்கம் அல்ல பரிமையடா. என்ன சிலிப்பு, பெரிய ஊர்ல போக கூடாது, என்ன போட கூட. அவன் இறந்தே போய் விடுகிறான், அவனுக்கு பிறகு ஆக்கம் ஏது அறம் ஏது? அங்கனமாகவும் அறங்கூறும் ஆக்கம் தரும் என்று கூறியது என்னை அப்படின்னு தூய தமிழ்ல கேள்வி எழுதிருக்கான். இப்ப அவனுக்கு வயசு என்ன? 35. நேத்தான் இறந்து போனான திருவள்ளுவர் சொன்ன ஒண்ணு. ஆமா, அப்ப திருசுரில் இறந்து போயிட்டாவன். ஏன்னா சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும் சொன்ன பெரியமன் சொல்லிட்டு சேர்த்து விட்டான். இப்ப அவனுக்கு என்ன அறம் என்ன ஆக்கங்கிறியா? அவன் இயல்பா இருந்தது இன்னொரு 30 ஆண்டு வாழ்ந்திருப்பான். ஜாதகப்படி அல்லவா, ஜாதத்திலான இப்படி இடையில இறப்பு இருக்கும்னு சொல்லி இருக்கும். இருந்தாலும் ஒரு காலம் அவன் தகர்த்து வந்தான்னு வச்சுங்க, இன்னும் 35 ஆண்டு இருந்தான்னா, இப்ப 35 ஆண்டுலயே இவத்தனை பேரை புறங்கூடி இருக்கிறான். இன்னும் 35 ஆண்டு இருந்தான்னா இன்னும் குறைஞ்ச 100,000 பேராவது புறச்சுடுவான், புறங்குடிப்பான். இந்த புறங்கூறுனா அதனுடைய வர்ற பாவம், அதனால வருகின்ற அந்த இவனுக்கு தீங்கு, அதெல்லாம் இன்னைக்கே போயிட்டு பத்தியா? ஆதலால் இது அறங்கூறும் ஆக்கம் தரும் என்றார். இன்னும் 10 ஆண்டு இருந்து இன்னும் அது செஞ்சுட்டு இன்னும் பல தீங்கு பெறுவதை விட இன்னைக்கு போறது, ஆகவே அவ்வளவு பெரிய தீங்குல இருந்து மைனஸ் பண்ணிட்டு போயிட்டான் பத்தியா, அதுதான் அறங்கூறும் ஆக்கம் தரும் என்றார். உகாரான பரிமை இல்ல சிவா. ஆகவே அது போல இங்கே உண கருத்து நினைந்து உளம் பெருங்கலம் செய்ததும் இலை நெஞ்சே. அப்ப நம்ம என்ன பண்ணா, இந்த உள்ளத்தை ஒரு பெரிய கலம் கலம தூய்மையான இடமாக வைக்கணும். அப்பதான் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். யாரு? அப்பர் சுவாமி. நெஞ்சம் உமக்கே பெருமானி ஒட்டையெல்லாம் தட்டித்தர் சாமி, ஒற்ற தட்டித்தேடா, நல்ல ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணு சாமி, அப்படியா கீழே சாணம் போட்டு மொழி இருக்க சாமி, நல்ல கோலமெல்லாம் போட்டுட்டேன், நல்ல தோரணம் எல்லாம் கட்டிட்டேன், பூ எல்லாம் வச்சிருக்கிறேன், உங்களுக்கு வரும்போது வரவேற்புக்காக ஒரு மாலையை வச்சிருக்கிறேன், எல்லாம் செஞ்சுட்டேன் சாமி. அப்படியா?

அப்படி ஆகணும். அவன் இருக்கிறதுக்கு நாம ஒரு வீட்டுக்கு குடிப்போம்னு என்ன பண்ண வேண்டியிருக்கு? வெற்றையை தட்டிய தட்டிய தானே போறேங்க, மண்ணி மடம் போயிடுறோமா? அது கூட ஆண்டு கொண்டிருக்கணும்னா அதான் நெஞ்சம் உமக்கே இடமாக வைக்கும். அது கூட இன்னொன்று உமக்கே ஏகனம், வேற யாருக்கும் ஒரு ஆளுக்கு நான் வர மாட்டேன், லட்சம் இல்ல கோடி வாடகை கொடுத்தாலும் தரமாட்டேன். அப்படியாதா எனக்கா ஒதுக்கி வச்சிருக்கிற சாமி, வேற யாருக்கும் இல்ல சாமி, உமை நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். பச்சது மட்டும் இல்ல சுவாமி, எப்ப வருவீங்கன்னு அப்படி பார்த்து பார்த்துட்டு இருக்கிறது. அங்க யாரா பார்த்தா சிவபெருமானா? இல்ல அது திருவண்ணாமலைக்காரங்க. சரி சரி, திரும்ப பார்த்துட்டேன் பார்த்துட்டு யாரையான கள்ளக்குறிச்சிக்காரங்களா? சரி சரி, இல்ல இப்படி நினையாது ஒரு போதும் இருந்தறியேன். அருமையான அப்ப அந்த ஊழம் பெருங்காலம் செய்ததும் இலை நெஞ்சே என்ற திருவாக்களும், நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் என்ற அப்பர் சுவாமிகள் திருவாக்கும் சென்று உணர்ந்து அப்போ அவன் குடியிருக்க வேண்டும் என்றால் அவ்வளவு தூய்மையாக அவ்வளவு நன்மையாக அந்த இடத்தை வைக்கணும். அப்படி செய்யணுமே என்று நெஞ்சறிவை சொல்ற ஊழம் பெருங்காலம் பெரிய நல்ல அவன் எழுந்தொழி இருப்பதற்குரிய ஏற்ற இடமாக செய்தரும் இறை நெஞ்சே பலகருத்துடையாங்கடல் பணிந்திலை, துன்பத்தை எல்லாம் நீக்குகின்ற உடைய திருவடி நீ பணியவும் இல்லை. பரகதி புகுவாணி, உனக்கு மேலான கதி எங்கப்பா வரப்போகுது? பரம்னா மேல் நர்த்தம், கதின்னா தெரியும். அதனால பரகதி புகுவாணி, இது நமக்கு ஞானசம்பந்தர் வாக்கல, என்னில் நல்ல கதிக்கு யாதோர் துறையிலை. அவரு பரகதி என்றார், என்னில் நல்ல கதிக்கு என்றார் ஞானசம்பந்தர். எல்லாம் ரெண்டு பேரும் நாம ரொம்ப அருமையிலும் புகுவதாவதும் ஓதரவில்லதும் பொன்னகர் புகப்போக போதற்கு உருகுவதாவதும் எந்த எம்பிரான் என்னை ஆண்டவன் கடற்கு அன்பு நெகுவதாவதும் நித்தரும் அமுதொரு தேனொரு பால் கட்டி மிகுவதாவதும் இந்தனில் மற்ற இதற்கு என் செய்கேன் இணையேனே. புகுவதாவதும் அப்படிலாம் நீ புகணும் எங்கே நெஞ்சில, போதரவு இல்லதும் கூந்த பின் மீண்டும் வெளியில வரக்கூடாது, என் நெஞ்சிலேயே இருக்கணும். பொன்னகர் புகப்போவதற்கு உகுவதாவதும், என் நெஞ்சு என்ன பண்ணும்னா அதை அழுது கொண்டே இருக்கணும். எதற்கு? அந்த பொன்னகர் போவதற்கு. பொன்னகருங்கிறது எது? செல்வர் சிவபுரத்தின் அந்த சிவபுரம். அந்த பொன்னகர் புகப்போவதற்கு உருகுவதாவதும் எந்த எம்பிரான் என்னை ஆண்டவன் கடற்கு அன்பு நெகுவதாவதும் சொன்னது. என்னை நீ ஆண்ட காரணத்தினாலே உன்னை நினைக்கின்ற பொழுதெல்லாம் நெஞ்சு அப்படியே நெகிழும், நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக. கந்தரன் போது நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்ச தரு சண்முகனுக்கு இயல் செய்ய ஒரு இது செய்தி சொன்னா தெரியல. கந்தரன் போது எல்லாம் 51 பாட்டு தானே, மயிலாடுதுறையில ஒரு பழையவர்கிட்ட 100 பாட்டு இருந்தது கந்தரன் பூஜை, பாத்துறீங்களா? இல்ல. அப்ப வாரியார் சுவாமிகள் இருந்தாங்க, ஏன்னா அவரு தான் இதுக்கெல்லாம் அத்தாரிட்டி. அதனால என்னன்னு கேட்டா எழுதுனு கடுமை எல்லாம் போடுவார், நம்ம வீட்டுக்கு எல்லாம் வருவார், ரொம்ப நல்ல இதா இருப்பார். கடைசியா மலேசியாவில ரெண்டு பேரும் பார்த்தோம், அதான் ஆப்பிள் சாம்பார் சாப்பிட்டு போங்க. ஆப்பிள் சாம்பார் ஏன்னா கடைசி நான் போயிட்டு நான் மலேசியா மட்டும் வரப்போறேன், அவர் அன்னைக்குதான் வந்திருக்கிறார், பெரியவர் வந்திருக்காருன்னு சொல்லி போய் பார்த்தோம். பார்த்தோன்னு என்ன நீங்க அதுக்குள்ள போறீங்க, சொல்லுவா அப்படின்லாம் இங்க சொல்லுங்க நீங்க, நான் சன்னிதானத்து எழுதுறேன், நீங்க 2 மாசம் இங்க இருங்க அப்படின்னு. இல்ல சாமி, நான் புறப்படுறது எல்லாம் இதெல்லாம் வாங்கிவிட்டேன், என்ன நீங்க கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப அன்பா இருப்பார். அப்புறம்தான் சொல்றது ஆப்பிள் சாம்பார் வைக்க சொல்லியிருக்கிறேன், சாப்பிட்டு போலாம். கடைசியா அவரோட ஆப்பிள் சாம்பார் மலேசியாவில் சாப்பிட்டு. இனிமே ஒருவர் நல்ல திருப்பூருக்கு யார் இருக்கார்? யாரும் அவருக்கு எழுதுன சுவாமி அப்பா எல்லாம் வாங்கி கொடுத்தது கூட எங்களுக்கு கந்தன் போது அந்த 51 பாட்டு தான் இட்டு பண்ணா இட்டு பண்ணிருந்தோம், அதான் சொன்னது கொஞ்சம் கேட்டோம். அதனால என்ன 51 பாட்டு இட்டு பண்ணல,
வாரியார் சுவாமியில் தொகுத்து ஒரு சின்ன ஒரு 15 பாட்டு அதில் தொகுத்து போட்டிருந்தேன். அதை அப்பா வாங்கி கொடுத்து நெட்டு பண்ணிப்பாங்க. அதெல்லாம் பாருங்க, உல்லாச நிராகுலயோ கயிறு சல்லாப வினோதன நீயலையோ எல்லாமறை அன்னையிலும் சொல்லாய் முருகாதுருபதி வாமோதா கலமாருகமோ ஞானோதயமோ நகலாமல் அது நிற்று. அதனால இளமை காலத்துல பண்ண முடிஞ்சது. அதனால இளமை காலத்துல சொல்லுங்க, ஒரு 1000 ரூபாய் வந்து நம்ம கிடைக்கப்பட்ட 100 பாட்டு கிடைச்சிருக்கு மயிலாடுதுறையில் ஒரு பிரதி. ஆனா வந்து சாமி வந்து அந்த மாதிரி 100 பாட்டு இருப்பதாக எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியல, சாமிக்கு தெரிஞ்சிருந்தா அது சொல்லணும் அப்படின்னு உடனே பிராம்தா கண்ணட்டு ரொம்ப அருமை இருக்கும். ஆனா எல்லாம் எழுதுன்னு கேட்டா நேர் நேரா வாக்கியம் இருக்காது. இங்க இருந்து அப்படி போகும் அது நேரம் கடைசியில அன்பன் கிருபானந்தவாகி அப்படின்னு அன்பரீர் இதெல்லாம் போட்டுட்டு நான் இதுவரை கந்தரன் பூதி 51 பாடல் தான் பார்த்திருக்கிறேன். தாங்கள் எழுதியது எனக்கு புதிதாக இருக்கிறது, நான் அணியே பார்க்கவில்லை. இருந்தால் அதை பத்திரமாக எனக்கு அனுப்பிவிங்கள். நான் உடனே அப்புறம் திருப்பந்தாள சொன்னோடனே நம்ம போட்டுருவோம் அப்படின்ட்டாங்க. சரின்னு அந்த பாட்டுக்கு இந்த வரம் பாட்டு இந்த வரம் பொடிப்புற எழுதி 101 பாட்டும் திருப்பந்தாள் காசிமண்டத்துல போட்டுக்கிறோம். அதுல ஒரு பிரதி பிராமிச்சேன், ரொம்ப நன்றி பார்த்தேன். எல்லாம் பார்த்தால் அருணநாதர் வாக்கு போலத்தான் இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் இந்த மாதிரி 51 பாட்டு தான் இருக்கிறதா கேள்வியை தவிர இப்படி 100 இருப்பதாக இதுவரை நான் பார்க்கவில்லை. நீரு 102 இங்கு மயிலாடுதுறையில் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே சாமியிட்ட சொன்னேன், சரி அப்படியான இருக்கிறத எழுதி போட்டலாம். நாங்க என்றாங்க எனக்கு ஒரு சந்தேகம், தான் ஏன் அப்ப அவர் அத்தாரிட்டி இருந்தனால அவரை கேட்டோம், அவர் தானே பார்க்கல என்று சரி இது. ஆனா வாக்கு பாத்தீங்கன்னா வாரு அந்த முதல்ல நெஞ்ச கனகல்ல நிகழ்ந்துருக தஞ்சத்தல் கண்ணு அதிபர்கள் சந்தமில்ல. சரி இருக்குது பெரியவங்க அவர் அறிஞர், ஆனால் பெரிய என்னமோ இருந்தது ஒரு காலம் அதெல்லாம் போயிடுச்சு. அதுல கந்தல் அலங்காரம் ரொம்ப அருமையானது, கந்தல் அலங்காரம் ரொம்ப அருமையான பகுதி எல்லாம் இருக்கிறது. என்ன பண்றது, கொள்ளித்தலையை இருந்தது போல பயனந்தன் உள்ள துயரை ஒடித்தருளாய் ஒரு கோடி புத்தம் தள்ளி குழிக்கும் கடைச்சந்தில் நேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கன் விரிக்கு துணித்தனால் அருமையான பாடலாம். எனவே பாருங்க, எந்த எம்பிரான் என்னை ஆண்டவன் கடற்கண்பு நெகுவதாவதும், அதான் நெஞ்ச கடகளை நெகுதல் சொன்னேன் அதுக்காக, நெகுவதாவதும் நித்தலும் அமுதோடு தேனோடு பால் கட்டி மிகுவதாவதும். உன்னை நினைக்கும் போது என்ன ஞாபகம் வரும்னு கேட்டா, ஒவ்வொரு நாள் நினைக்கும் போதெல்லாம் இதான் ஞாபகம் வரணும். உன்னுடைய அந்த அருள்தன்மைக்கு ஓமை என்னன்னு கேட்டா, அமுதம் என்று சொல்லலாம், தேன் சொல்லலாம், பால்னு சொல்லலாம், கட்டின்னு சொல்லலாம். இல்ல தேனோடு பால் கட்டி, கட்டிங்கிறது எது, கரும்பு கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் உடனே திருமலை பண்ணணும். பெரியவங்க பதவிகள் இவரு திருவாசகம் அப்பர் சுவாமி. எனவே பொதுவாக கட்டி என்றாரேனும் வெள்ளக்கட்டி என்னை கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் என்றாராக பரிமையாளர் என்ன எழுதியிருப்பார். பரிமையாளர் என்ன இங்க கட்டின அவர் விளையாட பண்றது, கட்டி ஈண்டு வெள்ளத்தினுடைய கட்டிய உணர்ச்சிற்று என்னை கனியிலும் கட்டிப்பட்ட கரும்பினும் என்றாராகவின். பெரியவங்க எல்லாம் ஒரு எழுத முடியாத இப்ப நமக்கு கிடைக்கல, கிடைச்சிருந்தா அப்படிதான் இருப்பாங்க, அருமையா இருப்பாங்க. என்ன பண்ற, நான் திருக்குறள் உரையாசிரியர் தொல்காப்பிய உரையாசிரியர் அதுக்கு உரையாடு அடாரா நீயே எங்கேயோ அதுக்கெல்லாம் புண்ணியம் இல்லை. எனவே மிகுவதாவதும் இந்தனில் உன்னை நினைத்தாலே இப்படி எல்லாம் ஞாபகம் வரணும். அமதை விட சிறந்தவன், தேனோட சிறந்தவன், பாலை விட சிறந்தவன், கட்டியை விட சிறந்தவன் என்றெல்லாம் இருக்கணும். அப்படியெல்லாம் இன்றையும் இதெல்லாம் என் மனசுல வரவே இல்லை. ஆதலால் மற்றியதற்கு என் செய்வேன் வினை, நீ என்னுடைய வினை சுவாமி உன்னை நினைக்கின்ற பொழுதே எதிர்த்து நினைக்கணும். அப்படியெல்லாம் நினையாமல் நான் ஏதோ ஒன்று ஒரு சாதாரண ஒரு பொருளாக கருதியிருந்தேன். அவர் பாருங்க, கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குரல் பாவி நல்லாரினும் தனிமொழி கவித்த ஆளும் அரசனும் இனியன் தன்னடைந்தார்க்கு எதை மருதினை. அதே முன்னால மாசில் வீணை மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கிற வேனிலும் மூசு வந்தரை பொய்கையும் கொண்டதே ஈசன் என்று இணையடி நேரனே.
நாம எல்லாருமே பெருமான் திருவடி அன்றைக்கு அடைய போறோமோ தெரியல. இந்த திருமுறை வாயிலாவது இப்படி எல்லாம் இருக்கும் என்று நினைக்கிறோம். நமக்கு ஒரு காலத்துல இதெல்லாம் அடையணுமே, அதுக்குத்தான் எவ்வளவு அடைவதற்கு முன்னால இப்படி எல்லாம் இருக்கும்னு சொல்றாங்களே, என்னைக்கு நாம் அடைவோம்? ஏக்கம் தான் வருது. அருமையா இருக்காங்க. மாசில் வீணி மாலை மதியம் வீசு தண்டல் மீன் நிற வீணில் மூசு வண்டரை பொய்கையும் போன்றவே வீசல் என்று ஏறிய

0: ஒருவர் ஒருவரை விஞ்சி போறாங்க. இதெல்லாம் நமக்கு அனுபவத்துக்கு வரணுமே, வெறும் வாயினால படிச்சுக்கிட்டு இருக்கணும் அவ்வளவுதான். நம்முடைய அனுபவத்துக்கு வந்து பெருமானை அடையணுமே. திருவருள் சுற்றி எனவே மிகுவதாவதும் இந்த மற்றதற்கு என் செய்கேன் வினையேனி வினையன் புகழுடையார் பிறரார். என்னை போல வினை மிகுதி உடையவர்கள் வேற யாருமே இல்லை சுவாமி, அவ்வளவு வினை எங்கிட்ட இருக்கு. உடையானடி நாயேனை இணையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பன்று. உன்னை ஒரு திணையளவு நேரம் கூட பிரியக்கூடாது, பிரியக்கூடாது இல்லவா. நான் இவ்வளவு நாள் பிரிஞ்சிருக்கேனே பாத்தீங்களா. இந்த திணை பனை இந்த ரெண்டு சொல்லும் ரொம்ப சிறுமிக்காக காட்டப்படுகிற அளவைகள். திணைத்துவனை நன்றி செய்யணும் பணத்தை கொள்ளப்படுகிறது. அப்புறம் என்ன திணை இருக்கு, திணை இருக்கு. அப்படி வருகின்ற பொழுது பெருமையா நின்றுனா, என் சாமி திணை பனைங்கிறத சின்னதுக்கு திணையும் மிக பெருசுக்கு பனையும் எடுத்து காட்டுறார் திருவள்ளுவர். எடுத்து காட்டுறாரு அப்படி மிக சின்னதுக்கு திணையும் மிகப்பெரியதற்கு பனையும் எடுத்து காட்டுறாரு. அப்படியான என்ன என்ன திருவள்ளுவருடைய நோக்கத்துல மிகச்சிறுமைக்கு திணையும் மிக பெருமைக்கு பனையும் காட்டுவது இயல்பு. திணை பனை என்பன சிறுமை பெருமைகளுக்கு காட்டும் அளவைகள் போற போக்குள்ள. அது அவருடைய பாணிப்பா. நீ திணையை விட இன்னும் சின்னதை இருக்கலாம், பனையை விட இன்னும் இவ்வளவு பெருத்திருக்கலாம். திருவள்ளுவர் கருத்துக்கு மிகச் சின்னதுக்கு திணை மிக பெரிதற்கு பனை அவருடைய அமைப்பில் அவருடைய தெளிவா தீங்கிட்டு. நீங்க 1310 படிச்சாலும் கூட குறளை இது மாதிரி வருகின்ற பொழுது, ஓஹோ திருவள்ளுவர் கருத்துக்கு ரொம்ப சின்னதுன்னா திணைதான் இருக்கு, ரொம்ப பெருசுன்னா பனிதான் இருக்கு. எழுதிட்டு போறாங்களே, அதான் அந்த ஆசிரியருடைய கருத்தை எடுத்து இதுதான் அவருடைய கருத்து என்று எழுதுவதற்கெல்லாம் அவ்வளவு செம்மாந்த புலமை எல்லாம் பரிமையாளர் போன்றவர்களுக்கு தான் உண்டு. எனவே இணையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பன்று. மிகச்சிறிது நேரம் கூட பெருமானை விட்டு பிரியக்கூடாது. மற்ற அதனாலே முனைவன் பாதம் நம் மலர் பரிந்திருந்தும். ஆனா திணையளவு கூட பிரிந்திருக்க கூடாது. இப்ப நான் அவர் பிரிந்து பல ஆண்டுகள் ஆயின, ஆனா நான் இன்னும் இருக்கிறேன். அப்படி இருப்பதனால என்ன தெரியுதுன்னா, நான் மலர் பிரிந்திருந்தும் நான் முட்டிலேன் பாவம். இயல்பா உயிர் போயிருக்கணும், அப்படியா அவர் பிரிந்தாரா அப்படின்னா தானே அடங்கியிருக்கணும். அதுதான் உண்மை. எனக்கு பிரிந்தாருன்னு சொல்லி இவ்வளவு நாள் இருந்திருக்கனே, அதனால இந்த மாதிரி கல்லுல போய் முட்டிக்கணும். முட்டிலேன் தலைக்கேனு முட்டிலேன் தலைக்கீரேன். தலையை நானே பிரித்துக் கொள்ள இணையன் பாவனை இரும்பு கல்மனம் பாவனை இரும்பு. அவனை பற்றி நான் ரொம்ப அப்படியே பேசுறதெல்லாம் கூட பாவனை எல்லாம் சும்மா வெறும் இரும்பு இல்லவா, அவ்வளவு கெட்டி பன்மையானது. அப்புறம் கல்மனம், என்னுடைய மனம் எப்படின்னாரு, கல்லான மனம்னாரு. சரி, உங்களுக்கு பாவனை இரும்பா போச்சு, மனமும் கல்லா போச்சு, செவி என்னதுன்னாரு. எனக்கே தெரியல போடான், செவி என்னதென்று அறியேனே பாவம். நெஞ்சு எப்படிங்க கல்லா போச்சு, நான் அவரை பாவனை பண்ணி ஒண்ணு நினைக்கிறதெல்லாம் வேற இரும்பு. இந்த காது என்னன்னாரு, இது ரெண்டும் தெரியுதப்பா, அது என்னதுன்னு தெரியல. திருவள்ளுவர் அங்க இருந்து வந்தார். என்னப்பா திருவாசகமா படிக்கிறீங்களா அப்படின்னு, இந்த செவி இன்னதென்று அறியேனேன்னு சொல்லிட்டார் சுவாமி. அது சொல்லும்போது அதுக்கு மேல எனக்கு விளங்கல்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய. Thank you.